இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்னொரு பாடல் வர இருக்கின்றது. அந்த உறவுகளே, அற்புதமான ஒரு பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர், நான் சிவரன், நீங்கள் தந்த பாடல். அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தோரணம் ஆடிடும் என்று வரும் வெற்றிக்கு ஒருவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன் என்று கேட்டவர் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக். நீங்கள் கேட்ட பாடல் கேட்போமா? உங்களோடு நாங்களும் வருகின்றது பாடல்.

புதையலை மகள் வைத்துவிட்டு புதையலில் வந்து மகிழ்ந்து கொண்டு புதையலை சிறப்பாக நிகழ்த்தி தந்து விட்டு கேட்ட பாடல் எங்களுடைய கண்ணன் பாடி மஞ்சுளா. நீங்கள் கேட்ட பாடல் மர்ம யுத்தம் திரைப்படுத்த பாடல். அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள்.

இனிமையான அந்த பாடல் மௌன யுத்தம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அன்பு மகள் மஞ்சுளா நீங்கள் கேட்ட பாடலாக. இது மதியம் துணை வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். இப்பொழுது கனடா கலையகத்தின் நேரம் 2:45 நிமிடம். பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் நேரம் இப்பொழுது 12:14 நிமிடம். நள்ளிரவை தாண்டிவிட்டீர்கள். வளைகுடா நாட்டிலே நேரம் 9:45 நிமிடமாக இருக்கும் பொழுது லண்டன் மாநகரிலே அன்பு மகான் வந்து கேட்ட நாட்டிலே இப்பொழுது இரவாகிவிட்டது. 7:45 நிமிடம் என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளை துணை வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் தினமும் மலரும் கதம்பத்திலே வந்து இன்றைய வடிவமான புதையல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்து வெற்றி பெற்று அநேக புள்ளிகளை பெற்றவர்களும் அநேக பதங்களை கொண்டு வந்து குவித்தவர்களும் இணைந்து சிறப்பித்த நிகழ்ச்சியின் இறுதியிலே மகிழ்வாக எல்லோரும் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடல் தருகின்றார் எங்களுடைய இன்றைய தினம் புதிதாக வந்து எங்களோடு இணைந்து உறவோடு உறவாகி நெஞ்சத்தோடு நெஞ்சம் பரிமாறிக்கொண்டு அநேகமான விடயங்களை கூறி புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு பாடலையும் சிறப்பாக கண்டுபிடித்து பாடலை சிறப்பாக பாடி காட்டி சிறப்பித்த அன்பு நீயர் மகான் அவர்கள் எங்களோடு இணைந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு அவர் கேட்ட பாடல் என்று இளையராஜா அவருடைய இசையிலே வந்த பாடல் வேண்டும் என்று கேட்டார். பொன்னுமணி என்ற திரைப்படத்தில் நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று மகான் உங்களுடைய பாடல் காற்றலையில் வலம் வருகின்றது கேட்போமா?

நெஞ்சு நிற்கின்ற ஒரு பாடல் நிறைவான பாடலாக கிடைத்தது எங்களுக்கு. இந்த இளைய ராஜா இசைஞானியுடைய இசையிலே வந்த பாடல் என்று கேட்ட மகான் உங்களுக்கான பாடல் தந்து நாங்களும் உங்களோடு இணைந்து மகிழ்ந்தோம் அன்பு உறவே. அடுத்த பாடல் வருகின்றது அன்பு மகள் ஷியாமலா. அப்பாவோடு இணைந்து காற்றலையில் ஓடியாடி திரிந்தவர்களை அந்த மின் நின்று சென்று குளம் வந்து கொட்டி விட்டது என்று அப்பாவிடம் வந்து முறைப்பாடு செய்து விட்டு வருகின்ற மகள். நீங்கள் கேட்ட பாடல் அம்மா வருகின்றது. அந்த பாடலில் இந்த மாநிலத்தை பாராய் மகனே என்ற பாடல், மகனே என்ற பாடல். அந்த பாடலை கேட்போமா? ஆண்டுகள் பல கடந்து அரை நூற்றாண்டை கடந்தாலும் இன்றும் இனிக்கும் பாடல் என்றும் இனிய பாடல் அந்த பாடல் காற்றலையை அலங்கு

கல்யாணிக்கு கல்யாணம் என்ற திரைப்படத்த பாடல் அரை நூற்றாண்டு தாண்டியும் இன்றும் எங்கள் நெஞ்சோறும் இழுத்துச் செல்கின்றது என்றால், அன்றைய பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள், படப்பிடிப்பாளர்கள் அத்தனை பேருடைய கூட்டு முயற்சியிலே பிரபல்யமானவர்கள் தந்த பாடல்களும் இசைகளும் வரிகளும் எங்களை மறவாக இருக்க செய்து இன்றும் அழியாத ஓவியங்களாக காவியங்களாக இருக்கின்றது. தென்னகத்து திரைப்படம் இந்த வகையிலே வாழ்க்கையின் சித்திர வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் எடுத்து தந்து இனிமையான பாடல் தந்து எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து சிறந்த திரைப்படங்களை தந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நிலையில் இருந்த ஒரு குடும்ப சித்திரங்களாக எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த தென்னகத்து திரைப்பட திரை உலகம் இன்று எங்கு போகின்றது என்ற ஒரு கேள்விக்கு ஆளாகிவிட்டது. அந்த கேள்வி என்னிடம் எழும்புகின்றது அன்பு உறவு உங்களோடு பகுதியிலே தருகின்றேன். இன்று அப்படியான நிலை அல்ல. எங்கோ திசை திரும்பிவிட்டு தென்னகத்து திரைப்படத்துறை எங்கள் எதிர்கால சந்தனியின் மூளையை சலவை செய்து கொண்டிருக்கின்றது, தமிழை அழித்துக் கொண்டிருக்கின்றது என்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இந்த வேளையிலே நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்து பாடல்களை எல்லாம் மகள்வோடு கேட்டு உல்லாசமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பயங்கரமான சூழலிலே வீடுகளிலே ஒன்றாக இருந்து நேரம் போவதில்லையே என்று தத்தளித்துக் கொண்டு மனதை தளரப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே மொழியால் தமிழ் வானொலியும் உங்களோடு இணைந்து எங்களுக்கும் அதே நிலைதான். இருப்பினும் உங்களோடு கலந்து உறவாடும் வேளையில் எங்களை நாங்கள் மறந்து சிற்று மகிழ்வாக இருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மொழியால் தமிழ் வானொலிக்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே இந்திய கதம்பத்தை வந்து உலகின் பல பாகங்களிலிருந்தும் வந்து உறவுகள் இணைந்து சிறப்பித்தார்கள். சிலருக்கு அழைப்பு கிடைக்காமல் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட்டிருந்திருக்கிறது தெரிகின்றது. ஏனென்றால் ஒரு வழியிலே தான் இந்த அழைப்பு நான் வைத்திருக்கிறேன். ஒரு இலக்க தொடர்போடு தான் இருக்கிறேன். இரண்டு மூன்று இலக்கத்தோடு இருந்து இரண்டு மூன்று அறிவிப்பாளர்களிருந்து செய்ய வேண்டிய விடயம் அல்ல. இது ஒரு நிகழ்ச்சியை இருந்தால் தான் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அழைக்க கிடைக்கவில்லையே, அழைப்பு கிடைக்கவில்லையே என்று விடாப்படியாக ஓடி வந்து இன்னொரு இணைந்து சிறப்பிக்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது என்று உறவுடைய இந்த வேளையிலே இணைந்து சிறப்பித்து வெற்றி பெற்று பாடல்களை கேட்டு மகிழ்ந்த உறவுகளோடு இன்று இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கம் கூறும் வேளையிலே அவர்கள் காற்றலை வந்து பாடல் கேட்கவில்லை. ஒரு சில அன்பு மக்கள் இருக்கின்றார்கள், அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, ஆரம்பத்திலிருந்து முடிவேற்றும் பேசிக் கொண்டிருக்கின்றார். எல்லோரும் பாடல் கேட்ட நீண்ட நேரமா போய்விடுமே என்று ஒதுங்குபவர்களும் உண்டு. மற்றவர்கள் கேட்கும் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம் என்று இருப்பவர்களும் இருக்கின்றது. அப்படியல்ல, வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளியை கூறும் வேளையிலே இப்பொழுது பாடலை கேட்டுவிட்டு கேட்காமல் இருக்கின்ற அன்பு நெஞ்சங்களை உங்களுக்காக அப்பா ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். இன்று இசை ஞானியின் பிறந்த நாளோடு சிறந்த இயக்குநர் மணிரத்னம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளும் இருக்கின்றது. மணிரத்னம் ஐயாவுடைய ஒரு திரைப்படம் பாம்பே, அந்த திரைப்படத்தின் இந்த பாடலை உங்கள் அனைவருக்குமாக வந்து கேட்டவர்களும் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் இணைந்து கொள்ள முடியாதவர்களுக்குமாக இந்த பாடலை தருகின்றது முன்னியல் தமிழ் வானொலி.

துப்பறிந்த அமெரிக்கா, துணை போன டென்மார்க், டென்மார்க்கினுடைய இணைய கேபிள் வழியாக அமெரிக்காவினுடைய NSA உளவு பிரிவு

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் தொடர்வது இந்து பாடல்கள். தமிழகத்தின் திருவேணி என போற்றப்படும் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெருக்கு சிறப்பாக கொண்டாடப்படும். அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடக்கும். மக்கள் கூடுதுறை ஆற்றில் நீராடிவிட்டு சங்கமேஸ்வரரை வழிபடுவர். தேங்காய், பழம், பூ, காதோலை கரகமணி படைத்து நதிக்கு பூஜை செய்வர். பூஜையில் வைத்த மஞ்சள் சரடினை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் காப்பாக அணிந்து கொள்வர். இதனால் ஆண்டு முழுவதும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தடையின்றி நடக்கும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டுமல்லாமல் வீட்டிலும் எளிய முறையில் செய்யலாம். நிறை குடத்தில் இருந்து ஒரு செம்பு தண்ணீர் கொண்டு வந்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும். வழிபாட்டிற்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும். திருவிளக்கு ஏற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும். ஒரு அம்மன் படத்துக்கு உதிரி பூக்கள் தூவி 108 போற்றியை சொல்லி வணங்க வேண்டும். கற்பூர ஹாரதி செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவேரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகள், அகத்தியர் ஆகியோரை மனதில் மந்தார நினைத்து வணங்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். செம்பிலுள்ள நீரை கால் மிதிப்படாத இடத்திலோ அல்லது செடி கொடிகளிலோ ஊற்றிவிட வேண்டும். இந்த பூஜையால் வீட்டில் வளம் பெருகும் என்பது ஐதீகம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆடி பூரத்தன்று பார்வதி பூப்படைந்ததாக ஐதீகம். இந்நாளில் சிவன் கோவில்களில் உள்ள அம்மனுக்கு பூரச்சடங்கு என்னும் பெயரில் பூப்புனித நீராட்டு விழா நடத்துவர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இதற்காக கருவறை முன் மண்டபத்தில் சிறு பந்தலிட்டு உற்சவர் அம்மனை எழுந்தருளச் செய்வர். மூலவர் மீனாட்சிக்கும் உற்சவர் அம்மனுக்கும் ஒரே நேரத்தில் சீக்காளித்தல் என்ற சடங்கினை செய்வர். ஒரு படி ஆழாக்கில் அரிசி அல்லது சோறு நிரப்பி அதை அம்மனின் தலைமுதல் பாதம் வரை மூன்று முறை ஏற்றி இறக்குவதற்கு சீக்காளித்தல் என்று பெயர். அதன் பின் உற்சவர் அம்மனின் முன் சுமங்கலி பெண்கள் நலங்கு செய்வர். இந்த நிகழ்ச்சி நடப்பது வெளியில் சரிவரத் தெரியாது. இந்த சடங்கு வைபவத்தை சில அம்மன் கோயில்களில் ஐப்பசி பூரத்திலும் நடத்துவது உண்டு. ஒரு அம்மனின் பெயரே ஆடிப்பூரம் என்பது உமக்கு தெரியுமா? கும்பகோணம் சென்னை சாலையில் உள்ள 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிவஸ்தலம் திருப்பரந்தாள். பனங்காடாக விளங்கிய இங்கு சிவன் மேற்கு நோக்கி தாளவனேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். கிழக்கு நோக்கி நிலையில் அம்மன் தாளவனேஸ்வரி என்ற பெயரில் வீற்றிருக்கிறாள். தல விருட்சமாக பனைமரம் உள்ளது. சுயம்பு மூர்த்தியான சிவனை பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், அகத்தியர், நாகக்கண்ணியர் வழிபட்டு நற்கதி பெற்றனர். தாளவனேஸ்வரர் சந்நிதியில் உள்ள ஆடிப்பூர அம்மன் என்ற பெயரில் ஒரு அம்பாள் காட்சியளிக்கிறாள். ஆடிப்பூர நாளில் இவளை வழிபட விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும். தல விருட்சமான பனைமரத்தின் அருகில் கிணறாக உள்ள நாகக்கன்னிகை தீர்த்தத்தில் நீராடினால் நாகதோஷம் நீங்கி திருமணம் கைகூடும் என்பர். ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். இறப்பு தாங்க முடியாத ஒன்றுதான், ஆனால் அது நிச்சயமான ஒன்று என்பதால் அதை பற்றி கவலைப்பட்டு ஏதும் ஆகப் போவது இல்லை. ஒரு சமயம் பிரிட்டிஷ் படைகள் இங்கர்மன் என்ற இடத்தில் எதிரி படைகளுடன் போராடி கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு வீரன் மீது குண்டு தாக்கி கால்கள் சிதைந்து விட்டன. இரத்தம் ஆறாக ஓடியது. அவன் தன் கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு முழு பலத்தையும் ஒன்று கூட்டி வீரர்கள் தங்கியிருக்கும் கூடாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அவசரமாக பெட்டியை திறந்தான். அதற்குள் அவன் மிகவும் விரும்பி வாசித்த பைபிள் இருந்தது. கண்கள் இருண்ட அந்த நிலையிலும் அவன் புத்தகத்தை திருப்பினான். தான் அடிக்கடி விரும்பி வாசிக்கும் வசனத்தை இரண்டு முறை வாசித்தான். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கின்றவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கின்றவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்பதே அந்த வசனம். கடவுளை விசுவாசித்த அவனது உள்ளம் நிம்மதி அடைந்தது. இரத்தம் தோய்ந்த கரங்களால் பைபிளை அணைத்தபடியே அவனது உயிர் பிரிந்தது. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கின்றோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நினைவு கூறத்தக்கது, ஆண்டவருடன் ஐக்கியமாகும் அனைவரும் மீண்டும் வருவார்கள் என நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே இறப்பு பற்றி கவலைப்படக்கூடாது. பாடலை கேட்கலாம்.

ஒரு ஆஸ்திகரிடம், நாத்திக நண்பர், கடவுள் இருக்கிறார் என்கிறீர்களே, அவரை நேரில் பார்த்ததுண்டா என்று கேட்டார். அதற்கு ஆத்திகர், நீங்கள் உங்களுடைய இருதய துடிப்பை எப்பொழுதாவது கண்டிருக்கிறீர்களா என்றார். அதற்கு அவர், நான் பார்த்ததில்லை என்றார். மீண்டும் ஆத்திகர் அவரிடம், இருதய துடிப்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், என் நெஞ்சிலே கை வைக்கும் போதெல்லாம் என் இருதயம் துடிப்பதை உணர்கிறேன் என்கிறார். உடனே ஆத்திகர், இதுபோலத்தான் ஆண்டவரும், அவரை நாம் கண்டது இல்லை, ஆனால் அவரை உணர்கிறோம், அவரை ருசிக்கிறோம். அவர் காணப்படாதவராக இருந்தாலும் மெய்யானவராய் உணரப்படக்கூடியவராய் இருக்கிறார். அவரே செயல்களை செய்ய தூண்டுகிறார், நம்மை அருமையாக வழி நடத்துகிறார், கஷ்டம் வரும்பொழுது தேற்றி ஆற்றுகிறார் என்றார். கடவுள் நமக்குள்ளேயே இருப்பதை நாம் உணர வேண்டும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்களே. பணத்தை துச்சமாக மதித்த ஞானி ஒருவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார். அவரது பெயர் ஜுனைதுல் பக்தாதி. இவரது சீடர் ஒருவர் ஞானிக்கு ஒருமுறை 500 பொற்காசுகளை காணிக்கையாக அளிக்க முன்வந்தார். ஞானி கேட்டார், அன்பு சீடரே, தங்களிடம் இவ்வளவுதான் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று. நிறைய இருக்கிறது, ஏன் கேட்கிறீர்கள் ரலி அவர்களே என்ற சீடரிடம், அது இருக்கட்டும், உங்களுக்கு அந்த செல்வம் போதுமா, இன்னும் தேவை இருக்கிறதா என்றார் ஞானி. ஆம், நான் இன்னும் பொருள் சேர்க்க ஆசைப்படுகிறேன் என்றார் சீடர். அப்படியானால் என்னை விட உங்களுக்கு பணத்தேவை அதிகமாக இருக்கிறது, எனவே இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் இருக்கும் இப்போது பணம் இல்லை, இனி வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை என்றார் ஞானி. இறை தொண்டு செய்பவர்கள் தங்களை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவை என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது. ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இளங்கும் அன்னை ஹதிஜாவின் கண்மணிய பாத்திமா, கல்பு கனிய பாத்திமா, உலகம் போட்டு நபி மகளார் திலகம் பாத்திமா, பங்கையர் திலகம் பாத்திமா.
1: எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது பிரதிநிதியாகிய ஆதாம் அவர்களை நியமித்தார். இவருக்கு துணையாக ஹவ்வா அவர்கள் நியமிக்கப்பட்டார். இவர்களுக்கு சகல வசதியும் செய்து கொடுத்த இறைவன் ஒரே ஒரு மரத்தின் பழங்களை மட்டும் உண்ண தடை விதித்தார். இறைவன் அஜாஜிலையும் படைத்தான். ஸ்வர்க்கத்திலும் வானத்திலும் இருந்து பூமி வரை கவனித்துக் கொள்ளும் பெரிய பொறுப்பு அஜாஜிலுக்கு தரப்பட்டது. ஆனால் இறைவனின் கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட மரத்தின் பழங்களை சாப்பிட ஆதாம் அவர்களையும் ஹவ்வாவையும் தூண்டிய காரணத்தால், அஜாஜில் தூண்டியதால் கண்ணியத்திற்குரிய அந்த பெயர் மாற்றப்பட்டு இப்லீஸ் என்றும் ஷைத்தான் என்றும் வைக்கப்பட்டது. அவன் பாவங்களுக்குரிய காரணகர்த்தாவாக மாற்றப்பட்டான். பாவ மன்னிப்புக்குரிய கதவு அவனுக்கு நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டது. அவனது பதவி பொறுப்பு அனைத்தும் பறிக்கப்பட்டுவிட்டது. இறைவனின் கட்டளையை மதிக்காதவர்களுக்கு இக்கதிதான் ஏற்படும். இறைவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் மூலம் விளக்கியுள்ளான். அந்த கடமைகளை மதித்து அவனது அன்பிற்கு பாத்திரமாவோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். எம்டிஆர் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவது நிகழ்வாக நமது சிந்தனைக்கு. மனதில் இருக்கும் இருள் குணங்கள் அனைத்தும் விலகட்டும். சத்தியம், தர்மம், கருணை போன்ற தெய்வீக குணங்கள் திரும்பிய பக்கம் எல்லாம் தீப ஒளியாய் வீசட்டும். சத்தியத்தின் இருப்பிடமே இறைவன் இருக்குமிடம். சத்தியத்தையும் உண்மையையும் கடைபிடிப்பவனிடமே கடவுளின் அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். மனம் ஒரு பாலிஷ் செய்யப்பட்ட நிலை கண்ணாடி. அதன் மீது தூசிப்படியாமல் தூய்மையை பாதுகாக்க வேண்டும். கடவுள் மீதான நம்பிக்கை உன்னிடம் உறுதியாக இருந்தால் எப்பொழுதும் நேர்மையாக வாழ்வதற்கான சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்து விடுவார். கடவுளின் தொண்டனாக இருந்து உலகிலுள்ள அனைவருக்கும் தொண்டாற்று. ஆன்மீகத்திற்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்துவிடு. இதுநாள் வரை இப்படி இருந்தோமே என்று சிந்திக்காமல் இன்று முதல் இப்படி மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பணியாற்றுபவனே புத்திசாலி. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இணைந்தால் பாறாங்கல்லாக இருக்கும் தடை கூட தகர்ந்துவிடும். வெற்றிக்கான வழி திறக்கும். சுய காலில் நிற்க பழகு. நேர்மை, நியாயம், அடக்கமான வீரம் இவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கு. உன் அருகிலேயே வெற்றி காத்திருப்பதைக் கண்டு மகிழ்வாய். மலர் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தில் திறந்தே இருக்கிறது. நீயும் அதுபோல வெளிப்படையானவனாக இரு. உன் பார்வையில் சமத்துவமும் கருணையும் நிறைந்திருக்கட்டும். கட்டுப்பாடின்றி மனத்தை வாரி வழங்கும் மலர் போல உயர்ந்த பண்புகளால் பிறருக்கு நன்மை செய்பவனே நல்ல மனிதன். வாழ்வின் உண்மையான நோக்கம் கடவுளுக்காக அல்லது உண்மைக்காக வாழ்தல். நாம் இரண்டுக்காகவும் வாழ முயற்சிக்கலாம். மனிதனாக பிறந்திருப்பது அரிய வாய்ப்பு. இதை தவறவிட்டால் மீண்டும் பெற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருக்கலாம். அரிய இந்த பிறப்பில் நற்செயல்களில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளது ஆக்கு. மனித உயிர்களுக்கு மட்டும் அன்பு சொந்தமானது அல்ல. தாவரம் விலங்குகளும் கூட அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. கல், மண் போன்ற ஜடப்பொருட்களிலும் கூட அன்பை காணலாம். மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் மனிதனாக மாட்டான். கண்டிப்பு கலந்த நேர்மையுடன் கட்டுப்பாடை தேர்வு செய்தால் ஒரு வளர்ச்சிக்கு வித்திடுவதாக அமையும். சிறிய லட்சியத்தில் வெற்றி பெறுவதை காட்டிலும் மகத்தான பெரிய லட்சியத்திற்காக வாழ்ந்து அதில் தற்காலிகமாக தோல்வி அடைவது கூட மேலானதுதான். தனக்கென சுயநலம் பாராட்டுவது பக்தியாகாது. பிறருக்காக தன்னை அர்ப்பணிப்பவனே சிறந்த பக்தன். அவனது தூய உள்ளத்தை கடவுள் விரும்பி ஏற்பதோடு வரங்களை வாரி வழங்குவார். இணைந்திருங்கள். இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். தொடரும் நிகழ்ச்சி தகவல் அறியும் நேரம். நம் ஆரோக்கியத்தின் மிக முக்கியமான அடிப்படை நல்ல தண்ணீர். இதோ நல்ல தண்ணீரில் நலமடைந்த விஷயம் ஒன்று இங்கே. சீனாவில் ஹுயான்ஸ்லோ கிராமத்தில் வாழும் ரெட் யாவ் இனக்குழு பெண்களின் கூந்தல் கிடுகிடுவென வளர்ந்து தொங்குகிறது. அவர்களின் குறைந்தபட்ச கூந்தல் அளவே 3 அடிகளாகும். அதற்கான காரணத்தை கேட்டால் அந்த கிராமத்தில் ஓடும் சிறு ஆற்றை கை காட்டுகின்றனர். முடி வளர்ச்சிக்கான மகத்துவம் அந்த ஆற்றில் ஓடும் நீரில்தான் இருக்கிறது. ஏனெனில் காலம் காலமாக அந்த ஆற்றில் மட்டுமே தலைமுடியை நனைத்து குளித்து வருகிறோம். பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ரெட் யாவ் என ஆண்களுக்கும் கூட நீளமான முடி வளர்கிறது. இதற்கும் அந்த ஆறுதான் காரணம் என்கிறார்கள். ஆறுன்னு என்னன்னு கேட்கும் நிலையில நாம இருக்கோம். இயற்கையை நிலைநாட்டினால்தான் மனிதன் நன்றாக வாழ முடியும். புத்தகத்தில் கன்றுக்குட்டி தோலும் நாய் காதும் என்ன புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? புத்தகத்தை வாசிக்கும் போது விட்ட பக்கங்கள்ல இருந்து மறுபடியும் தொடர அல்லது குறிப்புகளை எடுக்க அந்த பக்கங்கள்ல சொருகி வைக்கும் விஷயம்தான் புக்மார்க். அது கெட்டி காகிதத்தில் செய்ததாகவோ அல்லது மென் கயிறாகவோ இருக்கலாம். தலையணை சைஸ் புத்தகத்தில் வைக்க இலவச இணைப்பு போல பைண்டிங் செய்யும் போதே இந்த புக்மார்க்கை சேர்த்து விடுவர். கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே எகிப்தின் பேபிரஸ் புத்தகங்களில் தட் இஸ் கன்றுக்குட்டி தோள்களால் செய்த புக்மார்க்குகளை பயன்படுத்தி இருக்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டில் ராணி எலிசபெத் காலத்தில் தயாரிக்கப்பட்ட பைபிளுக்கு பட்டு நூலில் புக்மார்க் செய்யும் வழக்கம் இருந்தது. ராயல் மியூசியம் ஆஃப் புருனேயில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த யானை தந்தத்தால் செய்த ஓர் இந்தியன் புக்மார்க் இருக்கிறது. பிற்காலத்தில் அச்சுத்தொழில் நுட்பம் வளர்ந்த போது விதவிதமான ரசனையான கிரியேட்டிவான தனித்தனி புக்மார்க்குகள் புத்தக மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. புக்மார்க் இல்லாத புத்தகங்களின் பக்கங்களை ஓரத்தில் மடித்துவிட்டு மூடி வைக்கும் பழக்கம் நமக்கு உண்டு அல்லவா? அதை ஆங்கிலத்தில் டாக் இயர்ஸ் என்பார்கள். அதாவது பார்ப்பதற்கு நாய் காது போல இருப்பதால் அந்த பெயர். சிலருக்கு புத்தகங்களை அடிக்கடி மடிப்பது பிடிக்காது, பாய்ந்து கடிக்க வருவர். அது ஏன் என இப்போது புரிகிறது தானே. புக்மார்க் என்று சொன்னால் இளைய தலைமுறைக்கு சட்டென்று ஞாபகம் வருது கரோக்கிலோ சஃபாரியிலோ இணைய பக்கங்களை சேமித்து வைப்பதைத்தான். இணையம் பயன்பாட்டிற்கு வந்தபோது அச்சு ஊடகத்தில் என்னையெல்லாம் சொல்லி பயன்பாட்டில் இருந்ததோ அதை அப்படியே காப்பி அடித்துக் கொண்டது. உதாரணம் இந்த புக்மார்க். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் நேரம்.

இது ஆரோக்கிய நேரம். இன்று ஆரோக்கிய நேரம் பகுதியில் சம்பா கோதுமை ரவை இட்லி செய்வது எப்படி என்பதை காணலாம். இதற்கு என்னென்ன தேவை? சம்பா கோதுமை ரவை 1/2 கப், எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், தயிர் 4 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் 1 சிட்டிகை, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, கேரட் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், ஈனோ சால்ட் 1 டீஸ்பூன். தேவையான பொருட்களை கேட்டுக்கொண்டீர்களா? இனி இதை எப்படி செய்வது? சம்பா கோதுமை ரவையை 2 நிமிடங்கள் கடாயில் போட்டு வறுத்து தனியாக வைக்கவும். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டு தாளிக்கவும். பச்சை மிளகாயை கீறி போடவும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்க்கவும். அடுப்பை அணைத்துவிடவும். சம்பா ரவையை தாளித்த கலவையில் சேர்த்து நன்கு ஆறியதும் தயிர், மஞ்சள் தூள், கேரட் துருவல், உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து இட்லி மாவு பதத்தில் இருக்க வேண்டும். இதில் ஈனோ சால்ட் சேர்த்து நன்கு கலக்கி இட்லியாக ஊற்றவும். 5 அல்லது 7 நிமிடங்கள் ஆவியில் வெந்து எடுத்து பரிமாறவும். ஈனோ சால்ட் சேர்த்தவுடன் மாவு உடனடியாக இட்லியாக ஊற்றலாம். இணைந்திருங்கள் இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது உலக தமிழர்களின் வானொலியாகிய எம்டிஆர் எஃப்எம் இனிய வானொலி. இது எம்டிஆர் நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம். படித்தால் மட்டும் போதுமா? ஓதியும் ஓதார் உணர்விலார் ஓதாதும் ஓது அனையார் உணர்வுடையார் தூய்தாக நல்கூர்ந்தும் செல்வர் இரவாதார் செல்வரும் நல்கூர்ந்தார் ஈயார் எனின். கல்வியினால் அறிவு பெறலாம். ஆனாலும் அப்படி அறிந்து கொள்வதற்கும் இயற்கையிலேயே சிறிதளவாவது மதிநுட்பம் தேவை. இல்லையென்றால் கல்வியில் நாட்டம் இராது, அதிகம் கற்க முடியாது, கற்றதனால் பயன் இராது. இதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. இயற்கையாக அறிவு நாட்டம் இல்லாதவர்கள் நல்ல நூல்களை முயன்று கற்றாலும் கல்வி அறிவை பெற முடியாதவர்கள் ஆவர். ஆனால் இயற்கையாகவே ஆர்வமுடையவர்கள் நல்ல நூல்களை முறையாக கற்கும் வாய்ப்பு இல்லாமல் போனவர்களே ஆனாலும் தம் மதிநுட்பத்தால் அப்படிப்பட்ட நூல்களின் சாரத்தை தெரிந்து கொள்வர். கல்வியை பொறுத்தவரை இப்படி ஒரு முரண்பாடு என்றால் வளமை வறுமையிலும் இதே போல ஒரு முரண்பாடு காணப்படுகிறது. அதுதான் வாழ்க்கை ஆகும். வறுமையுற்ற போதிலும் பிறரிடம் யாசிக்காத மனிதர்களும் உண்டு. வளமை இருந்தும் கூட யாருக்கும் எதுவும் கொடாதவர்களும் உண்டு. வள்ளுவரும் இதைத்தான் ஈகை என்ற அதிகாரத்தில் பலவாறாக சொல்கிறார். கொடுங்கள் என்று கேட்பது கொடிது, கொடுக்க மாட்டேன் என்பது அதனினும் கொடிது என்கிறார். பட்டங்கள் ஒருவர் பெற்றிருக்கலாம், அது கல்வி அறிவு ஆகாது. பட்டங்கள் ஏதும் பெறாத ஒருவர் அதிகம் அறிவு உள்ளவராக இருக்கக்கூடும். கல்வி இருந்தும் அறிவு இல்லாத நிலை என்பது கொடிது. ஏனென்றால் கல்விக்காக செலவிட்ட பணமும் காலமும் பாழ். வறுமையில் செம்மை என்பது எவ்வளவு இடர்பட்டாலும் யாரிடமும் யாசகம் கேட்பாமல் இருப்பதாகும். கேட்டு பழகிவிட்டால் அப்புறம் யாசகமே ஒரு பிழைப்பாகிவிடுமோ என்று அஞ்சியே பெரியவர்கள் யாசகம் கேட்கக்கூடாது என்கிறார்கள். கல்வி பெறுவதற்கு யாசகம் கேட்கலாம், கல்வி கற்ற பின்னும் யாசகம் என்றால் அது ஒருவர் கற்ற கல்விக்கு அவமானம். படித்தால் மட்டும் போதுமா? அடுத்து, மேலும் கீழும் நாமே. நன்னிலை கண் தன்னை நிருப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்தி நிருப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யாமல் நான் என்னவெல்லாமோ முயற்சி செய்து பார்த்தேன் சார், அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், யாரும் உதவி செய்யவில்லை என்று புலம்பும் நபர்களையும் அவ்வப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். நம் முன்னேற்றத்திற்கு பிறர் ஓரளவு மட்டுமே உதவ முடியும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. கிராமப்புறங்களில் சில பழமொழிகள் உண்டு. தென்னை மரத்தில் ஏறுறவனை எட்டிய மட்டும்தான் ஏற்றிவிட முடியும் என்று. அதாவது, அதற்கு மேல் ஏறுவது அவன் பாடு. அதுபோல, மேய்க்கின்ற மாட்டிற்கு கொம்பிலே புல்லை கட்டி வைக்க முடியுமா என்று. அதாவது, வெளி உதவி முதல் உதவி என்பதெல்லாம் யாருக்கும் ஒரு அளவுக்கு மட்டுமே. அதன் பிறகு அவர்கள் தாமாக தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நாலடியார் பாடல் இப்படி சொல்கிறது. தன்னை நல்ல நிலையில் நிறுத்திக் கொள்பவனும் அல்லது நிலை தடுமாறி கீழே விழை செய்பவனும் தானேதான். அதாவது, ஒருவரின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் அவனே காரணம். அதுபோலவே தன்னை மேன்மேலும் உயர்த்தி கொள்பவரும் தலைமை நிலையை அடைய செய்பவனும் தானேதான். முயற்சிகள் காரணமாக முன்னேறிய இந்த தலைமுறை தொழிலதிபர்களை நாம் அறிவோம். உயர்வதற்கு அவர்கள் அயராது பாடுபட்டவர்கள். அடுத்தவர்கள் உதவியை நாடாதவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்கள் அளவோடு வெளி உதவி பெற்றவர்கள். மற்றபடி தம்மை சார்ந்து நின்றவர்களே ஆவர். இப்படிப்பட்டவர்களின் வரலாறுகளை அறிந்து கொள்பவர்கள் சொந்த காலில் நின்று முன்னேறுவார்கள். இவர்களின் எண்ணிக்கை மிகுந்தால் உலகம் முன்னேறும். அந்த பெருமையை இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று கனவு கண்டார் பாரதியார். நாமும் அதனை நினைவாக்குவோம். இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். ஆச்சரியப்படும் அம்பிகை. நடராஜருக்கும் காளிக்கும் நடனப் போட்டி நடந்த தலம் திருவாலங்காடு. பஞ்ச சபைகளில் ரத்ன சபையாக இத்தலம் திகழ்கிறது. சிதம்பரம் போல ஆலங்காட்டிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. இங்குள்ள அம்பாளை ஆச்சரிய அம்பிகை என்கிறார்கள். தல வரலாறு. ஒரு முறை சிவன் தியானத்தில் இருந்த பொழுது அசுரர்களின் தொல்லை அதிகரித்தது. இதை தாங்க முடியாத தேவர்கள் மன்மதன் மூலமாக அவரை எழுப்பினர். தன் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவன் நெற்றிக்கண்ணால் எரித்துவிட்டார். அவரது உக்கிரகத்தை தாங்க முடியாத தேவர்களும் மகரிஷிகளும் கோபம் தணியும்படி வேண்டினர். சிவனும் கோபம் தணிந்து ஒரு ஆலமரத்தடியில் லிங்க வடிவில் எழுந்து அருளினார். இதனால் சிவனுக்கு ஆலங்காட்டு அப்பர் என்றும் அத்தலத்திற்கு திரு ஆலங்காடும் என்று பெயர் ஏற்பட்டது. ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்களிடம் இருந்து காக்கும்படி சிவனை வேண்டினார். அவர் அம்பிகையின் அம்சமான காளியை அனுப்பினார். அவர்களை அழித்ததால் காளிக்கு அசுரத்தன்மை உண்டானது. தேவர்களுக்கு காளியாலும் பிரச்சனை ஏற்பட்டது. மீண்டும் தேவர்கள் சிவனை சரணடைந்தனர். காளி பெரிதா சிவன் பெரிதா என்னும் அளவு பிரச்சனை போகவே இருவருக்கும் இடையே நடனப் போட்டி வைப்பது என்றும் அதில் சிவன் வென்றால் காளி தன் அசுரத்தன்மையை விட்டுவிட வேண்டும் என்றும் ஒப்பந்தம் ஆனது. போட்டியில் சிவன் ஊர்துவ தாண்டவமாடி வெற்றி பெற்றார். காளியும் சாந்தமானாள். அவர்கள் நடனமாடிய சபை ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்டதால் ரத்தின சபை எனப்பட்டது. சிதம்பரம் போல ஆலங்காட்டிலும் ஒரு ரகசியம் ஒன்றுள்ளது. காரைக்கால் அம்மையார் இங்குள்ள நடராஜர் சந்நிதியின் பின்புறத்தில் உள்ள அறையில் ஐக்கியமாய் இருக்கிறார். தற்போதும் சிவபெருமானை நடனத்தை தரிசிப்பதாக ஐதீகம். இதை ஆலங்காட்டு ரகசியம் என்கிறார்கள். ஆச்சரிய அம்பிகை. நடராஜனின் அருகிலுள்ள சிவகாமியை ஆச்சரிய அம்பிகை என்கிறார்கள். சிவனுக்கு ஈடு கொடுத்து காளி நடனம் ஆடியதைக் கண்ட அம்பிகை ஆச்சரியப்பட்டாள். இதனால் அவளுக்கு சமிசீனாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இதற்கு ஆச்சரியம் அடைந்தவள் என்று பொருள். இடது கை நடுவிரலை மடக்கி கன்னத்தில் கை வைக்க போகும் விதத்தில் முகத்தில் வியப்பை வெளிப்படுத்தும் இந்த சிலையின் அமைப்பை பார்த்து கொண்டே இருக்கலாம். நடராஜர் ஆடிய போது அவரது உக்ரகம் தாங்காத தேவர்கள் மயக்கத்திற்கு ஆளாயினர். சுவாமி அவர்களை தன் கையிலிருந்த கங்கை நீரை தெளித்து எழுப்பினார். இதன் அடிப்படையில் இங்கு பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கப்படுகிறது. சுனந்த ரிஷி என்பவர் சிவ நடனம் காண விரும்பி தவம் இருந்தார். இவரை சுற்றி புற்று வளர்ந்து நாணல் புல் மூடியது. இதனால் இவருக்கு மூஞ்சிகேசர் அதாவது மூஞ்சி நாணல் என பெயர் வந்தது. அதே சமயம் கார்கோடகன் என்னும் நாகமும் செய்த தவற்றுக்கு மன்னிப்பு வேண்டி இங்கு தவம் இருந்தது. இருவருக்கும் அருளிய சிவன் நடனப் போட்டிக்கு அவர்களின் நடுவர்களாக இருக்கச் செய்தார். சிவ நடனத்தை காணும் பேறு இருவருக்கும் கிடைத்தது. கோஷ்டத்தில் துர்க பரமேஸ்வரரும் பிரகாரத்தில் வடக்கு நோக்கி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார். பிரகாரத்தில் ஒரே வரிசையில் 8 விநாயகர்கள் உள்ளனர். நாய் இல்லாத பீஷண பைரவர், உபதேச தட்சிணாமூர்த்தி ஆகியோரும் இங்குள்ளனர். நடராஜருடன் போட்டியிட்ட காளிதேவிக்கு தனி கோவில் உள்ளது. இவள் காலை தூக்க முயன்ற நிலையில் நாட்டிய காளியாக சாந்தமாக வீற்றிருக்கிறாள். இது சென்னை சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம் ரயிலில் 55 கிலோமீட்டர் கடந்தால் திருவாலங்காடு. இணைந்திருங்கள். இது MTR FM.

குறை ஒன்றும் இல்லை கோபாலா. வணங்குகிறேன் கிருஷ்ணா என்று கைகளை கூப்பி வணங்கியபடி உள்ளே நுழைந்தார் காலவ மகரிஷி. வாருங்கள் முனிசிரேஷ்டரே, அவரை வரவேற்று அமரச் செய்தார் கிருஷ்ணர். ரிஷி அவர்களே, என்னை தாங்கள் காண வந்திருக்கும் காரணம்? இழுத்தார் கிருஷ்ணர். கண்ணா, மாதவா, ஜெகத் ரக்ஷகா, தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். தெரியாமல் ஓர் இக்கட்டில் மாட்டிக்கொண்டேன். இக்கட்டா? அதென்ன சொல்லுங்கள் முனிபோகங்கரே. சொல்கிறேன். இன்று காலையில் நான் நதியில் இறங்கி காலை சந்தியாவந்தனம் செய்ய இரு கைகளாலும் ஜலத்தை ஏந்தி அக்யம் விட முனைந்தேன். அப்பொழுது வான்வழியே விமானம் ஒன்று என்னை கடந்து பறந்து சென்றது. அதிலிருந்த கந்தர்வன் ஒருவன் தாம்பூல எச்சிலை என் கைகளிலிருந்த ஜலத்தில் உமிழ்ந்து விட்டான். நிமிட நேரத்தில் தோன்றிய கோபத்தால் சற்றும் சிந்திக்காது அந்த கந்தர்வனை இன்று மாலைக்குள் கழுத்தறுபட்டு சாவாய் என்று சாபம் கொடுத்து விட்டேன். பாவம் அவன். ஒருவேளை அவன் அறியாமல் இச்செயலை செய்திருக்கலாம். அப்படியாயின் நான் சாபம் கொடுத்தது தவறாகாதா? அதே நேரம் நான் கொடுத்த சாபம் பலிக்காமல் போனால் நான் செய்த தவத்தின் பெருமை என்னாவது? நீங்களே சொல்லுங்கள் பகவானே. மிகச் சரியாக சொன்னீர்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு உதவுகிறேன். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் என்று கேட்டார் கிருஷ்ண பகவான். கிருஷ்ணா, நானோ ஒரு தபஸ்வி. எனக்கு கழுத்தை அறுத்து ஒருவரை கொல்வது என்பது முடியாத காரியம். ஆகவே என்ன சொல்லுங்கள் மகரிஷி. மாதவா, அக்காரியத்தை என் பொருட்டு தாங்கள் தான் செய்ய வேண்டும். தூக்கி வாரி போட்டது கண்ணனுக்கு. என்ன, நானா? இப்போது எனக்கல்லவா இக்கட்டான நிலை ஏற்பட்டு விட்டது? உங்களுக்கு உதவுவதற்காக வாக்கும் கொடுத்து விட்டேனே. நடப்பது நடந்தே தீரும். சரி, நான் உங்களுக்காக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லுங்கள் பிரபு என்றார். என்னிடம் வந்து உதவி கேட்ட நீங்களாக வந்தீர்களா, அல்லது வேறு யாராவது சொல்லி அனுப்பினார்களா? இல்லை கண்ணா, அது வந்து சொல்லுங்கள், என்ன தயக்கம்? ஆம் கண்ணா, நாரதர் தான் உங்களிடம் வரும்படி சொன்னார். அவரிடம்தான் நான் முதலில் இது பற்றி என்ன செய்வதென்று கேட்டேன். அவர்தான் இந்த யோசனை கூறினார். ஓஹோ, அப்படியா? நினைத்தேன் இது நாரதனின் வேலையாகத்தான் இருக்கும் என்று சிரித்தார் கண்ணன். இவர்கள் இருவரின் உரையாடலையும் மறைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த நாரதர் அடுத்த நொடி கந்தர்வலோகம் சென்று காலவ முனிவர் சபித்த கந்தர்வனின் முன் போய் நின்றார். வாருங்கள் நாரதரே, காரணமில்லாமல் வரமாட்டீரே. இங்கே வந்ததன் காரணம் என்னவோ? அடே கந்தர்வா, இன்று மாலை ஸ்ரீ கிருஷ்ணரால் நீ கழுத்தறுபட்டு சாகப் போகிறாய். உன்னை எச்சரிக்கவே நான் இங்கு வந்தேன் என்றார் நாரதர். ஐயோ, இதென்ன விபரீதம்! நான் கழுத்தறுபட்டு சாகப் போகிறேனா? நான் செய்த தவறு என்ன? கிருஷ்ணன் அவ்வாறு ஏன் என்னை தண்டிக்க வேண்டும்? அவன் பயந்து அலறினான். பிறகு நடந்ததை விளக்கமாக கூறினார் நாரதர். தன்னை காப்பாற்றும்படி நாரதரின் காலில் விழுந்தான் அந்த கந்தர்வன். மனமிறங்கிய நாரதர் அவன் காதில் உபாயம் ஒன்றை கூறினார். இருவருமாய் யமுனை நதிக்கரைக்கு வந்தனர். கந்தர்வனை ஓரிடத்தில் மறைந்து கொள்ளச் செய்தார் நாரதர். அப்போது கண்ணனின் தங்கையும் அர்ஜுனனின் மனைவியும் ஆகிய சுபத்ரா தேவி பூஜை செய்வதற்காக அங்கே வந்தாள். நாரதரும் சுபத்ராவும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர். சுபத்ராவும் பேச்சு கொடுத்தபடியே கந்தர்வனுக்கு செய்கை காண்பித்தார் நாரதர். ஓடி வந்த கந்தர்வன் சுபத்ராவின் காலில் விழுந்து தன் உயிரை காப்பாற்றும்படி கெஞ்ச, கருணை உள்ளம் கொண்ட சுபத்ரா என்ன ஏதென்று விசாரிக்காது, சிறிதும் யோசிக்காது, சரி, உன்னை காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டாள். உடனே கந்தர்வன், கண்ணனுடன் போட்டியிடும் அளவுக்கு தகுதியானவர் உங்கள் கணவர் அர்ஜுனன் தான். அவர் கண்ணனுடன் போரிட்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்றார். அப்பொழுது அங்கு வந்த அர்ஜுனன் நடந்ததை அறிந்து, ஐயோ, இதென்ன கொடுமை! நான் கண்ணனுடன் போரிடுவதா? சுபத்ரா, வேண்டாம் இந்த விபரீதம். இது என்னால் ஆகாது. யோசியாது நீ கொடுத்த வாக்குறுதியால் நான் கண்ணனோடு போரிடுவது எப்படி சாத்தியம் என்றான். ஆனால் வாக்கு கொடுத்துவிட்ட காதல் மனைவி சுபத்ராவின் வற்புறுத்தலால் அவளது கோரிக்கையை நிராகரிக்கவும் முடியவில்லை. எல்லாம் இது நாரதரால் வந்த வினை என்று மனதுக்குள் அவரை திட்டினான். அன்று மாலை கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடும் போர் துவங்கியது. போருக்கு முன் அர்ஜுனன் கந்தர்வனை அம்புக்கோட்டைக்குள் பாதுகாப்பாய் வைத்தான். அதே நேரம் தன் அன்புக்குரிய கண்ணனோடு போர் புரிய வேண்டியுள்ளதே என மனவருந்திய அவன் ஒவ்வொரு அம்பையும் கண்ணன் மீது செலுத்தும் போது கண்ணனின் திருநாமங்களை ஒவ்வொன்றாய் சொல்லியபடி அம்பு எய்ய அவை கண்ணனை ஒன்றும் செய்யாது, மலர் மாலைகளாய் கண்ணனின் கழுத்தில் விழுந்தன. கண்ணனும் சிரித்தபடியே அம்மாலைகளை ஏற்றுக்கொண்டார். கூடியிருந்த கூட்டம் இதை வியப்போடு பார்த்தது. நெடுநேரம் போர் நீடித்தது. கடைசியாய்
கண்ணன் அம்பு கோட்டைக்குள் பாதுகாப்பாய் இருந்த கந்தர்வனின் மீது அம்பு எய்ய அது அவன் கழுத்தை அறுக்க கந்தர்வன் மாண்டு போனான். தோற்று போன அர்ஜுனன் தன் மனைவி சொன்னபடி கந்தர்வனை காப்பாற்ற முடியாமல் போயிற்றே என வருந்தி தீ மூட்டி அதில் இறங்கி உயிர்விட முனைந்தான். சுபத்ரா தன் அண்ணன் கண்ணனின் கால்களில் விழுந்து தன் மாங்கல்யத்தை காக்கும்படி கதறினாள். கண்ணன் தீயில் இறங்க முற்பட்ட அர்ஜுனனை தடுத்து கழுத்தற்பட்டு கிடந்த கந்தர்வனை உயிர் பெற்று எழும்படி செய்தார். ஆக காலவ முனிவனின் சாபம் பலித்தது, சுபத்ராவின் வாக்கும் பலித்தது, இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே நடத்தி முடிக்கப்பட்டது என தேவர்கள் அவரை துதித்தனர். இதற்கெல்லாம் காரணமான நாரதர் மெல்ல அவ்விடம் விட்டு நழுவ முற்பட, நாரதரே, எங்கே கிளம்பிவிட்டீர்? அடுத்து யார் உம்மிடம் மாட்டப்போகிறாரோ என்று கண்ணன் சிரித்தபடியே கேட்க, அங்கே குழுமியிருந்தவர்கள் அனைவரும் சிரிக்க அவ்விடமே சிரிப்பொலியால் நிறைந்தது. இணைந்திருங்கள், இது MTR FM.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிய தமிழ் MTR வானொலியில் மீண்டும் ஒரு பொதிகை தண்டல் நிகழ்ச்சியில் எங்கள் அன்பு உறவுகளுடன் குவைத்திலிருந்து இணைவது இரவாஞ்சரி ஷாவுல் ஹமீத். இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் உங்களை தேடி நாடி ஓடி வருகிறது. இசையின் ஊற்றாய் அனைவரிடம் தோற்றுதான் போகிறோம். அன்பு எனும் ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தும் போது இனி பொதிகை தண்டல் கொண்டு வரும் முதல் பாடல்

காற்றலைகளில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். பாறைகளின் இடுக்குகளில் வளர்வது தாவரங்கள் அல்ல, தன்னம்பிக்கை. தேன்கூட்டில் இனிப்பது தேன் அல்ல, உழைப்பு. கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் அல்ல, விடா முயற்சி. என்று கூறி இணையும் அடுத்த பாடல்

இனிமையான இந்த தருணத்தில் நம்மை இணைத்திருப்பது MTR வானலையில் பொதிகை தென்றல். நமது பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பதில் தவறில்லை, நமது உழைப்பை தெரியாமல் வளர்ப்பதுதான் தவறு என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்

காற்றலைகளில் உங்கள் உள்ளம் அள்ளிப் போவது பொதிகை தென்றல். உங்கள் குரலை இரக்கத்துக்காகவும் உங்கள் காதுகளை கருணைக்காகவும் உங்கள் கைகளை கொடைக்காகவும் உங்கள் மனதை உண்மைக்காகவும் பயன்படுத்துங்கள் என்ற வரிகளை கடந்து மலரும் அடுத்த பாடல்

முந்தைய தமிழ் 24 மணி நேர MTR வானொலி தமிழ் சேவையில் பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களால் மற்றவர்களின் மனங்களை காயப்படுத்தாதீர்கள். சொற்கள் இலவசம்தான், ஆனால் நம் இலக்கும் அவர்களின் அன்பு விலைமதிப்பில்லாதது. இனி பொதிகை தண்டல் கொண்டு வரும் மற்றும் ஒரு பாடல்.

விண்ணோடும் முகிலோடும் காற்றலையில் உங்கள் இல்லங்கள் தோறும் இசையை வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகி மாறிவிடும் என்ற கருத்துக்களோடு மலரும் அடுத்த பாடல்

நம்மை இணைத்திருப்பது புதிகை தென்றல். சில உறவுகள் வாடகை வீடு போன்றது. எவ்வளவுதான் நாம் விட்டு கொடுத்து அன்பை செலுத்தினாலும் அவர்களுடைய அன்பும் அவர்களுக்கும் நமக்கும் சொந்தமில்லை என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

காற்றலைகளில் மோதிய தமிழ் MTR வானொலியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு இலாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் என்ற வரிகளை சுமந்து புதிய தண்டல் கொண்டு வரும் அடுத்த பாடல்

பொதிகையை தென்றல் உங்கள் உள்ள மல்லி போகும். இவ்வேளையில் மனிதன் எத்தனை எத்தனை அழகாக மாறு வேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்துவிடும் என்ற கருத்துக்களை கடந்து வரும் பாடல்

இனிய இந்த நேரத்தில் இனிய பாடல்களுடன் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். எந்த தோல்வியிலும் இழந்து நடக்கும் துணிவு எவனிடம் இருக்கிறதோ அவனுக்கு வெற்றி இலக்காக அல்ல, பாதையாகவே மாறிவிடும். இனி இணையும் அடுத்த பாடல்

பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் வானலைகளில் இனிய இசையோடு பாடல்களை வழங்கிய வண்ணம். ஒவ்வொரு உறவுகளுடன் பழகிய காலம் கடந்து போகலாம், ஆனால் அழகான நினைவுகள் நித்தம் நித்தம் பசுமையாகத்தான் வளர்கிறது என்ற கருத்துக்களை சுமந்து வரும் நிறைவு பாடல்

மகிழ்ச்சி எனது அன்பை உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் நல் இசையான பாடல்களை உங்கள் செவிகளுக்கு இசையின் இசையாய் வடித்துச் சென்றது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் இந்நேரத்தில் நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத் கோயத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்கஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

பாட்டும் பதமும் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி, அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா? நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்களோடு சிறந்த கருத்துக்களை சுமந்து வந்து தத்துவத்தை எடுத்துக் கூறும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றன.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் எல்லோரும் ஜனரஞ்சகமாக எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்வு கடந்த 348 வாரங்களாக மலர்ந்த பாட்டும் பதமும் இன்று 349வது பாட்டும் பதமுமாக உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்றது. வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் இன்றும் மலரும் வேளையிலே பழமை போல தத்துவமான கருத்துக்களை வாழ்வியல், அரசியல் அல்லாத பொருளியல், சமூகவியல், விஞ்ஞானவியல், ஆன்மீகவியல் என்று பலவிதமான கருத்துக்களை சுமந்து எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கேற்ற வழிமுறைகளையும் தத்துவங்களையும் கூறிக்கொண்டு செல்லும் வகையில் பல படைப்பாளிகள் பலவிதமான வகையிலே இதை கடந்த காலத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படைத்து வரும் பாடல்களுள் சிறந்த பாடல்களும் சிறந்த பதங்களும் வந்து கருத்துக்களை தந்து எங்களை விழிப்புணர்வு அடைய வைத்து எங்களை பின்பற்றி நடக்கவும் வைக்கின்றது. சமூகத்திற்கு வாழ்க்கை பயணம் சிறக்க வேண்டுமென்றால் தத்துவங்கள் உண்டு, அந்த வழிபாதைகள் பல உண்டு, அதற்கான கொள்கைகள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், விழுமியங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து அவற்றை தேர்ந்தெடுத்து ஒரு பக்குவமான பதமாக மாற்றி அதற்கு பொருத்தமான பாடல்களையும் சிறந்த திரைப்படங்கள் இருந்து தெரிவு செய்து தந்து உங்களோடு இணைந்து கலந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்றும் படைப்பாளிகளுள் ஒருவராக கலையகத்துள் இருந்து பல படைப்புகளை தந்து கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் அவர்கள் தன்னுடைய 129வது படைப்பினை 349வது பாட்டும் பதத்துக்கும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இன்று ஒலிக்க இருக்கும் 349வது பாட்டும் பதத்திற்கு அவர் 129வது படைப்பினை அழைக்கும் வேளை அதற்காக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 9 திரைப்படத்திலிருந்து பாடல்களை தெரிவு செய்து பக்குவமான 9 பாடல்களையும் கேட்டு மகிழும் வண்ணம் தந்து சிந்திக்க வைக்கும் பதங்களை அங்கே தொகுத்து ஒரு வாக்கியத்தை தந்திருக்கின்றார். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பக்குவமான பண்பு. அதற்காக நாங்கள் 349வது பாட்டும் பதத்தை இன்று கேட்க ஆவலோடு இருக்கும் வேளையிலே முதல் பாடல் வருகின்றது, வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே அந்த பாடலை கேட்டு முதல் பதத்தை பெறுவோமா?

முதல் பாடல் எங்கள் என்று ஆரம்பித்து முதல் பதமாக எங்களுக்கு அதை தரும் வேளையிலே எங்கள் என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாங்கள் எங்கள் எல்லோரையும் குறிக்கின்றது. அப்படி என்றால் இரண்டாவது படம் எதை கூறப்போகின்றார் என்று இப்பொழுது எங்களுக்கு புரியாது. இரண்டாவது படம் பாடல் என்ன பாடல் அது தருகின்றது என்று கேட்டால், இவன் அவனேதான் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது முதல் பதத்திற்காக.

வாழ்க்கையின் என்று முதல் வரி கொண்டு பாடிய அந்த இனிமையான பாடல், ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாடலின் கருத்துக்கள் எங்களுக்கு பொருத்தம். இந்த பாட்டும் பதமும் 349க்கு இதன் முதல் பதமான வாழ்க்கையின் என்ற பதம் பொருந்த இருக்கின்றது. அதனால் ஒரு தடவை பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையின் என்று வந்துவிட்டது. எங்களுடைய வாழ்க்கையின், நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையின். அடுத்த பாடல் நீங்கள் நன்றாக கேட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இசை மாமன்னர் எங்களுடைய MS விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலில் பாடும் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

அந்த பாடல் வாழ்க்கையின் பயணம் என்று பாடியது. பயணம் பயணம் என்ற வகையிலே வாழ்க்கையின் பயணம் என்று கூறுவது, பாடம் கூறவில்லை. அதனால் எங்கள் வாழ்க்கையின் பயணம், அடுத்த வரி மீண்ட சொர்க்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் பாடி தன்னுடைய முதல் பதத்தை எங்கள் பாட்டும் பதமும் 349 உகந்தளிக்கின்றது. அது என்ன பாடல்? இந்த பாடல்.

சிறந்த பாடலான மனநாட்டிய மேடையில் ஆடினேன் என்ற அந்த பாடலே மன என்ற பதம் எங்களுக்கு உதவுகின்றது. எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன என்று இருக்கின்றது. எங்களுக்கு இது என்ன கூறப்போ உண்டார் என்று இப்பொழுது கூற முடியாத ஒரு பூடகமாக இருக்கின்றது. அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் பாட இருக்கின்றது ஒளி விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து எங்களுக்கு ஐந்தாவது பதத்தை தருவதற்காக இப்படி ஒலிக்கின்றது.

தைரியமாக என்ற பதத்தை விட்டு செல்லும் வேளையிலே நாங்கள் அதை தொட்டு சென்று இதோடு பொருத்தி விடுவோம். ஒட்டுவிட்ட பதங்கள் எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக என்று வந்துவிட்டது. ஆமாம், எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக. எத்தனை மேடு பள்ளங்கள், இடக்கு முடக்குகள், இடர்பாடுகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற வாழ்க்கையின் பயணத்திலே மன தைரியம் வேண்டும் என்றதை கூறுவது போல் கூறுகின்றது. மனம் பேதமைப்பட்டால், பயந்தால், ஒடுங்கினால், சிந்திக்காமல் விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த வாழ்க்கை பயணத்தின் பயணம், இந்த வாழ்க்கையினுடைய பயணம் மன தைரியம் ஆக, அந்த பயணத்தை செய்யும் பொழுது மனம் தைரியமாக என்ற கருத்தை கொண்டு வருகின்றது அல்லவா? சரி, ஆறாவது பாடலை கேட்போம். ஒன்பது பாடல் தானே அவர் தரப்போகின்றார். அதிலே ஐந்து பாடல்கள் சென்று விட்டன. இந்த பாட்டும் பதமும் 349 அலங்கரிக்க தயாரித்த சிந்தனை செல்வதின் சீரான கருத்துக்கள் 129 படைப்பாக மலர்கின்றது. அந்த வகையிலே ஆறாவது பாடல் என்னவாக இருக்கும் என்றால், மேயர் மீனாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கும் பாடல், பாட வைப்போம், கேட்போம்.

நாம் இருந்தால் என்று வந்திருக்குது. என்ன இருந்தால்? எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால். ஆம், நாங்கள் செல்லும் பாதையிலே கோழையாகவோ பயந்தோ அல்லது ஒடுங்கியோ அல்லது தெரியாமலோ விழிப்புடையோ இல்லாமலோ சிந்திக்காமலோ இருந்தால் இந்த வாழ்க்கையின் பயணம் கடினமாக இருக்கும். அதற்காக எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் அலைப்பாய்த திரைப்படுத்து பாடல் ஏதோ ஒன்று கூற வருகின்றது. ஏழாவது பதமாக சேர்த்து விடுவோமா அந்த பாடலை கேட்டு?

நாம் என்றென்றும் அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால், என்றென்றும் எங்களுக்கு மனம் தைரியமாக இருக்கும் பொழுது, எந்த நாளிலும் துவண்டு விடாமல், சோகப்படாமல், துன்பம் வந்தபோது துவளாமலும், இன்பம் வந்தபோது துள்ளியலாமலும், நெகிழாமலும், மகளாகாமலும் என்று அல்ல, எல்லா உணர்வுகளையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இதயம் தாங்கும் இதயம் மன தைரியத்தோடு வேண்டும். இதற்கெல்லாம் இந்த மனம் தைரியமாக இருக்க வேண்டும், துவண்டு போகக்கூடாது. எத்தனையோ பேர் இந்த மன தைரியத்தை இழந்து அவர்கள் புலனற்றவர்களாக, செயலற்றவர்களாக, புத்தி சுவாதீனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். சோகத்தினாலே விபரீதமான முடிவுகளை எடுக்க இருக்கின்றார்கள். துன்பத்திலே கிடந்து துவண்டு துவண்டு வெளியே வர முடியாமல் இருக்கின்றார்கள். காரணம், மன தைரியம் இல்லை. மனோ தைரியம் மிக முக்கியம் என்பதை உறுதிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் எப்பொழுதும் என்பதை கூறியிருக்கும் வேளையிலே என்ன செய்யும், அது கட்டுமரக்காரன் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் வந்து முதல் வரியை தந்து, முதல் பதத்தை தந்து கூறுகின்றது. இப்படி

சக்தி என்ற பதத்தை விட்டு சென்ற அற்புதமான அந்த பாடல். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மனது தைரியமாயிருந்தால் என்றென்றும் வெற்றி, என்றென்றும் வெற்றி. இன்னும் முடிவடையவில்லை, எட்டு பதங்கள் தான் வந்திருக்கின்றது. அப்படி என்றால் ஒன்பதாவது பதம் வந்து அற்புதமாக இன்றைய பாட்டும் பதமும் 349 நிறைவு செய்ய இருக்கின்றது. எங்கே அந்த பாடல், எந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்? நிமிர்ந்து நெல் திரைப்படத்திலிருந்து வர இருக்கின்றது. அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

0: சிறந்த ஒரு பாடல், சிறந்த ஒரு பதத்தை முதல் பதமாக கொண்டு வந்து எங்களுக்கு தந்து அதை 9வது பதத்திலே சேர்த்து கொண்டு சென்று முழுவதையும் படியுங்கள் என்று கேட்ட வேளையிலே எங்கே படித்து பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். தேடி வரும் என்ற பாடலோடு முடிவடைத்து எங்கள் என்ற பதத்துடன் ஆரம்பித்து இடையிலே மீதி பதங்களை தந்து இன்று இந்த 9 பதங்களும் கூறும் கருத்து எங்கள் வாழ்க்கையின் பயணம் மனம் தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். எங்களுக்கு தோல்வி வராது, துன்பம் வராது. ஏன்? எங்களுக்கு மன தைரியம் வேண்டும் என்ற அற்புதமான ஒரு பண்பான ஒரு புலிமியத்தை நாங்கள் தாங்க வேண்டும், அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இந்த பாட்டும் பதமும் இன்று கூறுகின்றது. நாளாந்த வாரந்தோறும் வரும் பாட்டும் பதமும் உங்களுக்கு ஒவ்வொரு அற்புதமான கருத்துக்களை தந்து எங்களுக்கு மனிதனாக்கும் ஒரு பண்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விழிப்புணர்வு பாடல்களாக வரும் வேளையிலே இன்றைய பாடலும் 9 பாடல்களும் தந்திருக்கின்றது. 9 பதங்களை எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். நாங்கள் நாள் முழுவதும் இன்றும் நாளையும் வருங்காலத்திலும் எங்கள் மேடு பள்ளங்கள் கரடுமுரடான பாதைகளில் பயணம் செய்யும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் வேளையிலே மன தைரியம் என்று ஒன்று இருந்தால் நாங்கள் வெற்றி கொள்ளலாம். எந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் மனத்தில் தைரியத்தை வளைத்து வரவழைத்து அதை முகம் கொடுத்து வெல்ல வேண்டும், வெல்லலாம் என்ற உறுதியை தரும் இந்த பாட்டும் பதமும் சிந்தனை செல்வன் அவர்களின் 129வது படைப்பாக வந்து எங்களை விழிப்படைய வைக்கின்றது. 349வது பாட்டும் பதவுமாக இவர்களுக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பாட்டும் பதத்தில் சந்திக்கலாம் என்று கூறும் இந்த வேளையில் இன்னும் ஒரு தடவை படிக்கின்றேன். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். நாங்களாக புகத்தவில்லை, அவதையே தேடி வரும் எங்களை என்று கூறும் சிறப்பான கருத்து கொண்ட பாட்டும் பதத்தை இன்று 9 பாடல்களோடு நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகம். உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும் என்ற பாடலோடு துணையை தந்துவிட்டு செல்லும் இந்த பாட்டும் பதத்தை தந்தவருக்கும் கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு பாட்டும் பதத்தில் சந்திக்கலாம் தானே என்று அன்புடன் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை மீண்டும் ஒரு தடவை படிக்கட்டுமா? எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும் என்று கூறி உறுதியோடு இருப்போம், மன உறுதியோடு இருப்போம், மன தைரியத்தை வளர்ப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரம்.

0: இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

காற்றலையில் கலந்து வந்து உங்கள் கதவோரம் நின்று கொண்டு காதோரம் வணக்கம் கூறுகின்றேன். அன்பு உறவுகளே, சிந்தனை செல்வன்.

இனிமையான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே மற்றும் ஒரு நிகழ்வுக்கு உங்களை அழைக்கின்றேன். அன்பு உறவுகளே,

வங்கக் கடலோரம் வாழ முடியாமல் செங்கண்ணர் வாழும் இந்த சீமைக்கு வந்த பின்பும், வங்கக் கடலோரம் வாழ முடியாமல் செங்கண்ணர் வாழும் இந்த சீமைக்கு வந்த பின்பும், சங்கத்தமிழ் வளர்த்த சொந்த தமிழ் வளர்க்க எண்ணி, சங்கத்தமிழ் வளர்த்த சொந்த தமிழ் வளர்க்க எண்ணி, சோழ சுவர்தனையே சுகமாகவே தாண்டி, சோழ சுவர்தனையே சுகமாகவே தாண்டி, வானலை தனில் கலந்து வானலையில் தனில் கலந்து MTR FM வானொலியுள் புகுந்து, வானலை தனில் கலந்து MTR FM வானொலியுள் புகுந்து, வளமான கவி சொல்ல வந்தேன், வளமான கவி சொல்ல வந்தேன், வந்தனமும் தந்தேன் நான் உங்கள் சிந்தனை செல்வனன்றோ, வளமான கவி சொல்ல வந்தேன், வந்தனமும் தந்தேன் நான் உங்கள் சிந்தனை செல்வனன்றோ. உங்கள் நலம் நாடி எங்கள் நலம் கூறி, உங்கள் நலம் நாடி எங்கள் நலம் கூறி, கலைவாணி அருள் வேண்டி, கலைவாணி அருள் வேண்டி, பதமான கவிதனை படித்து இசையோடு, பதமான கவிதனை படித்து இசையோடு, இதமான காணமும் தொடுத்திங்கே, பதமான கவிதனை படித்து இசையோடு, இதமான காணமும் தொடுத்திங்கே, காற்றலையில் தருகின்றேன் கலைவாணி அருள் வேண்டி, பதமான கவிதனை படைத்து இசையோடு, இதமான காணமும் தனை தொடுத்து, காற்றலையில் தருகின்றேன் குறை பொறுத்து நிறை கண்டு, குறை பொறுத்து நிறை கண்டு, கரம் தட்டி தரம் தருவீர் தயை கூர்ந்து, காற்றலையில் தருகின்றேன் குறை பொறுத்து நுரை கண்டு, கரம் தட்டி தரம் தருவீர் தயை கூர்ந்து, நயமாக நான் உரைத்தேன் என் இனிய உறவுகளே, நயமாக நான் உரைத்தேன் என் இனிய உறவுகளே. முதல் கவிதை தரும் காணத்துக்கு முன்கவிதை. காதல் நான் உனக்கு காலம் முழுவதுமே, காவல் நான் உனக்கு காலம் முழுவதுமே, காவல் நான் உனக்கு காலம் முழுவதுமே, காதல் பொன்மானே கவலை ஏன் உனக்கு, காவல் நான் உனக்கு காலம் முழுவதுமே, காதல் பொன்மானே கவலை ஏன் உனக்கு. ராமனை தேடி வந்த என் ஜானகியே, ராமனை தேடி வந்த என் ஜானகியே, நான் உனை தாங்கியே ஞாலத்தில் வாழ வைப்பேன், நான் உனை தாங்கியே ஞாலத்தில் வாழ வைப்பேன், தேனாக நீ வந்துவிடு உனக்கு பூவாக நான் இருப்பேன், தேனாக நீ வந்துவிடு உனக்கு பூவாக நான் இருப்பேன். காவல் நான் உனக்கு காலம் முழுவதுமே, காதல் பொன்மானே கவலை ஏன் உனக்கு. ராமனை தேடி வந்த என் ஜானகியே, நான் உனை தாங்கியே ஞாலத்தில் வாழ வைப்பேன், தேனாக நீ வந்துவிடு உனக்கு பூவாக நான் இருப்பேன்.

0: காவிரி.
1: மன்னிக்கவும், கவிதை இங்கு மாறி வந்து காணத்தை தேடி வந்தேன். தொடுத்துவிட்ட கவிதைக்கு பொருத்தமான பாடல் அதுவன்று சொந்தங்களே. சொல்லி வந்த கவிதைக்கு சரியான பாடலை தருகின்றேன். இப்பொழுது தயவுடனே கேட்டுடுவீர்கள்.

சொன்ன கவிதைக்கு சுகமான பாடல் தந்தேன், சொன்ன கவிதைக்கு சுகமான பாடல் தந்தேன், சரிதானா சொல்விடுவீர், தரமும் எனக்கு தந்திடுவீர். அடுத்து வரும் காணத்திற்கு நான் தொடுத்து வந்த கவி தருவேன். அடுத்து வரும் காணத்திற்கு நான் தொடுத்து வந்த கவி தருவேன். காலில் சதங்கை கலகல வென்றிட, காலில் சதங்கை கலகல வென்றிட, வேலினும் கூறிய விழிகள் படபட வென்றிட. காலில் சதங்கை கலகல வென்றிட, வேலினும் கூறிய விழிகள் படபட வென்றிட. நூலிடை வளைந்து நெளிந்துமே ஆடிட, நூலுடை வளைந்து நெளிந்துமே ஆடிட, சேலின விழியால் காட்டுகிறாள் அபிநயம்தான், சேலின் விழியால் காட்டுகின்றாள் அபிநயம்தான். காலில் சதங்கை கலகலவென்றிட, வேலினும் இனிய கூறிய விழிகள் படபடவென்றிட, நூலிடை வளைந்து நெளிந்து ஆடிட, சேலின விழியால் காட்டுகிறாள் நயநந்தனை. சேலின விழியால் காட்டுகிறாள் நயனமும் அபிநயனமும்.

பாக்கி வந்த கவிதைக்கு ஆடிவிட்டாள் அபிநயத்துடன் அந்த அபிநய சுந்தரி. கேட்டீர்களா, காற்றலையில் கலகலவென்று அபிநய சுந்தரியின் ஆட்டத்தை. அன்பான உறவுகளே, அடுத்து வரும் கவிதை என்ன? அடுத்து வருகின்றேன், பொறுத்திருந்து கேட்டிடுங்கள். தேனினும் இனிய தீஞ்சுவை ஆனவள், தேனினும் இனிய தீஞ்சுவை ஆனவள், மானினம் மயங்கிடும் மருள்விழியானவள், மானினம் மயங்கிடும் மருள்விழியானவள், கவிஞர்கள் போற்றிடும் காவியத்தில், கவிஞர்கள் போற்றிடும் காவியத்தில் புவினை புவியினை ஆளும் புன்னகை சேயவள், புவியினை ஆளும் புன்னகை சேயவள், நவரசம் ததும்பும் நாயகியும் ஆனவள், தேனினும் இனியதியின் சுவையானவள், மானினம் மயங்கிடும் மருள்விழியானவள், கவிஞர்கள் போற்றிடும் காவியத்தில் புவியினை ஆளும் புன்னகை சேயவள், நவரசம் ததும்பும் நல்ல நாயகியும் ஆனவள், நவரசம் ததும்பும் நல்ல நாயகியும் ஆனவள். கவிதந்தேன் அதற்கு தொடர்ந்து ஒரு காணமும் தருகின்றேன், கேளுங்கள்.

கேட்டிருந்த காணமது கூட்டியதா நான் காட்டிவிட்ட கவிதைக்கு உறவுகளை தந்திடுவேன், இன்னுமோர் கவிதை தொடுத்திடுவேன் அதற்கான காணமும். விழி தரும் அவள் விழி தரும் காமனின் கல்லூரி பாடம், விழி தரும் அவள் விழி தரும் காமனின் கல்லூரி பாடம், அவள் கவி கம்பன் கூட காணாத கவி மாடம், அவள் கவி கம்பன் கூட காணாத கவி மாடம். எழுதிய ரவி வர்மனோ எங்கிடும் சிலையோ இவள், எழுதிய ரவி வர்மனே எங்கிடும் சிலையோ இவள், அழகிய ஓவியமாய் அருகினில் இங்கு வந்தனளோ, அழகிய ஒரு ஓவியமாய் அருகினில் வந்தனளோ. விழி தரும் அவள் விழி தரும் காமனின் கல்லூரி பாடம், அவள் கவி கம்பன் கூட காணாத கவி மாடம், அவள் விழி தரும் காமனின் கல்லூரி பாடம், அவள் கவி கம்பன் கூட காணாத கவி மாடம். அவளை எழுதிய ரவிவர்மன் எங்கிடும் சிலையோ, அவளை எழுதிய ரவிவர்மன் எங்கிடும் சிலையோ, இவள் அழகிய ஓவியமாய் அருகினில் வந்தாளோ, இவள் அழகிய ஓவியமாய் அருகினில் வந்தாளோ.

கவிதைக்கு ஏற்ற காரணமென்றால் களிப்புடனே நான் இருப்பேன், களித்து நீங்கள் அழித்திடுவீர் மதிப்பதனை. அடுத்து வரும்

என்னை நிலை மாற வைக்கும் உன் சித்திர கன்னங்கள், கலை வண்ணங்கள் காட்டிடும் ஓவியமே, சிலை வடிவாய் நீ இங்கு வந்தாலும் என்னை நிலைமாற வைக்கும் உன் சித்திர கன்னங்கள். பல எண்ணங்கள், பல வண்ணங்கள், உன் சந்தங்கள் தந்திடுமே என் முத்தமிழ் சொந்தங்களை, உன் சந்தங்கள் தந்திடுமே என் முத்தமிழ் சொந்தங்கள் அத்தனையும் மொத்தமாக, உன் சந்தங்கள் தந்திடுமே என் முத்தமிழ் சொந்தங்கள் அத்தனையும் மொத்தமாக, கலை வண்ணங்கள் காட்டிடும் ஓவியமே, சிலை வடிவாய் நீ இங்கே வந்தாலும் என்னை நிலைமாற வைக்கும் உன் சித்திர கன்னங்கள். பல எண்ணங்கள், பல வண்ணங்கள், உன் சந்தங்கள் தந்திடுமே என் முத்தமிழ் சொந்தங்கள் அத்தனையும் மொத்தமாக. சரிதானா உறவுகளே, தருகின்றேன் காணமுன்று.

தந்த கவி சரிதானா, சந்தமுடன் வந்த காணமும் சரிதானா என்று கேட்டுண்டேன். தந்தடுவீர் தரமதனை கரம் தட்டி கலகலப்பாய். அன்பான உறவுகளே, நீங்கள்

அவளாக கேட்டுக்கொண்டு அளவளாவி பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள் எம்டிஆர் எஃப்எம்எல். சிந்தனை செல்வனின் சிறு கவிதை கொண்டு பெரும் காணம் படைத்திடுகின்றேன், கேட்டிடுவீர் மகிழ்வுடனே. தந்து வரும் மறு கவிதையும் கொண்டு வரும் காணம் ஒன்றை. வானத்தில் ஆடிவரும் முத்து தாரகை, கானத்தில் பாடிவரும் தங்க தாரகை. வானத்தில் ஆடிவரும் முத்து தாரகை, கானத்தில் பாடிவரும் தங்க தாரகை. காணிக்கை தந்தேன் கண்ணா, மாணிக்க மார்பினிலே பூவிதழ் சேர்த்து, மாணிக்க மார்பினிலே நாளும் ஆட பூவிதழ் சேர்த்து தேன்முத்தம் தந்திடுவேன். வானத்தில் ஆடிவரும் வானத்தில் ஆடிவரும் முத்து தாரகை, கானத்தில் பாடிவரும் தங்க தாரகை. காணிக்கை தந்துட்டேன் கண்ணா, மாணிக்க மணிமேனி மார்பினிலே பூவிதழ் சேர்த்து தேன்முத்தம் தந்தடுவீர். பாடலை தேடிவிட்டேன், கவிதைக்கு தருகின்றேன் சரியான காணம் அதை.

சொன்ன கவிதையுடன் சுருக்கனவே தந்துவிட்டேன். சந்தமுடன் கவி காணம் ஒன்றை கேட்டிருந்து மகிழ்ந்த நீங்கள் காட்டிடுவீர் கரத்தை தட்டிடுவீர் ஒலியோடு. சேர்ந்து வரும் நேரத்திலே கொண்டு வந்த தனி கவிதை இது, தமிழ் கவிதை தருகின்ற இறுதி கவிதை. என்னாலும் உன்னை எண்ணி உன்னோடு வாழ்ந்திடுவேன் உளம் உருகி. என்னாலும் உன்னை எண்ணி உன்னோடு வாழ்ந்திடுவேன் உளம் உருகி. உன் சுட்டி விரல் சொடுக்கிட்டால் சுருக்கனவே நான் சுழன்றாடிடுவேன். உன் சுட்டி விரல் சொடுக்கிட்டால் சுருக்கனவே நான் சுழன்றாடிடுவேன். உயிருக்கு உயிரான என் சொந்தமென வந்த மாமனே, உயிருக்கு உயிரான என் சொந்தமென வந்த மாமனே, உயிர் தந்தேன் உடல் தந்தேன் உனக்கே எல்லாம் உனக்கெனவே காலமெல்லாம். என்னாலும் உன எண்ணி உன்னோடு வாழ்ந்திடுவேன் உளம் உருகி. உன் சுட்டி விரல் சொடுக்கிட்டால் சுருக்கனவே நான் சுழன்றாடிடுவேன். உயிருக்கு உயிரான என் சொந்தமான மாமனே, உயிர் தந்தேன் உடல் தந்தேன் உனக்கெதையெல்லாம் உனக்கெனவே காலமெல்லாம். தந்த கவி ஆறு முன்னே தந்திடுவேன் சந்தமுடன் பாடலொன்று.

கண்ணகியின் கால்ச்சிலம்பு கலீரெனக் கேட்டு. கண்ணகியின் கால்ச்சிலம்பு கலீரெனக் கேட்டு காவியம் பாடினான் அன்று இளங்கோ. கண்ணகியின் கால்ச்சிலம்பு கலீரெனக் கேட்டு காவியம் பாடினான் அன்று இளங்கோ. கானகராமன் கதை சொல்லி ராம காவிய காவிய நானான் கம்பன். கானகராமன் கதை சொல்லி ராமகாவிய கவிஞனானான் கம்பன். கலியுகத்தில் கவி சமைத்து காவியமாகினான் கவியரசு கண்ணதாசன். கலியுகத்தில் கவி சமைத்து காவியமாகினான் கவியரசு கண்ணதாசன். இவர்களோடு சேர்த்தெழுத நானும் என்ன இளங்கோவா, கம்பனா, கவியரசு கண்ணதாசனா? கண்ணகியின் கால்ச்சிலம்பு கலீரெனக் கேட்டு காவியம் பாடினான் அன்று இளங்கோ. கானகராமன் கதை சொல்லி ராமகாவிய கவியானான் கம்பன். கலியுகத்தில் கவி சமைத்து காவியமாகினான் கவியரசு கண்ணதாசன். இவர்களோடு சேர்த்தெழுத நானும் என்ன இளங்கோவா, கம்பனா, கவியரசு கண்ணதாசனா? சாதாரண சிந்தனை செல்வந்தானே. இவர்களோடு சேர்த்தெழுத நானும் என்ன இளங்கோவா, கம்பனா, கவியரசு கண்ணதாசனா? சாதாரண சிந்தனை செல்வன் தானே. தளம் தந்த எம்டிஆர் வானொலிக்கும், களம் கேட்ட என் இனிய சொந்தங்களுக்கும், கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி. தளம் தந்த எம்டிஆர் வானொலிக்கும், களம் கேட்ட என் இனிய சொந்தங்களுக்கும், கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவை வணங்கி, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவை வணங்கி நன்றி சொல்லி விடைபெற்றேன். களம் தளம் தந்த எம்டிஆர் வானொலிக்கும், களம் கேட்ட என் இனிய சொந்தங்களுக்கும், கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவை வணங்கி நன்றி சொல்லி விடை பெற்றேன். மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் வாரத்துக்கு விடுமுறை நாட்களை கண்டவுடன் சர்வதேச விடுமுறை விருப்பமாக ஒலிக்க இருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள். அந்த வகையில் முதலில் ஒரு பாடல், முடிஞ்சா இவனை புடி என்று திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். யாவும் நீதானே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். ஆங்கிலேய நாடன இங்கிலாந்தான அருள் மோகன் அவர்கள் தந்த பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல், காத்து இருந்தாலே ராஜகுமாரி என்ற பாடல், சுயம்பரம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கேட்டிருக்கின்றார் ஈழமணி திரு நாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்து டிரான்சி.

மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சிந்து நதி கரையோரம் என்று வரியெடுத்து நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

குடும்புறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்து வரும் பாடல் கனடாவிலிருந்து தனுஷன் தந்த பாடல். பல்லாங்குழி கண்ணம் என்ற வரி பயம் அறியான் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரோடு இணைந்து அடுத்த பாடலை தர இருக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி. நீ வாழ வேண்டும் என்ற திரைப்படத்திலிருந்து அந்தி வரும் நேரத்திலே என்ற வரி முதல் வரியை கொண்ட பல்லவியோடு முழுவதையும் பாடுகின்றது.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் விடுமுறை நாட்களை அலங்கரித்து வரவென்று தங்கள் மனவிருப்ப பாடல்களை தெரிந்து உலக நாடுகளெங்கும் கேட்க வேண்டும் என்று உலக நாடுகளிலிருந்து அனுப்பி வைத்த அன்பு உறவுகர்கள் சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களாக அனுப்பி வைத்த வேளையில் தொடர்ந்தும் ஒலிக்கின்றன.

தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அவர்களுள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நேர்மை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து தமிழ் பாடட்டும் என்ற வரியை கொண்டு பல்லவியோடு சரணங்களை இணைத்துவிட்ட வேளை உரைக்கின்றன அந்த பாடல்கள்.

அடுத்து வரும் பாடல் கூட சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து. தினமும் வந்து பாடலை கேட்டு இணைந்து கொள்ளும் அன்பு உறவாக ரமணி தந்திருக்கின்றார். என்னோட ராசி நல்ல ராசி என்று கூறும் மாப்பிள்ளை என்ற தனுஷ் நடித்த திரைப்படத்து பாடலாகும்.

குறிப்பிட்டு தங்கள் தங்கள் விருப்ப பாடல்களை எழுதி கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை உலகளாவ இருக்கும் உறவுகள் கேட்க வேண்டும் என்று ஒரு பாடல், ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா என்று பாடுகின்றது மதன மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து தினமும் வந்து எங்களோடு இசைப்பயணம் புரியும் கேதீஸ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடல்கள் மீண்டும் கனடா உறவுகளாக வன்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடல். மாய கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஒரு மாயலோகம் என்று கூறும் வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

அந்த வேளையில் சிட்டுக்குருவி என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் மிலிட்டரி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பாட வைக்கின்றார் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை, சர்வதேச விடுமுறை விருப்பங்கள். விடுமுறை விருப்பம் சர்வதேசத்துக்கான உறவுகள் கேட்க வேண்டும் என்று சர்வதேசத்தில் இருந்திருக்கும் உறவுகள் தொடர்ந்து அனுப்பி வரும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா மாநகரம் தனுஷன். தனுஷன் தந்த அந்த பாடல் பாடுகின்றது காலேஜ் வாழ்க்கையிலே என்ற கருத்து கொண்ட ஒரு பாடல். மஞ்சள் வெயில் திரைப்படத்திலிருந்து அவருக்காக பாடுகின்றது.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் அன்புடனே தருகின்றார் மகாலிங்கம் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து. சிங்காரபூமி என்று நான் கூறும் வேளையிலே பஞ்ச கல்யாணி என்ற ஒரு திரைப்படத்து பாடலை இன்று கேட்க வைக்கின்றார். ஆமணக்கு தோட்டத்திலே என்று வரியெடுத்து நகைச்சுவையோடு தத்துவமாக பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் என்னவள் என்று வீழமணி திருநாட்டில் இருந்து கொண்டு எங்களை வரமாமல் நல்ல முடிவு என்ற ஒரு திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். நீ இன்றி நான் இல்லை என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். என்னவளே உங்களோடு நாங்களும்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். பால் பொங்கும் பருவம் என்ற பாடலை மனிதனும் தெய்வமாகலாம் திரைப்படத்திலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா. வைசேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் வராமல் விடுமுறை விருப்பமாக இன்று விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் பாடலாக தங்கள் தங்கள் மனோ நிலைக்கேற்ப உலகளாவிய இருக்கும் உறவுகளும் விரும்பக்கூடிய பாடலை தெரிவு செய்து அனுப்பியவர்கள் தித்திக்கும் தேனான பாடல்களை தந்தார்கள். அவை எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றன என்ற மன நிறைவோடு மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் எனக்கு பிடித்த ரோஜாவே என்ற பாடல். பணம் பகை பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த வேளையிலே அந்த பாடலை வனமை போல இன்றும் அவரோடு இணைகின்றார்கள் கேட்டு மகிழ்ந்திட தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி அவர்கள் கேட்கும் இந்த பாடலை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்து பாடல். தன்னன் தனி காட்டுக்குள்ளே என்ற முதல் வரியை எடுத்து தொடர்ந்து பாட வைக்கின்றார் வளமை போல என்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தரும் அன்பு உறவு தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்கும் வேளையே அவரது உறவுகள் நண்பர்கள் இணைவார்கள். அந்த வகையில் என்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் இணைகின்றார்கள். நாங்களும் இணைவோமே.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் தினமும் பாடலை கேட்கும் பொழுது தாங்கள் தெரிவு செய்யும் பாடல்களை அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல்களாக தந்து மகிழ வைக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்து வரும் ஒரு பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்களும் தனிமை இல்லாமல் உங்களோடு இணைத்து ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் நற்பபி நரமுகையாள் தமிழினியால் இவர்களை இணைக்கும் வேளை மரகதம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள். அற்புதமான ஒரு பாடல் ஆடினாள் நடனம் ஆடினாள் என்று வரி எடுத்து

0: மடக்கி திறன் கைகளின் விரல் நீட்டி காலை மடக்கி திறன் கைகளின் நீட்டி
1: கற்களை
0: மிகுவ
1: அலமேலம்மா
2: நம்ம அலமாம்மா தான் பாடுறாங்க. நீங்க வேற சொல்லட்டுங்களா?
1: வேண்டாம்,

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களை தந்து எங்களை மகள வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை. வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா, நீங்களும் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். நாம் பிறந்த மண் என்ற திரைப்படத்திலிருந்து இனிமையாக பாடுகின்றது. தாய் பாடும் பாட்டுத்தானே தாலாட்டு என்று மாற்றுக்கருத்தில்லாத கருத்தை கொண்ட பாடல். கேட்டு மகிழ்ந்துருவோம்.

இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தித்திக்கும் திறமையான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் ஒரு பாடலை ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை முனைத்து கேட்கின்றார். கேப்டன் என்ற திரைப்படத்திலிருந்து கன்னத்துல பை என்று வரி எடுத்து பாட வைக்கும் வேளை நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

இருவர் உள்ளம் திரைப்படுத்து பாடல் வந்து எங்கள் எல்லோரையும் அமைதியாக கேட்க வைக்கும் ஆழமான கருத்துள்ள ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் அன்பு உறவு, நீண்டகால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் ஷாதிக் அவர்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷகானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு இணைந்து கேட்க வேண்டும் என்று ஏனழுதாய் ஏனழுதாய் என் உயிரி ஏன் அழுதாய் என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடல்.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் மீண்டும் ஒரு பாடல் கேப்டன் மகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. எந்த பெண்ணிலும் இல்லாத என்ற ஒரு வரி கொண்ட பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையே சேப்பு விஜயராகன் அவர்கள் வணக்கம் நன்றி கூறி எழுதியிருக்கும் வேளையிலே நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

இருக்கிறது. கிழக்கவாசல் திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே. பச்சைமல பூவு நீ உச்சி மல தேனு என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட வேளையிலே அந்த பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அன்பு உறவுகளும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தையல் காரன் என்ற திரைப்படுத்து பாடல். வை வை கை வை என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை தருபவர் வேறு யாருமல்ல, தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தன ராஜ் அவர்கள்.

இது முன்னியல் தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருப்பது. விடுமுறை விருப்பத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகிழ்ச்சியோடு நிரப்பிக் கொண்டிருக்கின்றன.

அனைத்து உறவுகளும் கேட்டு மகிழும் வண்ணம் பலவிதமான ரசனைகளோடு பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு ரசனையை தருவதோடு அல்லாமல் உள்ளத்தில் எங்கள் கருத்துக்களை மீளப்பெறும் வகையிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தொடரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது பிரபல பின்னணி பாடகர்கள் எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மா அவர்களோடு ஆர் பால சரஸ்வதி அம்மாவும் பாடிய ஒரு பாடல் மகாதேவி என்ற திரைப்படத்து பாடல். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே என்ற ஒரு அற்புதமான பாடல். உலக தமிழர்களோடு நான் கேட்டு மகள விரும்புகிறேன் தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஒழிக்க இருக்கின்றது. அந்த பாடல் வீரக்கனல் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் என்ற வரியை நகைச்சுவையோடு கருத்தாளமாக தருகின்றது ரவிச்சந்திரன். நீங்கள் தந்த பாடல் காளிபாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இருக்கின்ற இந்த பாடலோடு என்னமோர் பாடலை ஓடி வந்து தருகின்றார். சிட்டுக்குருவி தந்த வனத்தில் என்று டமுக் டமுக் என்று டமுக்காரம் அடித்து பாடும் பாடலாக நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமின் சரவணன் உங்களோடு தங்கம் சரவணன் சாமி பெரியசாமி ஜனனி ஆகியோர் முனைந்து கேட்க நாங்கள் முனைகின்றோம். ஒழிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யார் தந்த பாடலாக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடலை முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள். உப்புக்கர்வாடு உருவைத்த சோறு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து எங்களை மேலும் மகிழமைக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோஜ் அவர்கள். நீண்டகால உறவே உங்கள் காதோரத்தில் மனதிலே மாயம் செய்தாய் என்ற திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. விண்மீதிலே பிறந்தாள் இவளே என்ற பாடல்தான் அந்த பாடல். எங்கே கேட்டு மகிழ்ந்துடுவோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டு போடுங்கஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

பக்தி நேயர் நேரம். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

முதலில் அன்பு உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கனடா மொன்றியல் தமிழ் வானொலியில் வாரத்தில் ஒரு நாள் கிடைத்திருக்கும் அரும் சந்தர்ப்பம் பக்தி வேளை என்ற நிகழ்ச்சிக்காக கதம்பத்திலே ஒதுக்கப்பட்ட வேளையிலே இன்றைய பக்தி வேளை மிகவும் சிறப்பாக இறையாரோடன் மலர்ந்து சென்றது. அந்த வேளையிலே இணைந்து அழகாக பேசி மகிழ்ந்து பக்தியை நிலைநாட்டி பக்தி என்றால் என்ன என்று சில ஆய்வுகளை செய்து இன்றைய நாளுக்கான விசேஷ தினங்களை பற்றியும் அழகாக பகிர்ந்த வேளையிலே இணைந்து சிறப்பித்த அன்பு உறவினர்கள் தங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு சென்றார்கள். பக்தியோடு நாங்கள் கேட்டு ஒழுக வேண்டும், இறை பக்தி வேண்டும் என்று. அந்த வகையிலே முதலில் வந்து ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து இணைந்து கொண்டார் அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன். அற்புதமாக சில நிகழ்வுகளை பகிர்ந்து பயிற்சி பகிர்வுகளை தந்துவிட்டு அவர் விரும்பி கேட்ட ஒரு பாடல் இன்றைய தினத்திற்காக ஆதி பராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த நான் ஆட்சி செய்து வரும் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் இதோ ஒலிக்கின்றது. கேட்போம், பக்தியை பெறுவோம்.

வேளையிலேதான் நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணன் வந்து அழகாக சிறப்பாக விடாமுயற்சியாக பல தகவல்களை பகிர வைத்துவிட்டு அவர் விரும்பி கேட்டிருந்தார் ஒரு பாடல். சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் என்ற அற்புதமான ஒரு பாடல். எங்கே அவர் பாடலையும் செவிமடுப்போம், அருள் பெறுவோம்.

மதுரை தமிழ் வானொலியில் உறவுகளுக்கு எங்களுக்கும் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கும் பக்தியோடு கிடைத்த ஒரு நிகழ்வு பக்தி வேளை. வெள்ளிக்கிழமை தோறும் பக்தி வேளை நிகழும் வேளையிலே பக்தி சிரத்தோடு வந்து பக்தி மார்க்கமாக எங்களை எடுத்து செல்லும் வகையில் உரையாடல்கள் கலந்து சென்ற வேளையிலே அழகாக வந்து பல உதாரணங்களையும் கூறி தன்னுடைய அனுபவங்களையும் கூறி பகிர்ந்து கொண்டவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஓம் நமசிவாய என்று எங்களோடு எப்பொழுதும் இணைந்து கொள்ளும் ஆர் தேவா அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார். திருமலை தென்குமரி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பும் வேளையிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுசியா கிருஷ்ணன் அவர்களும் வந்து பேசி மகிழ்ந்துவிட்டு பக்தியோடு கேட்ட பாடல் இதே பாடல்தான். அதனால் நாச்சியார் கோயில் ஆர் தேவா தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே.எஸ். அனுஷியா கிருஷ்ணன் இவர்களுக்காக ஒலிக்கின்ற அந்த பாடலை நாங்களும் செமி மடுப்போம், அன்னையின் ஆட்சி பெறுவோம், அப்பனின் ஆட்சி பெறுவோம் என்ற வகையிலே திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா என்ற பாடல்.

இவர்களை தொடர்ந்து இன்னுமோர் பக்தி பாடல் ஒலிக்க இருக்கின்றது காட்டலையிலே. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்த அற்புதமான ஒரு பாடல். பக்தியை குலைந்து குலைந்து எங்களை பரவசம் அடைய செய்து பக்தி உணர்வை ஊட்டும் குரல் கொண்ட பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் உருக்கமான அந்த பாடல் பன்னிரு விழிகளிலே என்று வரியெடுத்து பாடுகின்றது. இதயம் கனிந்து மகிழ்வோடு கேட்டு மகள் நாங்கள் அருள் பெறுவோம் அந்த பாடலையும்.

மங்களம் தந்தாள் மலர்கள் தந்தாள் என்ற தேனும் பாலும் திரைப்படுத்த பாடலை பக்தியோடு வந்து அன்புடன் இணைந்து சிறப்பித்தார் தர்மபுரி தகடூர் சாந்தி. தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலும் சில விடயங்களை பக்தியோடு கூறி எங்களை கவர வைத்து எங்களோடு இணைந்து பக்தியை ஊட்டும் வண்ணம் இந்த பாடலை கேட்ட வகையிலே ஒலிக்கின்றது. சாந்தி, உங்களுக்காக நாங்கள் முனைகிறோம். இந்த பாடலை பக்தியோடு கேட்டு மகள மங்களம் தந்தாள் மலர்கள் தந்தாள்.

0: அருள் கருணை கிடைத்து இன்று எங்களோடு பக்தி வேளையிலே வந்து கலந்து கொள்ளும் பாக்கியம் பெற்ற கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்களும் இணைந்து சிறப்பித்து எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் தான் விரும்பும் பாடலை இறுதியாக தாருங்கள் என்று எல்லோருடைய பாடல்களையும் சுவைத்து தனது பாடலை சுவைத்து மகள விரும்புபவர் அன்பு நாகப்பன் அவர்கள். அவரும் வந்து தனக்கு கிடைத்த ஒரு அறிவு, தனக்கு கிடைத்த அனுபவம் இவற்றையெல்லாம் அளந்து பேசி மகிழ்ந்துவிட்டு பக்தியோடு ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து பக்திக்குளைய வருகின்றது. கோல விழியம்மா என்று விழிக்கும் ஒரு அற்புதமான அன்னையின் பாடல் கேட்போமா இறுதி பாடலாக.
1: கோலவிரியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்க சன்னியம்மா, குங்கு

அற்புதமான பக்தியூட்டும் பாடல்களை அழகாக நாங்கள் கேட்டு அமைதி பெற்று உள்ளத்திலே இறைபக்தியை கூட்டிக் கொள்ளும் வகையிலும் நாங்கள் நடந்து செல்லும் பாதை எங்கள் வாழ்க்கை பயணத்தில் அமைதியாக சுலபமாக இருக்க வேண்டும் என்று பக்குவப்படுத்தக்கூடிய வகையில் வந்த வரிகளை கொண்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். முன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய பக்தி வேளை நேயர் விருப்ப பாடலாக பக்தி வேளையில் வந்து இணைந்து சிறப்பித்த இந்த உறவினர்கள் தங்கள் மனதுக்கு விரும்பி கேட்ட பாடல்களை நாங்களும் விரும்பி கேட்டு மகிழும் வண்ணம் அதை உணர்ந்து நகர்த்தும் நல்ல பாதைக்கு செலுத்த வைக்கும் கருத்தாளமுள்ள பாடல்களையும் கேட்டு கருத்திலே கொண்டு இறைபக்தியை பெருக்கிக் கொண்டோம் என்றுதான் கூற வேண்டும். அன்பு உறவுகளை இவர்களுக்கும் இன்றைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து உலகளாக இருந்து எனக்கு இங்கே பதில்களை தந்து கொண்டிருக்கும் சகல உறவினர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு பக்தி வேளையில் பக்தியோடு சந்திப்போம் என்று இன்றைய நிகழ்ச்சியை பக்தி கூர்ந்து நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக என்றும் அன்பும் தமிழும் கொண்டு பக்தியோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதுகுரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்திட ஆயத்தமாவோம்.

சர்வதேச நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் காற்றலையில் கலந்து வருகின்றது. அன்னை என்ற ஒரு திரைப்படத்து பாடல். முன்ன நாள் வந்த அன்னை திரைப்படத்து பாடல் அழகிய மிதலை நகரத்திலே என்று வரி எடுத்து பாடும். இந்த வேளையிலே இந்த பாடலை கேட்டிருக்கின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

அவர்களைத் தொடர்ந்து இன்னுமோர் பாடல். ஈழமணி திருநாட்டில் இருந்து டிரான்சி கேட்ட பாடல். இவர் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து. அவனுக்குத்தான் தெரியும் என்ற பாடலை பாடி பறந்த குயில் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவரோடு அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலே, பூஜைக்கு வந்த மலரே வா என்று பாடுகின்றது பாத காணிக்கை என்ற திரைப்படத்திலிருந்து. மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல்.

இந்த வேளையிலே கனடாவிலிருந்து மோன்றியல் தனுஷன் ஒரு பாடலை தருகின்றார். நீ என்னதான் சொன்னாலும் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் அடிரா ராஜா அடிரா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

கேட்டு மகளும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தி அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்பதற்காக படையப்பா திரைப்படத்து பாடலை. அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திதிக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றன.

தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் அனுப்பிய பாடல்கள். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் அனுப்பியிருக்கின்றார்கள் ஒரு பாடல். அந்த பாடல் பாஸ்கரன் மாலா இவர்கள்தான் கண்களே கமலாலயம் என்ற வரியெடுத்து புதிய பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து ரமணியின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். பாபா என்ற திரைப்படத்திலிருந்து நம் நடை கண்டு என்று சக்தி கொடு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் நீண்ட கால உறவு எங்களோட இசைப்பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து கேதீஸ் நீங்கள் தந்த பாடல் கொஞ்சம் நேரம் என்று ஆரம்பிக்கும் சந்திரமுகி பாடல்தான் நீங்கள் என்று கேட்டீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த பள்ளியிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் இங்கிலாந்திலிருந்து. கண்ணுக்குள்ளே புன்னகைக்கும் என்று ஆரம்பிக்கும் பந்தா திரைப்படத்து பாடலாக தருகின்றார்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும்போது இந்த பாடலை கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தருகின்றார் கனடா வன்குவர் மாநிலத்திலிருந்து இளவரசி. அந்த நிலாவைத்தான் கையில பிடிச்சேன் என்ற பாடல் முதல் மரியாதை திரைப்படுத்தினது அவருக்காக பாடுகின்றது.

பாடுகின்ற பாடல்கள் அத்தனையும் முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்தில் பாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இது தித்திக்கும் தேனான பாடல்கள்தான் என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது அன்பு உறவுகளே.

0: தொடரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடலும் கனடா வான்கூவர் மாநிலத்து வசந்தி தந்த பாடல். லயன் கிடைச்சிருச்சே என்று அகரம் என்ற புதிய திரைப்படுத்த பாடலாக கேட்கின்றார்.
1: Your number is activated.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு. நிரேஷன் வளமை போல நின்று கேட்கின்றார் ஒரு பாடல். பலூன் என்ற திரைப்படத்திலிருந்து வானம் தானே என்று வரி எடுத்து பாடுகின்றது அவரது பாடல்.

ஐரோப்பிய மன்னன்றவுடன் என்னவளின் ஞாபகம் வரும், என்னவள் என்றும் ஒரு பாடல் தருகின்றார். இதய கமலம் திரைப்படுத்து பாடலை ஈழமணி திருநாட்டில் இருந்து மலர்கள் நனைந்தன பனியாலே என்று வரி எடுத்து பாடும் இனிமையான அந்த பாடலை.

பழமை போல என்ற மறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றார் கனடா கா வைசேனா ஆசானவர்கள். அவள் ஒரு தனி ராகம் என்ற திரைப்படுத்து பாடல். நிலவாகி வந்த ஒரு பெண்ணே என்று வரி எடுத்து முழுமையாக பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி எங்களை மகிழ்வித்து செல்லும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தில் உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் கூறி விடைபெற்று செல்ல வேண்டும். இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றி உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

நீர் நிறுத்தி அலங்கரிக்கும் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திரு நாச்சியார் கோவிலிருந்து ஞானசேகரன் தருகின்றார். ஞானசேகரன் தான் தரும் பாடலை வளமை போல என்றும் தமிழ்ச் செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற அவருக்கான பாடல் என்னடா பொல்லாத வாழ்க்கை என்று கேட்கும் தப்பு தாளங்கள் திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது.

வழமை போல இன்றும் இன்றைய நாள் வாழ்த்துக்களை அன்போடு தந்து மீரா திரைப்படத்து பாடல் ஓ பட்டர்ஃப்ளை என்று பாட வைக்கின்றார் நீண்ட கால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் மட்டுமல்ல கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், சிவா, ஸ்ரீராம், ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இவரோடு இணைந்து கேட்க இருக்கின்றார்கள் அந்த பாடலை.

0: தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள், பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. இந்த பாடல் சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று ஒலிக்க வைக்கின்றீர்கள். அந்த வேளையில் உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நறுமுகையால், தமிழ் இனியால் இணைகின்றார்கள். கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது பாடல்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் ஒவ்வொருவருடைய இதயத்துக்கேற்ப அவர்களின் மனோநிலைக்கேற்ப தாங்கள் விரும்பும் பாடல்களை பதிவிடும் வேளையிலே இன்று மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடலை பழமையாக கேட்பது போன்று இன்றும் கேட்டு மகளை இருக்கின்றார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீச்சா, ஷகானா, பர்மின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே என்று வரி எடுத்து தத்துவமாக பாடுகின்றது பழனி என்ற திரைப்படத்தில் இருந்து.

இந்த விளைவே ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி தந்திருக்கின்றார். சிறை திரைப்படுத்த பாடல் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றது. அந்த பாடலை சாந்தியுடன் இணைந்து சந்துரு நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேர் நேரத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள்.

வரப்பிரசாதம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். அந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். எங்கிருந்து பார்த்தாலும் வானம் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை கூறும் பாடலாக ஒலிக்கின்றது.

ஒலித்து வந்த இந்த பாடல்களோடு இணைந்துதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து அன்புக்குரிய சந்தனராஜ் அவர்கள். பண்டிகை சிதம்பரம் சந்தன்ராஜ் அவர்கள் பெண் புத்தி முன்புத்தி என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார். கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: கொலுசி கொலுசி எசப்பாடு கொலுசி கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே.
1: அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார். பச்சைமா மலை போல் மீனி பவளவாய் என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவுகளை மனைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அன்புடன் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திருச்சி லோகநாதன் ஐயாவின் குரலே ஒரு பாடலை கேட்கின்றார். பங்காளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: மேலும் ஒரு பாடலை கேட்போம். பூவே இளைய பூவே என்று பாடும் இனிமையான அந்த பாடல் கோழி கூவுது திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று அன்போடு அனுப்பி வைத்துவிட்டு காத்திருக்கின்றிருக்கிறார்கள் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் அவர்கள். சரவணன் அவர்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனியும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: அன்புடனே நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலோடு அடுத்து வரும் பாடல் கை கை கை வைக்கிறா என்ற பாடல், பகவதி திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது.
1: என்ன
2: என்ன
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வருவதாக வளைகுலாமன் குவைத்திலிருந்து ஜோஜ் தந்திருக்கின்றார். பீமா என்ற திரைப்படுத்த பாடலை அவர் காதோரம் சென்று பாட இருக்கும் அந்த பாடல் சிறு பார்வையாலே என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

பொங்கும் புதுவெள்ளம். வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்து கொள்ற நான் உங்களோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்து சிறப்பிக்க இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம். கடந்த 43 வாரங்களாக பொங்கி எழுந்து வந்து காதோரம் இனித்துச் சென்ற புதிய புதிய பாடல்கள் 44வது பொங்கும் புதுவெள்ளமாக இன்று பாய இருக்கின்றது இசையோடு. பொங்கும் புதுவெள்ளத்தின் புதிய திரைப்படுத்து பாடல்களா 10 பாடல்களை கேட்டு மகிழும் சந்தர்ப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது கோடி நிலவுகள் என்று ஆரம்பிக்கும் செல்ல மகளே என்ற பாடல்.

பொங்கும் புது வெள்ளத்தின் 44வது படைப்பிலே முதலாவது பாடலாக ஜனநாயகம் திரைப்படத்து பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல் செல்லமே மகளே என்று பாட வருகின்றது. பத்தா என்ற திரைப்படத்தில் இருந்து அது எப்படி இருக்கும் கேட்போம்.

0: வெல்கம் சாய்.
1: ஹலோ பாய்.
0: நல்லா இங்கிருந்து பாட, சோல்ஃபுல்லாக எமோஷ்னலாக கேட்குறேன், எல்லாரையும் மூவ் பண்ணுறாங்க.
1: ஒரே ஒரு வாட்டி எனக்காக அந்த பல்லவி மட்டும் பாடுறீங்களா?
2: Hey, running.

அந்த பாடலை கேட்டு எங்களுக்கு உசிரே நீதானே பிள்ளே என்று கூறும் ஒரு பாடல் மண்டாடி என்ற திரைப்படத்தில் பாடியது. புதிய திரைப்படமாக ஒழிக்க வந்த அந்த பாடலை இப்பொழுது பொன்கள் தமிழ் வானொலியின் பொங்கும் புதுவெள்ளத்திலே செவி மடுப்போம். பாடுகின்றது அந்த பாடல் உசிரே நீதான் புள்ளே.

அல்லே பெலேலோ என்று ஒரு பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்போம் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44 படைக்கின்றது. காது ஓரம் கேட்போமா?

0: நாளே.
1: இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் அண்மையிலே வெளிவந்த பாடல்களும் வர இருக்கின்ற பாடல்களையும் தெளிவெடுத்து பொங்கும் புதுவெள்ளம் என்ற நிகழ்விலே படைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலி இன்று 43 வாரங்களை கடந்து 44வது வாரமாக தர இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் படைப்பிலே அடுத்து வரும் பாடல் ஹாய் என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடலே ரசகுல்லா ரசகுல்லா என்று வரி தோன்றுகின்றது. இசையோடு கேட்போமே.

இதயம் முரளி என்ற ஒரு திரைப்படம் ஓடிச்சென்று மக்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கட்டழகி கட்டழகி என்ற வரிதாங்கும் பாடல் ஒலிக்க இருக்கும் வேளையில் இப்பொழுது முன்றில் தமிழ் வானொலியின் பாட்டு புதிய பாட்டுகளிலே பொங்கும் புதுவெள்ள பொங்கும் புதுவெள்ளமாக 44வது படைப்பிலே ஒலிக்கின்றது. காது கொடுப்போமா?

The Wedding Song என்ற ஒரு சாங் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்தில் ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடலை பல தடவை நாங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலையும் கேட்டுத்தான் இருக்கிறோம் போல் ஒரு எண்ணம் இருக்கின்றது. இருப்பினும் புதிய வரிசையிலே அந்த பாடலும் பாட்டு வரிசைகளை கொண்டு வந்து தரும் வேளையிலே புதிய பாட்டுகளாக வருவது என்று எண்ணி பாட்டு பொங்கும் புதுவெள்ளம் 44 ஒலிக்க வைக்கின்றது பாடல்.

0: கொஞ்சம் பாத்துக்கல.
1: நான் பாத்துக்கிறேம்மா.
2: நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சாரி, இல்லதான் கேட்டர் செக்ஷன் பார்க்க சொன்னாரு. போங்கடா, போங்கடா, வேலையை பாருங்க.

0: தேங்க்ஸ்ண்ணா.
1: வாட் மேன், ஃபீலிங் எமோஷனலா?
2: அங்கே போய் ஆடுப்போம்.

இன்றைய பொங்கும் புதுவெள்ளம் 44 தருகின்ற அடுத்த பாடல் மகுடம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நச்சிண்டி மச்சானே என்ற வரி எடுத்து பாடும் இனிமையான அந்த பாடலை இன்றும் கேட்டு மகிழ விரும்புகிறோம். பொங்கும் புதுவெள்ளம் 44

பற்றி இருக்கும் இனிமையான பாடல் 2026 ஆண்டின் பிரமாண்டமான வெளியீடாக சிக்மா என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. புதிய இயக்குனர், புதிய நடிகர்கள், புதிய கலைஞர்கள் தோன்றி அசத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஐயையோ அம்மாடி என்ற பதம் பெறும் வகையில் அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அந்த பாடலையும் கேட்போம். 9வது பாடலாக இன்று ஒலிக்கின்றது வரிசையில் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44

பொங்கும் புதுவெள்ளம் 44 இறுதி பாடலாக 10வது பாடலாக மஞ்சள் ஆவாரே என்ற ஒரு பாடல் ராம் அண்ட் லீலா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இறுதி பாடலை கேட்டு மகிழ்ந்து விடைபெறச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். ஒலிக்கின்றது பாடல் கேட்போமா?

அண்மை காலங்களில் வெளிவந்த திரைப்படம் வெளிவர இருக்கின்ற திரைப்படத்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து பாட்டு கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள் என்று பொங்கும் புதுவெள்ளம் 44 பாய்ந்து வரும் வெள்ளத்திலே பொங்கி எழுந்து வந்து எங்கள் காதோரம் இசை பரப்பி சென்று விடை பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நானும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

பழமை போல என்றும் முதல் பாடலாக சூரியகாந்தி திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நான் என்றால் அது அவளும் நானும் என்ற பல்லவி கொண்ட பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள் வழமை போல என்று முதல் பாடலை தந்தவர்களை அவரோடு இணைந்து என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்கள் முனைகின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

happened to her?

0: me blush.
1: அவளொரு பாதி நானொரு பாதி என்பது போலே நடப்பாளே.

ஒலிக்கின்ற பாடலோடு எனது பாடலும் ஒலிக்க இருக்குமா என்பது போன்று இன்றைய நாள் வணக்கம் கூறி எழுதி அனுப்பி இருக்கின்றார் அன்புடன் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் வந்து பாடலை கேட்கும் பொழுது வளமை போல அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் மேலும் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். இவர்கள் அனைவரும் காதோரம் செல்லும் அந்த பாடல் என்று ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்ற பாடல் புன்னகை மன்னன் திரைப்படுத்தி பாடுகின்றது.

இந்த வேளையில் எனக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று ஓடி வந்து ஜூலி கணபதி திரைப்படத்து பாடலை கேட்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் மட்டும் அல்லாமல் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நெற்பவி நரமுகையால் தமிழ் இனியாலும் கேட்க வேண்டும் என்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. ஜூலி கணபதி என்று கூறியிருந்தேன் திரைப்படம் பாடல், எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே என்று பெண் குரலில் பாடுகின்றது.

என்னை சேர்க்கும் இந்த பாடல்களை கேட்ட வேளையிலேதான் சுமையோடு இருக்கும் எங்கள் நீண்ட கால உறவு தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு ஒரு பாடலை தருகின்றார். அந்த உறவினர்களும் அவரோடு அந்த பாடலை கேட்டு மகிழ இருக்கின்றார்கள். அந்த பாடல் புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எனக்கோர் இடம் வேண்டும், அங்கோர் இடம் வேண்டும் என்று பாடுகின்றது. இந்த பாடலை வளமை போல முகமது இர்பான் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிஃபாகா இம்ரான் சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

அங்கே இந்த வேளையில்தான் அடுத்த ஒரு பாடலை ஒலிக்க வைப்பதற்கு முன் இது ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரம் என்பதை தெரிந்து கொள்வோம்.

மீண்டும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் தந்த பாடலையும் கேட்போம். வாராயோ வான்மதி தாராயோ நிம்மதி என்று கூறும் இனிமையான பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று அவர் அந்த பாடலை ஒலிக்க வைக்கும் வேளையிலே அவரோடு இணைந்து ரிஷ்வான், நாசர், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் கேட்க இருக்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

பொழியில தான் இன்னும் ஒரு பாடலை இந்த நேயர் விருப்பத்திலே கேட்டு மகளை விரும்பி எழுதி அனுப்பியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுசியா கிருஷ்ணன். பாட்டொன்று கேட்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் ஐயாவுடன் பி சுசீலா அம்மாவும் பாடிய பாடலாக குங்குமம் பிறந்தது மரத்திலா என்று கேட்கின்றார். இந்த பாடலோடு அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் இணைந்து

ஒலிக்கின்ற இந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புவதாக புறாக்களே புறாக்களே பொன்மாலை சூடுங்கள் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தருகின்றார்.

ஆசையினாலே மனம் என்ற ஒரு பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் இருக்கின்றது தாருங்கள் என்று அன்புடன் வணக்கம் கூறி கேட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த ஒரு பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து சோகம் கலந்த தாலாட்டு பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ஆறாரோ ஆறிரோ என்ற வரி எடுத்து

பாடல்களோடு பாடல்களாக எழுது பாடலை மொழிபரப்புங்கள் என்று 1959 ஆண்டு திரைக்கு வந்த பாஞ்சாலி என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார். நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன், அழகு விளையாட அமைதி உறவாட என்ற பல்லவி சரணங்களோடு ஒலிக்கும் வேளையிலே இந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலகத் தமிழர்களோடு நான் கேட்க விரும்புகிறேன் என்று களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் சி எஸ் ஜெயராமன் ஐயா அவர்கள் பாடிய பாடலாக சிரித்தாலும் அழுதாலும் நிலை ஒன்றுதான் என்று உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

ஒலித்து பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக? சாந்தி சந்துரு நாராயணன் நிர்மலமா இவர்களுக்காக. தருமபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து விரும்பி கேட்கின்றார்கள் ஒப்பம் என்ற திரைப்படுத்த பாடலை. பாட இருக்கும் அவர்களது பாடல் மழை வெறும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே என்ற பாடல் தான் அவர் கேட்கின்றார். இந்த பாடலோடையாவது அங்கு நல்ல மழை பொழிய வேண்டும். வாழ்த்துக்கள்.

அடுத்து ஒரு பாடல், குயிலே குயிலே என்று வரி கொண்டு புதுசா பூத்த ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து, கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் தந்திருக்கின்றார் இந்த பாடலை.

இறுதியாக ஒரு பாடல், மிகவும் இனிமையான பாடல், என்ன செய்ய நான் என்று கேட்கும் பார்த்திபன் கனவு என்று, புதிய பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து, வளைகுடாமன், குவைத் நாடு, அன்பு ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கின்றார், ஒலிக்கின்றது பாடல்.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, NTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம், சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்றும் அக்கறையோடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வோடு தருகின்றேன்.

அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வர இருக்கின்றது தினமும் மலர்வது போன்று என்றும் தித்திக்கும் தீனான பாடல்கள், சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். பழகியதே பிரிவதற்காக என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இருதயங்கள் துடிக்குது என்ற பாடல் ஒன்று பாட இருக்கின்றது. ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் உறவுகள் தொடர்கதை என்று பாடுகின்றது அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை அன்புடனே தந்தவர் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னமோர் பாடல் ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்திலிருந்து எந்த கற்பனை தேரோ என்று பாட இருக்கின்றது. அந்த பாடல் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்த பாடல்.

இந்த வேளையில இன்னும் ஒரு பாடல், சுரேகா சுரேகா என்று பரவசம் திரைப்படுத்த பாடலாக பாடி எங்களை மகிழ்விக்க வருகின்றது மொன்றியல் கனடா தனுஷன். நீங்கள் திரட்ட பாடல்

அவரை தொடர்ந்து மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பூந்தென்றலை தேடி என்ற பாடல் பாகன் திரைப்படத்திலிருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம். ஒலிக்கின்றன சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்கள் மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். முதலில் இளவரசி தந்த பாடலை கேட்போம். ஏறிக்கையா ஏறிக்கையா என்ற பாஸ் மார்க் என்ற திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள்.

0: அது சரி.
1: ஏறுக்கையா ஏறுக்கையா ரிக்ஷாவுல, எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல.
2: அவர்களோடு வந்த வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கிறார், ஏய் கொடி மாங்கனி என்ற பாடல். பார்ட்டி திரைப்படத்து பாடலாக ஒலிக்க கேட்போம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் பழமை போல தினமும் வந்து எங்களோட பாடலை கேட்கும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலை கேட்போம். பூ மாலை போடும் வேளை என்ற பாடல் பகைவன் திரைப்படுத்த பாடல் இது ஒலிக்கின்றது கேட்போம்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் நீண்ட கால உறவு, மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து. ரஜேஷ், நீங்கள் தந்த பாடல் மூங்கிலே பாட்டிசைக்கும் என்ற வரி கொண்ட பாடல், ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரத்திலிருந்து ஆஸ்திரேலியா ரமணியும் ஓடி வருவார். பொட்டு வச்சிரியே என்ற ஒரு பாடலை பூவரசன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக ஒலிக்கின்றன. சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலையும் கேட்போமே. நீங்கள் தந்த பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் பாடிய அற்புதமான ஒரு ஊடல் பாடல், பொட்டு வைத்த முகமோ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வழியிலே ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டு ஜெனீவா நகர் நிரேஷன் பாடலையும் கற்க இருக்கின்றோம். அந்த பாடல் அவர் தருகின்றார் பொன்னியின் செல்வன் ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து சோலா சோலா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

சோலா சோலா பாடலை ஐரோப்பா கண்டத்திலிருந்து நிவேஷன் தந்த வேளையில் மீண்டும் ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் இருக்கும் அல்லவா? அவர் ஏழுமணி திருநாட்டில் இருந்து கொண்டு கேட்கின்றார், மாறியது நெஞ்சம் மாறியது யாரோ என்ற பாடல். பணமா பாசமா? திரைப்படுத்த பாடல் அல்லவா? ஒலிக்கின்றது பாடல்.

என்னமலை தொடர்ந்து இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்துகின்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் கனடா கா வைசேனா ஆசான் அவர்கள். அவர்கள் தரும் பாடல் வாழ்வு என் பக்கம் திரைப்படத்திலிருந்து வீணை பேசும் என்று பாடுகின்றது.

அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலி வளமை போல இன்றும் காற்றலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்த திருப்தியோடு நாங்கள் இருக்கும் இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கும் மோன்றியால் தமிழ் வானொலியின் கலைப்பணியிலே இன்று உங்களுக்கு வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 17வது நாள் வியாழக்கிழமை மோன்றியால் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் இணைவோம்.

இணைந்திருக்கும் இனிமையான இந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு, அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி, முகம் தெரிந்த தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளை உங்களையும் வருக வருகவென்று வணக்கம் கூறி வரவேற்றுக் கொண்டு இணைவோம் கதம்பத்திலே.

உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிர்

உனக்காக நான் வாரத்தில் வியாழக்கிழமை தோறும் ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க உலகளாவ இருக்கும் உறவுகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டு மகள ஆவலோடு ஓடிவர காந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் இப்பொழுது 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை சுழற்றி இணைந்து கொள்ளலாம். நீரலையில் என்ன செய்ய போகின்றோம் உறவுக்காக நான் என்று எண்ணுவதற்கு முன்பு, நாங்கள் இப்பொழுது 18 பாகை வெப்பநிலையிலே இருக்கின்றோம். இது படிப்படியாக இன்னும் 21 பாகை வரை சென்று மீண்டும் 11 பாகை வரை குறைந்து வரும். வெளியே சென்று நாங்கள் இப்போது உணர்வதென்றால் அதே வெப்பநிலையைத்தான் உணர்கின்றோம். ஆனால் காற்று பதம் ஈரப்பதமாக இருக்கின்றதால் அந்த வெப்பம் எங்களுக்கு தோன்றவில்லை. மெல்லிய காற்று ஊதிக்கொண்டிருக்கின்றது. மழை வருவதற்கான சான்று இல்லை, ஆனால் மிக மூட்டமாக இருக்கின்றது. வருமோ வருமோ வருமோ என்று எதிர்பார்க்கின்றால் ஆனால் வராது என்று எண்ணக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. இன்று பகல் வேளை நான் படிப்படியாக குறைகிறது என்று கூறினேன் அல்வா. குறைந்து குறைந்து 12:30 வந்த நாங்கள் இப்போது 30 குறைத்து 12:28 வந்துவிட்டோம். நாளாந்தம் சூரியனுடைய ஒளி எங்களுக்கு படுவது குறைந்து கொண்டு போகின்றபடியால் தான் பகலின் நீளம் குறைகின்றது. குறைந்து குறைந்து நீண்ட இரவை காண இருக்கின்றோம். அதற்கேற்ற ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்கும் வேளையில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று எங்களோடு வந்து இணைந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவுகளே.

நாள் நிகழ்வை நாங்கள் இணைவதற்கு முன்பே எங்களோடு தன்னுடைய வரவை தந்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்பது போன்று அனுப்பியிருக்கின்றார் அன்புடன் கோவை மாவட்டம் நாகப்பன் அவர்கள். அதற்கு முன்பு வணக்கம் கூறி இருப்பது எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். அது மட்டுமில்லாமல் அவர் நல்லதொரு படமும் வைத்து உனக்காக நான் நிகழ்வை அறிவித்து எல்லோரும் இணைவோம் என்றும் கூறவேளையிலே துள்ளி துள்ளி அப்பா வந்தாச்சு என்று அன்பு மகள் ஷியாமலாவும் மகிழ்ச்சியோடு இருக்கும் வேளையிலே மகிழ்ச்சியுடன் இருக்கும் மகாலிங்கமும் வந்து வருக வருக வணக்கம் வணக்கம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வணக்கம் கூறி இங்கே ஷியாமலாவை பார்த்தா ஓடி ஓடி வருகின்றா போன்ற படங்களையும் போட்டிருக்கின்றாள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். வருக வருக உங்கள் எல்லோரையும் வரவேற்கும் இந்த வேளையில் நாங்கள் உனக்காக நான் நிகழ்வேன் என்ன காணப்போகின்றோம். உனக்காக நான், ஆம், நாங்கள் இன்னும் ஒருவருக்காக வாழ வேண்டிய முதலாவது சமுதாயம். சமுதாயத்துக்காக நாங்கள் வாழவே என் சமுதாயம் எங்களை கணிக்க வேண்டும். நாங்கள் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒரு பாடலில் வருகிறது, நாடு என்ன செய்தது எமக்கு என்று கேட்பதை விட நாம் என்ன செய்தோம் நாட்டுக்கு என்ற கருத்தோடு வாழ வேண்டும். அப்போ நாட்டுக்குத்தான் செய்யவில்லை, சமூகத்துக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, எங்களை அன்னை தந்தை ஆசான் எங்களை படைத்த கடவுள் இவர்களுக்காக எல்லாம் நாங்கள் எங்களை ஒப்புவிக்கும் வகையிலே, எங்களை மகிழ்விக்கும் வகையிலே, அவர்கள் மகிழ்ந்து எங்களை மகிழ்விக்கும் வகையிலே, நான் மனிதன்தான், இந்த ஆறாவது அறிவோடு பிறந்து வந்தனால் அந்த சாந்திரிக லட்சணங்களோடு வாழுகின்றேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அப்போ இன்று நாங்கள் பேசுவோம் எங்கள் வாழ்வுக்காக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்பதை விட நாங்கள் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எண்ணும் இந்த வேளையிலே எங்களுக்காக இந்த சமூகம் என்ன செய்கின்றது, என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கின்றது, என்ன செய்ய போகின்றது என்ற கலந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் இன்று பேசப்போகின்றோம். உங்களுக்கு பட்ட கருத்தை நீங்கள் வந்து பேசும் பொழுது உங்களுக்கு விரும்பிய பாடலையும் கொண்டு வாருங்கள். அந்த பாடலை தரும் பொழுது நீங்கள் என்னதுக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள், யாருக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள் என்ற கருத்தையும் கூறும் வேளையில் உங்களுக்காகவும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எங்களுக்காக, எங்கள் மனச்சாட்சிக்காக, எங்கள் மனநீதிக்காக நாங்கள் வாழ வேண்டும். அப்போ மனச்சாட்சியும் மனநீதியும் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் எதை செய்வோம்? அறம் என்று ஒன்று இருக்கு. நாங்கள் எது செய்தாலும் அது அறத்தின் பால் தான் ஒழுக வேண்டும். நாங்கள் செய்யும் செயல்கள் சீராகவும் நேர்மையாகவும் நேராகவும் இருந்தால் அது அறத்துக்குள்ளே வருகின்றது. இந்த அறம் தான் எங்கள் வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கின்றது. வாழ்க்கையின் பயணத்தில் நாங்கள் வாழுவது எப்படி என்பதை தீர்மானிக்கின்றது அறவழிதான். அங்கே பணமோ பந்தோஸ் பஸ்துக்களோ உயரிய பதவிகளோ அதிகாரங்களோ அல்ல. அங்கே பார்ப்போம் யார் முதலில் வரப்போகின்றீர்கள். முதலில் பாடலோடு வாருங்கள். வரும்போது அது அந்த பாடலை தொட்டு நாங்கள் விடயத்தை பேசிக்கொள்ளலாம். இன்று கலந்து பேசி மகிழ்ந்து உனக்காக நான் என்ற நிகழ்வை அலங்கரிப்போம். ஓடி வாருங்கள். முனியல் தமிழ் வானொலி. நேரம் சரியாக இப்பொழுது 11:39 முற்பகல், உங்களுக்கு 9:09 இரவு நேரம் என்று காட்டும் இரவும் பகலும் இணைந்த வேளையிலே இணைந்திருக்கின்றோம். வாருங்கள்.

0: முதலில் இணைகின்றார் இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி அவர்கள். கஸ்தூரி சாயந்தன் அன்பு மகளே, வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா? கஸ்தூரி, உங்களை இணைத்துக் கொண்டேன். கஸ்தூரி
1: வணக்கம் ஐயா, காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கம் தந்து முதல் நேராக இணைந்து கொள்ளும் இங்கிலாந்து நாட்டிலிருந்து மகள் கஸ்தூரி சயந்தன் அவர்களை, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்றோம்.
1: காலநிலை 18 பாகையில மழைக்கு வரைய அதிகாரி மூடி கிடக்கு.
0: எங்கள் காலநிலை போதும் உங்களுக்கு, எங்களுக்கும் 18 பாகை, வானம் மூடித்தான் இருக்கின்றது, ஆனா மழை துளிகளை காணவில்லை. ஈரப்பதம் இருக்கிறதைய
1: பப்பவும் அதாவது மழையா வெறுமண்டு அறிகுறி கொடுத்துருக்கிறாங்கன்னா மழையை காணையில் இது வரைக்கும்.
0: ஆனா லண்டன் காலநிலை அடிக்கடி மழை வருவது உண்டுதானே மகளே?
1: என்று
0: வரவு வைத்துவிட்டு போகின்றது. அப்படியா?
1: வரவு வச்சுட்டு போகலாம்,
0: கடமையாற்றுவது இல்லை.
1: ரொம்ப ரொம்ப சீரியஸா எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்ல.
0: எங்கள மக்கள்ல சிலர் அப்படித்தான், கடமைக்கு வந்து பதிவு வீட்டுல பதிந்து விடு, கடமைக்காக வந்து விடு, கடமை புரியாமல் காத்துக்கொண்டு அப்படியே விட்டுட்டு போவார்கள். அதே போன்று வரவு முக்கியம், இருக்கிறேன் என்பதை காட்டிவிட்டு கடமையை ஆற்ற மாட்டார்கள் இல்லையா? பல சிலர் சிலர் சொல்லாமல் கொள்ளாமலே கடமையை அதிகமாக செய்வார்கள்.
1: கண்டிப்பா
0: நல்லது. அப்ப அங்க காலநிலை இப்படி இருக்கின்றது. உங்களுடைய பகல் வேலை எப்படி சென்றது?
1: இன்னைக்கு ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா போச்சு ஐயா. ஏனென்றா இன்னைக்கு புரட்டாசி மாதத்து முதல் நாள் ஐயா.
0: ஓ, புரட்டாதி மாதம் பிறந்து விட்டதா? ஆவணி முடிந்து புரட்டாதி வந்து விட்டது.
1: இன்னைக்கு புரட்டாதி முதல் நாள். எனக்கு ரெண்டு நகைச்சுவை ஞாபகம் வந்தது ஐயா, பார்த்ததுல காணொலிகள், சின்ன சின்ன காணொலிகள்ல ரெண்டு கோழி, ஒரு கோழியும் அந்த கோழியோட குஞ்சுகளும் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்ததுகளாம். அப்ப அந்த கோழி குஞ்சுகளை என்ன பண்ணிட்டு, அம்மா அம்மா நீ எங்கேயாவது ஓடி ஒழிச்சுக்குங்கோ, மனுஷர்கள் வாராங்க அப்படியேண்டு. இதோ கோழி சொல்லிச்சா, நீ பயப்படாத, இனி அவங்க நம்மள பிடிச்சு சாப்பிட மாட்டாங்க, புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு அப்படி.
0: ஆன்மீகத்தில் இறங்கி விட்டதா? கூறி விட்டது, பயப்படாத வேலை. இப்பொழுது எல்லாம் அசைவம் சாப்பிட மாட்டார்கள், அதனால் நாங்கள் தப்பி விட்டோம். இந்த புரட்டாசி சனி என்றவுடன் காகங்களுக்கு கிராக்கி வந்து விடும் என்று கூறுகிறார்கள், அதப்படி
1: கண்டிப்பா. புரட்டாசி சனி இப்ப வருகிற சனிக்கிழமையே முதல் சனி, 22 முதலாவது சனிக்கிழமை,
0: 22 ஆங்கில திகதி, 9 மாசம் எங்களுக்கு முதலாவது சனி வருகின்றது. அது மிகவும் கோலாகலமாக ஆரம்பிப்பார்கள், விரதம் அனுஷ்டிப்பார்கள். புரட்டாசி சனியை பற்றி ஏதாவது கூறுங்களேன்.
1: உண்மையில அதாவது எல்லா மாதத்துக்குள்ள வார சனியை விட இந்த புரட்டாசி மாதத்துல வார சனிக்கிழமை ஏன் விசேஷ காரணம் என்றா, அதாவது பிதர்களுக்கு நம்ம வந்து இப்ப எல்லா மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, இதுகளுக்கு எல்லாம் எல்லா நாளும் விரதம் இருக்க முடியாது. ஆனா இந்த புரட்டாசி ஒரு மாதத்துல, இப்ப இந்த மாதம் 23 இருந்து அக்டோபர் 10 தேதி ஆங்கில தேதி 23 இருந்து புரட்டாசி ஆங்கில தேதி அக்டோபர் 10 வரையான கால பகுதிக்குள்ள யார் யாரெல்லாம் தவற விட்டாங்களோ அந்த பிதர்கள் வழிபாடுகளை, அந்த தவற விட்ட வழிபாடுகள் அவ்வளவும் இந்த விதத்துக்குள்ள செய்யறதுல ரொம்ப சிறப்பு.
0: அதற்காக தான் அந்த காலத்தை மாலைய காலம் என்று கூறுவார்கள் இல்லையா?
1: ஒரே கிரகம் சனி பகவான்
0: மூடிக்கொண்டிருக்கிறது,
1: அவருக்கு கண்ணை கட்டி விட்டுருப்பாங்க,
0: பார்க்க வேண்டாம் மற்றவற்றை.
1: பார்வை வந்து ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கும். அப்ப அத அந்த காலத்துல இறைவன் வந்து யாரையாவது அசுரனை அழிக்கணும் வேண்டாம், முதல் வேலையா சனி பகவான சொல்றது கூப்பிட்டு வச்சு, இங்க வா, நீ அவனை போய் பாத்துட்டு வா அப்படி. இப்ப ராவண சம்ஹாரம், சூர சம்ஹாரம் எல்லாத்திலயுமே சனியினுடைய பார்வை நடந்துதான் எல்லாரும் அழிச்சவன்.
0: இந்த வேளையில மகளே இன்னும் ஒரு செய்தியை கூறுகிறார்கள். இந்த மகாலய காலம், நீங்கள் கூறிய இந்த தேதிகள் தான், இந்த 15 நாட்கள் 10 நாட்களுக்குள்ளேயும் எங்களோட பிதர்கள் எல்லாம் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வருவது உண்டு. நீங்கள் சொன்னதுதான், அந்த வேளையில நாங்கள் வெளியே தண்ணீர் வைக்க வேண்டும், உணவு சமைத்து சில உணவு பாத்திரங்களை மூடி வைக்காமல் திறந்து விட வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
1: அது இங்க அதாவது வெளிநாடுகளுக்கு அது சாத்தியம் இல்லையா, ஆனா உள்ளூர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். ஏனென்று கேட்டா இங்க வந்து எங்களுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி முக்கியம் என்று சொல்லி குழந்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கறதுனால இங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பூச்சிகள் வந்து விழுந்து போயிடும் அப்படின்னா நாங்க செய்ய முடியாது. அப்ப நாங்கள் ஒன்று ஆலயத்துல போய் ஆலயத்துல தானம் கொடுத்து அந்த வழிபாடுகளை மட்டுமே சிறப்பா பண்ண முடியுமே ஒழிய சில சில இடங்கள்ல குறிப்பிட்ட ஒரு இங்கெல்லாம் நான் இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து காகம் பெறமாம் அந்த இடத்துல போய் நாங்கள் அதையும் கண்டபடி ஒன்றும் போட முடியாது. அரிசி மட்டும் கொண்டு போய் போடலாம்ன்றதும் அறி வச்சிருக்கிறேன்.
0: நான் ஒன்று செய்வதுண்டு கடைபிடிப்பதுண்டு மகளே, அது என்ன மனதுக்கு பிடித்தது எனக்கு மனதுக்கு சரி என்று பட்டது. வெளிநாட்டில் வாழுகின்றோம், காலநிலையும் அப்படியானது என்று தெரிந்து கொண்டு செம்பிலே ஒரு தண்ணீரை எடுத்து வீட்டுக்கு வெளியே வைத்து திறந்து விட்டு வந்து விடுவேன். மறுநாள் அந்த தண்ணியை எடுத்து பூங்கன்றுகளுக்கு ஊற்றி விடுவேன். அப்படி செய்யறேன் நான். எனக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஐதீகம், மனதுக்கு ஒரு விருப்பம், வருவார்கள் அவர்களெல்லாம் கடல் கடந்து வருவார்களோன்றது ஒரு கேள்வி. என்னை சுற்றி என் தாய் தந்தையர்கள், என் பெயர் என்ன பெற்றார்கள், உறவினர்கள் என்ன, என்னை சுற்றி இருந்தவர்கள் சகோதரங்கள் சென்றவர்கள் எல்லாம் என்னை தேடி வந்தால் வீடு அடைக்கப்படாமல் வெளியே வந்து அவர்கள் வந்து அதில் தாகந்தி தண்டு போகிறோன்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஐதி, மனதுக்கு ஒரு ஒரு எண்ணம் என்னுடைய மனத்திருப்பதுக்கு அப்படி செய்வது. அதனால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை. இங்கே வந்து எங்கட நாடு மாதிரி நாய் பூனை வந்து அதை அலை அதை அருந்த மாட்டாது. நீங்கள் சொன்னது போன்று பூச்சி புழுக்களும் வந்து உலாவதற்கு சான்று இல்லை. குளிர்காலம் குளிர்ந்த தசை இந்த மாதத்திலே ஆரம்பித்துவிடும். அதனால் தான் இங்கே இந்த புரட்டாதி மாதத்தின் எங்களுடைய அக்டோபர் கடைசி நாள் 31st ஹலோவீன் என்ற ஒரு நிகழ்வை இங்கே பெருசாக
1: கொண்டாடுவாங்க.
0: பசாசுகள் பள்ளிகள் அதுக்கு பல கருத்து கதைகளும் உண்டு. இதெல்லாம் எங்களுக்கு வாய் வழியாக வந்த கதை வழியாக கேட்ட விடயங்களே தவிர இது எவ்வளவுக்கு உண்மையானது, இதை நாங்கள் கடவி பிடிக்கிறது இவ்வளவு சாத்தியமானது என்று யாரும் உறுதியாக அறுதியாக கூற முடியாது. நல்ல விடயங்களை எங்கள் மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். நான் செய்வது உண்டு அதை இந்த காலத்தில். இந்த காலம்
1: இன்னொரு விஷயம் என்றால் ஐயா, அதாவது இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கிறார்கள், அவர் வெங்கடாஜலபதி பெருமாள் அவதாரம் எடுத்ததும் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்ததும் புரட்டாசி மாதம் என்றும், சனி பகவான் அவதரித்ததும் புரட்டாசி மாதம் என்றும் ஒரு ஐதீகம் இருக்கு.
0: அதனாலேதான் அந்த
1: அந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு.
0: இப்படி நாளும் கோளும் நமக்கெல்லாம் நல்லது என்று அதற்கேற்ற விதி விலக்குகள் என்ன என்பதையும் எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதையும் வழிவகுத்து தந்தவர்கள் நம் முன்னோர்கள். அதை கடைபிடித்து கொண்டு செல்லும் நாங்கள்தான் அதை வித்தியாசமாக படிவங்களை அமைத்து வித்தியாசமாக முறைகளை கடமைகளை எல்லாம் செய்து கொண்டு போகின்றோம். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எங்கள் இந்து மதத்திலே இந்த கோட்பாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நல்லது, வாழ்த்து. சரி, இந்த புரட்டாதி சனியும் வரப்போகின்றது. இப்போ நாங்கள் இந்த காலகட்டத்திலே பிதுர்களை பற்றி பேசிவிட்டோம், நீங்கள் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: எனக்கு இன்னைக்கு அந்த ஒரு என்ன இன்னைக்கு வந்து உண்மையில எம்ஆர் ராதா அவர்களுடைய நினைவு தினம் ஐயா, ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கு தெரியுமா அவரு?
1: அவருடைய
0: சந்ததியினர்கள் வாரிசுகள் இப்பொழுது தல சிறந்த நடிகராக இருக்கின்றார்கள். நடிகை ராதிகா, நடிகர் ராதா ரவி, அடுத்து வாசு ராதா இன்னொருத்தர் இருந்தவர் வாசு என்று நடிகர் வாசு எம்ஆர்ஆர் வாசு
1: மற்றது
0: ராதிகாவுடைய தங்கை, அதாவது இவர் யார் என்றால் அந்த அவரை மறுபண்ண அந்த நடிகரை மறுபண்ணவர் ராம்கியை மறுபண்ணார் நிரோஷா,
1: ராதிகாவோட தங்கை
0: நிரோஷா, அவர்கள் இருவரும் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். ஈழத்து மண்ணிலே பிறந்த ஈழத்து தாய்க்கு பிறந்தவர்கள். புரிகிறதா? இவர்கள். அப்படி அவரும் அவருடைய வாரிசுகளும் இவர்கள் யாரும் அவற்ற இடத்தை இன்னும் பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர். அவர் நாயகனாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகனாக நடித்து இறுதி வரைக்கும் நன்றாக நடித்தவர். தனிப்பட்ட கொள்கையை வைத்து அந்த கொள்கையோடு வாழ்ந்த ஒரு இலட்சியவாதி. அவருக்கு நடிக வேள் என்ற விருது அவரை தேடி சென்றது அந்த காலத்தில். இப்பொழுதெல்லாம் விருதுகளை வாங்குகிறார்கள், அன்று விருதுகள் அவர்களை தேடி சென்றது. சிறந்த ஒரு நடிகர், சிறந்த ஒரு நடிகர், சிறந்த குணச்சித்திரவான், நல்லதொரு பேச்சாளர், நகைச்சுவையோடு கலந்த தத்துவங்களை புகுத்தி விடுவார் பேச்சு. ஒவ்வொரு வசனத்து வாக்கியத்துக்குள்ளேயும் நகைச்சுவையோடு கலந்த கருத்துக்கள், வாழ்வியல் தத்துவங்களை புகுத்தி விடுவார். அப்படியான வகையிலும் தான் தோன்றிய நடிகர்கள் அம்மா. நாடக பட்டறைகளில் வளர்ந்து கொள்கைகளோடு வளர்ந்தவர்கள். சிறப்பு. அவருடைய நினைவாக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: எனக்கு எம்ஆர் ராதா பாடல் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரையில ஏதாவது ஒரு பாடல்.
0: அவருடைய பாடல் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி,
1: சூப்பர்.
0: அதை விட இன்னும் ஒரு அவர் இன்னொரு திரைப்படத்திலே நாசுகா நடித்திருப்பார். அவர் அந்த ஒரு ஊடல், ஒரு ஊடல் காட்சி எவ்வளோ அற்புதமாக நடித்தார் எனக்கு அது கண்ணுக்கு நிற்கின்றது. அதில் பாடல் அந்த அதாவது நான் ஒன்று விரும்புகிறேன் என்றதை அந்த நாயகி சொல்லும் வேளையில் எப்படியெல்லாம் சொல்லி காட்டால் அவர் புரியவில்லையே என்னோன்னு பச்சையாக சொல்ல சொல்லுவீங்க அவர் போல உண்மையில். சரி, அவருக்கு குற்றம் புரிந்தவன் என்ற பாடல் வந்தால் இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்த, அதே போல இன்னும் யாரும் நடிக்கிறது
1: எல்லாரும் அதிகமா எல்லாருமே கூடுதலா அவர் இது பண்ணுவாங்க. அதாவது அவர் நடிச்ச
0: இன்னும் ஒரு திரைப்படத்தில்
1: பொய்யடாண்டு மனித வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்கும் பாடல் அழகா இருக்கும் அந்த பாடல்கள்.
0: இன்னும் ஒரு திரைப்படத்தில் அவர் வந்து சிகை
1: அலங்காரம்ன்ற பாடல் இருக்கு, தாங்க நகைச்சுவை பாடல்,
0: அன்றைய குத்துப்பாடல். அந்த பாடல் எவ்வளவு நாகரிகமான குத்துப்பாடல் இன்றைய போல இல்ல. மாமா அந்த பாடல் தானே,
1: அதுவும் நல்லா இருக்கும். அதோட அந்த இந்த பாடலை என வலைபாண்டியாவில் சிவாஜி
0: கணேசனோட
1: நிகரானவன்
0: சரி அந்த பாடல். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு திரைப்படத்தில் சிகை அலங்கரிப்பு நிலையத்திலே பணிபுரிபவராக வருகின்றார். சிகை அதாவது முடிதிருத்துபவராக அற்புதமான நடிப்பு அதிலேயும். சரி, உங்களுக்கு பலே பாண்டியா திரைப்படம் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்று இசையோடு நல்ல இசையோடு வரும் பாடல். நீண்ட
1: நேரம்
0: பார்ப்பேன், எனக்கு நீண்ட நேரமாக கிடைத்தால் தரமாட்டேன், குறுகிய நேரமாக தேடி எடுத்து தருகின்றேன் அந்த பாடல் நீயே உனக்கு
1: என்றும்.
0: சரி, அப்ப இன்று நாங்கள் நம் முன்னோர்கள் எங்களுடைய ஆன்மீகங்கள் தத்துவங்கள் பலவற்றை பற்றி பேசிவிட்டு ஆன்மீக துறையிலே பேசிவிட்டு அப்படி மனித வாழ்க்கை துறையிலேயே ஊடகங்களுடான திரைப்படம் மூலம் வந்து எங்களோட தத்துவ கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நடிப்போடும் தந்த எம் ஆர் ராதா அவர்களுடைய நினைவாகவும் இருக்கின்றபடியால் அவர்களுக்காக கேட்கின்றீர்கள். உனக்காக நான் நினைவிலே நல்லது கஸ்தூரி அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன்.
1: நல்லதையா எல்லாருக்கும். அதோட இந்த மாதத்திலே ஐயா யாரெல்லாம் அந்த பெருமாளை நினைச்சு கோவிந்தராம சங்கீர்த்தனம் சொல்றாங்களோ அத்தனை பேருக்கும் கோவிந்தனா கோவிந்தனுடைய அருள் கிடைக்குமா. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.
0: அந்த கோவிந்தா கோவிந்தா என்று கூறும் பொழுது அது கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய அருள் வேண்டியும் சொல்லப்படுது. சில பேருக்கு ஏதோ முட்டுப்புள்ளியல் முடிவடை வைக்கிற கோவிந்தா கோவிந்தா என்று கூறுவார்களே, அது எப்படி?
1: உயிர்களையும் காப்பவர்
0: என்று
1: அர்த்தமாம். வாக்கு மற்றும் இந்திரியங்களை குறிக்கும். விந்தா என்றா கண்ட வைதவர் காப்பவர் அல்லது தலைவர் என்றும் பொருளாம்.
0: வாழ்த்துக்கள்.
1: பசுக்களுக்கு தலைவன், பூமிக்கு பூமிக்கும் பசுக்கள் எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கக்கூடியவருக்கு வணக்கம் அண்டா.
0: சரி, அவரை வணங்கி அவருடைய பெயரால் எல்லோருக்கும் கோவிந்தா கோவிந்தா நிழல் கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த பாடலையும் நகைச்சுவையோடு கலந்த ஒரு தத்துவ பாடலையும் கேட்க இருக்கின்றீர்கள். உனக்காக நான் நிகழ்வேன். வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி நன்றி சிறப்பு நன்றி ஐயா.
0: கவனமாக மகள் வாக இருங்கள். வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்றார். அவர் என்ன கூறிக்கொண்டு வருகின்றார் கேட்போம். வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா. அச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தோடு நாச்சியார் கோவில் இருந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆர் தேவா அவர்கள் வருக வருக வருக முன்றியல் தமிழ் வழி வானொலிக்கு நாமும் உங்களுக்கு ஓம் நம சிவாய என்ற அந்த ஐந்தளத்தை கூறி வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நன்றி நன்றி. நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் மகிழ்வோடும் உடல் நல குறைவோடும் இருக்கிறேன்.
0: உடல் நல குறை உடல் நல குறைவோடும் இருக்கிறீங்க. சரி, எப்படி நான் கூறிய மறந்து கைப்பிடித்து கடைபிடித்து பார்த்தீர்களா?
2: என்ன
0: திருப்பியா? இருமல் வரும், இருமல் வரும் பொழுது அந்த சளியெல்லாம் வெளியே வரும், கட்டி கொண்டு இருக்காது. சரி, எனக்காக கூற வேண்டாம், கடைபிடித்து பாருங்க. உடனே இல்லை, எங்கள் கை மறந்து உடனே நிற்பதும் இல்லை, இரண்டு மூன்று நாட்கள் எடுக்கும், ஆனால் உடலுக்குள்ளேயே முழுவதும் குணமாகும், விரைவில் குணமடைய வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றியா நன்றி.
0: அப்ப இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் என்று சொல்லி கூறுகிறோம், நலக்குறைவாக இருக்கிறேன் என்று கூறியபடியால் அப்ப இப்பொழுது உங்களோட வாழ்க்கை இன்றைய நாள் நலக்குறைவுக்காக பேச போறீர்கள் அப்படியா? சரி பேசுங்கள். என்ன பேசலாம் கொண்டு வந்து
2: இப்ப நீங்க நம்ம பேச சொன்னீங்கல்ல, இந்த அவங்க பேசினாங்கல்ல பொட்டாசியம்.
0: ஆமா
2: ஆமா, எல்லாம் மனுஷன் வந்து எதையும் எல்லாத்தையும் ஒன்னுத்தையும் வைக்கல. மலைய குடஞ்சி எடுத்து திங்கிறானோ, கண்ணில் பட்டதெல்லாம் பிடிச்சி திங்கிறானோ, பொட்டாசியம் மாசமாவது துணிச்சலா இருக்கும்னு பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே பயமாதான் இருக்குது. உலகத்துல எல்லாத்தையுமே அழிவு காலத்துக்கு எல்லாமே மனுஷனே திங்கிறான் எல்லாத்தையும்.
0: அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம்?
2: அஹிம்சை சைவம், அஹிம்சையில இருக்கிறது தான் நமக்கு நல்லது.
0: அசைவம்
2: அசைவம் அசைவம் இல்லாம சைவத்தில்
0: அசைவை அசைவத்தை வெறுத்து சைவமாக இருக்க வேண்டும் அப்படி கூறுவது
2: சைவமாக. ஆமா.
0: எவ்வளவு நாளைக்கு அப்படி நீங்கள் இருப்பீர்கள்?
2: நான் இருப்பேன். எனக்கு இது எனக்கு அசைவத்தை விட எனக்கு சைவம் ரொம்ப பிடிக்கும்.
0: இருந்திருக்கேன். என்னுடைய பரம்பரையிலே ஒரு சிலர், என்னுடைய அக்கா எல்லோரும் அப்படித்தான் வாழ்ந்தவர்கள். என்னை அப்படி
2: வளர்த்தேன்.
0: காலகட்டத்துக்கு ஏற்ப நான் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்றால், முதலில் நான் எனக்கு கிடைத்த அரச பதவி காவலர், போலீஸ் உத்தியோகத்தர். அந்த பள்ளியிலே பயிற்சியில இருக்கும் பொழுது அசைவத்தை தழுவ வேண்டிய நிலை வந்தது. அதன் பின்பு வேறு உத்தியோகம் கிடைத்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி வரும் பொழுது தழுவ வேண்டும். ஆனால் என்னாலும் முடியும். ஆனால் எல்லோராலும் முடியும், முடியாமல் ஒரு சிலருக்கு
2: முடியாமல் முடியும். வயசாக கொஞ்சம் வயசாயிட்டாலே அசைவத்தெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க.
0: அதற்காக உயிர்கொலை இல்லாமல் இருந்தால் போதும். எங்களுடைய மதத்திலே சைவம் என்று வந்ததுக்கு காரணமே அதுதான். எல்லோரும் அந்த நேரத்தில் அசைவத்தை கொண்டவர்கள் தான். பின்பு கொல்லாமை ஜீவகாருண்யம் என்ற கொள்கை கோட்பாடுகள் வரும் பொழுது அசைவத்தை விட்டு சைவத்தை
2: தளர்ந்தார்கள்.
0: இன்றைய காலகட்டத்தில் சைவம் தான் சிறந்தது. உடல் நிலைக்கும்
2: சிறந்தது.
0: குழந்தைகளுக்கு இந்த மாதத்துக்கு
2: மட்டுமே, எந்த காலத்துக்கும் சைவம் சிறந்த வழி, எளிமையா ஜெரிக்கும். என்ன ஆனை என்ன திங்குது? கோழி ஆடு மாடு அதிங்குது. அதுக்கு உள்ள பலம் யார்கிட்ட இருக்கு?
0: இல்லை, அவைவை இந்த உயிரினங்கள் எல்லாம் தங்கள் தங்களுக்கு என்று படைத்தவையை உண்ணுகிறார்கள். நாங்கள் இந்த மனித இனம்தான் படைத்தவை எல்லாவற்றையும் உண்ணுகிறோம்.
2: கிடைச்சதெல்லாம்
0: ஒருவர் கூறியிருந்த பறப்பதிலே காகிதமும் ஓடுவதில் நிழலோ நிழலோ என்னவோ அது இது ரெண்டே இந்த வாரம் மற்ற எல்லாம் சாப்பிடுவேன் என்று கூறுகிறார்கள்.
2: ஆமாம், இந்த மாதம் வந்து உடும்பு இனம் பெருக்கிற மாதம் இந்த மாதம்.
0: ஆஹா,
2: புட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா உடும்புகள் நிறைய தமிழ்நாட்டுல நிறைய பிடிப்பாங்க, சாப்பிடும் அது. ஏன்னா இது பெருக்கிறதுக்காக அது வரும், ஆனா உடும்பு கறி வரும் புட்டாசி மாதம் இருக்கும் அப்படிம்பாங்க.
0: அந்த காலநிலை
2: ஒரு
0: காலநிலை உடும்பு என்ற இனம் இனப்பெருக்கம் செய்து தங்கள் இனத்தை விருத்தி செய்வதற்கு ஏற்ற காலம்.
2: ஆமா, அது எல்லாம் எங்க பார்த்தாலும் வய வழி எல்லாம் பாத்தீங்கன்னா உடும்பு பாத்தீங்கன்னா நிறைய பிடிக்கும், அதை பிடிச்சிருவானோ அந்த குறவனும்.
0: சார், அது ஒரு புறம் இருக்க தேவா, இந்த புரட்டாதி மாதத்தில் சில ஐதீக முறைகள் எங்களுடைய ஆன்மீக முறைகள் எல்லாம் பல உண்டு. இவற்றுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்? ஓரளவு முழுமையாக இல்லாத
2: ஓரளவு ஒட்டாசி மாசம் சைவத்துல இருக்கிறவங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது, ஒட்டாசி மாசம் தெரிவிக்காது, அதுதான் உண்மை. பொட்டாசி மாசத்துல வயிற்றுக்கு வந்து எவ்வளவு பாரத்தை குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. சாப்பாடே கொஞ்சம் குறைச்சா, அரை சாப்பாடு தான் சாப்பிடணும், அதிகமா சாப்பிடக்கூடாது. அப்ப கொஞ்சம் பனி, இந்த பனி காலம் மாதிரி ஒரு மாறும் காலம் மாறும், மழை வரும், பல விதமான வெயிலும் அடிக்கும் மழையும் அடிக்கும், நமக்கு ஒத்துக்காத மாதம் பொட்டாசி மாசம்.
0: காலநிலை சுற்றோட்டம் மாறிக்கொண்டிருக்கும் கால சூழ்நிலைகள், அந்த
2: நமக்கு ஒத்துக்காதது.
0: ஓ, அது ஒரு
2: அங்க அதுக்காக நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதுக்கு போய் கை வச்சோம்னா அந்த கோழிக்கு அவங்க சொன்ன கதை தான், துணிச்சல ஆடுமாடா இருக்கு.
0: இந்த மாதம் காகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான மாதம் என்று கூறுகிறார்கள். எல்லாரும் விரும்பி விரும்பி காகம் அழைப்பார்கள் அம்பீட்டுக்கு வீடு.
2: ஆமா, பொட்டாசி மாசங்கிறது வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு ஊர் முழுக்க எல்லாருமே சுத்தபத்தமா இருப்பாங்க, ஊடெல்லாம் சுத்தபத்தமா வச்சிருப்பாங்க.
0: கோவிந்தா கோவிந்தா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்ப நீங்கள் இப்பொழுது கூறுதுன்ற கருத்தை பார்த்து போனால், எங்களுடைய ஐதீகம் ஆன்மீகத்துக்காக நாங்கள் வீடு கொடுக்கும் வகையில் வாழ வேண்டும்
2: காய்கறிகள் பிரமாதம். அந்த பாட்டு
0: மாயா பஜார்,
2: மாயா பஜார்,
0: கல்யாண சமையல் சாதம், அந்த பாட்டு
2: சாதம். ஆமா, காய்கறிகள் பிரமாதம்.
0: உங்களால் சமையல் செய்ய முடியுமா? சமையல் செய்வீர்களா?
2: சமையல் நான் செய்ய மாட்டேன், தோசை சொல்லுவேன், அவ்வளவுதான்.
0: சாப்பிட மட்டும்தான் தெரியும், சமைக்க தெரியாது.
2: சாப்பிட மட்டும்தான் தெரியும், நான் அன்னைக்கே சொல்லி இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. சரி, நல்லபடியும் நாங்கள் கலந்தாரோம், எங்களால் முடிந்தவரை ஒரு கலந்துரையாடல் மாதிரி பலதையும் பத்தையும் பேசும்பொழுது நீங்களும் அந்த ஆன்மீக துறையிலே, நாங்கள் ஆன்மீகத்தை கடைபிடித்து சமுதாயத்தோடு அந்த கண்ணோட்டத்தோடு சமுதாயத்தோடு ஒட்டி வாழ வேண்டும், அப்படிதான் எங்களையும் மதிப்பார்கள். இப்ப நாங்கள் கூறிய கருத்து, நீங்கள் கூறிய கருத்து கசூரி தினவரி, அந்த கோழி என்றது கோழியும் குஞ்சுகளும் செய்த அந்த நகைச்சுவை, அது எவ்வளவு தத்துவார்த்தமானது. கொல்லுவதற்கு யாரும் தின்பதற்கு யாரும் இல்லை என்றால் கொல்லாமை கடைபிடிக்கப்படும். யார் கொல்ல
2: போக வேண்டும்?
0: அது வள்ளுவரும் அந்த பாடல், வினை தினற்பொருட்டால் யாரும் இல்லையர், கொலைப்பொருள் செய்ய அந்த கொலை செய்ய மாட்டேன், தினற்பொருட்டால் உண்பதற்கென்று ஆட்கள் இல்லை என்றால் கொலை செய்ய மாட்டார், கொல்ல மாட்டார்கள். புலால் மரத்தில் இந்த குரல். அதனால் நீங்கள் கூறியதன் போல அந்த கொல்லாமை என்றதை விட்டு நாங்கள் அந்த அசைவத்தை நாடாமல் இருப்பது, சமய ரீதியாக இருந்தாலும் உடல் பலத்துக்கு நீங்கள் இந்த மாதத்திலே பல நோய்கள் பெறும் எல்லாம் கூறுகிறீர்கள். அப்போ சாப்பாட்டிலே தான் இருந்து அதிலும் அசைவத்திலே தான் அநேகமான நோய்கள் ஏற்படுவது. அப்போ நாங்களும் சமுதாயத்திலே நம் முன்னோர்கள் சொன்ன கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் ஆன்மீக தத்துவங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்கள். நல்லது. இந்த கல்யாண சமையல் சாதம் நீங்கள் நீங்கள் கல்யாண சமையல் சாதம் செய்து போட்டு விட்டீர்கள் எல்லோருக்கும். நாங்கள் இப்பொழுது வானொலியிலே செய்து உங்களுக்கு போட்டு விடுகிறோம். சரியா? நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: அடுத்து காத்து கொண்டிருக்கிறார் எங்களோட மகிழ்ச்சிக்குரிய மல்லியம் தேவா நிலை மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம்.
3: வணக்கம், வணக்கம் ஐயா.
0: மகிழ்ச்சியோடு வாருங்கள் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே. மல்லியத்தில் எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? காலநிலை எப்படி? காலநிலை எப்படி?
3: மகிழ்ச்சியாகவும் இருக்கேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.

0: இடியுடன் மழையா?
1: அடங்க அப்பா, இடியுடன் மழை. ஆனா இடி முழக்கம் வந்தால் மழை நின்றுவிடும் என்று கூறுகிறார்கள், உண்மையா?
0: இந்த இந்த நாள்ல வந்து இடி இடிச்சு மழை பெய்யறதையா ஒரு கணக்கு, கோடை இடிங்கிறது.
1: ஆமாம், இதுதான் அந்த காலநிலை, கோடை காலம். இவற்றை எல்லாம் வைத்து நம் முன்னோர்கள் கணக்கிட்டார்கள், நேரம் காலம் சூழல் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுதுதான் நாங்கள் கடிகாரம் எங்கு பார்த்தாலும் கடிகாரம், இந்த கைபசியை திறந்தால் கடிகாரம், வெளியில் பார்த்தால் மணி கொடுக்கோரம், அங்கே பார்த்தால் கடிகாரம், இங்கே பார்த்தால் கடிகாரம் என்று எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கோம். அன்று அப்படி இல்லை. இந்த காலநிலைகள் நிமித்தங்களை வைத்துத்தான் அவர்கள் நேரங்களை கணித்தார்கள். நல்ல காலம், நல்ல நேரம், சுக நேரம் எல்லாம் சரி. இந்த வேளையிலே நீங்கள் வாழும் பொழுது உங்களால் மற்றவர்களுக்கு என்ன, உங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய வகையில் என்ன எதை செய்வீர்கள்? உங்களை பார்த்து உங்களை ஊரில் உள்ளவர், உங்களுக்கு கீழ்பட்டவர்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் கடைக்கு பிடிப்பார்கள், பின்பற்றுவார்கள், எப்படியான நடைமுறைகளை கையாளுவீர்கள்?
0: முதல்ல வந்து இறை வழிபாடுயா, அதாவது எங்கள் வீட்டு வாசல்ல இருந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற எங்களை திருக்கோயில் காளியம்மன், ஸ்ரீ மகா காளியம்மன் கோயில்னு இருக்கியா, அதை வெளியில் எப்போ போனாலும், எத்தனை வாட்டி நான் வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் கும்பிட்டுட்டு தான்யா போவேன். கிழ மேற்கே பார்த்து எங்கள் வீட்டிலேருந்து மேற்கு போகமா இருக்கும் அந்த கோயில், அதை கும்பிட்டுட்டு தான்யா போவேன். அதை வந்து சில பேர் வந்து பின்பற்றுறாங்க. ஒன்று, என்னை தழுவி சில பேர்கள் வள்ளலார் வழிக்கு வந்திருக்கிறாங்க, இறை வந்திருக்காங்க. அதேமாரி நான் எங்கயா மகாலிங்க தொப்பி பார்க்கலான்னா மூலூர் கோயிலுக்கு போனா பார்க்கலாம் ஐயா, அவர் இந்த நேரம் அங்க இருப்பாருங்கிற மாதிரியும் ஒரு இது, வழிபாடுகளுக்கு பின்பற்றக்கூடிய சில இதுகள். அடுத்தது வந்து சில தவிர்க்க வேண்டிய காரியங்கள்லாம், அந்த குடிப்பழக்கம் எல்லாம் நிறுத்தி மகாலிங்கமே எவ்வளவோ இதாக இருந்தது அதெல்லாம் இல்லாமல் இருக்காரு, உலால் உண்ணாமல் இருக்காரு, அவரே வந்து தினசரி சாப்பிடக்கூடியவர், அதனால அப்படின்னு சொல்லி பின்பற்றலாமாங்கிறத யோசனை பண்ணுவாங்க. அது ஒரு வழியா
1: மாமிசம் அப்படிதான், சைவம் அப்படித்தானே, நீங்கள் சைவம் தானேன்னு? அப்ப நாங்க அப்ப நீங்கள் வந்து ஆன்மீக துறையிலே செல்வதால் மற்றவர்களால் நாங்கள் அடையாளம் காணப்படுவோம் என்பதற்காக நீங்கள் அதை கடைபிடித்து வருகின்றீர்கள். அது எவ்வளவு சிறந்தது. இப்ப நீங்கள் கூறுவது இப்ப மகாலிங்கத்தை எப்படி இருப்பான, மகாலிங்கத்தில் இப்படிப்பட்டவர்கள் என்று இனம் காணக்கூடிய வகையிலே நீங்கள் மக்களுக்காக சமுதாயத்துக்காகத்தான் இதை செய்கிறோம். உங்களுக்காக ஒரு புறம் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை பயக்கின்றது, அதனால் உங்களுக்கு அடையாளமும் உங்களை காணக்கூடியதா இருக்குது. கண்டபாடுல எத்தனை பேருக்கு எத்தனை அடையாளங்கள் இருக்குது அது தெரியும் தானே, தெருவில் பிடப்பார், அங்க இருப்பார், இங்க இருப்பார், அங்க போவார், இங்க போவார் என்ற அடையாளங்கள் இருக்கு. ஆனால் உங்களுடைய அடையாளங்கள் பின்பற்றி நாங்களும் அப்படி கடைபிடிக்கலாம் என்ற அளவுக்கு ஏற்ற ஒரு வழிகாட்டியாக நீங்கள் சமூகத்துக்கு ஒரு அடையாளம் காட்டக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு, அதன்படி பார்த்தால் நீங்கள் வாழ்வது உங்களுக்காக மட்டும் அல்ல, சமுதாயத்துக்காகவும் எதிர்கால சந்ததிக்காகவும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சிறப்பான பதில், சிறப்பான ஒரு நடைமுறை. வாழ்த்துக்கள், கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாரும் வழங்குவார் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். அப்படி என்றால் இன்று என்ன பாடலை நீ வந்து கேட்குற பாடல்கள் வித்தியாசமான பாடல், மடிச்சு கட்டட சீலை மடிப்பு கேட்க நீங்கள் குடிச்சு போட்டு பாடுவார்கள் மாதிரியான பாடுங்கள். இன்றைக்கு என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
0: நீங்க கஸ்தூரி அம்மாட்ட பேசிட்டு இருக்கும் போது எம் ஆர் ராதா பாடல்கள்லாம் சிலவற்றை கூறி இது பண்ணீங்க. அதுல மிக முக்கியமானது நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி ஊடல் பாடல்னு சொன்னீங்க. ஆனா வந்து சிவகாரம் இருக்கும் அவருக்கு, வல்லிய வல்லிய தெரியல தெரியலன்னீங்க, அது அவர் பேரு சிகாமணி. அவ மனைவி என்ன சொல்லுவா, பாட்டு பாடுவா, ஊடல்லான பாடல்,
1: புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை அந்த பாடல்,
0: புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பாடல்
1: வருங்க. போடும் அது எவ்வளவு கருத்துக்கள் உள்ளடக்கிய சித்தி திரைப்படம் தானே இந்த திரைப்படம், புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை, இங்க புன்னகை செய்யுது சின்ன பிள்ளை, அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை, ஆறாவதாவது அப்ப சிறு அதுல கடைசியா இருப்பா அந்த வரி சொல்லுவாருல்ல, சிரிச்சு பேசி நாளாச்சுன்னு அங்கதையை தான் சொல்ல ஆளாச்சு ஆரம்பிச்சதுன்னு சொல்லி விடுவேன். அஞ்சுக்கு பின்னால வந்தவுள்ள ஆறாவதாக வந்த சின்ன பிள்ளை விளையாட்டு, நம்ம சிரிச்சு பேசி நாளாச்சுன்னு அதனால தானே வந்து. அடுத்து என்ன செய்ய போறோம் என்றால் தடுப்புக்கு என்ன செய்யறது, ஆராய்ச்சி செய்ய போறோம்னு வேற இல்லையா, குழந்தை தடை.

0: அதே மதத்திலே கொண்டு வருகிற நல்ல பாடல், நல்ல பாடல். இருவரும் நல்ல அழகாக நடிச்சிருப்பார்கள். அதுல அவர் எல்லா எல்லா கேரக்டரும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், நடிகபேள் அல்லவா அவர், நடிகபேள். தென்னகத்து திரையுல சரித்திரத்திலே அவரும் ஒரு தூணை, அவரும் ஒரு ஒரு அவரையும் அடையாளமாக நாங்கள் கூறக்கூடியதா இருக்கும்.
1: அதுல இன்னொரு இது, ஏன் அவர் வந்து நாடகங்கள்லாம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த ராமாயண நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறதுக்காக வேண்டி அரெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி வந்துட்டாங்க. மேக்கப் எல்லாம் போட்ட பிறகு மேக்கப் கழித்த பின்புதான் அந்த கைது செய்யக்கூடிய அதிகாரம் உண்டுங்கிறதுனால மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டார். முன்னாடியே போட்டுக்கிட்டு நாடகத்தை முழுசா நடத்திட்டு தான் நான் வந்து கைதாகுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஆனா எடுத்தோடனே வந்து இன்று அறிவிப்பு வரும் இந்த நாடகம் துவக்கணும், ராமாயணத்துக்கு பதிலாக இன்று கீமாயணம்
0: நடைபெறும் அப்படி. உடனே வந்து அவரும் ஒரு தலைவர் தான், புரட்சி தலைவர் தான். ஆனா அவற்ற இடத்துக்கு அவருடைய வாரிசுகள் எது ஒன்றுமே இல்லை. அவற்ற வாரிசு ஒன்றுமே அவற்றை இடத்தை பிடிக்கவில்லை. அவற்றை பெயரை வைத்து கொண்டெல்லாம் அவ்வளோ முயற்சி தாத்தார்கள் இல்லை. அவற்றை அவருடைய பண்பாடு, கடைபிடித்த முறைகள், ஆளுமை ஒன்றும் இவர்களிடம் இல்லை. அவரை போன்று வரவில்லை.
1: அதாவது தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய இது எம் ஆர் ராதாவுக்கு இருந்தாலும் நடைமுறையில வந்து தோற்று போகக்கூடிய இதுதான் இருக்கு. அவர் கடைசி வரைக்கும் தோக்கவே இல்லை, எல்லாத்துக்குமே முதன்மையாவே இருந்தார்.
0: அவருடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகளை பலரும் பலவாரா பேசினாலும் அது அவர் ராதா பேட்டு என்றே ஒரு ஒரு ஏரியாவே வைத்திருந்தவர் ஐயா. அவர் இருந்த வீட்டு பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் விலைப்பட அந்த பெயர் அதுக்கு ராதா பேட்டு என்றே பெயர் வைத்திருந்தவர் அந்த ஊருக்கு.
1: சங்கிலாண்டபுரம், சங்கிலியாண்டபுரம்.
0: நல்ல நல்ல நல்லொரு ஆளுமைக்குரியவர். அவற்றை ஆளுமைக்கு ஆக அவற்றை பெயரை வைத்துக் கொண்டு இவர்கள் சம்பாத்தியங்களையும் விளம்பரங்களையும் தேடினார்களே தவிர அவற்றை இடத்துக்கு இவர்கள் யாருமே பெறவில்லை. நன்றி. என்ன பாடல் உங்களுக்கு? புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை. அதிலே நல்லொரு குழந்தை, ஆமா, ஊடல் எப்படி வாழ வேண்டும், குழந்தைகளை எப்படி, அதை நான் இதை விவரித்து சொல்ற கன கருத்துக்கள் அதில் இருக்கின்றது. மிகவும் நகைச்சுவையோடு எங்களுக்கு தேவையான முழு கருத்துக்களையும் அந்த பாடலுக்கு போத்தியிருந்தார். பாடும்போது நடிப்போடு பாடல் எழுதினது இன்னொருவராக இருக்கலாம், அதை உயிர் கொடுப்பது இவர்கள் தான் நடிக்கும் பொழுது இல்லையா, அந்த அபிநயத்தோடு வந்து செய்யும் பொழுது. சும்மா ரெண்டே முடியலையே அந்த சொண்ட நிமித்தி அப்படி மீசையை ரெண்டு தரம் இப்படி இப்படி செய்தாலே அது பெரிய நடிப்பையா அவற்ற நடிப்பு. அடுத்து அந்த குரல், இதுவரையிலே அந்த குரல் மாற்றி பேசுகிற நடிப்பு எல்லோரும் முயற்சி பண்ணி பார்க்குறார்கள், அவற்ற பிள்ளைகள் கூட. ஆனால் அவற்ற குரல் மாற்றம் இதுவரை இல்லை, குரல் மாற்றம் இதுவரை யாரும் ஒரு தரம் அதை தொட்டு பார்க்கவில்லை. நன்றி மகாலிங்கம், சிறப்பான கருத்துக்களை தந்தீர்கள். அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கார், அவருடன் சென்று அவருடன் பேசுவோம். நன்றி, மகிழ்வாயிருங்கள். உங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், கடைபிடிக்கும் தன்மை எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பதையிட்டு நாங்கள் மெச்சுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி.
1: நன்றியா? நன்றி
0: நன்றி நன்றி. ஞானி அடுத்து வருகின்றார். எங்களுடைய அன்பு மகன் ஞானசேகரன் எங்களுடைய நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தவர் சென்று விட்டார். மீண்டும் அழைப்பேன் நினைக்கிறேன். ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி, கனடா கலையகத்தின் ஒலிபரப்பாகும். உனக்காக நான்

0: வணக்கம் ஞானா, வணக்கம் ஞானசேகரன், பாருங்கள் இணைத்து விட்டேன்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்
1: வணக்கம்ப்பா, இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: வணக்கம் மகனே, உங்களுக்கு இனிய நண்பர்கள், எங்களுக்கு எங்களுக்கு நண்பர்கள், உங்களுக்கு முன்னிரவு வாழ்த்துக்கள். இருவரும் அந்த நல்ல காலநிலையிலே, இரண்டு காலநிலையில் இணைந்திருக்கின்றோம். நேர நிலையிலே இரவும் பகலும் ஒன்று சேர்ந்தது போல நாங்கள். அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை பொழிகின்றதா? நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: வாழ்த்துக்கள். எல்லோருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நீங்களும் எல்லோரும் அன்பாக இருக்கின்றீர்கள். அதனால் எல்லோரும் அன்பு உங்களோடு பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது, இன்று உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் பேசும்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்காக வாழவில்லை, ஒன்று குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, அது எனக்கு நன்றாக தெரியும். ஆன்மீகத்துக்காக நீங்கள் கூடுதலான நேரத்தை ஆலயத்திலிருந்து செய்யும் பொழுது உங்களை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். சாதாரணமாக வேறு துறைகளில் இருக்கும்போது இந்த ஞானசேகரனுக்கும் ஆலயத்தில் ஆன்மீகத்தோடு நாங்கள் படங்களிலே பார்க்கின்றேன், உங்களோட செய்திகளையும் பார்க்க, அங்கே இருப்பதற்கும் வித்தியாசமாக இருக்கு. அது எப்படி உங்களுக்கு கிடைத்தது அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பம்?
1: இறைவன் கொடுத்த வரம் தான் சொல்லணும்ப்பா. அது அதுக்கான இது, அதாவது பணி நிமித்தம் காரணமாக அது பணி தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எனது நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு இது மாதிரி நீங்கள் வந்து கோவிலே கேட்கலாம், அந்த உங்களுக்கு அங்கே நெருக்கமானவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க மூலமாக ஏதோ ஒரு வேலை, எந்த வேலையாக இருந்தால் நான் கோவிலில் கிடைக்கதோ ஒரு பெரிய இது உங்களுக்கு கொடுப்பினேன், கேட்டு பாருங்க, முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும்.
0: பணியோடு சேர்த்து ஆலய தொண்டு நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இறைவன் அப்படித்தான் கொடு.
1: ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா.
0: அங்கு நீங்கள்
1: அது
0: சொல்லுங்க, அந்த வேளையில் கடமையாற்றும் வேளையில் நீங்கள் உங்களோட கடமையை பார்த்து நீங்கள் உங்களுக்காக இல்லை, மற்றவர்களுக்கு ஆன்மீகத்துக்காக அடுத்தவர்கள் வழிகாட்டியாக வாழப்படும் என்பது போன்று இருக்கின்றது இல்லையா? அப்படி எண்ணம்.
1: ஆமாப்பா, ஆமாப்பா. அது அந்த ஈடுபாடு வந்தோடனே நமக்கு வந்து அந்த எண்ணம் வந்துரும்ப்பா, அது தானாகவே வந்துரும்ப்பா. அது
0: நான் கூட நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலே என்னை அறியாமலே நீங்கள் அங்கிருந்து இந்த ஆன்மீகத்திலே எவ்வளவு எல்லாம் எனக்காக பிரார்த்தித்து அதுக்குரிய காட்சிகளை எல்லாம் எனக்கு செய்தி மூலம் படங்கள் மூலம் அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது நான் யோசிச்சேன், இப்படி தொண்டு செய்கிறார்களே. அடுத்து இரண்டாவதாக, அந்த கொரோனா காலத்திலே, நுண் கிருமி காலத்திலே மூலிகை முகக்கவசம் விநியோகம் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி விநியோகம் இந்த கனடாவில் கூட அனுப்பி வைத்து நாங்கள் பாவித்திருந்தோம். இப்படியான எண்ணங்கள் வருவது எதனாலே? ஆன்மீகம்,
1: அதாவது ஆன்மீகம், அதோட வந்து நம்ம வந்து நம்மளால அடுத்தவங்களுக்கு வந்து உதவுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தவங்கள்ட்ட நம்ம உதவி கேட்கறத விட அடுத்தவங்களுக்கு எந்த விதத்தையால அது பொருளாதார ரீதியாவோ தகவல் ரீதியாவோ எந்த விதத்திலயாவது நம்ம உதவுனோம்னா அது வந்து நமக்கான பலன் நம்ம எதிர்பார்க்காமலே கொடுக்கும்ப்பா. அது
0: அப்படி செய்யும் பொழுது அடுத்தவர்கள் அதில் மகிழ்ந்து அதில் சில நிவர்த்திகளை காணும் பொழுது உங்களோட உள்ளம் எப்படி பூரிப்பாயிருக்கும்?
1: ஆத்ம திருப்தி ஆயிடுதுப்பா. ஆத்ம திருப்தி, ஆத்ம திருப்தியாக நம்ம அந்த பணியை செய்யும் போது நமக்கு நமக்கு முழுமையான ஆத்ம திருப்தி.
0: ஆத்ம திருப்தி என்பது எல்லோருக்கும் கிடைப்பது அரிது, உங்களுக்கு அது கிடைக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அடுத்தவர்களுடைய நலன் கருதி உங்கள் நலம் பாராமல் சேவை நலத்திலே இருக்கின்றீர்கள். அதுவும் ஆன்மீக துறைக்குள்ளால். இது எல்லோருக்கும் கிடைக்காது. இப்போ நான் பெரிய பதவியில் இருக்கலாம், உயர் பதவியில், பெரிய பணம் செல்வங்கள் இருந்து கொண்டு உதவி செய்வதற்கு வேறு, இது ஆன்மீக ரீதியாக அடுத்தவருடைய உள்ளத்தின் துன்பத்தை அறிந்து நீங்கள் சேவை செய்து கொண்டு அவர்கள் அதை அதில் திருப்தி அடையும் வேளையில் உங்களுக்கு பெரிய திருப்தி வந்து ஆன்மீக திருப்தி கிடைத்து இறைவனுக்கு நன்றி கூறி கடமையை மேலும் மேலும் செய்கிற வாழ்த்துக்களை அந்த தொண்டை எல்லோருக்கும் கிடைக்காது. சிறப்பு மகனே. அப்போ நாங்கள் இப்படியும் வாழலாம் என்று நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிற உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இறை தொண்டை அதை ஒரு களமாக வைத்து நீங்கள் நலம் செய்கிறீர்கள். வாழ்த்துக்கள். என்ன எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மகனே. இந்த வேளையில் நீங்கள் இப்படியான சூழலில் இருக்கும் உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப பண்ணி நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: வியட்நாம் வீடு படத்துலப்பா, உன் கண்ணில் நீர் ஒழிந்தால் என்ற பாடல்ப்பா.
0: அதுவும் அப்படியா? உன் கண்ணில் நீர் ஒழிந்தால் என் கண்ணில், இனிமையான ஒரு பாடல் ஐயா.
1: வேறென நீ இருந்தாய் விழுந்து விடாமல் நான் இருந்தேன் வரும்ப்பா.
0: அதுல எனக்கு பிடித்த ஒரு வரி, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் நான் விழுந்து விடாதிருந்தேன்.
1: கண்ணதாசன்
0: ஐயா வரி தொடுத்தால் அதுக்குள்ள எத்தனை சித்தாத்தங்கள் இருக்கும் ஐயா, அவர் அவர் என்ன சித்தர் ஐயா, ஒவ்வொரு எழுத்துலயும் கருத்துகள் இருக்கும் ஐயா. இப்பொழுது போல டப்பா டப்பா காதல் பாட்டு சட்டைய கழட்டி போடுவா, வட்டி போடுவா, கிட்டவா கிட்டவா கிட்டவா எழுதுகிறார்கள், எழுதி போட்டு தங்களுக்கு தாங்க பட்டங்களை கொடுக்கிறார்கள், தங்களுக்கு தங்களுக்கு. அவரை தேடி சென்றது ஐயா கவியரசு, அவரை தேடி சென்ற பட்டம். அதனால் தானே எம்ஜிஆர் அவர்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் பதவிக்கு வந்தவுடனே அவர் ஆஸ்தான கவிஞர் ஆக்கிவிட்டார், அவை கவிஞர். அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை அளித்தவர். எதிரியாக இருந்தாலும் ஒருவனுடைய உள்ள திறமையை மதித்து நடந்தவர் அவர். அவர் அந்த கருத்தையா ஓ உன் மடியில் மடிய மடிக்கு என்ன கருத்தெல்லாம் கூறுவார் அவர். ஒவ்வொரு தாய் மடி என்ன வேறென நீ இருந்தாய் நான் விழுந்து விடாதிருந்தேன். அது மட்டும் இல்லையா ஐயா, அது மட்டும் இல்லை ஐயா. இந்த பிள்ளை குலமடியோ அது பேதமை செய்தடி என்ற ஒரு வரத்து வரும் இல்லையா, எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாம் இருந்தான் தாய்க்கு பின் தாரம் என்பதை அழகாக அந்த பாடம் எந்த துன்பம் வந்தாலும் அவ்வளவு செல்வம் வந்தாலும் அவ்வளவு வறுமை வந்தாலும் தாங்குனா துன்பம் வந்தாலும் தாயின் மடியைப் போல் ஒன்று இல்லை, அதில் போய் தலையை வைத்தால் தீர்ந்துவிடும், கவலையை தீர்க்கலாம் அல்லது. அதே போன்று இந்த குடும்பத்திலும் அப்படித்தானே, நல்லதோர் மனைவி இருந்தால் குடும்பம், நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம், அந்த குடும்பத்திலே குடும்ப தலைவி என்றது அதுதான். அவருக்கு குடும்ப தலைவி அல்லா இல்லத்த அரசு அல்லவா பெயர் மனைவிக்கு, அவர் அவ்வளவெல்லாம் இருந்த அந்த வரிக்கு வரி அது எங்களை வாழ்க்கை என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன என்பதை எடுத்துரைக்கும் அந்த அன்பு என்பதற்கு
1: ஒரு
0: எத்தனையோ அன்புகள் உறவுகள் எவ்வளவுதான் வந்தாலும் நட்பை கூட பெரிதாக பாராட்டி எழுதினவர் அந்த அந்த மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை எங்கே கொடுத்து தாயின் மடியில் தாய்க்கு ஈடாக தாய்க்கு பின் தாரம் என்பதை அவர் உறுத்தி இருக்கின்றார். சிறப்பு அந்த பாடல் உங்களுக்காக கேட்டு நாங்களும் மகிழ்வோம். மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தந்து நீங்கள் வாழ்ந்து காட்டிக்கொண்டு வாழுகின்றீர்கள் மற்றவர்களுக்காக. உனக்காக நான் நினைவிலே உங்களுக்காக இல்லை மற்றவர்களுக்காகவும் வாழுகின்றீர்கள். அதற்கு இது ஒரு
1: இன்னொரு தகவல்பா, மத்தியானம் நேர நேரத்தில் நீங்கள் வந்து இந்த உங்கள் சாந்தி வெங்கட்ரமன் பாட்டுக்கு வந்து வெயில் வந்து மலை வருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து மழை வரும் அப்படின்னு சொன்னீங்கப்பா, அது உண்மையிலே இங்கே திருச்சேரியில் வந்துட்டுப்பா, நான் பணி முடிஞ்சு நான் வீட்டுக்கு திரும்பும்போது மழை வந்துட்டுப்பா, அதனால என்னுடைய வாகனத்தை அங்கேயே கோவிலே விட்டு விட்டு அவங்க பெரிய குருக்களோட இருசக்கர வாகனத்தில் நான் வந்து நாச்சியாரில் வந்துட்டப்பா, இங்கே நாச்சியாரில் மழை இல்லைப்பா. கடுமையான காற்று மழை மின்னல் பத்திரிச்சார்ல அவங்களே வேணாம் நீ சைக்கிள்ல போவேணா வண்டியில போயிடும் அப்படின்னு கூப்பிட்டாங்கப்பா, சரி கிளம்பிட்டப்பா. அங்க வந்து பார்த்தா மழையில காற்று
0: அங்க வந்து
1: குளிர்ந்த சீசோல் சூழ்நிலை, குளிர்ந்த சூழ்நிலையா இருக்கு, இரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் போல எனக்கு தெரிகிறது.
0: ஓ திருப்தி, இது மாதிரி ஆன்மீக என்னுடைய வாக்கம் பலிக்கின்றது.
1: ஆமாப்பா ஆமாப்பா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு வந்து இந்த சொன்ன வாழ்நெறிக்கால அவரு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து மனசு நிறைவா இருந்துச்சு. மத்தியான நீ யதார்த்தமா அந்த பாட்டை சொல்லும் போது சொன்னீங்க வரும் அப்படின்னு சொன்னீங்களே, பாட்டை சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏ அப்பாவும் அறிகுறி வாழ்நெறிக்கை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம சாயந்தரமே எதிர்பார்க்கலாம்னு நினைச்சா கொஞ்சம் லேட்டா 8 மணிக்கு மேல வந்துட்டு.
0: நன்றி மகனே, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும், வாழ்க. நல்ல பாடல் தந்ததுகளுடன் இப்பொழுது எங்களுடைய மழை இல்லை மழை இல்லை என்று கொஞ்சம் குறைபட்டு கொண்டிருந்த எங்களுடைய அறதடி கூப்பம் நெய்வேலி சரவணன் யாமிருக்க பயமேன் அழைத்து விட்டு சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். இங்கே ரேவதி அவர்களும் அன்பான வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கூறியிருக்கின்றார், அவரும் வருவார் போல் தெரிகின்றது. சரவணா உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். அங்கே மழை பொழிந்ததாக நான் அறிந்திருக்கேன், அது உண்மையா பொய்யா வாருங்கள் வந்து நிரவி விட்டு செல்லுங்கள், உறுதிப்படுத்துங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சரசமாக சகசமாக சகலரும் வந்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உனக்காக நான் நிகழ்வில்லை.

0: வந்துவிட்டாள் மகள் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? கேகே நகர் சென்னையில மழை பொழிந்ததா? முதல் கேள்வி அதான்.
1: இல்லப்பா, நல்லா பட்டை போட்டு காஞ்சிதப்பா.
0: நல்லா காய்ந்து விட்டதா?
1: ஆமா.
0: இன்னும் ரெண்டு நாளைக்கு காய போட்டு அதன் பின்புதான் மழை வரும் உங்களுக்கு, சரியா? அடிக்கடி மழை வரக்கூடாது, கூடாது. சரி, இந்த காலநிலை இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உனக்காக நான் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு தெரிந்ததை எதை பற்றி பேச போகின்றீர்கள்? எங்களோட வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், ஆனால் எது செய்தாலும் அது ஏதோ ஒன்றுக்காகத்தான் அது அமைகிறது. அப்படி இப்போ பார்க்கும்போது நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், எதற்காக
1: எப்படியப்பா?
0: இப்போ நான் கூறினேன், நீங்கள் இன்று உனக்காக நான் என்ற நிகழ்வே வருகின்றீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எல்லோரும் வாழ்க்கை பயணம் செய்கின்றோம். ஒரு லட்சியம், ஒரு ஒரு பிடிப்பு, ஒரு பற்று, ஒரு ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கும் தானே ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. அது உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளிலே, உங்களுடைய லட்சியங்களே, எதற்காக, எப்படி உங்கள் லட்சியத்தை, உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றுவதாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்?
1: இப்போ என்னோட குறிக்கோள் என்னன்னப்பா, நான் வந்து திருப்புகள் கத்துக்கிறேன் இல்லப்பா, அதை வந்து அவங்களுக்கு முறையோட பாடி அவங்க சொல்லி தர மாதிரி நான் பாடி காமிக்கணும் அப்படின்றதுதான்ப்பா என் குறிக்கோள்.
0: ஓ, அந்த குறிக்கோள் அவர்கள் உங்களுக்கு காட்டி கொடுப்பதை, சொல்லிக் கொடுப்பதை அப்படியே நீங்கள் அவர்களுக்கு ஒப்பிக்க வேண்டும் என்றது குறிக்கோளா? அதன் மூலம் எங்கள் மக்களோடு மக்களாக இதை புரிந்து கொண்டு அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று ஆக்கப்படும், அவர்களையும் உங்கள் வழிக்கு இழுக்க வேண்டும் என்று அப்படியான குறிக்கோளா? அப்படியானது.
1: என முதலில் நான் தெளிவாக கற்றுக்கொண்டு மக்களுக்கும் என்னோட கருத்தை வந்து நான் சொல்ல வருதா, அவங்க எப்படி எனக்கு புரிய வைக்கிறாங்களோ, எப்படி ராகம் அந்த சந்தங்களோட சொல்லித்தராங்களோ, அதே மாதிரி நானும் அதை மற்றவர்களுக்கு தரணும் தான்ப்பா ரொம்ப ஆசைப்படுறேன்.
0: சரி, நீங்கள் மற்றவர்களை தரும் பொழுது மற்றவர்களும் பாட வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா, இல்லை அந்த கருத்தின்படி அந்த ஆன்மீக வழியிலே வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
1: ஆன்மீக கருத்துப்படி வாழணும், பாடணும்ன்றது அவங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா கண்டிப்பாக பாடணும், அவசியம் பாடினா நல்லது. தமிழுக்கு
0: குறுங்கள்,
1: தமிழ் வந்து தமிழுக்கு ஓரளவு இந்த மாதிரி சந்தங்கள் பண்ணி வைக்கிறத நம்ம வந்து அதை சிறப்பா பயிற்சி பண்றது வந்து நம்மளோட திறமைய கொஞ்சம் மேலும் வளர்த்து கொள்ளலாம்ன்றது என்னோட கருத்துப்பா.
0: சிறப்பான கருத்து மகளே. நீங்கள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அங்கே நான் காண்பது என்னவென்றால், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு அமைய, எனக்காக மட்டுமில்லாமல் என்னை வளர்ப்பது போன்று அதை கற்று வளர்ந்து நான் அடுத்தவர்களோடு பகிரும் பொழுது அதை கேட்டு அவர்களும் பின்பற்றி அப்படியும் வரலாம், அந்த வாழ்க்கையிலேயும் அந்த கொள்கைகளை கடைபிடிக்கலாம். ஆன்மீகத்து என்றால் என்ன? ஆன்மீகம்தான் வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டி என்பதையும் புகுத்தி விடலாம் என்று எண்ணி செய்கிறீர்கள், அப்படித்தானே? அந்த நோக்கத்திலேதான் உங்கள் நிகழ்ச்சியில வரும்பொழுது உங்களுக்கு நான் திருப்புகள் கூற முடியும் என்றவுடன் கூறுங்கள் நிகழ்ச்சிக்கு வரும் அந்த பக்திகளுக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுவிட்டேன். அங்கே உங்களுக்கு அது நன்றாக தெரிகின்றது. திருப்புகளை பாடி ராகத்தோடு சந்தத்தோடு பாடி காட்டுவது மட்டுமல்லாமல் அந்த பொருளை, பொழிப்புரையை நீங்கள் கூறிக்கொண்டு வரும்பொழுது கொள்வனம் செய்கின்றோம் நாங்கள். ஓ, இந்த பாடலுக்கு இப்படி வருது, இந்த கருத்து இப்படி வருது என்று நாங்கள் அதை கொள்வனவு செய்து கொண்டு உங்கள் திருப்புகளை இலகுவாக நாங்கள் புரிந்து கொண்டு நாங்களும் பாட முயற்சிக்கின்றோம். ஏனென்றால் கருத்துக்கள் புரிந்து விட்டன. அந்த அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே புதைந்து கிடக்கிற உண்மைகள், தத்துவங்கள் எல்லோருக்கும் புரியாது. அதை புரிய வைக்கும் வகையிலே நீங்கள் ஆற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. அதை சரியாக பிடித்து கொண்டு நீங்கள் செல்கின்றீர்கள். தொடர்ந்து அதை செய்யுங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்த எங்களுக்கும் அது பயன்படும். புரிகிறதா அம்மா?
1: நிச்சயமாகப்பா. அந்த அதற்கு எனக்கு இங்க பக்தி நேரம் வந்து தலம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. ஏதோ எனக்கு சிறிதளவு தெரிந்ததை உங்களோட இடத்துல பகிர்ந்து அதை கொண்டு வரதுல மேன்மேலும் அதை நம்ம மெருகுபடுத்தணும், அவர்களை போலவே பாட கத்துக்கணும் அப்படின்ற இது வந்து உங்களோட இதுல வரும்போது இன்னும் நான் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறேன்பா. என்னோட லட்சியம் வந்து அவங்க எப்படி சொல்லி தராங்களோ அந்த ராகத்துல அதை நல்லா கவனம் வச்சு பாடணும், இன்னும் கூட நல்லா முயற்சி பண்ணணும்.
0: அப்ப இதுல நான் பார்க்கிறேன், நீங்கள் இப்பொழுது வந்து உனக்காக நான் நிகழ்வு வந்து இதை வச்சு நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் உங்களுக்காக நான் அவர்கள் தருவதை அப்படியே நான் கற்றுக்கொள்ளவனும் இதிலே உயர வேண்டும் சிறக்க வேண்டும் என்னால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்துக்காக நீங்கள் படிக்கிறதை சரியாக படிக்க வேண்டும், ஒரு கடமைக்காக அல்ல. நீங்கள் உண்மையாக மனப்பூர்வமாக அதை ஏற்று அதை படித்து அதனால் மக்களுக்கு என்னால் ஆன்மீக தொண்டு செய்ய முடியும். ஆன்மீக தொண்டுன்னா எல்லா எத்தனையோ இருக்கு, அதில் இது பெரிய தொண்டு. திருப்புகளை கொண்டு வந்து ஓதி அதன் பொழிப்புரியை கூறி அதை மற்றவர்கள் நினைத்து அவர்களும் பின்பற்ற ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள் அம்மா, சிறப்பு. அப்ப வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காக சில விடயங்களை செய்யும் வேளையிலே அது எல்லோருக்கும் நல்லதாக பயன்படுகின்றது இல்லையா?
1: நம்மளுக்கும் மன நிம்மதிய குடுக்கிறது, அந்த மற்றவர்களுக்கும் நம்மளால சிறிய ஒரு பணியை செய்ய முடிகிறது. அப்பா,
0: என் கடன் பணி செய்து கிடப்பது, ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் இப்படியான பணியை செய்து எல்லோருக்கும் தெரியும். எத்தனை அப்படி எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்ப உங்களோடு பேசும் பொழுதெல்லாம் அந்த திருப்புகளை நீங்கள் வந்து பாடும்போது இங்கே எப்படி யாரால் எதுக்காக பாடப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த பாடலுக்குரியவர் யார், எந்த கடவுள், அவர் என்ன செய்தார் என்று எல்லாம் அறியக்கூடியதா இருக்கிறதா நிமகளை? இதுதான் நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை எங்களோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களும் கொடுத்து எங்களை போல அவர்களையும் நல்ல வழிப்படுத்துவதற்கு வழிகாட்டியாக இருப்பது பெருந்தொண்டம்மா, அது சிறப்பு. அப்ப நாங்கள் சமுதாயத்துக்காகத்தான் வாழ வேண்டி இருக்கின்றது இல்லையா? எதை செய்தாலும் சமுதாயம் என்று ஒன்று இருக்கின்றது, அந்த சமுதாயத்துக்காகத்தான். இப்ப மகாலிங்கம் வந்து கூறினார், அதே மாதிரி ஞானசேகரன் வந்து கூறினார், தேவா வந்து கூறினர், கஸ்தூரியர் வந்து ஒவ்வொன்றையும் கூறுகிறீர்கள். ஒவ்வொருவரும் தனக்காக மட்டுமல்ல எனக்காக நாங்கள் அதை அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்துக்காக. படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோவில் போன் சுவர் என்பது இல்லை. படிப்பது தேவாரத்தை படித்தோம், சிவன் கோவில் கூடாத செய்யக்கூடாது. ஆன்மீக துறையில இதுகளை கற்றுக்கொண்டு அந்த ஆன்மீக தத்துவங்களை தெரிந்து கொண்டு அதை நாங்கள் கடைபிடித்தால்தான் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். அதைத்தான் இப்போது வந்து நீங்கள் எத்தனை பேரும் கொண்டுதான் நான் கண்டுகொடுக்கிறேன். அதனால் நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல சமுதாயத்துக்காக வாழும், சமுதாயத்துக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் முதல் எங்களை நாங்கள் உயர்த்த வேண்டும், எங்களை நாங்கள் திருத்த வேண்டும், எங்களை தேர்ச்சி அடைய வைக்க வேண்டும். அப்போ எங்களுக்காக நாங்கள் செய்வது அடுத்தவர்களுக்கு பயன்படுது. நீர் போல கிணற்றிலே இருக்க நீரை எடுத்து வெளியே ஊற்றி விட்டால் அது கிணற்றினுடைய தண்ணி வெளியே வரும் பொழுது கிணற்றினுடைய தண்ணி மீண்டும் ஊறிக்கொள்ளும். ஆனால் அந்த வெளியே வந்த நீர் வீண் போகாமல் நிலத்திலே போய் ஏதோ ஒன்றுக்கு பயன்படுகிறது. அது நல்ல புல்லுகளுக்காக இருக்கலாம், நல்ல தரமான செடிகளுக்காக இருக்கலாம், பெரிய மரங்களுக்காக இருக்கலாம், நிச்சயமாக பயன்படுகின்றது. அப்படி அது செல்லும் பொழுது அந்த மரங்கள் செடிகள் கொடுக்கின்ற வேர் தேடி சென்ற அந்த நீரை உறிஞ்சி உயிர் வாழ்கிறது. உயிர் வாழ்வது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், எங்கே இருந்த சுற்றுச்சூழல் அடுத்தவர்களுக்காக நாங்கள் செய்கிறது ஒவ்வொன்றும் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் நாங்கள் செய்வன திருந்த செய்ய வேண்டும். இந்த செய்வன செய்யத்தான் வேண்டும், செய்வன திருந்த செய் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றதுங்க. அதை நாங்கள் திருத்தமாக நீங்கள் கூறியதுதான் சரியாக, அவர்கள் கூறுவதை சரியாக படித்து அந்த ராகம் அந்த தாளம் அந்த சொந்தத்தோடு நான் படிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கின்றது அல்லவா? செய்வன திருந்த செய்ய வேண்டும். சரி, அப்ப என்ன பாடலை கேட்போம்
1: அப்பா? இன்று வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது அப்பா. அந்த அதற்காக எனக்கு டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடிய மங்களம் மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி அந்த பாடல் வேணும்.
0: மங்களம் அருள்வாள்
1: மதுரைக்கு அரசி,
0: அருமையான பாடல். இந்த மங்களம் அவள் அருள்வாள் அந்த மதுரைக்கு அரசியா இருக்கிறவர்கள் நாங்களும் பின்பற்றி அதை கடைபிடித்தால் இல்லையாமா? சும்மா கண்டாங்க, எல்லாருக்கும் மங்களம் கிடைப்பதில்லை, வாழ்வாங்க வாழ்பவர்களுக்குத்தான் அந்த அருள் கிடைக்கும். அதுதான் ஆன்மீகம் குறிப்பிடுகிறது அங்கே. மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, எப்படி நாங்கள் அதை நினைத்து துதித்து அதன்படி வாழ்ந்தால் அந்த சமயம் எங்களுக்கு என்ன கூறுகின்றது, அதை கடைபிடித்து. சமயங்கள் வந்தது வாழ்க்கைக்கு வழிகாட்டத்தானே மங்களே. சிறப்பு ரேவதி, நல்லதொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கலந்துரவாடி பலபடி எங்களை நாங்கள் இதுக்குள்ள சிலாபித்துக் கொண்டோம். எப்படி செய்தோம்? சிலாபித்து விட்டோம். சிறப்பு மகளே, வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அப்பா, இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு மிகவும் நன்றி அப்பா.
0: ஓம் நம சிவாயம். நன்றி, நன்றி.
1: ஓம் நம சிவாயம்.
0: நன்றி.
1: ஓம் நம சிவாயம்.
0: அடுத்தது வருகின்றால் என்னுடைய அன்பு மகள், துள்ளி குதித்து என்று அப்பா வந்து விட்டார் என்று துள்ளி குதித்த சியாமலா, வணக்கம் மகளே. உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. சியாமலா, சியாமலா எங்கே காணவில்லை? மீண்டும் அழைக்கின்றீரோ? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் கதம்பம். கதம்பத்திலே நாள்தோறும் வடிவெடுத்து வரும் நிகழ்வுகளில் இன்று வருவது உனக்காக நான். உனக்காக நான் நிகழ்வை பல வரையாக சின்ன அப்படியே நாங்கள் பின்னி புனைந்து பல வழியாலும் சுற்றி வளைத்து பேசிக்கொண்டோம். வணக்கம் மகளே, வணக்கம். ஜாமலா, எப்படி அம்மா இருக்கிறீர்கள்?
2: வணக்கம்மா.
0: வணக்கம் மகளே, கேட்கவில்லையா?
2: மின்னல் மின்னி முழங்கிக் கொண்டிருந்தால்
0: காலதாமதமாகும் மழை வேற, உடனே பொழியாது. மின்னாமல் முழங்காமல் பெய்கின்ற மழை போல என்று ஒரு பழமொழி இருக்கல, ஒரு பாடல் அப்படி வருகிற மழைதானம்மா மழை. இதெல்லாம் ஆலவர்ணம் போட்டாட்ட காசு முடிந்தா வருகிறேன், அந்த வருகிறேன்,
2: மின்னல்
0: சில உள்ள வராமலே. இதைத்தான் இப்பொழுது உள்ளவர்கள் சொல்லுவார்கள் பெரிய சொற்பொழிவுகள், இத்தனை கருத்துரைகளை எல்லாம் அள்ளி வழங்குவார்கள், வார்த்தை குருதிகளை பெருந்து செய்ய மாட்டார்கள். அதே ஒன்றுதான் இது, சொல்லாமல் செய்வோர் பெரியோர் இருக்கல்லவா, அதுபோல வருகின்ற மழை சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் அது பெரியோர் தான். அவர் வருமம்மா மழையான அப்படி மின்னல் முழங்கல் இருந்தால் என்றால் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார், உடனே பொழியாது. இன்னும் மழை கடலோடு வரப்போது போல் இருக்கின்ற எல்லாம் கூறுவார்கள், ஆனால் வராது. சரியா? இறுதியாக ஒரு சொட்டு தூரல் தூரை போடு, அது ஓடிவிடும், ஓடிவிடும். அது சொல்லுவார் பந்தா காட்டுவதென்று, அந்த பந்தா காட்டி போட போய். சரி, லேசானது தான், லேசானது இருமல் வர பார்க்கறது, வறட்சி வறட்சி. சரி, நீங்கள் இந்த சமுதாயத்திலே வாழும் பொழுது, உங்கள் உறவுகளோடு வாழும் பொழுது யாருக்காக வாழ, உங்களுக்காக வாழ்கின்றீர்களா, உங்கள் உறவினர்களுக்காக வாழ்கின்றீர்களா, இல்லை சமுதாயத்துக்காக வாழ்கின்றீர்களா?
2: எனக்காக வாழலானாலும் மற்றவங்களுக்காக வாழும்போது கிடைக்கிற சந்தோஷம் நமக்காக வாழ்றதுல இருக்காதுன்னு
0: நினைக்கிறேன்ப்பா. அப்போ காரணங்களை கூறுங்கள்.
2: மனம் நிம்மதி கிடைக்கும்ப்பா. அது நமக்குன்னா இது எப்படி சொல்றது, நான் இப்ப எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு, அது என்னோட உடம்புக்கு இதெல்லாம் சாப்பிட்றேன், நான் உயிர் வாழ்றதுக்காக
0: சாப்பிட்றேன்.
2: ஆனா அதே சமயம் இப்ப நான் சாப்பிடுற சாப்பாட்டு யாருக்கும் ஒருத்தர் ஒரு உருண்டை சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டா கூட அது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கல. ஒருத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடும் போது மற்றவங்களுக்காக அப்படி சொல்றேன்.
0: சிறப்பு சிறப்பு
2: கொஞ்சமான சாப்பாடா இருந்தா கூட அது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, அவங்களுக்கு கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்குல்ல, அந்த இது வந்து மனசுக்கு நிம்மதி தரும். அது அப்ப பசி கூட இருக்காதுப்பா.
0: அது அறத்துக்குள்ளே வருகிறதம்மா. இன்னொருவருக்கு நாங்கள் செய்யும் உபகாரங்கள் அவர்கள் தேவை அறிந்து சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் உதவி செய்வது தான் அறம். அவர்களுக்கு எல்லாம் இருக்கத்தக்கதான் செய்ய வேணும் என்று சில பேர் செய்வார்கள் பேருக்காக, அது அறம் இல்லை. நீங்கள் செய்வது சொன்னது அறம். நான் சாப்பிடும் பொழுது யாராவது பசித்தவர்கள் இல்லாதவர் இருந்தால் அவர்களுக்கும் அதுக்காகத்தான் அறம் சொல்வது. நீங்கள் வீதியிலே போகும்போது ஒரு மாட்டையை கண்டு ஒரு பசுவை கண்டால் அவர் ஒரு புல்லு பிடிங்கி அல்ல ஒரு தலை பிடிங்கி அது உண்ண கொடுப்பது, அதெல்லாம் அறத்துக்குள்ளே இருக்கின்றது. அது அலைகிறது உணவுக்காகத்தான், வேறு எதுக்கு? அது பட்டம் பதவி
2: செய்ய விரும்பு,
0: சட்டம் பட்டம் பதவிகள் அந்தஸ்துகளுக்காக அந்த அந்த மாடு சில, அது பசிக்காகத்தான் அலைகின்றது, உலாவுகின்றது. எங்கே புல் இருக்கும் அங்கே தண்ணீர் இருக்கும் என்று தேடி செல்கின்றது. அந்த வழியிலே நீங்கள் அவரை புல்லை கொடுக்கலாம். அவரை புலியை கண்டுபிட்டு புல் கொடுக்கலாமா? இல்லை,
2: புலிக்கு நம்ம
0: இல்லை, புலியை கண்டுபிட்டு வேணா புலி பசித்தாலும் புல் தின்னாது. அதனால் ஆருக்கு எது தேவை எந்த நேரத்தில் என்பதை தெரிந்து நாங்கள் சிறிதாக செய்வதும் ஒரு கொடை, ஒரு அறம் தான். உங்கள் எண்ணம் அறம் செய்ய விரும்பு என்பதற்கு அமைய அடுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பது மட்டுமல்லாமல் அடுத்தவருடைய துன்பத்துக்கு கை கொடுப்பது. நான் பார்த்தேன், நீங்கள் நான் நகைச்சுவை
2: பண்ணாம இருந்தா கூட நல்ல விஷயமா தான் பாருங்க.
0: நான் உங்களுக்கு அடிக்கடி போக்குவரத்து மந்திரி பதவி கொடுக்க வேணும், இப்ப பார்த்தாலும் அங்கே இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தவர்களை ஓம்பி, அடுத்தவர்களை விரும்பி, அடுத்தவர்களுக்கு துணை புரிந்து, அடுத்தவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து வாழ நினைப்பது ஒரு பெரும் அறமம்மா. அது அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியில் மட்டுமே
2: சொன்ன மாதிரி நான் ஊரை சுத்துறதுல அதிகபட்சம் வந்து எனக்காக போனது வந்து ரொம்ப குறைவு.
0: அதான் நான் பார்த்தேன், பிள்ளைகளுக்காக சகோதரத்துக்காக ஓடி திரிகிறீர்கள், அதை நான் கவனித்தேன். இது எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாதம்மா. எல்லோரும் எல்லோரும் எனக்கு இருக்கிற வேலைகள் இதை பார்க்க முடியுமா, எனக்கு இவ்வளவு சோழி இங்கே இருக்கு, சரி சரி அவங்க இருக்கட்டும் ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம், இப்படி சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். கேட்ட உடனே துடித்து கொண்டு ஓடுகிறீர்கள் அல்லவா, அது எல்லோருக்கும் அது வராதம்மா. அதுக்கேற்ற சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு சூழலையும் இறைவன் கொடுத்திருக்கின்றார். இறைவன் எங்களுக்கு தீர்க்கின்ற தீர்ப்பு அத்தனையும் நன்மைக்கென்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டும், நன்மைக்கென்றுதான் நினைக்க வேண்டும் அம்மா. அதனால் அந்த அவர் தந்த அந்த சந்தர்ப்பத்தை நான் இப்படி பயன்படுத்த வேணும். சும்மா ஒரு இடத்துலேயே உட்கார்ந்து நான் தனிமை, எனக்கு அது வந்து விட்டது, இது வந்து விட்டு அப்படி கூறாமல் கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இந்த வழியிலே செலவழிக்கின்றீர்கள். நான் கவனித்து பார்த்தேன், பல நாள் கவனித்தேன். மகளோடு கூட பேசியிருக்கேன், இவள் என்ன இவளுக்கு காலில் சக்கரம் பூட்டி இருக்காங்க, இன்றைக்கு இங்கே நிற்கிறாள், நாளைக்கு அங்கே நிற்கிறாள். அவ்வளவு தூரமாக உதவி செய்யும் மனப்பான்மை எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லோருக்கும் இருக்குதம்மா. ஆனால் எடுத்தவுடன் தன்னை மறந்து, தன் சுகதுக்கங்களை மறந்து அடுத்தவர்களுக்கு செய்கின்றீர்கள், அது பெரும் பாக்கியம் அம்மா. இறைவனால் கொடுக்கப்பட்டது அது அவ்வளவும் அறம், புண்ணியதுகளை தான் சேரும். புரிகிறதா? அடுத்தது ஆன்மீகத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தால், முன் என்ன பிறவியில் நீங்கள் பிறந்தீர்களோ எங்களுக்கும் தெரியாது, இனி வருகின்ற பிறவியும் உங்களுக்கு என்ன பிறவியோன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஆன்மீகத்திலே பிறவி என்றது உண்மை என்றதை நாங்கள் கருதி நம்பிக்கொள்கிறோம். ஆன்மா அழிவற்றது. அப்போ இந்த ஆன்மா கடந்த பிறவிகளிலே நாங்கள் எவ்வளோ பேர் எங்களுக்கு செய்த தொண்டு கடனாக உங்களுக்கு இருந்திருக்குது, அதை இந்த பிறவியிலே வந்து அந்த கடன்களை தீர்க்கின்றீர்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இனிமேல் வரும் பிறவியிலே நான் இப்படி கடன்கள் துன்பங்கள் வைக்கப்படக்கூடாது, எனக்கு இதை நான் விதைக்கின்றேன் என்று இந்த அறம் எனக்கு எதிர்காலத்தில் நன்மை பயக்கும், அடுத்த பிறவியிலும் உங்களுக்கு நல்லதாக தான் கிடைக்கும் என்றுதான் நாங்கள் செய்யணும். அதைத்தான் எங்கள் தாய் தந்தையர்கள், குருக்கள்மார்கள், இறைவன் அதோட ஆசிரியர்களும் அதைத்தானே கற்பிக்கின்றார்கள் அம்மா. அது மட்டுமல்லாமல் கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள், நீங்கள் இப்போ வாழ்ந்து காட்டுகிறீர்கள். அது எந்த சிறப்பான ஒரு தொண்டு நீங்கள் சொல்லுதம்மா. வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைவம்மா. அடுத்து அங்கு ஒரு திருப்தி ஒன்று உங்களுக்கு இருக்கின்றது, அங்கு ஓடி செல்கின்றீர்கள். இதனை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஓடு போகிறீர்களா, இல்லை மற்றவர்கள் பேச வேண்டும் என்றாக்க ஓடுகிறீர்களா, இல்லை துன்பம் என்னவென்று ஓடி சென்று அவர்களை தூக்கி நிமித்தி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர் நன்மையடைந்து குணமடைந்தவுடன் எவ்வளோ ஆறுதல் அடைகிறீர்கள், எவ்வளோ மன திருப்தி வருகிறது. இப்போ ஞானசேகர் மாதிரி சொன்னாரே, அந்த ஆன்மீக திருப்பி, ஆத்மார்த்த திருப்பி என்று ஒன்று இருக்கம்மா. அந்த ஆத்ம திருப்தி, ஆன்ம திருப்தி வாரதுக்கு எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கம்மா. நாங்கள் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அதை பார்த்து சீர்தூக்கி நன்றாக மகிழ்ந்து அவர்கள் துன்பத்திலையும் கலந்து பங்களித்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு பேராறுதலாக இருக்கும். இதுதான் இறைவன் உங்களுக்கு. நன்றி மகளே. இந்த வகையில் நீங்கள் என்ன பாடல் உங்களுக்கு, இப்போ நீங்கள் இவ்வளவும் செய்தீர்கள், இதற்கும் பாடல்கள் எல்லாம் வந்திருக்கிறது, என்ன பாடலாக இருக்கு, என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் இந்த
2: வேலையை? கல்லிலே கலைவண்ணம் கண்ணான் பாட்டு கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு மீனாட்சி அம்மன் உபாவிஷத்துக்காக மதுரை அரசாலை மீனாட்சி அந்த பாட்டு தான் கேட்க போறேன்.
0: ஓ, நீங்களும் மதுரை அரசாலைக்கோ அரசாட்சியோ?
2: ஆமா, திருமலை தென்குமரி படம் பா.
0: ஆமா ஆமா, மதுரை அரசாலும் மீனாட்சி அப்படிதானே?
2: மீனாட்சி. அப்போ ஆமாப்பா, மதுரை அரசாலும் மீனாட்சி அப்படி வரும்பா.
0: நல்ல துறவரிசி எல்லாம் இருக்கு, நல்ல பாடல. இதுவும் சிறுகாலிக பாடல்தான்.
2: இன்னும் ஒரு ஒரு விஷயம் சொல்லலாம்
0: கூறுங்கள்.
2: இப்ப ஞானசேகரன் கேட்டார் இல்லப்பா பாட்டு, அந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல அது ரெண்டு பேரும் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதுல இன்னொரு வரி எனக்கும் ஒரு பிடிச்ச வரியை சொல்லவாப்பா.
0: கூறுங்கள்.
2: அதுல வரும், அதுல ஒரு வரி வரும்பா, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் வரி வரும்பா. அது ரொம்ப பிடிக்கும் பையனுக்கு.
0: அது பெண்ணுக்குத்தானம்மா, தாய்மைக்குத்தானம்மா, அது புரியும் அம்மா. அடேங்கப்பா.
2: நன்றிப்பா,
0: வாழ்த்துக்கலாம். சிறப்பான அந்த வரியை நிகழ்த்துறாது. இப்போ முழு பாடலையும் கேட்கும் பொழுது எல்லாம் அதில் ஒற்று எழுத்து கூட நாங்கள் விட முடியாது, அவ்வளவு தத்துவமான பாடல்.
2: ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா, நீ பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன்
0: அப்படி. அது ஒரு ஆண்,
2: நன்றிப்பா,
0: ஒரு ஒரு கணவன் திருப்தி அடைந்து ஒரு தாய்மை பெண்மை மீது, தன்னுடைய மனைவி மீது முழு நம்பிக்கை வைத்து என் வாழ்க்கைக்கு ஜீவாதாரம் பெண் தான் என்று கூறுவது போன்று நீங்களும் நானும் முந்தி கேட்டு நானும் விரும்பிய பாடல், நீங்கள் கேட்ட பாடல், ஸ்கூல் மாஸ்டர்களே ஒரு பெண்ணுக்கு இருக்கணுமா முழுக்கலும், ஒரு ஆண் தான் முழுக்கலுக்கும் என்று ஒரு வரி வருகின்றது அல்லவா. இறுதியிலே நான் நீ உயோடு இருக்கும் போதே நான் பூவோடும் பொட்டோடும் போயிடணும் என்று பெண்கள் விரும்புவோம். அந்த பாடல் தன்னம் தனிமையிலே நீ தள்ளாடும் வயதிலே,
3: தள்ளாடும் வயதிலே
0: உன் புன்னகையை பார்த்திருந்தால் போதாதோ எந்தனுக்கு, தான் சாகும் வரைக்கும் தான் சாகும் வரைக்கும் புன்னகையோடு இருக்க வேணுமா, அது கணவன் தான், கணவன் இல்லாமல் இல்லை, இதுதான் நம்ம குடும்பம். ஆனா இது எத்தனை பேருக்கு கிடைக்கின்றது என்றுதான் அந்த கேள்வி அம்மா. சிலது இருக்கும் போது உணர்ந்து வாழலாம், சிலது இல்லாத போது உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து வாழலாம் அம்மா. அதற்கேற்ற மனித பிறவிகள் இருக்கின்றார்கள் பலர்.
2: மாமா மாமா வந்து எனக்கு எனக்கு எது இப்ப வரைக்குமே பா எனக்கு என்ன தேவைன்றது நிறைய நேரங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு இது வேணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா போவேன், எல்லாருக்கும் எல்லாரோட தேவைகள் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இவங்களுக்கு தேவையா இது தேவையா இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு நிறைய செய்வேன். அப்படின்னாலும் என்னோட தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது எங்க வீட்டுக்காரர் மாமாவுக்கு கரெக்டா தெரியும். இது
0: அவரே
2: ஒரு விஷயத்தே இத சொல்லுங்கப்பா
0: ஆணுக்கு தாய்க்கு பின் தாரம் தான் அந்த அன்பையும் பாசத்தையும் தாகத்தையும் தீர்த்து வைப்பது அந்த மனைவிதான். அதே போன்று தந்தைக்கு பின்பு சொல்லாமல் கீழாமல் தன் பிள்ளைகளுக்கு வேண்டியதை நிவர்த்தி செய்வது கணவன் தான். தந்தை அதனால் தந்தை என்று அதனால் அப்பா என்று அழைப்பார்கள். கணவனை கூட சில பெண்கள் அப்பா என்று அழைப்பார்கள், தந்தை போன்றுதான் பார்ப்பார். குறிப்புணர்ந்து செயல்படுதல் அது எல்லோருக்கும் முடியாது, குறிப்புணர்ந்து செயல்படுதல் அம்மா சிறப்பு. அது இருக்கும் போதும் திருப்தியா இருந்தாலும் இல்லாத போது கூட நினைக்க நினைக்க மனம் நிறைவு பெறுகிறது சில பேருக்கு. இப்படியெல்லாம் இல்லை என்று ஒன்று எங்களுக்கு இல்லை, மனதிலே இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் மகளே, இதெல்லாம் இறைவன் தீர்ப்பு, இது எல்லோருக்கும் கிடைக்காது. இந்த பெண் உங்களோட உங்களுக்கு நல் வாழ்த்துக்கள். இந்த மதுரை அரசாளம் மீனாட்சியை கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு மகளே, சிறப்பு சிறப்பு. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் படி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கதம்பத்திலே உனக்காக நான்

0: சிறப்பான இந்த வேளையிலே முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உனக்காக நான் நிகழ்வு கஸ்தூரி, தேவா, மகாலிங்கம், ஞானசேகரன், ரேவதி, ஷியாமளா இவர்கள் வந்து தங்கள் நேரத்தை எங்கள் வானொலியில் பகிர்ந்து கொள்ளும் வேளையாக பகிர்ந்து கொண்டார்கள். யாருக்காக? அவர்களுக்காக அல்ல. நீங்கள் வந்து இணைந்து கொண்டீர்கள். இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இணைந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்காகவும் தான் நீங்கள் அந்த நேரத்தை செலவிட்டிருக்கின்றீர்கள். என்னோடு உங்கள் கருத்துக்கள் உள்ள கருத்துக்களை வெளியே கொண்டு வந்து பகிர்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழுகின்றோம் என்றெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள். வந்துவிட்டால் அன்பு மகள் சாந்தி தர்மபுரியிலிருந்து வணக்கம். வணக்கம் சாந்தி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மகளே. என்ன கூறுகிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆம் மகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்கே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: தர்மபுரியிலே
0: மழை
1: பொழிந்தது.
0: இங்கே நேற்று எழுதியிருந்தீர்களா, ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை வர முடியவில்லை என்றவுடன் உடனே நான் எல்லோரும் பகிர்ந்து கொண்டதாக அங்கேயும் மழை வந்து விடுறேன் குருநீன் தானே, மழை பொய்க்காது வரும் என்று. அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்?
1: நன்றாக
0: இருக்கிறாங்க.
1: பாத்துக்கிறது எனக்கு வேலை.
0: அவர்களை
1: பார்ப்பது
0: ஜீவகாருண்யம் தானே அம்மா. அறத்துக்குள்ளே இது ஜீவகாருண்யம் மிக மிக முக்கியமானது அம்மா. எப்படி நீங்கள் உங்களுடைய
1: ஆண் பெண் இருக்கிறதுனால எனக்கு ஒரு தொந்தரவு வந்துடும், தனித்தனியா பிரிச்சு விடணும்.
0: அது உங்களோட கடமையம்மா, அது உங்களோட கடமை. அது நிர்வாகம், அதை நிர்வகிப்பது. ஓ, உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று, பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருக்கும் அதே போன்று அவருடைய குணாம்சங்கள் அப்படி குணாதிசயத்தின்படி அவர்கள் தொழிற்படுவார்கள். அதை நீங்கள் நெறிப்படுத்துவது உங்கள் கடமை. அது அது அதில் எந்த பிழையும் இல்லை. அதில் இப்பொழுது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையில் எதற்காக வாழ்கின்றோம், என்ன ஒரு பற்று, என்ன ஒரு கொள்கை, என்ன கோட்பாடோடு இருக்கின்றோம் என்பதை அழகாக எங்களோட கலந்துரவாணி வேளையில் நீங்கள் வந்து எப்படியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறீர்கள், உங்களுடைய இலட்சியம் என்ன, கொள்கை என்ன, யாருக்காக வாழ்கின்றீர்கள் என்பதை சிறிது அலசிப்போடு செய்யலாம் கூறுங்கள்.
1: தெய்வபலம்
0: திரைப்படம் பார்த்தீர்களா? பழகும் வகையில் பழகி பார்த்தால் மிருகம் கூட தெய்வமே என்றுதான் மிருகங்கள்.
1: என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷனங்களோட அதே பரவாயில்ல.
0: அது பரவாயில்ல, உண்மை உண்மை. எத்தனையோ அறிஞர் இந்த ஆன்மீகமும் இந்த வாழ்ந்து காட்டியவர்களும் என்ன கூறினார், மனிதனாக வாழுங்கள் என்றுதானே வாழ்ந்து காட்டினார்கள். மனிதன் ஆனா அப்படி என்றால் என்ன, மனிதனாக வாழவில்லை நாங்கள். ஏனைய உயிரினங்கள் தங்கள் தங்கள் கோட்பாடுகளின்படி தான் வாழுகின்றது, அதை விட்டு விலகவில்லை. புரிகின்றதாம். அந்த அவர்களுக்கு
1: என்னென்ன, ஆமா நம்ம சொல்றதெல்லாம் அது கேக்குது. இந்த பிள்ளைங்க எல்லாம் கேக்குறது இல்ல, கணவரும் கேட்க மாட்டாரு. அதனால எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு
0: கணவரும் கேட்க மாட்டாரா? ஆனா கணவர் என்று சொல்ல நீங்கள் கேக்குறீங்களா?
1: கேப்ப சிலது, கேப்ப சிலது.
0: அப்ப பாத்தீர்களா, அப்ப பாத்தீர்களா, தாடி கேட்டது மோடி. நீங்கள் எப்படி கேட்டதும் கேட்காத போல் இருக்கோ அது போல அவரும் கேட்டதும் கேட்காமலாம் இருக்குன்னு. பிள்ளைகள் பிள்ளைகள் சொல்லு கேட்பது இல்லையா? சரி, நீங்கள் உங்கள் தாயிருந்தது என்று சொற்படி நடந்தீர்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்கு, தாய் தந்தையர் சொற்படி நீங்கள் வந்திருந்தால் உங்களுடைய திருமணம் காதல் திருமணம் அல்லவா? அம்மா அப்பா சொன்னார்களா இவர காதலிங்கள் என்று? நீங்களும் சில சமயங்கள் ஒழித்து மறைத்து நடந்திருக்கலாம், அது பிள்ளைகளும் செய்கிறார்கள்.
1: என்னுடைய திருமணம் வந்து என் கணவர் வந்து நேரடியா எங்க அம்மா அப்பா கிட்டே போய் சொல்லிட்டாரு.
0: அது விருப்பம், அது விரும்பித்தானே வந்து சேர்ந்தவர்கள், விரும்பித்தானே. அப்பா அம்மா விரும்பி உங்களுக்கு தேர்வு செய்து தரவில்லை அல்லவா? நீங்களும் அவருடைய சொல்லை சில சமயம் கேட்பதில்லை என்றுதானே கூறுகிறீர்கள். இதுதானம்மா குடும்பம். அங்கே இருக்க வேண்டும் அம்மா. ஊழல்லே அது ஒன்று மிகவும் முக்கியமானது. கேளாதது போல், அதை கேட்டுக்கொள்ளாதது போல் ஆனால் கேட்பீர்கள், மறக்க மாட்டீர்கள், தடை சொல்ல மாட்டீர்கள், அது ஊழல்லடா, அது அப்படித்தான் இருக்கும். நீங்களும் அப்படித்தான். இப்போ ராசா மிருகங்களோடு பழகுவது நல்ல என்று கூறுவீர்கள். ராசா அழகி நீங்கள் சொல்ல சில வேளை சொல்ல கேட்காமல் தட்டுப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெறுத்து அவர்களை கலைத்து விடுவீர்களா? இல்லை, எப்படியும் அவர்களை விரும்ப வைத்து உங்கள் பக்கம் இழுத்து விடுவீர்கள். இதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை மகள். ஆனால் ஒன்று கூறினீர்கள், மனிதரை நம்புவதை விட மிருகங்களை நம்பலாம் என்று கூறுவீர்கள். நல்ல பாக்கியம் அம்மா, நல்ல பாக்கியம் அம்மா. ஆனால் பழமொழி என்ன கூறுகிறது? என்னுடைய தந்தையார் எனக்கு போதித்தது, நம்ப நட நம்பி நடவாதே என்று கூறியிருக்கார். நீங்கள் இப்போ கூறியது மற்றவர்களை நம்பலாம் என்று நீங்கள் உங்களை நம்ப சொல்லவில்லை. அவர்கள் உங்களை நம்பக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களும் நம்புவார்கள், அவர்கள் ஒரு பிழையும் விட மாட்டார்கள். இப்போ நான் நடக்கும் பொழுது என்னை மற்றவர்கள் நம்பக்கூடிய வகையில் நான் வாழ வேண்டும். அவர்களை நம்பி நான் வாழக்கூடாது. என்ன, அவர்களை நம்பி நான் வாழவில்லை. நான் நடக்கிறது சரி, என்னுடைய போக்கு சரி, இவரை பின்பற்றலாம் என்று மற்றவர்கள் நம்பக்கூடிய வகையில் நான் நல்ல வழியில் நடந்து கொண்டு போக வேண்டும் அம்மா, மன்னிக்க வேண்டும். இன்று ஒரு தொல்லை எனக்கு, அதிகாலை 4 மணியிலிருந்து என்னுடைய நண்பர் சர்க்கரை என்னை உறுதி கொண்டிருக்கின்றார். அதிகாலையிலே அவர் எனக்கு என்னுடைய அந்த அந்த கருவியெல்லாம் எனக்கு அறிவித்தல் தந்து எல்லாம் அடித்து எழுந்து ஓடி சென்று உடனே நான் அதுக்கு பலன் பெற வேண்டும் என்று என்னை அறியாமல் அதை இதே என்றெல்லாம் இருக்கிற அதை உணவை அறிந்து விட்டு கொண்டு வந்தபோது 1 மணி தீர்ந்த போது அதிகமாக ஏறிவிட்டார் நண்பர் தோழிலே வந்து விட்டார். பின்பு சில கடமைகள் இருந்தது, வெளியே சென்று வர வேண்டிய வேலைகள் இருந்து மகளை கூட்டிக் கொண்டு போக வேண்டியெல்லாம் நான் கூட்டிச் சென்று வந்து பார்க்கும்போது குறைந்து கொண்டு வருவேன். நான் வானதைக்குள்ளே வரும்பொழுது அவர் வந்துவிட்டார். கீழே நல்ல கீழே வந்துவிட்டு என்னால் இயங்க முடியாத நிலை போல் வரும் என்று தெரிந்து கொண்டு அதுக்குரிய நல்ல இனிப்பு பதார்த்தங்களை கொண்டு வந்து வைத்து வைத்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டே உங்களோடு பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது உற்சாகமாக பேசுவது, உணர்ச்சி வசப்படுவது இதெல்லாம் வந்தவுடனே ஏறிவிட்டார். இப்பொழுது காட்டுறாரு உயர்ந்து விட்டு நான் என்று சொல்லி. இந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது உணவில் மட்டுமல்ல, உணர்ச்சிகள், உணர்ச்சி வசப்படக்கூடாது, உடல் உழைப்பு, ஓய்வு. இன்று நான் 4 மணிக்கு தூக்கத்தை அதிகாலை அன்று சந்தன்ராஜ் அவர்கள் எழுதி அப்பா இன்னும் ஐயா இன்னும் நீங்கள் தூங்கவில்லையான்னு ஒரு பதில் போட்டிருந்தேன். நான் தூங்கவில்லை, உடனே அவருக்கு நான் பதில் போட்டேன். ஆனால் இடையிலே தூங்கிக் கொள்வேன் தான், அது மிக முக்கியம். இந்த சர்க்கரை வியாதி உள்ளவருக்கு உடல் உழைப்பு, உறக்கம், ஓய்வு, உணவு சம அளவு மிக மிக முக்கியம். ஆனால் கடைப்பிடிப்பது சரியான கடினம். மருந்துகள், வில்லைகள், ஊசி மருந்து எல்லாம் இருக்கின்றது. அந்தந்த நேரத்தில் அதை செய்து கொண்டேன். அவர் இப்படி இன்று எனக்கு 2:30 நியமனம் இருக்கின்றது வைத்திய நிபுணரிடம். என்னுடைய வைத்திய நிபுணர் இதயம் நீரழிவு நோய் வைத்தியர்களோட என்னுடைய நியமனம் இருக்கின்றது. 6 மாதத்துக்கு பிறகு அழைக்கின்றார்கள் என்று நியமனம் இருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை நேரங்களை ஒதுக்கி செய்து தயாராக இருக்கின்றேன். இந்த நேரம் பார்த்து இந்த சர்க்கரை நண்பர் இப்படி விளையாடி கொண்டிருக்கார். அதுக்கு என்னுடைய பதிவுகள் இருக்கிறது, என்னுடைய அதெல்லாம் பதிவு இருக்கிறது, அந்த கருவி இருக்கு. அதை கொண்டே அவர்களுக்கு ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் பார்த்துவிடு இத்தனை மணிக்கு இப்படி நடந்திருக்கு என்ன செய்தா என்று கேட்பார்கள். அப்போ நான் சொல்லி அதை பிடிச்சிருந்தேன். இப்போ பொய்யை சொல்லவா மெய்ய உண்மையை சொல்லவா என்று கேட்டீர்கள். சில இடத்தில் பொய்மையும் மெய்மை பயர்க்கும், சரியா? வள்ளுவர் கொள்ளியிருக்கு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லத்தான் பொய். இந்த பொய் நன்மை பயக்கும் என்று தெரிஞ்சால் சொல்லலாம். ஆனால் நான் அவர்களுக்கு பொய் சொல்ல மாட்டேன். இப்படி நடந்தது, இப்படி சாப்பிட்டேன், இப்படி நடந்தது, இப்படி செய்தேன் அவர்கள் சொல்லிவிடுவேன். அவர் அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகளை வில்லைகளை மாற்றி கொடுப்பார்கள். வாழ்க்கை நடைமுறைகளிலே நாங்கள் பொய் நீங்களுக்கு புரியதற்காக சொல்கிறேன். நீங்கள் வாழ்கின்றீர்கள், வாழ்விடத்திலே பொய் சொல்லவா மெய் சொல்லவா என்று கேட்டீர்கள். பொய்யையும் சொல்ல வேண்டி வரும், மெய்யோடு தான் வாழ வேண்டும். அந்த பொய் மெய்மை பயக்கும், உண்மையாக அது பயன்படக்கூடிய பொய் சொல்லலாம் நீங்கள், சரியா? அப்ப நீங்கள் இப்ப மிருகங்கள், அதாவது மனிதரை நம்புவதை விட மிருக இனங்களை நம்பலாம் என்று வாழ்கின்றீர்கள், அப்படித்தானே?
1: அதற்காக அதையே நம்மளும் இரண்டு பக்கமும் பாசம் இருக்கும்.
0: பாசம் வேற, நம்பிக்கை வேற அம்மா. பாசம் போது நம்பிக்கை. சரி, அதனால் நீங்கள் இனிமேல் எல்லாரும் சொல்வதை வடிவாக கேட்டு மற்றவர்கள் உங்களை நம்பக்கூடிய வகையில் நடங்க. இப்போ அந்த மிருகங்களுக்கு நீங்கள் இத்தனை மணிக்கு அம்மா எனக்கு உணவு தருவார் என்று அதுக்கு தெரியும். நீங்கள் அப்படி போகும்போது வாலை ஆட்டுவார், எனக்கு இன்னும் கிடைக்க போகுதுன்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் கொடுப்பீர்கள் நம்பிக்கை அதுக்கு இருக்கின்றது. அதே போல் எந்த செயலை செய்யும் பொழுதும் நல்ல வழியில் செய்வார்னு மற்றவர்கள் நம்பக்கூடிய வகையில் செய்யுங்கள். கொள்வனவு செய்வதிலே தான் அதிகமான உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்குற இடத்திலே முரண்பாடுகள் ஏற்படலாம்.
1: குற்றம் கண்டுபிடிப்பாங்க ஏதாவது ஒரு நம்ம எவ்வளோ அன்னைக்கு அப்படிதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மெனக்கெட்டு நான் கொழுக்கட்டை செஞ்சேன். எங்க வீடு என்னோட கணவருக்கு இது என்ன சுமாராதான் இருக்கு, பூரணம் இல்லாத கொழுக்கட்டை நான் பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை
0: செஞ்சேன். பிள்ளையார் பட்டியில் செய்கின்ற கொழுக்கட்டைக்கு பூரணம் இருக்காதா?
1: ஆமாங்க ஐயா, நான் யூடியூப்ல பார்த்த இந்த மாதிரிதான் செய்யணும் போட்டுருக்காங்க.
0: யூடியூப்ல பிள்ளையார் இல்லாமலே பிள்ளையார் கும்பிடுவார்கள், அது இல்ல ஆன்மீகத்திலே அப்படி இருக்கின்றதா?
1: அது நேர்ல பார்த்தவங்களதான் கேக்கணுங்க ஐயா.
0: கொழுக்கட்டை என்றால் பூரணம்
1: அரிசியும் பாசி பருப்பும் ஊற வச்சு காய வச்சு அரைச்சி அத மறுபடியும் வேக வச்சு பிடிச்சி இட்லி மாதிரி அவிச்சு சாப்பிடுறதுங்க ஐயா.
0: அதெல்லாம் அதெல்லாம் நாகரிக முறையில மாத்துறது. கொழுக்கட்டை என்பதற்கு ஒரு வரவிலக்கணம் உண்டு. விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை எது என்று இருக்கின்றது. சில பட பிள்ளையார் பட்டியில இருக்கின்ற பிள்ளையாருக்கு பூரணம் இல்லாத கொழுக்கட்டை பிடிக்குமோ யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு அம்மா, இறைவனுக்கு நீங்கள் எப்படி சாத்தினாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் முழு மனத்தோட கொடுத்தார். சரி, அந்த கதையை கூறுங்கள். எனக்கு அந்த கொழுக்கட்டை அப்படி செய்யும் பொழுது என்ன நடந்தது?
1: செஞ்சு வச்சா இது என்ன இப்படி பூரணம் இல்லாத கொழுக்கட்டை பண்ணிருக்கேன், எனக்கு பிடிக்கலன்ட்டார். மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிடுறாங்க.
0: ஆஹா, சொல்ல வேண்டியது சொல்லவில்லை, அது
1: உண்மையா
0: இருந்தது. அப்படி சீண்டி பார்ப்பது உண்டுதானே சில பேர். இப்படி சொன்னால் இப்ப எப்படி முடியாது, முகத்தை எப்படி வைத்திருப்பா, இப்ப நான் சொல்லும் போது முகத்தை எப்படி வைத்திருப்பா, அதை நான் எப்படி இருக்கும், அப்படி எல்லாம் எண்ணங்களோட இருக்கின்றார்கள் தானே மகளே. சீண்டி பார்ப்பது அதுக்கு அதெல்லாம் ஊடல்லே ஒன்றுதான். சரி, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று இந்த வழியில என்ன பாடலை நீங்கள் கேட்பீர்கள்? உனக்காக நான் என்ற நிலையில வந்து இணைந்து இவ்வளவு பேசினோம். இதை
1: என்ன பாடல்
0: பார்த்தீங்களோ, பார்த்தீங்களோ வந்து விட்டீர்கள், இந்த இடத்துக்கு வந்து விட்டீர்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அடங்கப்பா. அதே மாதிரி நீங்கள் அவர் பேசுவதை நீங்கள் பேசுவீர்களா?
1: இது முடியவே முடியாதுங்க. அவரோட எண்ணம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், என்னோட எண்ணம் வேற.
0: அப்படி என்ன ஒத்து போறது, கடையம் இல்லவாடா? நீங்கள் பேச நினைப்பதை அவர் அதுக்கு சமமாக பேச வேண்டும்.
1: ஒரு 5 நிமிடம் பேசினாலே உடனே சண்டை வந்துருங்க.
0: அதுதான் சரியான ஊழல். ஒரு மனிதர் 5 நிமிடம் ஒன்றாக இருந்து பேசுவது பெருங்காரியம் மகளே.
1: உடனே சண்டை வந்துடும்.
0: அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் 5 நிமிடம் என்ன, 5 மணித்தியாலம் 5 நிமிடமாக போகுது அந்த காலத்தில். இப்பொழுது 5 நிமிடம் 5 மணித்தியாலம் போல் இருக்கும். அதனால தான் இந்த தொல்லைகள். புரிகிறதா? அதனால்தான் சொன்னார்கள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், முடிந்துவிடும். அதன் முன்பு எல்லாம் சரிப்படைந்து அதற்காக குடும்பம் அதற்காக விட்டு போறதன்றில்லை. இதெல்லாம் ஊடலோட வாருது. அந்த அதிலே பேசி அதிலே தீர்ந்து விடுமம்மா. இப்பொழுது கோவித்து கொண்டு போவீர்கள், பிறகு வந்து சாப்பிடவில்லையான்னு கேட்பீர்கள். எனக்கு வேணாமன்னு போவார், எனக்கு வேணாமன்னு போயிட்டு திரும்பி வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்பார்கள். இதெல்லாம் இதெல்லாம் தேர்வு சாதாரணமாக. வாழ்த்துக்கள் மகளே, நல்லது ஒரு பாடல். எனக்கும் நல்ல விருப்பம் இந்த பாடலே. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும். அடுத்த பரியம் அங்கே கண்ணதாசன் போட்டு விட்டார் கேட்டுக்கா. நான் நாங்கள் நினைக்கிறது தான் அவர் பேச வேணும்னு இல்லை, அவர் நினைப்பதை நாங்கள் பேச வேண்டும் இல்லையாம்மா. அதுதான் குறிப்பறந்து குடமறைந்து ஒருவருக்கு உள்வாங்கி ஊடல். இதுதான் ஊடல். நன்றி மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி அம்மா. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சவை. சுதந்திரமாக ஒருவரை அவர் உள்ளார்ந்த ரீதியை அறிந்து நாங்கள் அளவளாவை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம் சிறந்த இந்த தளம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்விலே ஒரு விடயத்தை எடுத்து விட்டோம்னா அதில் நன்மை உண்டு, தீமை உண்டு, 1, 2 உள், வெளி, புறம் என்றெல்லாம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் கலந்து பேசி மகிழ்ந்து கொள்கிறோம். நான் சொல்வதுதான் சரி, நாங்கள் சொல்வதுதான் சரி என்று இல்லாமல் அங்கும் இங்கும் கலந்து பரிமாறி பேசி அதுக்குள்ளே உள்ள தீர்வு அடுத்தவர்களுக்காக நாங்கள் அடுத்தவர் மனம் நோகாமல் நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் வாழுகின்ற வழிகாக மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதற்காக ஒன்றுக்கொன்று பிணைப்பட்டு இருக்கின்றது எங்களோட வாழ்க்கைகள். சரி, இப்பொழுது அந்த பாடல் ஒன்று கேட்போம். அன்பு மகள் கஸ்தூரி வந்து நீண்ட நேரம் முதல் நேராக வந்து கேட்டுவிட்டு சென்றார். பலை பாண்டியாவிலேயே ஒரு பாடல், இப்போ அவர் விருப்பப்படி இது மாறாதா என்ற பாடல் வேற இருக்கின்றது, இன்னும் ஒரு பாடல். இந்த பாடலை முதலில் கேட்போம். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது அவர் விருப்பப்படி. இந்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து, ஒரு வித்தியாசமான நடிப்பு அவருடைய நடிப்பு, எம் ஆர் ராதா ஐயா அவர்களுடைய நடிப்பு. ஒரு பகுளித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் ராங்கித்தனமாகவும் ஒரு பிடிவாதக்காரனாகவும் பின்பு மகிழ்ச்சியாக இரக்கமடையவரவர்களும் மற்றவர்களை மதியாதவர் போல் இருந்தாலும் மதிப்பவர் போலாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு தோரணையிலே நடித்திருப்பார். அதுக்கு ஈடு கொடுக்கும் வகையிலே நடிகர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் நடித்திருப்பார். பலே பாண்டியா திரைப்படத்தில் மூவர் இணைந்த காட்சி, எம் ஆர் ராதா ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா அவரோடு தலை சிறந்த தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகராக இருந்த பாலாஜி ஐயா அவர்கள். எங்கே கேட்போம் அந்த பாடலை? கஸ்தூரி ஆயத்தமா, இதோ உங்கள் பாடல்.

பனி பபாபி பபூஜி பாடு பாடு பாடு நிதா நிதா பனி.

தக்க

சிறப்பான இந்த பாடல் பலிபாண்டியா திரைப்படத்தில் மூன்று உருவங்களுக்கு நடுவிலே அந்த நாயகியான தேவிகா அவர்களும் வந்து அபிநயங்களை காட்டும் வழியிலே கருத்துச்சரிவுகளில் எந்த புலம் இல்லை, இசையிலே ஒரு குறையும் இல்லை, நடிப்பிலே உச்சம், அவற்றை காட்டுவதற்கு திரையிலே ஒவ்வொரு முகத்தையும் தனித்தனியாக அவர்கள் முகபாவனை அத்தனையும் படியில் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் அன்றைய திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டன என்பவர்களை. இன்று அப்படியல்ல, ஒரு பாடலே ஒருவர் பாடுவார், அதுக்கு வருவது 50 பேர் என்றாலும் ஒரே திரையிலே நீட்டு வைத்து காட்டி விடுவார்கள், எங்கேயோ தூரத்தில் நிற்பார்கள், சின்ன சின்ன மூஞ்சியாகத்தான் தெரியும் அவர்களுக்கு. என்னென்றால் திரைக்கேற்ற முகம் இல்லை, திரைக்கேற்ற உடல் ஆஜானுபாகு இல்லை, அபிநயம் இல்லை, காட்ட முடியாது, தூரத்தில் வைத்து படத்தை எடுத்துவிட்டு போய்விடுவார்கள். என்னத்தை கொடுக்கின்றார்கள் இது பாருங்கள். அந்த பாடலே வரும் கருத்துக்களத்தையும் எம் ஆர் ராதா சொந்த

0: வாழ்க்கையிலே பொருத்தக்கூடிய கருத்துக்களை கண்ணதாசன் அப்படி பொருத்தி இருப்பார். சிறப்பான ஒரு பாடல் அற்புதமாக அவருடைய நினைவு நாளிலே கேட்டு மகிழ்ந்தோம். எம் ஆர் ராதா ஐயா அவர்கள் ஒரு துருவம், அவருக்கு ஈடாக இன்று இதுவரை யாரும் பெறவில்லை. அவருடைய எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் அதை சோபித்து வைத்து அந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து அந்த திரைப்படத்துக்கு ஒரு புகழை தேடி கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களில் அவரும் ஒருவர். சிறப்பான பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடல் கூட எங்கள் தேவா அவர்கள் வந்து இன்றைய உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், சைவம் அசைவம் போன்றவற்றை கேட்டுவிட்டு உணவு முறையிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அது காலத்துக்கேற்ப அந்த உணவு சுவைகள் மாறிக்கொண்டு போகும் என்று சொல்லி ஒரு கருத்தை அங்கே கூறிக்கொண்டு வந்து, வயது செல்ல செல்ல அந்த உணவின் உடைய ஆவல்கள் குறைந்து அது வந்து ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக உணவு குறைப்பு சிறந்தனும், சைவத்தை விட அசைவம் அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை என்பதையும் அவர் எடுத்துக்கூடி கொல்லாமை என்பதற்கு அடிகோலும் வகையாக விடயங்களை பேசி மகிழ்ந்தார். அங்கே மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒப்பீடு செய்தார் உணவு வகையிலே பழக்க வழக்கங்களிலே. அந்த வகையிலே அவரோடு பேசி மகிழ்ந்து விட்டது உணவுதான் என்றவுடன் உணவிலே ஒரு பாடலை கேட்டு இருக்கின்றார். மாயா பயார் என்று இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு அற்புதமான திரைப்படுத்து பாடல், அந்த பாடலை இப்பொழுது கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். தேவா, உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மாயா பஜார் என்ற திரைப்படத்தில் தான் நீங்கள் கேட்ட பாடல், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம் என்று பாட வருகின்றது. அசைவம் அல்ல அங்கு, காய்கறிகளும் பிரமாதம், அதாவது வந்து சைவ உணவு தான் திறந்த என்று வரப்போகின்றது. கேட்போமா அந்த பாடலை? நீங்கள் ஆயத்தம் தானே? ஓம் நம சிவாய என்று கூறி உங்களுக்காக அந்த பாடலை மொழிகள் தமிழ் வானொலி இப்பொழுது.
1: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.

சொஜ்ஜி இங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே, துங்கார சொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க, இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு சோறு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு, ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.

பிரபலமான அந்த பாடல் மாயாபஜார் திரைப்படத்தின் எத்தனை உணவுகள் பட்சணங்கள் என்று எல்லாம் அசைவத்தை நாடி அங்கு வந்ததை கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையான அந்த பாடலை அவர் தந்துவிட்டு சென்றவுடன் உடனே மகாலிங்கம் அவர்கள் ஓடி வந்து நாங்கள் பேசியவற்றையெல்லாம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எதற்காக வாழுகின்றோம் என்பதையெல்லாம் சுட்டி காட்டிய வேளையிலே இன்று நடிகர் எம் ஆர் ராதா ஐயா அவர்களின் திரைப்படத்து பாடலை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து அவரும் ஒரு பாடலை கொண்டு வந்து தந்துவிட்டார். அந்த பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல். அதிலேயும் அற்புதமான கருத்துக்களை புகுத்தி வைத்திருக்கின்றார்கள் இருவர். உள்ளம் திரைப்படம் நானது சிட்டி என்ற பாடல் படம் என்று உங்களுக்கு ஒரு கூறினது போல் ஞாபகம் இருக்கு. அதுவல்ல இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமாக நடித்திருக்கின்றார். நல்ல உட்கருத்துக்கள் பொருந்திய அந்த பாடல் கேட்போமா? மகாலிங்கம், உங்கள் பாடல்.

0: சிறப்பான அந்த பாடலே அவர் ஆராய்ச்சி ஒன்று செய்ய இருக்கின்றார் எதற்காக என்பதை நன்றாக உணர்ந்தும் அந்த பாடலை சிறப்பான இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் வேலூர் மாவட்டத்திலிருந்து அன்புடன் சந்திரசேகர் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் சந்திரசேகர் அவர்களே. வணக்கம்.
1: ஓம் வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி இந்த ஒரு பொழுதில் உங்களுடன் இணைந்து பயணிப்பதும் குறித்தும்
0: வாழ்த்துக்கள். அங்கே நீங்கள் பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா, இல்லை பணியில் இருந்து பேசுகின்றீர்களா, இல்ல வர வழியில் பேசுகின்றீர்களா, வீட்டுக்கு வந்து பேசுகிறீர்களா?
1: வீட்டுக்கு வந்து விட்டேன். போல இரவு 11 மணி ஆக போகிறது.
0: வந்து விட்டேன். அங்கே வேலூர் மாவட்டத்திலே மழை பொழிந்ததா?
1: மதிய வேளையில் கொஞ்சம் இருந்தது, இப்பொழுது இல்லை. ஆனால் சற்று தூவானம் அப்படிங்கறது போல இருந்தது.
0: தூவானம் சிறப்பானதான். சரி, நாங்கள் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இன்றைய தினம் உனக்காக நான் என்ற ஒரு அங்கத்திலே இருக்கின்றோம். உனக்காக நான் என்றால் ஒவ்வொருவரும் வந்து தனக்காகவும் பிறருக்காகவும் அல்லது ஏதோ ஒன்றுக்காகவும் வாழ்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையின் உங்களுடைய கொள்கைகள், உங்கள் பயணத்திலே உங்களுக்கு உள்ள பிடிப்புகள், நீங்கள் யாருக்காக எதற்காக எப்படி வாழ்கின்றீர்கள் என்பதை சுருக்கமாக கொஞ்சம் அளவளாவ முடியுமா?
1: அதாவது படிப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். அதனால எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நான் கல்வி அப்படிங்கறத கற்பிக்கிறேன். தெரியாத அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கற்பிக்கிறேன். அதன் மூலியமாக அவர்கள் அதிகமாக மதிப்பெண் என்பதை பெறுகிறார்கள். அந்த மதிப்பெண் பெறுவதனால் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றம் என்பது ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிடிப்பாகவும் ஆக்கப்பூர்வமான நேரத்தை நான் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது ஐயா.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். நல்ல கருத்து, நல்லதொரு கொள்கை, நல்லதொரு பணியில இருக்கின்றீர்கள். நான் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்பதை விட்டு நம் எதிர்கால சந்ததிகள் ஆரோக்கியமான அறிவுள்ள சந்ததிகளாக வர வேண்டும் என்பதற்காக உங்கள் நேரத்தை பயன்படுத்தி அவர்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய கடமை அவற்றை செய்வதோடு பிரத்யேகமாக இதையும் ஒரு கோட்பாடு, ஒரு இலக்காக வைத்து செய்கிறீர்கள். உங்கள் செயல்பாடு சிறக்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த வழியில் உங்களுக்காக என்ன பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு வந்து ஐயா 1001 இது திரைப்படத்தின் பெயர். இதிலிருந்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கின்ற பாடல். இந்த பாட்டினுடைய இசையும் MGR அவர்களுடைய அந்த நடிப்பும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் தான் இந்த பாடலை தேர்வு செய்திருக்கிறேன் ஐயா.
0: அவர் வந்து அந்த பறவையை போல சுறுசுறுப்பாக சுதந்திரமாக வாழ வேண்டும், சுதந்திர உணர்வை புகுத்தும் வகையிலே அந்த பாடலை எங்கள் எல்லோருக்கும் பாடி நடித்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த கலைக்குழுவினர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். இறுதி நேரத்தில் வந்ததால் நீண்டதாக பேச முடியாது. சுருக்கமாக நல்ல அற்புதமான கருத்தை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் தொண்டு சிறக்க வேண்டும், பலிக்க வேண்டும். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடல்களை தொடர்ந்து கேட்டு உங்கள் பாடலையும் மொழிபெயர்ப்புகிறேன். கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். இணைப்புக்கு நன்றி. நன்றி ஐயா.
1: வாழ்த்துக்கள். சிறப்பாக மீட்டும். நன்றி. நன்றி.
0: நாளை உங்களுக்கு பணி இருக்கின்றது தானே?
1: வெள்ளிக்கிழமை
0: இருக்கின்றது. வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் பக்தி வேலை என்று ஒன்றை இங்கே கொண்டு வருவதுண்டு. நீங்கள் இந்த வேலைகளில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு உங்கள் பக்தி ஆன்மீகத்திலேயும் உங்களுடைய தொண்டுகள், உங்கள் பணிகள், ஆன்மீகத்தை பற்றியும் நீங்கள் பேசலாம். விருப்பமான பாடலை கேட்கலாம், கேட்டு மகிழலாம். நன்றி சந்திரசேகர் அவர்களே. உங்கள் இணைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி ஐயா. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். அடுத்து வரும் பாடல் யாருக்காக? இது எங்கள் அன்பு ஞானசேகரன். நீங்கள் அற்புதமான கருத்தொன்றை, ஆழமா ஆணித்தனமான கருத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய தொண்டுகள், உங்களுடைய பணிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஆன்மீகத்தில் நீங்கள் இணைந்து மக்களுக்கு செய்யும் அந்த பணிகளினால் ஆன்ம திருப்தி கூறுகின்றீர்கள் அல்லவா? அந்த வகையில் இந்த பாடலும் உங்களை கவர்ந்திருக்கின்றது. இந்த பாடலும் அப்படித்தான். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதற்காக, அடுத்தவர் எதற்காக, நான் யாருக்காக, எனக்காக யார் என்பதை கூறும் வகையில் இந்த பாடல் வருகின்றது. கேட்போம். வியட்நாம் வீடு திரைப்படுத்த பாடலாக கேட்போமா?

சிறப்பான அந்த பாடல் வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு குடும்பத்தை வைத்து கணவன் மனைவியோடு இணைத்து கண்ணதாசன் ஐயா அவர்களால் புனையப்பட்ட அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலேதான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் வந்து கூறி நான் மற்றவர்களுக்காகவும் பாடுகிறேன் தான் ஒவ்வொருத்தரும் கூறிக்கொண்டிருப்பது போன்று அன்பு மகள் ரேவதி, நீங்களும் வந்து உங்களுடைய ஆன்மீக தொண்டிலே திருப்புகள் நீங்கள் பன்னிசை வகுப்புகளில் சென்று அதை எதற்காக செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள், அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதை எல்லாம் அழகாக எடுத்து கூறிய வேளையிலே இன்று மதுரை மீனாட்சி அம்மனுடைய குடமுழுக்களோடு ஒட்டி ஒரு பாடலை எல்லோரும் கேட்கும் போலே நீங்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்க இருக்கும் அந்த பாடலை நாங்களும் கேட்க இருக்கின்றோம். இதோ அந்த பாடல்.

மதுரைக்கு அரசியாகி அந்த நாயகியை அழகாக பாடி மகிழ்ந்த பத்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவரின் குரலே திருமலை தென்குமரி திரைப்படத்திலும் ஒரு பாடலை தந்திருந்தார் அல்லவா? அந்த பாடலை அன்பு மகளே ஷியாமலா உங்களுக்காக தருகின்றேன். நீங்கள் கேட்ட வண்ணம் இதோ அந்த பாடலையும் கேட்போம்.

வாழும் மீனாக்கி சகரிமபுதாரி கம கம கம திகா சதி நிறிதரிதனி தனி மபனி சகரிசா சரி மகரி சரி மகரி சரி சரி புதா இப்ப மகரி சரி நிசா பனிசா

அன்னை பராசக்தியின் அருள் வேண்டி வாழ்பவர்கள் எல்லோருக்கும் இந்த பாடல் சிறப்பான பாடல். அன்னை என்றால் யார், அன்னை பராசக்தியின் கடமை என்ன, அன்னை பராசக்தி எப்படி எங்களை ஆட்கொள்ளுகின்றால், அருமையான பாடலை கேட்ட வேளையிலே ஒருவருக்கொருவர் ஈடு கொடுத்து ஒருவர் உள்ளத்தை அறிந்து இன்னொருவர் உடலோடு வாழ வேண்டும் என கருத்தமைய வந்து சாந்தி பேசிய வேளையிலே நீங்கள் கேட்ட பாடல் பாலும் பழமும் திரைப்படுத்த பாடல் அல்லவா, இதோ அந்த பாடல்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறியும் அன்பு தமிழ் பெற்று இவ்வுலகில் வாழ எல்லாம் அளித்த உவப்புக்குரிய எம்பெருமான் இறைவனை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் என்று அவர்களுக்கு அன்போடு கூறி அவர்களை என் நெஞ்சில் பதித்து உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் முகம் தெரிந்து தெரியாதவர்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்று கொண்டு இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. இணைந்திருக்கும் இந்த நாள் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 19 நாளை கால் வைத்து விட்டோம். காரிக்கிழமையிலே வளமை போல இந்நன்னாளில் வாரத்தில் ஒருமுறை வரும் இந்த நாளில் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைவது

0: பதில்.
1: இந்த இசையோடு வரும் பாடலை கேட்டவுடன் தெரியும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்விலே. மிகவும் சக்தி வாய்ந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வே. வருபவர்களும் நானும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் பரபரப்புடன் மகிழ்ச்சியுடன் ஆவலுடன் காத்துக்கொண்டு கேட்பதற்கு உலகளாக இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வை என் அன்புநேய உறவுகள் அத்தனை பேரும். அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளே, நேய நெஞ்சங்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலைக்கு நான் வருகிறேன் என்றவுடன் அன்புடன் கோவையூர் நாகப்பன், அவரோடு எங்கள் அன்பு கிருஷ்ணன், கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், இவற்றுக்கு மேலாக காத்து கொண்டிருந்து சரியான நேரத்துக்கு அழகான படம் வரைந்து உள்ளத்தை திறந்து வணக்கமும் கூறி நன்றியும் கூறி எல்லோருக்கும் வாருங்கள் இணைந்திடுவோம் என்று மறைகூவல் விட்டு கொள்ளும் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள், இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு துள்ளி குதித்து கொண்டு வருவாள் என் மகள் சியாமலா, எல்லோரும் வணக்கம் கூறி வாருங்கள் வாருங்கள் என்றவளை நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் இணைவோம் என்ற மகிழ்ச்சியோடு என்னையும் கலையகத்துக்குள் அமர்த்தி விட்டீர்கள். வந்துவிட்டோம், இணைந்து விட்டோம், நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற உங்களுடன் உதவியோடு உங்களுடைய துணிவோடு நானும் இணைந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிப்போம் வல்லமையாக.

0: என்ன வழி?
1: பாட்டுக்கு பதில் பாட்டு என்றவுடன் ஓடிவந்து பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுவது அல்ல, நாங்கள் தேர்ந்து கொள்ளுகிறோம். குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்களுடைய எல்லையை எத்தனை பாடல்களை எங்களால் கொண்டு வந்து குவிக்க முடியும், எங்கள் எண்ண குவியலில் இருந்து என்று பார்த்து கொள்ளும். வேகம் விவேகம் என்ற வகையிலே எங்கள் எல்லோருக்கும் ஞாபகம், எங்களது சிந்தனையிலே பதிந்திருக்கும் எத்தனையோ கோடுகான கோடி எண்ணங்களுக்குள்ளே இந்த பாடல்களும் கோடான கோடி பாடல்களும் பதிந்திருக்கும் பொக்கிஷமாக எங்கள் மூளையிலே சிந்தையிலே இருக்கின்றது. அவற்றிலே ஒரு பாடலின் முதல் வரியை கேட்டவுடன் அந்த முதல் பதத்திற்கு பாடல் தாருங்கள் என்றவுடன் எல்லோரும் ஓடி வந்து இணைந்து உங்களுடைய நினைவலையை தட்டி எழுப்பிவிட்டு ஓடி வந்து விரைவாக அதிவிரைவாக யார் முதலில் முந்துவது என்று போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் அதிகமான பாடலை தருவேன், நான் தான் அதிகமான பாடலை தருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வருகின்றதை எண்ணி பார்த்து உலகமே வியக்கின்றது. அப்படித்தான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் உலகளாவை இருக்கும் உறவுகள் கேட்கும் சர்வதேச வானொலியான எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்கள் சிறப்பினை அவர்கள் பாராட்டாமல் இல்லை. உங்கள் ஒற்றுமை, உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய வருகை, நீங்கள் பங்களிக்கும் விதம் எல்லாவற்றையும் அவர்கள் விதந்து தான் எழுதுகிறார்கள். தனித்தமிழிலே வேறு விளம்பரங்கள் இல்லாமல் நிகழ்ச்சிக்கு தயாரிப்புக்கும் படைப்பாளிகளுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு வானொலியாக, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்த உழைப்பிலே உடல் உளம் அத்தனையும் அர்ப்பணித்து இந்த வானொலியை வளர்த்து எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வானரசி மீரா அவர்கள். தனியொரு பெண்ணாக இருந்து இந்த வானொலியை 30 ஆண்டுகளாக நிர்வகித்து வரும் அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் கொடுக்க வேண்டும், மேலும் மேலும் வல்லமை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் அனைவரும் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை அரங்கேற்றுவோம். அந்த வகையில் என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்கும் வேளையில், என்ன பதிலை தரப்போகின்றது பாடல் என்று எண்ணும் வேளையில், என்ன பதிலை நாங்கள் தருவது என்று நீங்கள் எண்ணும் போது, இதற்குத்தான் தர வேண்டும் என்று ஒரு பாடலை தருவது வழக்கம் அல்லவா? அந்த வகையிலே இன்று என்ன பாடலை தரப்போகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டுக்கு பதில் பாட்டின் ஆரம்ப பாடலாக என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு சிந்தையை சீராக வைத்துக்கொண்டு நேராக ஓடி வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணை அழுத்தி நான் முந்துகிறேன் நீ முந்துகிறேன் என்று ஆயத்தமாக இருக்கின்றதை நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எங்கே பார்ப்போம் என்று எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள், எத்தனை பாடல்கள், ஒரு எல்லை இருக்கின்றது, அந்த எல்லையை நான் எந்த மட்டில் அடைவோம் என்று ஒரு இன்னும் ஒரு சலுகை. வழமையாக நாங்கள் 5 நிமிடங்கள் முந்தித்தான் எங்களுடைய எல்லையை அடைகின்றோம். இன்று எல்லையை அடைவதை விட நான் நேரத்தை தான் இன்று சரியாக கொண்டு வரப்போகின்றேன். அது எல்லையை மீறி எத்தனை வருகின்றது என்று பார்ப்போம். யார் என்று அதிகமான பாடலை தரப்போகின்றீர்கள், நீங்கள் தர வேண்டிய பாடல் எந்த பாடல் என்று எண்ணும் வேளையிலே முதல் வரி எதிலே இருந்து எடுக்க வேண்டும், எந்த பாடலிலே என்று நான் இப்பொழுது பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டு அதிலே வருகிற முதல் 4 பதங்கள் இருக்கின்றது அந்த பாடலிலே. அத்துடன் இணைந்து மீதி வரியும் அதிலே தொடர்ந்து எல்லாமே 7 பதங்களை கொண்டு வரப்போகின்றது. இதிலே நீங்கள் எந்த பதத்துக்கு உங்களால் முதலில் தர முடியுமோ அந்த பதத்தை கொண்டு பாடலை கொண்டாருங்கள். பாடவிடுகிறேன், இதுவோ அந்த பாடல் அன்பு உறவுகளே. அதுக்கு முன்பு எங்கள் காலநிலை ஒரு தடவை கூற வேண்டும், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுக்கு. நாங்கள் நேற்றைய தினம் இரவு வேளையிலே 6 பாகையை தொட்டுவிட்டோம் அன்பு உறவுகளே. குளிர்காலம் நெருங்கிவிட்டது என்பதை சரியாக அறிவுறுத்தி அது சற்று அதிகமாகி இப்பொழுது 14 பாகை காட்டுகின்றது. ஆனால் குளிரான நிலையில் இருக்கின்றோம். இது 17 பாகை வரை சென்று மீண்டும் 5 பாகைக்கு திரும்புவதற்கு இருக்கின்றது. என்றும் சூரியன் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் வேளையிலே பூமி தன்னை சுழற்றி கொண்டிருக்கும் வேளையில் சூரிய ஒளி தன் மேனியில் படுவதற்கு 12 மணித்தியாலமும் 17 நிமிடங்களும் தான் இன்று பகலாக இருக்கும். பாருங்கள், குறைந்து குறைந்து வருகின்றது. பூமியின் சுழற்சியில் பூமியின் மேனியிலே சூரிய பகவான் படும் வேளைதான் இந்த வேளைகள், நீண்ட பகல்தான் என்று கூற முடியாது. 17 நிமிடங்கள் தான் பாதி நாளிலே நீண்டிருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். ஆனால் இந்த காலநிலையை எல்லோரும் அழகாக மகிழ்கின்றார்கள். இந்த காலநிலையை இன்றைய காலையில் வெளியே செல்வதற்கு என்ன குதூகலமாக இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். நான் இன்னும் வெளியே செல்லவில்லை, உங்களோடு இருக்கின்றேன். நல்லது, அன்பு உறவுகளை நாங்கள் ஆரம்பிப்போம். நீங்களும் வந்து பேசும்பொழுது உங்களுடைய காலையிலே சந்தர்ப்பம் இருந்தால் பேசிக்கொள்வோம். ஆனால் இன்று நீங்கள் அவதியாக அவசரமாக யார் அதிகமான பாடலை தருவது, எந்த பாடலுக்கு கொடுப்பது என்ற சிந்தையோடு தான் இருப்பீர்கள். காரியமில்லை, வாருங்கள். இப்பொழுது பாடல் தருகின்றேன். எந்த பாடல்? இந்த பாடல்.

ஆம், ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ உலகம் அறிந்திடாத குழந்தை அம்மா நீ. இதுதான் வரி. இதிலே எந்த வரி எந்த பதத்துக்கு நீங்கள் பாடல் தர வேண்டுமோ தரலாம். ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 ஆயத்தமாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நானும் எழுதுகோளுடன் எங்கே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் பாடலை செவிமடுப்பதற்கு.

0: வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று ஆரம்பித்து விட்டார் அன்பு தேவா நாச்சியார்
0: கோவில்
1: திருச்சிற்றம்பலம். வணக்கம் தேவா, நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமோடும் வளமோடும் மகிழ்வோடும் மீராமா ஆசீர்வாதத்துடன். மீராமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியும்.
1: ஆமா,
0: மீராமா ஆசீர்வாதத்துடன். ஐயா குரலுக்காக, ஐயாவுடைய ஆசீர்வாதத்துக்காக இயங்கும் தேவா. ஆயிரம் நிலவே வா,
1: சிறப்பு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் கூறி, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நன்றியும் கூறி, எங்களை பற்றியும்
0: அதே மாதிரியா எல்லா எல்லா எல்லா நேயர்களுக்கும் வழி நீங்க ஒண்ணா அல்ல, எல்லா நேயர்களுக்கும் எடுக்கணும்
1: எல்லோரும். நன்றி தேவா. அடுத்த பாடலை ஆயத்தமாக வைத்திருங்கள். நீங்கள் ஆயிரம் நிலவே வா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பதிலாக எங்கே பார்ப்போம் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? இதற்கான பாடலை வருகின்றார், இணைகின்றார். நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். நாகப்பன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, பகல் நேர வணக்கம்.
1: நான் ஒரு வணக்கம் கூற, மூன்று வணக்கம் கூறுங்கள், நான் மீண்டும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் வளமாகவும் இருக்கிறோம் ஐயா. பாடல், என்னுடைய பாடல் வந்து, ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன்.
1: ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும், வாழ்த்துக்கள். நல்ல பாடலை தந்திரிகள். உங்களுக்கு இரவு வணக்கமும், நான் நலமாக இருங்கள் என்றும் வாழ்த்துகிறேன். எங்கே சந்தன்ராஜ் அவர்களை இணைக்கின்றேன். சந்தன்ராஜ் அவர்களை வாருங்கள். இரவு நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு வணக்கம். நன்றி நன்றி. இரண்டு வணக்கத்தோடு முனைவோம், இரண்டு வேளையில் முனைவோம். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். சோபர மழை பொழிந்து விட்டது எங்கே? அதற்கான பதிலை அடுத்த பாடலை தருகின்றார். சியாமளா இன்று வருவது தாமதமாகும் என்று எழுதியிருந்தார். இருந்தாலும் மூடி வந்து விட்டாள் மகள். வணக்கம் வணக்கம் மகளே. சியாமளா வணக்கம். அப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன்பா.
1: அங்க மழை பெய்ததா மகளே?
3: என் ஊர்ல மழை பெய்யல, நான் போன இடத்துல மழை பெய்யும்.
1: அடராஜக, போன இடம் எல்லாம் பொன் விளையாட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பசுமை என்ன பாடல்?
3: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டார். அந்த
1: பாட்டுமா? நீங்கெல்லாம் மாற்றி ஒரு பதனை தருகின்றீர்கள். இங்க இந்த பதில வரப்போகின்ற பாடல்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால், இனிமையான அந்த பாடல் தந்தவுடனே அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தொடுத்த விட போகின்றார். பாடலை கொண்டு
4: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டார்.
1: அதைத்தான் இப்பொழுது சியாமலா கொடுத்தார், அதை கொடுத்து விட்டார்.
4: சரிங்க. ஒருவன் ஒருவன் முதலாளி.
1: நன்றி. ஒன்று இல்லாட்டி ஒன்று என்ன? ஒருவன் ஒருவன் முதலாளி முத்து. ஒருவன் ஒருவன் முதலாளி. எங்க நாகப்பன் உங்கள் பாடலை, இரண்டாவது பாடலை கொண்டு வருகின்றார் நாகப்பன் கட்டிக்காரன். கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: என்னைக்கு
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிலாவே வா, வாழ்த்துக்கள் நிலாவே வா. சிறப்பு. அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது சியாமளா. கொண்டு வாருங்க மகளே சியாமளா.
3: அப்பா அம்மாவே தெய்வம் ஆகாய தெய்வம் வந்த பாட்டு.
1: அப்பாவை கூப்பிட்டு அம்மாவே தெய்வம் என்று வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சியாமளா. அம்மாவே தெய்வம். இங்கே எத்தனை எத்தனை பாடல் குவிய போகின்றன. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். தாருங்கள் உங்கள் பாடலை.
4: நிலா நீ வானம் காற்று.
1: வாழ்த்துக்கள். நிலா நீ வானம் காற்று. நிலா நீ வானம் காற்று. இனிமையான வரிகள். அடுத்த பாடல் தருவது வந்து விட்டார் என்னுடைய கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம். உங்களை இணைக்கின்றேன் இணைக்கின்றேன் இணைத்து விட்டேன். இணைய வேண்டும் நீங்கள். என்ன கிருஷ்ணா உங்களோட இணைப்பு இணைக்கப்படுவதில்லையே? அடுத்தவர்கள் தொல்லை தருகின்றார்களோ? இதோ கிருஷ்ணா விடவில்லை, விடாபடியாக வந்தவர் கெட்டிக்காரன் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்
5: வணக்கம் ஐயா.
1: எப்படி
5: இருக்கீங்களா?
1: நாங்கள் நலம், நீங்கள் நலமா இருக்க வேண்டும். மழை பெய்ததா கிருஷ்ணா? அங்கே
5: ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன்.
1: ஆலயத்துக்கு ஆலயம் செல்வது சாலம் நன்று. எங்களை மீண்டி வணங்கி விரும்பி வணங்கியதுக்கு நன்றி. உங்களோடு அந்த அருள் எங்களுக்கும் பாலிக்கட்டும். எங்கே முதல் பாடலை தாருங்கள் நீங்கள்.
5: ஆயிரத்தில் நான் ஒருவன், ஆணையிட்டால் நீங்கள் படைத்தலைவன்.
1: அட்டுங்க அப்ப என்ன நல்ல பாடலை. ஆயிரத்தில் நான் ஒருவன், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். இந்த பாடலை வந்து விட்டால் சியாமளா. அடுத்த பாடலை கொண்டு சியாமளா
3: வாழ்த்துக்கள்.
1: வா வா எந்த நிலவே, நல்ல பாடல். வா வா எந்த நிலவே நுண்ணிலவே பாடல். அந்த பாடலை நாகப்பன் தான் தரப்பு கொண்டார். அடுத்த பாடலை நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
2: வா வா வா வாத்தியாரே வா,
1: வந்து விட்டார் வாத்தியார், வந்து விட்டார், வா வா வாத்தியாரே வா, வா வா வாத்தியாரே வா, வாழ்த்துக்கள் வாத்தியாரே மரவழைத்து விட்டார். மாமா சந்தன்ராஜ் நீங்கள் என்ன தர போகின்றீர்கள்? ஓடி வந்து விடும் இல்லையா, நில ஒன்று கண்டேன் என் ஜன்னலில் என்ற பாடல். இனிமே அந்த பாடலை தந்ததற்காக அடுத்த பாடலை நாகப்பன் உடனே தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள்
2: நாகப்பன், அதை
1: விட்டுட்டு வர சொல்றீங்களா? எப்படி ஐயா விட்டுட்டு வர? பாவம் ஐயா, அதை போய் திருப்பி எல்லாம் அனுப்புவாங்க, திருப்பி போகணும் இல்லவா, பாஸ்போர்ட்டை விட்டுட்டு வந்துடுவோம்ல. வெண்ணில வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விடுவா. சியாமலா நீங்கள் இணைந்து விட்டீர்கள், உங்களை இணைத்து விட்டேன், வாருங்கள் சியாமலா மகளே.
3: அப்பா நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக
1: வந்துட்டுதான் உங்களுக்கு, ஜன்னல் வழியாக அடே அப்பா வந்துட்டு வந்துடுது. சாத்த வேண்டாம் வாத்த வேண்டாம், நிலவு வந்தது, நிலவு வந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம் என்றால் அது சந்தன் ராஜாக இருக்கின்றது. வணக்கம்
4: சந்தன் ராஜ்
1: வாழ்த்துக்கள். அப்படி என்றால் சியாமலா நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
3: அப்பா வானத்தில் வானத்தில் பறப்பது பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்கள்.
1: அதெண்டா உண்மைதான் மகளே, அதெல்லாம் அவரவர் எண்ணங்கள் என்ன. சரி கட்டிக்காரு கட்டிக்காரு, வானத்தில் இருப்பதும் பூமியில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களை வச்சு அடியா. எங்கே நாகப்பன் நீங்கள்
2: தாருங்கய்யா, ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா.
1: அப்படியா, நீங்க எல்லாரும் நிலவை பார்த்தா உங்களுக்கு ரோஜா வந்து விட்டுதா? கெட்டிக்காரன எதிர்பார்த்தது, ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா. உள்ளே வரவில்லை இன்னும். எங்கே அடுத்த பாடலை தருவது சியாமலா? நீங்கள் தான்.
3: அப்பா வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜன்னலில் நின்னாலப்பா.
1: எங்க அப்பா வந்தாலப்பா வந்தாலப்பா, ஜன்னல்ல வந்து நிக்கிறா, உள்ளுக்கு வர தெரியாது வாசலுக்கு. என்ன வந்தாலப்பா வந்தாலப்பா ஜன்னல்ல வந்தாள வந்து நின்னாலப்பா. இங்க சந்தன்ராஜ் நீங்கள் என்ன தரப்ப ஒன்றீர்கள்? இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் உங்களை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன் அன்பு மகனே. ஞானசேகரன் ஞானா வணக்கம், வணக்கம்
6: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு, எங்களுக்கு உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை தருகிறேன். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? மழை பெய்ததா?
6: ஆ நலமாக உள்ளேனப்பா, நலமாக உள்ளேனப்பா.
1: வாழ்த்துக்கள். அப்படின்னா என்ன பாடலை இன்று தொடுத்து விட போகிறீர்கள்?
6: தெய்வம் இருப்பது எங்கே?
1: ஆஹா, நீங்கள் தானே தினமும் அதன் அருகே இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். தெய்வம் இருப்பது எங்கே? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக மகள் சியாமலா ஓடி வருகின்றார். வணக்கம் சியாமலா.
3: அப்பா சின்ன கண்ணனே, நீயும் பிள்ளை என்ன நானும் அண்ணன் என ஒரு சொந்த
1: நல்ல பாடல். சின்ன கண்ணனே, சின்ன கண்ணனே, அருமையான பாடல். சின்ன கண்ணனே, நீ அண்ணன் என நான் பிள்ளை, நீ பிள்ளை என நான். வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம் கணவன், வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம்.
5: ஜன்னலுக்கு பக்கத்துல பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா.

0: அவர் தெய்வம் இருப்பது எங்கே என்றால் உடனே பாடலை தந்து விட்டார் மகள். எங்கே கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள்.
1: கன்னி பருவம் அவள்
0: சிறப்பான பாடல். இந்திரா என் செல்வம், கன்னி பருவம் அவள் மனதில் என்ன நினைத்தாளோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
2: தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போகும்யா.
0: அப்பா அடே அப்பா, தெய்வங்கள் எல்லாம் அப்பாவை கூறுகிறார்கள், அம்மாவை கூறுகிறார்கள், தெய்வங்கள் எல்லாம் எல்லாம் தோற்றே போகும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தேவா வண்ண விட்டா. தேவா, தேவா கொண்டு
3: வாடலை ஞானசேகர் பாண்டத்துக்குயா. தெய்வமே தெய்வமே
0: சிறப்பு சிறப்பு நாச்சியார் கோயிலுக்கு. நாச்சியார் கோயில் இருக்கிறது பாடல்
2: லைன் கிடைக்க மாட்டேங்குது. அடிச்சு அடிச்சு பாத்துட்டே உட்காந்துருக்கான்.
0: தெய்வமே வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இணைப்பை துண்டித்தின் மீண்டும் பெற வேண்டும் உடனடியாக. அடுத்த பாடல் சியாமலா தரப்பு ஒன்று. வணக்கம் சியாமலா.
4: கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி கேக்குது இல்ல.
0: அது பிள்ளையா போச்சு. கன்னி மனம் கெட்டு போச்சா? கன்னி மனம் கெட்டு போச்சு சொன்னபடி கேட்குது இல்ல. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலை தருங்கள். என்ன செய்வது
1: கிருஷ்ணன்?
0: உடனே விட மாட்டா, எடுத்துருவாங்களே பாடல். கன்னி ராசி என் ராசி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வரப்போகின்றார். என்ன பாடலை தரப்போகின்றார் கேட்போம். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: ஆமையா, வீடு மனைவி மக்கள்.
0: ஆஹா, மனைவி மக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அன்போடு இணை என்றார் எங்களுடைய எங்களுடைய எங்களுடைய எங்களுடைய மகள் சியாமலா போல் தெரிகின்றது. வணக்கம் சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள்.
4: அப்பா தேவ பாட்டுக்குப்பா. நன்றி சொல்லி பாடுவேன் நாயகி நானாவின்.
0: அட்ரஸ் சக்கேண்டா, நல்ல பாடு. நன்றி சொல்லி பாடுவேன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தர போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவது வேறு யாரும் இல்லை, சந்தன்ராஜ் அவர்கள் தான். சந்தன்ராஜ் கொண்டு வர.
2: வானம் அருகில் ஒரு வானம்.
0: வானம் அருகில் ஒரு வானம். நல்ல பாடல். வானம் அருகில் ஒரு வானம். கிருஷ்ணன் உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: சந்தன்ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா
0: கொண்டு வாருங்க.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்.
0: அதெண்டா உண்மையிலும் உண்மை ஐயா. அமைவதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம் அருமையான பாடல். நல்ல பாடலை தெரிவித்து ஞாபகத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த வேளையிலே ஒரு இடைவேளை மாதிரி எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்கின்றது. அடுத்தவருடைய அழைப்பு வருவதற்கு நான் ஒரு தடவை நெடுமச்சு விட்டு விட்டு இருங்க. கிருஷ்ணன் அடுத்த பாடலை தருங்கள். கிருஷ்ணன் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம்.
1: வானம் அருகில் வரும் பாடலுக்கு பதில் பாட்டையா.
0: ஆமா,
1: அருகில் வந்தால் உருகி நின்றால்.
0: அப்படியா, உங்களை கண்டவுடன் அருகிலே வந்து உருகி நின்று விட்டாள். நல்ல பாடல், சிறப்பான பாடல் எழுதியிருக்கார் கவிஞர் உங்களுக்காக. அதற்காக உடனே சியாமலா தருகின்ற
4: சந்தர்ராஜி பாட்டுக்குப்பா. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது.
0: ஓ அப்படியா, அப்படியா. ஒரு ஒரு பிருந்தாவனம், ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது. சிறப்பு சிறப்பு. அப்படியா, கிருஷ்ணன் மீண்டும் ஒரு பாடலை தருகின்றார். கங்கை கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: வந்தாளப்பா
0: வந்து வாசல்ல நின்றாளப்பா. ஏன்னா அப்படிதானே, வந்தாளப்பா வந்தாளப்பா வாசல்ல வந்து நின்றாளப்பா என்று யாரும் தரவில்லை அல்ல. ஆனா சியாமலா தந்து விட்டாள். வேறொரு பாடல் தாருங்கள். கிருஷ்ணன் வேறொரு பாடல் கொண்டு வருவார் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது சந்தன்ராஜ் பாருங்கள் உங்கள்.
2: இறைவன் என்று ஒரு கலைஞன்.
0: நல்ல உண்மையான தான், உண்மையான கருத்து தான். இறைவன் என்றொரு கலைஞன் சந்தன்ராஜ் தந்த பாடல். இறைவன் என்றொரு கலைஞன் கூறிய வேளையிலே அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார் மீண்டும் கிருஷ்ணன். முதல் பாடல் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
1: பிருந்தாவனம். பிருந்தாவனம் பாடல் வரி.
0: பாடல் என்ன பாடல்?
1: பிருந்தாவனம் நந்தகுமாரனும்.
0: ஓ, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் என்ற பாடல். இது இனிமே இனிமே இனிமே இன்னொரு பாடல் நீங்கள் தர வேண்டும். முதல் பாடல் அது வந்த பாடலே குறிப்பிட்டு இன்னொரு பாடலை உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறேன். இன்னொரு பாடல் தாருங்கள்.
1: சரிங்க ஐயா. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி.
0: அதே இந்த பாடலை தரப்போகின்றீர்கள். தெய்வம் தந்த வீடு
1: என்ற
0: பாடல். ரெண்டு தான் உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு கிருஷ்ணா உங்களுக்காக அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். முதல் பாடல் ஓகே ஓகே ஓகே. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்கள்? ஒரு ஒரு இது கொடுக்கத்தானே நம்ம இடுவரை அடுத்த பாடலை தருவதற்கு இப்பொழுது சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தனராஜ்.
2: வானத்துல வெளியிடம்.
0: அப்படியா, அதை யாரையா இழுத்து கொண்டு போவாங்க? தானே உருண்டு போகும் என்ன? வானத்திலே வெள்ளி நிற ரதம். வானத்திலே வெள்ளி நேரம், பூமியிலே தான் இழுத்து கொண்டு போகணும், வானத்திலே வெள்ளி நேரம்.

0: அந்த பாடல் சிறப்பு. அந்த வழியில தான் அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் தேவா வந்து விட்டார். தேவா
1: ஐயா
0: வருவார்கள்.
1: வந்தாலப்பா வந்தாலப்பா பாட்டுக்கு வந்தால் மகாலட்சுமியே இந்த
0: சிறப்பு,
1: பாடலுக்கு
0: வந்தாள் மகாலட்சுமியே, வாழ்த்துக்கள்.
1: நன்றியா
0: சிறப்பு,
1: நன்றியா வந்தால் மகாலட்சுமி.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அடுத்த பாடல் ஜாமலா, நீங்கள் தர வேண்டும். ஜாமலா
2: அப்பா, இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தால் தான் விளையாடும், அந்த பாட்டு பா.
0: அப்படியே அப்பா, இறைவன் இரண்டு, இறைவன் இரண்டு
2: யாரும்
0: பொம்மைகள்,
2: சொல்லப்பா.
0: அவர்கள் திரை இல்லை இல்லை, நல்ல பாடல். இறைவன் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தால் நீங்கள் தானே தொடுத்து போடுகிறீர்கள், தொடுப்பார்கள் பாடல் பாடல்களை. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா, இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன் கிருஷ்ணா, உங்களை கொண்டு பாருங்கள்.
3: தேவா பாடலுக்கு பதில் பாடல் யா, மகா கணபதி.
0: மகா கணபதி, அது அந்த பாடல். மகா கணபதியும் மகா கணபதியும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிந்து பைரவி. எங்கு ஷியாமலா, உங்கள் பாடல் தான் கிடைக்க இருக்கின்றது, கொண்டு
2: அப்பா. இறைவன் வருவான் அவன் என்று அந்த பாட்டுப்பா.
0: மீண்டும் அந்த பாடலுக்கு வந்து விட்டீர்களா? சரி, இறைவன் வருவான், இறைவன் வருவான், ஓகே, இறைவன் வருவான் அவன் என்றும் நல்லருள் தருவான் என்ற பாடல் தந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே யார் வருகின்றார்கள்? தேவா தான் வருகின்றார்கள். தேவா கொண்டு வாருங்கள். தேவா
1: ஐயா, இறைவன் இருக்கின்றானா அந்த பாடல்,
0: அருமை அருமை, இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கின்றான். வாழ்க்கையில் மீண்டும் பாருங்கள். கெட்டிக்காரன், இறைவன் இருக்கின்றானா. எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்களேன்.
4: மகாராணி உன்னை தேடி வரும் இல்லையா?
0: ஓ, மகாராணி உன்னை தாடி வரும் வேலை, வாழ்த்துக்கள். மகா நல்ல இனிமையான பாடல், மகாராணி உன்னை தேடி நிறாகம் உன்னை தேடி வரும். அப்படியானால் நான் இப்பொழுது ஷியாமலாவிடம் செல்கின்றேன். ஷியாமலா,
2: மகா கணபதி பாட்டுக்குப்பா.
0: ஆஹா,
2: மகாராஜன் உலகை ஆளலாம் அந்த பாட்டுப்பா.
0: அதுவும் அப்படியா? மகாராணி என்னோட மகாராஜன் கொண்டு வந்து கெட்டிக்காரி கெட்டிக்காரி, மகாராஜன் உலகை ஆளலாம், மகாராஜன். கிருஷ்ணன் ஓடி பாருங்கள்.
3: இறைவன் உலகத்தை படைத்தானா?
0: ஓ, மனிதன் உலகத்தை படைத்தானா? ஆமா, அது நல்ல கேள்வி, இந்த கேள்வி. இறைவன் உலகத்தை படைத்தானா? அவர் தான் படைத்தானே, நாங்கள் நின்றுகிறோம் பார்ப்போம். இறைவன் உலகத்தை படைத்தானா? அடுத்த பாடல் சாமலா, உங்களுக்கான சந்தர்ப்பம், கொண்டு பாருங்கள்.
2: அப்பா, ராஜன் மகாராஜன் பாட்டுப்பா.
0: ஓ, அங்கே சென்று விட்டீர்களா?
2: ஆமாப்பா,
0: தியாகராஜா பாகவதற்கு. ராஜன் மகராஜன், ராஜன் மகராஜன், திருவொற்றியூர் தியாகராஜன். சந்தன்ராஜ், என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
4: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடியா?
0: அதுதானே, தேடுற இடத்துல தேவையில்லாத இடத்தை தேடுறாங்க. என்னையா? இருக்கும் இடத்தை விட்டு, இனிமையான பாடல். இருக்கும் இடத்தை விட்டு, திருவாளர் செல்வர். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றது, கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: வணக்கம்யா. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்.
0: ஓ, நீங்க உடனே உலகம் போயிட்டீர்கள். உலகம் அழகத்து சுரங்கம். கிருஷ்ணன், உங்கள் சந்தர்ப்பம்.
3: ராஜா மகள் ரோஜா மலர்.
0: ஓ, அப்படி ஒரு பாடல் இருக்குதானே, ராஜா மகள் ரோஜா மகள், மகாராஜா மகள் ரோஜா மலர். சியாமலா, நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? உங்களை இணைத்து விட்டேன் மகளே, உங்களை இணைத்து விட்டேன். அம்மா, என்ன நடந்தது, என்ன நடந்தது சியாமலா? உங்களுக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஓ, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி, கனடா கலையத்திலிருந்து வந்து விட்டாள் சியாமலா, வந்து விட்டாள். வாருங்கள் சியாமலா.
2: தேடினேன் வந்தது, நாடினேன் சென்றது அந்த பாட்டு.
0: ஆ, வந்துட்டு தான், இன்னும் அவர் காண இல்லை, தேடவில்லை, நீங்க கொண்டு வந்துட்டீர்கள் இல்லையா? தேடினேன் வந்தது, தேடினேன் வந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேவா தேவாதை தேவா, கொண்டு வாருங்கள்.
1: உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும்.
0: கெட்டிக்காரன், உலகம் சமநிலை பெற வேண்டும். அடுத்த பாடல் கிருஷ்ணனுக்கான பாடல். கிருஷ்ணா, உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றேன்.
3: மகாராஜன் உலகை ஆளும்,
0: அந்த பாடல் மகள் பாடிவிட்டாள், வேறு ஒரு பாடல் தாருங்கள்.
3: ராஜா சின்ன ரோஜா.
0: ராஜா சின்ன ரோஜா, வாழ்த்துக்கள். ராஜா சின்ன ரோஜா,
3: சின்ன ரோஜா,
0: சிறப்பு சிறப்பு. மீண்டும் பாருங்கள், மீண்டும், நல்லது நல்லது. சின்ன ரோஜா, ராஜா சின்ன ரோஜா வந்து விட்டார். ஞானசேகரன், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
5: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
5: கிருஷ்ணன் பாட்டுக்கு, ஆயிரம் தாமரை முட்டுகளே.
0: ஆயிரம் தாமரை முட்டுக்களே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆயிரம் தாமரை மொட்டுக்களே. எல்லாரும் ஆயிரம் தந்தார்கள், நீங்களும் தந்து விட்டீர்கள். ஆயிரம் தாமரை மொட்டுக்களே. இப்பொழுது தருவது எங்களுடைய கிருஷ்ணன் தான் தருகிறார். கிருஷ்ணா கொண்டு பாருங்க.
3: ராஜா கைய வச்சா, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.
0: அதெல்லாம் உண்மைதான் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராஜா கைய வச்சா. அடுத்த பாடல் யாருக்காக வருகின்றது? கொண்டு வருகிறார் சியாமலா. மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வர.
2: தேவப்பட்டுக்குப்பா உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் வந்து
0: பாட்டு. அது எங்களுடைய சந்தன்ராஜ் தந்து விட்டார் முதல்.
2: அப்ப அழகு மலராட அந்த பாட்டு.
0: அற்புதம் அற்புதம் கட்டிக்காரி உடனே எடுத்து விட்டாள். கற்பூர புத்தி அழகு மலராட வைதேகி காத்திருந்தாள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் என்ன கூற போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: ராஜா மகள் ரோஜா மகள்.
0: அது வந்துவிட்டது,
4: வந்துவிட்டது. வேண்டும் வேண்டும் முந்தன் உறவு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேண்டும் வேண்டும் முந்தன் உறவு, உங்கள் உறவு. வாழ்த்துக்கள் தர. எல்லோருடைய உறவும் எல்லோருக்கும் கிடைக்கும். அங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள் மீண்டும்.
3: தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள்.
0: ஓ, ஆயிரம் தாமரை முட்டுக்களை என்ற உடனே தாமரை கன்னங்கள் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. கட்டி காரன், கட்டி காரன் தாமரை கன்னங்கள், தாமரை கன்னங்கள். எங்க சந்தன்ராஜ், நீங்கள் என்ன பாடல் தர போகின்றீர்கள்? தாருங்கள்.
4: வணக்கம் ஐயா. கையில வாங்கின பையில போடலையா?
0: அதான் தேடி கொண்டிருக்கார் அவர். நீங்கள் கையில வாங்கி பையில போடணும். ஐயோ, காசு போட தெரியலையா? ஆஹா, கையில வாங்கினேன் பையில போடலையா. வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா, நீங்களுக்கு தாருங்கள். சியாமலா இணைத்து விட்டேன்.
2: அப்பா நிலவு ஒரு பெண்ணாகிப்பா.
0: சிறப்பு,
2: ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு
0: பாடல். நல்ல பாடல், நல்ல பாடல். நிலவு ஒரு பெண்ணாகி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணே வந்து பாடல் வந்து பாடல். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: கை கை கை கை வைக்கிறாயா?
0: அப்படித்தானே கேட்டிருந்தீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. கை கை கை கை வைக்கிறா, கை கை கை கை வைக்கிறா. நல்ல பாடல், நல்ல அந்த பாடலும் பெறுகின்றது.
4: என்னென்ன பாடல் தர போறேன் கொண்டு பாருங்க ஞானதேவன் தென்றல் ரோஜாவை தாலாட்டும் தென்றல்
0: அங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். நீங்கள் கிருஷ்ணன் கொண்டு பாருங்கள்.
3: வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம்.
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். தாரோட வாங்க. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம். அது தாழமரமா. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: பெண் போனால் அவள் பின்னாலே என் கண் போகும்.
0: அது கூட பழக்கம் ஐயா, அது கூட பழக்கம் அல்லவா? பெண் போனால் அவள் பின்னாலே என் கண் போகும். இல்ல, செக்யூரிட்டிக்காக போகலாம். நல்லது, நல்ல நல்ல. எங்க ஞானசேகரன் தாருங்கள் மகனே. நீங்கள் ஞானசேகரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றியா.
0: உங்களும் தாலாட்டுதா? வானம் தாலாட்டு தேவானம். கடல் மீன்களா? நல்ல பாடல். இந்த பாடல் சந்தன்ராஜ் விருப்பமான பாடல். இங்கே கொண்டு
2: பாட்டுக்கு தென்றல் காற்றும் அன்பு பாட்டும்.
0: அருமை தென்றல் காற்றும். நல்ல பாடல். கிருஷ்ணன் இல்லை, சந்தன்ராஜ் நீங்கள் வந்து விட்டீர்கள். வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: வந்தேன் வந்தேன் இங்கும் அங்கும்.
0: வாருங்கள் என்றவுடன் வந்தேன் வந்தேன் இங்கும் அங்கும் வந்து விட்டீர்கள். வந்தேன் வந்தேன் பஞ்சாலிய பஞ்சகல்யாணம் இன்னொரு பஞ்சதந்திரத்தில் வந்தேன் வந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை எங்கே கிருஷ்ணன், நீங்கள் பார்த்து காத்து கொண்டிருக்கின்றீர்கள். நினைத்து விட்டேன்.
3: தாலாட்ட நான் பிறந்தேன்.
0: ஆஹா ஆஹா, நல்ல பாடல். துரல் நின்று போச்சு. தாலாட்ட நான் பிறந்தேன், தாலாட்ட நான் பிறந்தேன். சியாமலா மகளே மகளே மகளே என்ன பாடல்? சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. போட்டி நெருங்கி விட்டது, நெருங்கி கொண்டிருக்கின்றது. போட்டி நெருக்கமாக இருக்கிறதால் இணைப்பை துண்டிக்க பார்க்கிறது. விடாப்பிடியா அழைக்கின்றாள் மகள். எங்கே பார்ப்போம் யாருடைய இணைப்பு வரப்போன்றது. இணைத்து விட்டேன் சியாமலா உங்களை. என்ன நடந்தது சியாமலா, உங்களை இணைத்து விட்டேன், தள்ளி விழுத்துக்கிறார், இணைத்து விட்டேன்.
2: போட்டி
0: போட்டு தள்ளி விட பார்த்தாங்க, இழுத்து கொண்டு ஓடி வந்து விட்டால் மகள் கட்டிக்காரு கட்டிக்காரு. சரி, ஞானசேகரன் தாருங்கள் ஐயா உங்கள் பாடலை மகனே.
5: வணக்கம் பாப்பா. சேமலா பாட்டுக்குவா, காற்றினிலே வெறும் காற்றினிலே, அந்த பாட்டுப்பா.
0: துலாபாரம் கட்டிக்காரன் காற்று.
5: நன்றி அப்பா, நல்ல
0: பாடல். காற்றினிலே பெரும் காற்றினிலே, நன்றி நன்றி நன்றி. இதுக்கு நன்றி தேவை இல்லை, உங்களுடைய நேரம் உங்களுடைய பாடல். எங்க கிருஷ்ணன் தாருங்கள்.
3: தாலாட்டு பாடி தாயாக வேணும் ஐயா.
0: அப்படியா, அதுக்கு எண்ணம் இருக்கா, அதுக்கு பிராப்தம் இருக்க வேணும் ஐயா. சரியா, தாலாட்டு பாடி தாயாக வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடல்.
2: அப்பா, தென்றல் தென்றல் வந்து பூவுக்கள் வசிக்கிறது.
0: அப்படியா, வந்து பூவுக்களை வசிக்குதா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்றல் வந்து சிறப்பு. அடுத்த பாடல் யார் தர வேண்டும்? எல்லோரும் போட்டியில் இருக்கின்றீர்கள், ஒருவருடைய அழைப்பும் எனக்கு இணையதில்லை. நான் ஒரு நெடுமூச்சு விட்டு கொள்ளலாம். அப்பாடா, கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. யார் வரப்போன்றீர்கள்? இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணியிலே காலம் காலமாக இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காரை கிழமைகளிலே பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி போட்டு பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். அந்த வரிசையிலே வந்து விட்டார் மகள் சியாமலா. மீண்டும் பாருங்கள் சியாமலா.
2: தாயே
0: யசோதா, என்னதான் பாலன் செய்யும் மாயன் செய்யும் இத்தனை மோகங்களா. தாயே யசோதா உந்தன் மாலன் செய்யும். எங்கே கிருஷ்ணன், நல்ல பாடல். பாடல்ல நாங்கள் முழுக விட முடியாது.
3: தென்றல் வரும் சேதி வரும் ஐயா.
0: தென்றல் வரும் சேதி வரும், நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள். தென்றல் வரும், அதோட சேதியும் வரும், நல்ல சேதியும். வணக்கம் தேவா. வணக்கம் வணக்கம்.
1: ஆசையே அலை போல
0: அப்படியா,
1: நாமெல்லாம் கடல் அப்படியா.
0: ஆசையே அலை போலே, நல்ல பாட்டு நல்ல பாட்டு. ஆசையே அலை போலே, ஆசையே அலை போலே. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. சந்தன் ராஜ்
6: தனியாயா?
0: அப்படியா,
6: நன்றி.
0: ஆமா, நாங்களும் அப்படித்தான் போல இருக்க, நாங்களோட கூடவும் பிறந்திருக்கேன், வேறவரும் பிறந்திருக்கேன். நான் பிறந்தது தனியா, நான் பிறந்தது தனியா. வாழ்த்துக்கள். அதுக்கு கூட தத்துவங்களை வைத்து விட்டார்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றோம். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல்?
3: ஆசையே அன்பு இலைகளினாலே.
0: ஓ, ஆசை என்னையா?
3: ஆசையே அலை. ஓ, நானே பாடுறேன்.
0: அப்படி வராது, அப்படி வராது.
3: ஆசை அன்பு இலைகளினாலே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படியே இருக்க வேண்டுமா? அன்பு அன்பு. வாழ்த்துக்கள் தேவா. மீண்டும் வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார் தேவா. வருவார்கள் தேவா.
1: தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கை கொடுக்கும் காலமடி, அந்த பாடலையா?
0: அப்படியா, இது எந்த பாடல தருது? காற்று என்ன சரி, தென்னங்காற்று. வாழ்த்து எடுத்துக்கொண்டே வாருங்கள். மீண்டும் பாருங்கள், உங்களை இன்னுமே பதப்படுத்த வேண்டும். அங்கே ஞானசேகரன் பாருங்கள். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேனே. நான் எப்போதும் நினைச்சு விட்டேன். இல்லை இல்லை, அடுத்தவரும் கூட சிக்கலாகி.
2: அப்பா கிருஷ்ணனையா பாட்டுக்குப்பா? ஆ செவச்சே உண்மையில மச்ச அரளி வச்ச கொள்ளையில, அந்த பாட்டுப்பா.
0: அப்படியா,
2: ஆமாப்பா, நட்பு படத்துல வர பாட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்ல பாட்டுகள். ஆசை வச்சு அதுக்குள்ள கொள்ளையில அரளியும் வச்சாச்சு. அடுத்த பாடல் ஞானதேவர், நீங்கள் இணைப்பில் வந்தீர்கள். உங்களை இணைக்க முடியாமல் இருக்கிறது, என்ன காரணம் என்று தெரியவில்லை. எங்கள் சந்தன்ராஜ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் அந்த நிலைமை வந்து விட்டது. வந்து விட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. கேட்டவர்கள் நல்ல ஒரு அடிப்பை. ஆசை தோசை வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா, தென்றல் காட்டே தென்றல் காட்டே செய்தி ஒண்ணு கேட்டியா? அந்த
0: இல்ல இல்ல, கேட்கவில்லையா மீனும். தென்றல் காட்டு கேட்கவில்லையா?
2: கேட்கும்பா
0: கேட்கவில்லையாமே, என்ன செய்யறது, செங்கல் காட்டு சென்ற இன்னொருக்கா கொடுக்க வேண்டும். எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல், தடக்கப்படாமல் வரணும்.
3: கையில காசு வாயில தோசையா,
0: அட அப்ப கையில வாங்கினா பையில போடல, கையில காசு வாயில தோசை வந்துடுங்க. அட சக்கியன, கையில காசு வாயில தோசை, அது நியாயமான கோரிக்கை. ஞானசேகரன் இணைந்து விட்டீர்கள், பாருங்கள் என்ன பாடல்.
5: பாடினால் ஒரு பாட்டு, அந்த பாட்டு
0: பாடினால் ஒரு பாட்டு, நல்ல பாடல். பாடினால் ஒரு
5: பாட்டு,
0: பாடினால் வாழ்த்துக்கள். பாடினால் அடுத்த பாடலை தருவதற்காக சியாமலா தான் வருகின்றீர்கள், தர வேண்டும் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா
2: அப்பா, ஆசையினாலே மனம் அஞ்சுது கஞ்சுது தினம் வந்த பாட்டு.
0: ஆஹா, அடிக்கடி துடிக்குது
2: ஆசையினாலே
0: மனம், அடிக்கடி துடிக்குது தினம் அப்படி வரும். ஆசையினாலே மனம் அடிக்கடி துடிக்குது தினம். எங்க ஞானசேகரன் உங்களுக்கு தான்
5: பாட்டு பாடவா பாடம் சொல்லவா, பாட்டுக்கள்
0: பாட்டு பாடவா பாடம் சொல்லவா, பாட்டு பாடவா பாடம் சொல்லவா. எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம், அடுத்த பாடல் கிருஷ்ணனுக்குரிய நேரமாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடல்.
3: பாடி அழைத்தேன் உன்னை,
0: ஓ பாடி அழைத்தேன் உன்னை, பாடி அழைத்தேன் உன்னை, சிறப்பு சிறப்பு சிறப்பு, பாடி அழைத்தேன் உன்னை. எங்கே அடுத்த பாடல் தருவது சியாமலா உங்கள், நீங்கள் தான் கொண்டு வாருங்கள்.
2: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா, பாட்டும் நானே பாவமும் நானே, அந்த பாட்டு
0: சிறப்பு. திருவிளையாடல், பாவமும் நானே, ஒருவரும் குறவில்லை, நீங்கள் தான். தேவா வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் தேவா உங்கள் பாடலை. தேவா இணைத்து விட்டேன், தேவா என்ன பாடல்.
1: ஐயா, கை மேல கைய வச்சு கொட்டுகிற காலம் இது.
0: அப்படி இல்லையா, அப்படி இல்ல, காசு மேல காசு வச்சு கையில காசு, காசு மேல காசு வச்சு
1: காசு,
0: சுந்தரலிங்கம் நல்ல பாட, நல்ல பாட. காசு மேல காசு, மேல காசு வச்சு. எங்க சாமலா நீங்கள் பாருங்கள்.
2: கிருஷ்ணையா பாட்டுக்குப்பா, அழைக்காதே நினைக்காதே அவைதல்லே இணையராஜா, அந்த பாட்டு.
0: அந்த பாடல் அழைக்காதே அழைக்காதே, நல்ல பாடல். ஞானா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
5: கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா, கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும். நன்றி.
0: நிச்சயமாக நிச்சயமாக, நல்ல பாடல். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், வாழ்த்துக்கள். அடுத்ததாக தருவது மீண்டும் கிருஷ்ணன் தான் தர இருக்கின்றார், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
3: தேவா பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா, காசே தான் கடவுளப்பா.
0: அடே அப்பா, காசே தான் கடவுளப்பா, நல்ல பாடல். ஓடுவாருங்கள். எங்க எங்களுடைய நாகப்பனுக்கு என்ன நடந்தது, காணவில்லை. சந்தன்ராஜ் நீங்கள் வாருங்கள்.
1: நானே வருவேன், அங்கும் இங்கும்.
0: அங்கே நீங்களா வருவீங்களா? நானே வருவேன், நல்ல பாடல். அங்கும் எங்கே சேமலா தாருங்கள்.
2: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா, நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், அந்த பாட்டு.
0: அப்படியா, நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், எங்கிருந்தோ வந்தால் நீ வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றால் சேமலா மீண்டும் நீங்கள் தான், உங்களுக்கு தான் கிடைக்கின்றது.
2: அப்பா வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அந்த பாட்டு.
0: அப்படியா, வாழ்த்துக்கள் வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். எத்தனை பாடல்கள் அப்பா, எத்தனை பாடல் கொட்டி கிடக்கின்றது. ஞானசேகரன் கொண்டு பாருங்கள் உங்களுக்கான பாடலை.
5: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: ஒற்று நாளும் சொல்ல மாட்டாங்களே ஐயா, உண்மை ஒருதரும் சொல்ல மாட்டாங்க.
5: நன்றி அப்பா.
0: உன்னை ஒன்று கேட்பேன், வாழ்த்துக்கள் மகனே, உன்னை ஒன்று கேட்பேன். ஆ, வந்து விட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் ஐயா.
3: வருவேன் நான் உனது, நாளை உனது வாழ்க்கை.
0: என்னய்யா என்னய்யா, மாளிகையின் வாசலுக்கு என்ன செய்வோம், வரப்போற என்று வேண்டாம் என்று சொல்ல முடியாது. வருவேன் நான் உனது, மல்லிகா திரைப்படம், நல்ல பாடல். அந்த பாடல் எங்க ஞானசேகரன் நீங்கள் தாருங்க மகனே.
5: சேமலா பாட்டுக்கு வா, வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். நன்றி, வணக்கம்.
0: அதான் உண்மை, வாழ்க்கை என்பது பாடம் தான், பள்ளிக்கூடம் தான் எங்களுக்கு. வாழ்க்கை என்னும் ஓடம், வாழ்க்கை என்னும் ஓடம். சேமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே.
2: அப்பா அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, அந்த பாட்டுப்பா.
0: ஒரு நாளும் மாறாது, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, ஒன்று சேர்ந்து அன்பு மாறும். இந்த பாடலுக்கு நம்பியார் தான் கதாநாயகனாக இருக்க வேணும் இந்த பாடலுக்கு. அந்த நேரத்தில் எங்கே கிருஷ்ணன்?
3: வருவாயா வேல் முருகா.
0: இனிமே 100வது பாடலை கொடுத்தவங்களுக்கு முருகன் வருவார் நிச்சயமா. கெட்டிக்காரன் நாங்கள் 100 பாடலை அனுமதித்து விட்டோம். வருவாயா வேல் முருகா, கெட்டிக்காரர்கள் வெட்டிக்காரர்கள். எங்கே ஞானசேகரன் மகனே, இப்பொழுது உங்கள் சந்தர்ப்பம்
5: தாருங்கள். கரையிலில் நெருப்பு.
0: ஓ
5: நன்றி அப்பா,
0: வாழ்த்துக்கள். நதியினில் வெள்ளம், நதியினில் வெள்ளம். அடுத்த பாடல் தருவது யாரா இருக்கலாம்? சாமலாதான், இத்தனை சிங்கங்களும் போட்டி
2: போடுவோம். பாட்டுப்பா, ஓடத்தில் தண்ணீர் பெண்ணொருத்தி கண்ணீர், அந்த பாட்டு.
0: அப்படியா, பாவம். ஓடத்தில் தண்ணீர், ஓடத்தில் தண்ணீர் ஒருத்தி பெண்ணொருத்தி கண்ணீர், வாழும் ஓடத்தில் தண்ணீர். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல் ஐயா.
3: ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
0: அந்த பாடல் வந்தது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆயிரம் மலர்களே மலருங்கள் இல்லை வரவில்லை உங்களுக்கு தருகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தேடி பிடிச்சி தந்துட்டார். ஆயிரம் மலர்களே மலருங்கள், நிறம் மாறாத பூக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்கள் இல்லை சியாமலாவின் பாடல். வாருங்கள் சியாமலா.
2: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா. நதியே அடி நைல் நதியே, அந்த பாட்டுப்பா.
0: நதியே அடி நைல்
2: அடி நைல் நதியே,
0: அடியே அடி நைல் நதி, எவ்வளவு நீளமான நதியாம். இதைத்தான் விட்டார்கள் கவிஞர்கள் பாடல் எழுதாமல். ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
5: சாமலா பாட்டுப்பா. ஓடம் நதியினிலே. நன்றி, வணக்கம் அப்பா.
0: ஓடம் நதியினிலே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் பேர் யாருமில்ல, கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
3: ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற இறைவா.
0: என்ன தடுமாறுகிறீர்கள்? என்ன கர்ணன் திரைப்படுத்து பாடலா?
3: கர்ணன் படம். ஆயிரம் கரங்கள் நீட்டி
0: தடக்கப்படாதீர்கள். கவனம் கவனம், பாடல் புரிந்து கொண்டோம். ஆயிரம் கரங்கள் நீட்டி, வாழ்த்துக்கள் சிறப்பு. கிருஷ்ணா சிறப்பு. எங்க எங்க இப்பொழுது தேவா வந்து விட்டா. தேவா கொண்டு வாருங்கள்.
1: ஐயா, ஒருவன் ஒருத்தியை மறந்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
0: அந்த பாடல் வந்து விட்டது, அது கடந்த வாரம் அப்படித்தான். ஒருவன் என்றுதான் கூறினீர்கள். அது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? அது பாடல். ஆனா அந்த பாடல் வந்து விட்டது மகனே. ஒரு பாடல் பாருங்கள்.
1: ஒரு ஒரு மூடன் கதை
0: சொன்னான், கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் எடுத்து விட்டான். வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு சியாமலா கொண்டு வந்துட்டா பாடலை. மகளே சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: நதிக்கரை ஓரத்து நாணல்களை, அந்த பாட்டு.
0: உண்மைதானப்பா, நதிக்கரை ஓரத்து நாணல்கள் எப்படி இருக்கும்? விட்டு கொடுக்கல. எப்படித்தான் நதி அடித்தாலும் அது போகாது. நதிக்கரை ஓரத்து எப்படி தழுவினாலும் அடிஞ்சு கொடுக்குமே தவிர நிமிந்து நின்று அப்படியாவது. நதிக்கரை ஓரத்து நாணல்களே, வாழ்த்துக்கள். ஆனால் வளைந்து கொடுக்கத்தான் வேண்டும், இல்லாத விட்டால் முறிந்துவிடும். ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
5: நதி எங்கே போகிறது? கடலை தேடி.
0: வேறு எங்கேயாவது போகும் பாவம். என்ன ஓடுண்டு ஓடி எல்லா இடத்தையும் தேடி கொடுத்துட்டு தான் கடல்லே சேர்ந்து விடும். நதி எங்கே போகிறது? கடலை தேடி. அருமையான பாடல். நதி எங்கே போகின்றது? எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல் தாருங்கள். என்ன பாடலா இருக்கும்?
3: நதியே நதியே காதல் நதியே.
0: அட, இப்ப நதியைக்கு எல்லாரும் குதித்து விட்டார்களா? நதியே நதியே காதல் நதியே. அடுத்த பாடல், அடுத்த பாடல் என்ன பாடலா இருக்கும்? காதல் நதியா இல்லாட்டி கூடல் நதியா? சியாமலா என்ன பாடல்?
2: அப்பா ஒரு மூடன் கதை சொன்னால் பாடுபடா. ஒரு புல்லாங்குழல் என் அம்மா என்ன
0: அப்படி சொன்னதா? ஒரு புல்லாங்குழல் அல்ல அம்மான்னு குறிவிட்டதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மா உள்ளம் கொண்டவளுக்கு ஒரு புல்லாங்குழல். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. சந்தன் ராஜ் எங்கே நின்று
5: எங்கே தேடுவேன்?
0: அதான் கல்லாப்பட்டிக்கு இருக்கும் போய் தேடுங்களேன். இங்கே தேடுவேன், இங்கே கல்லாப்பட்டிக்கு தேடுங்கள், எங்கே தேடுவேன். வளமையாக இன்று பிடித்து விட்டீர்கள் அந்த பாடலை, கொண்டு வந்துவிடும் சந்தர்ப்பம் கிடைச்சு விட்டது. எங்கே சாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. சாமலா
2: அப்பா
0: ஆழமான காதல், காதல் கடிதம் தீட்டவே. கிருஷ்ணா இதற்கு என்ன பதில்?
3: ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்.
0: வாழ்த்துக்கள். நாம் எல்லோரும் குலம் என்போம், ஒருதாய் மக்கள் நாம் என்போம், ஒன்று எங்கள் வானொலி என்போம். வாழ்த்துக்கள். இது முன்றையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் எம்ஜிஆர் எஃப்எம் ரேடியோவில் வந்து இணைந்து கொண்டு பாடல்களை குவித்துக் கொண்டிருக்கும் மொழியிலே
2: அதன்தான்
0: உண்மை. எல்லாரும் உதடன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இல்ல உதட்டாலும் சொல்லலாம், வேண்டாலும் காதல் சொல்வது கண்கள் தான். காதல் சொல்வது உதடுகள் அல்ல. என்ன கருத்துக்கள்? சரி, இப்பொழுது அதுக்கு கிருஷ்ணன் என்ன பதில் தருகின்றார் பார்ப்போம். கிருஷ்ணா கொண்டு பாருங்க. கிருஷ்ணன்,
3: காதல் சிறகினை காற்றினை விரித்து வானவீதியில் பறக்கவா?
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வானவீதியில வேணா பொத்தனை விழுந்துருவாங்களே ஐயா, நிலத்திலே போவோம். காதல் சிறகை காற்றினில் விரித்து, நல்ல பாடல். காதல் சிறகை காற்றினில் விரித்து. சாமலா, உங்கள் காற்றில் மழை பெய்கின்றது.
2: காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே.
0: அதெல்லாம் சேரும் சேரும். காதல் வெண்ணிலா என்றால் சேருத்தான வேணும். காதல் வெண்ணிலா கையில் சேருமா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ். வந்து விட்டார், கொண்டு வந்து விட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் நம்ம.
0: அடே அப்பா, நாங்கள் எல்லாம் தாய்
6: பிச்சையிலே
0: பிறந்தோம். தாய் தந்த சரஸ்வதி சபதத்திலே, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தோம். சியாமலா,
2: அப்பா காதல் அழகா காதல் பெண் அழகா கம்பன் மகரிடம் நான் கேட்கிறேன். அந்த பாட்டு பா.
0: கம்பனை கட்டிருந்தா சொல்லிப்ப, கம்பன் மகளிடம் கட்ட. காதல் அழகா காதல், காதல் அழகா காதல் பெண் அழகா, நல்ல வரி அந்த வரி. அடுத்த பாடல் கிருஷ்ணனுக்கு தான் கிடைக்கின்றது போல் இருக்கிறது, தருவதற்கான சந்தர்ப்பம். ஆமாம், அவருக்கு தான் கிடைக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
3: வணக்கம் ஐயா. காதல் கசக்குதையா?
0: காதல் கசக்குதையா அப்படியும் வந்தது. வர வர காதல் கசக்குதையான்னு இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வர வர காதல் கசக்குதையா அப்படியும் இருக்கும். அடுத்த பாடல் சமலா உங்களுக்கு தான்.
2: அப்பா காதல் காதல் காதல் கண்ணில் மின்னல் தேடல். அந்த பாட்டுப்பா.
0: அது அப்படியா? காதல் காதல் காதல்
2: காதல்
0: வாழ்த்து. காதல் விழுந்து விட்டார்கள் எல்லோரும், கிரெட்டிக்காரர்கள். காதல் இல்லாமல் வாழ்க்கையா? எங்கேயே கொண்டு வாருங்கள் சந்தன.
6: வானிலே தேனிலா ஆடுதே ஐயா.
0: ஆடுதா?
6: நன்றி வணக்கம்.
0: வானிலே தேனிலா ஆடுது இன்னைக்கு. வானிலே வந்து விட்டார், வானுக்கு வந்து விட்டார். வானிலே தேனிலா அப்படி என்றால் சாம்பலா என்ன இல்ல ஞானதேரம் தரப்புகின்றார் ஒரு பாடலை. கொண்டு வாருங்கள் ஞானா உங்கள் பாடலை.
5: வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா? நன்றி வணக்கம் அப்பா.
0: வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயாமா அந்த பாடல். வெண்ணிலே வெண்ணிலே விண்ணை தாண்டி வருவாயா, வந்து விட்டது போல் இருக்குது மகனே. ஒரு பாடல் இருந்தால் நலமாக இருக்கும். இங்கே அடுத்த பாடலோடு கொண்டு வாருங்கள். தேவா வந்து விட்டார். தேவா கொண்டு வாருங்கள். தேவா உங்கள் பாடலை. தேவா உங்களை நினைத்து விட்டேன். தேவா என்ன பாடல்
7: ஐயா? காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை.
0: சும்மா காதல் காதல் என்று கத்துறாங்களே ஐயா, காதலிக்க நேரம் இல்லை. எல்லாம் சும்மா காதல் காதல் என்று எல்லாரும் சொல்லுவீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன். முதலில் வந்த பாடல் வந்திருக்கின்றது, நீங்க இன்னொரு பாடலை தந்துவிட்டு நீ உங்களுக்கு ரெண்டு பாடல்களையும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அருங்கள்
5: இவரு சந்தனாஜி பாட்டு பார்த்து தேன் சிந்திதே வானம்.
0: ஆமாம்.
5: அடுத்தது இன்னொரு பாட்டு வந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா?
0: வாழ்த்துக்கள். சிறப்பு ஞானா, சிறப்பு.
5: நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி
5: நன்றி அப்பா.
0: வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கவில்லையா? அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
6: காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே
0: என்னடா சக்கேண்ட? காதலின் தீபம் ஒன்று, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே. கிருஷ்ணா தரங்கள்.
3: தாய் தந்த பிச்சையில பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்.
0: சிறப்பான பாடல் ஐயா, நல்ல கருத்து ஐயா அந்த பாடல. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
6: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு ஒண்ணு வந்துருச்சீங்க போடுறோம். நெஞ்சில் மாமலை.
0: அவரை விட மாட்டேங்கிறீங்க. அவர் இல்லாமல் ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு. நெஞ்சில் மாமலை, தலைவர் இல்லாமல் ஒரு கூட்டமா. மாமலை வாழ்த்துக்கள். சிறப்பு. எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடலாக இருக்கின்றது, நீங்கள் கொண்டு வர வேண்டும். தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணா இல்லை, அவருடைய இணைப்பும் சியாமளா நேயும் போட்டி போடும்போது சியாமளா முந்தி விட்டார். சியாமளா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா காதல் காயங்களை நீங்கள் ஆருங்கள் அந்த பாட்டுப்பா.
0: அப்பாடா இவ்வளவு காதல் காதல்னா காதலுக்கு நேரம் இல்லையோனா காதல் காயங்களை நீங்கள் ஆருங்கள் வந்து விட்டது. வாழ்த்துக்கள், எப்படியான பொருத்தங்கள், சிறப்பு சிறப்பு. காதல் நாள் வந்த காயங்களை ஆரட்டும். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தான். வணக்கம் கிருஷ்ணா.
3: ஆ வணக்கம் ஐயா. தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும்.
0: அது உண்மை, அற்புதம். தாய் இல்லாமல் நான் இல்லை, சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமளா உங்களுக்கு தான் சந்தர்ப்பம், கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. சியாமளா.
2: அப்பா காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
0: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன். ஞானசேகரன் என்ன சொல்ல போடுங்க, கொண்டு வாருங்க. இது இது கிருஷ்ணா. சரி கிருஷ்ணன் பாருங்கள்.
3: தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை.
0: அந்த அகத்திய திரைப்பட பாடல் இல்லையா? ஆமாம் கட்டிக்காரன். தாயை சிறந்த கோவிலும் இல்லை சிறப்பான பாடல். இப்படி ஞானசேகரன் தலை நீட்டினீர்கள், எங்கே சென்று விட்டீர்கள்? வாருங்கள் ஞானசேகரன், உங்களை நினைத்து விட்டேன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
5: அப்பா கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. நான் யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார் யார். நன்றி, வணக்கம் அப்பா.
0: ஞானசேகரன் தான். நான் யார் நான் யார் நான் யார். வாழ்த்துக்கள். எங்கே சியாமளா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா. தானே தனக்குள் ரசிக்கின்றால் தலைமுழுகாமல் இருக்கின்றான்.
0: அப்படித்தான் இருக்கும். தானே தனக்குள் நிலபாடு. தானே தனக்குள் ரசிக்கின்றார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது மீண்டும் சந்தன் ராஜ் அவர்களே.
3: அழையுங்கள்
0: நான் உன்னை அழைக்கவில்லை கிருஷ்ணா. இல்லை சியாமளா வாருங்கள், கொண்டு வாருங்கள் சியாமளா உங்கள் பாடலை.
2: அப்பா ஞானசேகரன் பாட்டுப்பா. யாரது யாரது தங்கமா அந்த பாட்டுப்பா.
0: ஓ யாரது யாரது தங்கமா பேரது பேரது
2: தங்கமா.
0: யாரது யாரது திங்கமா தங்கமா அங்க மாமா
6: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம்
0: அப்படி வந்து விட்டார். இன்றைக்கும் வந்த நிலைமை முந்துமாப்பிடித்தான். நீ இல்லாத போது எங்கும் என் நெஞ்சம். வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே தான் சியாமளா உங்கள் பாடலை எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு முந்தி கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகின்றது. இருவருடைய அழைப்பும் ஒரே நேரத்தில் வருது. கிருஷ்ணனுக்கு கிடைத்து விட்டது அழைப்பு. கிருஷ்ணன் உங்களுக்கு கிடைத்து விட்டது அழைப்பு.
3: மேலே ஒரு முத்து பதித்தது போல
0: கடந்த வரம் சொன்னீர்களையா? நான் உங்களை கேட்டு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும். சிறப்பா இருக்கும். நன்றி வாழ்த்துக்கு. தங்க பதக்கத்துக்கு மேல முத்து இல்ல. எங்க சியாமளா நீங்கள் தாருங்கள்.
2: அப்பா கிருஷ்ணயா பாட்டுக்குப்பா. உயிரே உயிரே வந்து என்னோட கலந்து விடு.
0: உயிரே உயிரே ஐயோ இவ்வளவு கெஞ்சுகிறார். அந்த உயிரை அழைத்து என்னோட சேர்த்து விடணும் சேர்க்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓ அடுத்த பாடல். அடுத்த பாடலை தருவதற்காக தாழ் முடியது அடைகிறது. அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
5: சியாமளா பாட்டுக்குப்பா. தங்கத்தில் முகம் செயல்.
0: ஓ அந்த பாட்டு. தங்கத்தில் முகம் எடுத்து.
5: நன்றி அப்பா நன்றி.
0: தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் முகம் எடுத்து. அடுத்த பாடல் தருவது வேறு யாரும் இல்ல எங்கள் சியாமளா.
2: உயிரே உயிரே உருகாதே அந்த பாட்டுப்பா.
0: ஓம் உயிரே உயிரே உருகாதே. உருகியது போய் பேருந்து உருகாதேன்னு வந்துவிடும். உயிரே உருகே உருகாதே என்று ஆறுதலான பாடலை கொடுக்கிறீர்கள். எங்கே கிருஷ்ணன் நீங்கள் தான். உங்களுக்கு தான் இப்பொழுது காரணம்.
3: சியாமளாம்மா பாட்டுக்கு பதில் பாட்டையா. உயிரே உயிரே உருகாதே.
0: அப்படித்தான் சியாமளாம்மா பாடினார். அதைத்தான் சியாமளாம்மா பாடினார் இப்பொழுது.
3: சரிங்க ஐயா.
0: அப்ப இன்னொரு பாடல்.
3: உயிரே உயிரே
0: அதைத்தான் முதல் அவர் பாடியிருந்தார்.
3: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
0: அது காரியமில்லை அது காரியமில்லை. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். நன்றி. மீண்டும் பாருங்கள். கட்டிக்காரங்கள் உடனே எடுக்கின்றார்கள். எங்கே ஞானா உங்கள் பாடல். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன். மகளே மானே உங்களை இணைத்து விட்டேன். என்ன நடந்தது? தடை ஏற்பட்டு விட்டதோ ஞானசேகரன்? இப்பொழுது பார்ப்போம், மீண்டும் வருகிறீர்கள் பாருங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டது ஐயா.
5: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். ஓ
2: அப்பா நல்ல மோயனான்.
0: ஆமாம், அந்த பாடல் நல்ல பாடல். நலமோ என நான் கேட்டேன். இவர் ஞானசேகரனுக்கு என்ன நடந்தது எங்கே பார்ப்போம். ஞானசேகரன் எங்கே உங்களை காணவில்லை. எங்கே கிருஷ்ணன் வந்திருக்காரு. வணக்கம்.
3: சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா.
0: சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா. வாழ்த்துக்கள். அழக நிலா அதிரை படம். இங்கே சந்தன் ராஜ் பாருங்கள்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: தங்க நேரத்துக்கு தான் தலைவர் பாட்டியா. தங்க
0: நேரத்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன் தான் தருகின்றார். என்னுடைய ஞானசேகரன் மறைந்து விட்டார்.
3: சின்ன சின்ன மேகம் என்னை தொட்டு போகும் ஐயா.
0: சின்ன சின்ன மேகம். வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். இந்த பாடல் ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் செக் பண்ணி பாக்குறேன், பரிசீலிச்சு பாக்குறேன். தேவா
7: வாருங்க. பயலே சின்ன பயலே செய்தி கேளடா.
0: சாதாரணம் நினைச்சாங்க. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்ப கொண்டீர்கள்? அடுத்த பாடலை தருவது சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா பாடலை.
3: செய்தி கேட்டோம் செய்தி கேட்டோம் கேட்டன் பத்திய செய்தி கேட்டோம்.
0: என்ன பாடல்?
3: தேவா பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஓ
3: சின்ன பயலை
0: செய்தி கேட்டோ செய்தி கேட்டோ. வாழ்த்துக்கள். நாயர் வந்து நல்ல செய்தி சொல்ல போறார். வாழ்த்துக்கள். சமலா தாருங்கள்.
2: அப்பா சின்ன அரும்பு மலரும் சிரிப்ப சிந்தி வளரும்.
0: வந்து கேட்ட பாடல் போடுங்க. நீங்க அண்மையில கேட்ட பாடல் சின்ன அரும்பு. இது கிருஷ்ணன் கேட்டிருந்தாரு. சின்ன அரும்பு மலரும் நீங்கள் முன்பு கேட்ட பாடல். ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் என்ன நடந்த உங்களுடைய அழைப்புக்கு?
5: இணைப்பு துண்டிச்சுட்டுப்பா. என்னன்னு முகத்தில் முகம் பார்க்கலாம். அந்த பாட்டு வந்துட்டப்பா.
0: இல்ல இல்ல தங்க முகத்தில் முகம் பார்க்கலாம்.
5: அப்புறம் இப்ப வந்ததுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாமாப்பா. சின்ன அரும்பு மலரும்
0: கொடுங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க.
5: சின்ன அரும்பு மலரும் அந்த பாட்டு.
0: அந்த பாடம் வந்து விட்டது மகன். உற்சாகம் உற்சாகம் கொடுக்க வேண்டும். எங்கே கிருஷ்ணன் கொண்டு பாருங்கள்.
3: சின்ன பறவை
0: வாழ்த்துக்கள். வெளியொரு நிலா அடடா மூன்று நிலா முகமொரு நிலா. தேவா மீண்டும் வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
7: சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற பாடல்.
0: எடுக்கிறா நல்ல நல்ல பாடல.
7: நல்லா விருப்பா போயிட்டு இருக்க.
0: சின்னஞ்சிறு கிளியே. வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் பாடலை. ஞாபக சக்தியை தோண்டி விடுகிறது உங்களுக்கு. எங்கே
2: இப்பொழுது
0: வாழ்த்துக்கள். நல்ல பாடல். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. இனிமையான பாடல். அடுத்த பாடல் தருவது என்னுடைய ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
5: கேமரா பாட்டுக்கு நிலவை பார்த்து வானம் சொன்னது.
0: ஓ அப்படியா. நிலவை பார்த்து வானம் சொன்னது. ஓ நிலவை பார்த்து வானம் சொன்னது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் திக்கமுத்தாடாமல் அழகாக கூறுங்கள். கொண்டு வாருங்கள்.
3: சின்னஞ்சிறு வயது. சின்ன சிறு வயதில் என்னப்போ சித்திரம் தோணுது.
0: சின்னஞ்சிறு வயதில் அப்படியா? சரி, சின்னஞ்சிறு அப்படியா, சின்ன ஒரு மாதிரி மாற்றம் தெரிகிறது. அந்த பாடல் எடுத்துக்கொள்ளுகிறேன், அதான் பாடல். இல்லை இல்லை, அதை எடுத்துக்கொண்டு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவாருங்கள் சாமலா. நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும் சாமலா, உங்கள் பாடலை.
2: அப்பா தேவா பாட்டுக்குப்பா. சித்திர பூவி வாசலிலே வந்து யார் நின்றவரோ,
0: யார் வந்ததுவோ, யார் வந்ததுவோ. வாழ்த்துக்கள் சித்திர பூவளி வாசலிலே. வாழ்த்துக்கள் மகளே, களஞ்சியங்களில் ஒரு நீங்கள் வாழ்த்துக்கள். அங்கே வந்துட்டார் தேவா, மீண்டும் கொண்டு வாருங்கள் தேவா. உங்கள் பாடலை தாருங்கள்.
5: கிருஷ்ணன் பாட்டுக்குப்பா. சித்திரம் பேசுது அடி, அந்த பாட்டுப்பா.
0: சித்திரம் பேசுது அடி, நல்ல பாடல். சித்திரம்
5: நன்றியப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சித்திரம் பேசுதடி, உந்தன் சிந்தை, இந்தன் சிந்தை மயங்குதடி. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணன்.
3: சியாமலாம்மா பாட்டுக்கு பதில் பாட்டு. ஐயா பூவிழி வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே.
0: அப்படியோ, சித்திர பூவிழியன்னு நீங்க பூவிழி வாசல் எடுத்து விட்டீங்க. பூவிழி வாசலில் வந்தது யாரடி, யாரடி, யார். வாழ்த்துக்கள். பூவிழி வாசலில் வந்தது யாரடி சியாமலா?
2: பூவிழி வாசலில் யாரடி வந்தது, யா வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே. அந்த மட்டுமா
0: அவர் கேட்டு விட்டார். சந்தன் கிருஷ்ணன் தந்து விட்டார் ஒரு ஒரு பாடல். நீங்க மீண்டும் வந்து இன்னொரு பாடல் தர வேண்டும் சாமலா. அந்த பாடல் அவர் தந்து விட்டார். இப்பொழுது தருகின்றார் ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்
5: தேவா பாட்டுக்குப்பா. சொல்லாதே யாரும் கேட்டால். நன்றி, வணக்கம்.
0: சொன்ன என்ன நடக்கும்,
2: என்ன
0: பாடல்?
2: சொன்னது நீதானா சொல் சொல். அந்த பாட்டு
0: நீங்க தான் சொன்னீங்களம்மா. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. உங்களுடைய இணைப்பு சிறப்பாக விளையாடுகிறீர்கள். எங்க தேவா? கெட்டிக்காரன் தேவா.
6: கிருஷ்ணன் பாடின பாட்டு. மயக்கமா தயக்கமா
0: மனதிலே, வழக்கமா கலக்கமா மனதிலே, குழப்பமா. சிறப்பு சிறப்பு. எங்க கிருஷ்ணன் என்ன பாடல் பதில் பாடல்?
3: கேட்டவர் எல்லாம் பாடலாம்,
0: கேட்டவர் எல்லாம் பாடலாம். 12:42 எங்களுக்கு காட்டுகின்றது கிருஷ்ணன். கேட்டவர் எல்லாம் பாடலாம் என்று போறபடியால் எல்லோரும் வந்து பாடுங்கள். கேட்டவர் எல்லாம் பாடுங்கள். அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன், உங்கள் பாடல்.
5: சியாமலா பாட்டுக்கு. சியாமலா பாட்டுக்குப்பா. நீ வருவாய் என நான் இருந்தேன். நன்றி, வணக்கம்.
0: ஓ, நீ வருவாய் என நான் இருந்தேன். சிறப்பான பாடல். அடுத்த பாடல தருவது கிருஷ்ணன் தான் தரப்ப உண்டு. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன.
0: அதுதான் அவர் மயக்கம் ஆண்டனா உடனே. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன. வசந்த மாளிகை. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன. மயந்த வசந்த மாளிகை. எங்கே சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா தேவா பாட்டுக்குப்பா. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. அந்த பாட்டு
0: அப்படியா? அன்பு, அதான் அந்த பூ தான் பூத்தது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, அது அன்பு. எங்க ஞானசேகரன், இதற்கான பதிலை தாருங்களேன்.
5: கிருஷ்ணன் பாட்டுக்கு. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்துருப்போம்.
0: தம்பி பாடு, தம்பி நல்லா பாடு, தம்பி பசிய பறக்க. பாட்டு ஒண்ணு இல்ல, நல்ல பாட்டு. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. எங்கே மகளே சியாமலா கொண்டு வாருங்களம்மா.
2: அப்பா பூ பூவா பூத்தி இருக்கு பூமியிலே ஆயிரம்
0: பூ. தெரியாத காட்டுக்குள்ள போனா அப்படித்தான் இருக்கும்மா. பூ பூவா பூத்து, பூ பூவா பூத்தி இருக்கு பூமியிலே ஆயிரம் பூ. இல்ல இல்ல, அது வந்து தாமர நெஞ்சத்துல இந்த பாடல் அப்படியே இருக்க வேணும். பூ பூவா பூத்திருக்கும் பூவினிலே ஆயிரம் பூ. ஜெமினி கணேசனோட பாடல் பாடுங்க. கிருஷ்ணன் கொண்டு வாருங்க.
3: மனதில் இருக்குது ஒண்ணு.
0: என்ன இருக்கு ஒன்னு பலது இருக்கு போல இருக்குது மனதுக்கு ஒன்று பலது இருக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால் எங்களுடைய ஞானசேகரன். கொண்டு பாருங்கள் ஞானசேகரன், உங்களை நினைத்து விட்டேன் மகனே ஞானசேகரன். யாரா?
5: பூப்புவா பூத்திருக்கு பூமியில ஆயிரம் பூப்பா.
0: அதுதான் சியாமலா இப்ப தந்தவ
5: பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா.
0: அதெண்டா உண்மையா சரியான கேள்வி. பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா. வாழ்த்துக்கள்.
5: நன்றி அப்பா.
0: உடனே தந்து விட்டார் கேள்வியோடு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தரப்பு உண்டார். வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
6: மனதிலே ஒரு பாட்டையா மலை வரும் அதை
0: கேட்டு
2: ஆடவா புது பல்லவி நான் பாடவா அந்த பாட்டுப்பா. அப்பா நீங்க சொன்ன பூப்புவா பூத்திருக்கு வந்து குலவிளக்குப்பா.
0: என்ன பாடம் அம்மா?
2: பூப்புவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ சொல்லவா.
0: கடந்த முறையும் கூறும்போது நான் பிள்ளையாச்சான் கூறுகின்றேன். குலவிளக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது யார்? எங்களுடைய கிருஷ்ணன் இங்கே வந்து விட்டார். வாருங்கள் கிருஷ்ணா, வாருங்கள் வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள்.
0: ஏன் ஐயா என்ன இருந்த கலைஞ்சு விட்டீர்களா? சரி, அவள் வருகிறாள் போல விடுவோம். பூக்களே சற்று ஓய்வெடுவாள். அவள் வந்து விட்டாள். ஐ ஐ ஐ சந்தனராஜ் தாருங்கள்
6: உங்களுக்கு. மனதில் என்ன நினைவுகள் ஐயா?
0: ஓ அப்படி சரி. மனதில் என்ன நினைவுகள் வந்து இணைய வேண்டியதானே இல்லவர்கள். என்ன நினைவுகள் சிறப்பு. அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுக்கானது. எங்கள்
5: சந்திரராஜ் பாட்டுக்குப்பா. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா.
0: மழை வருது மழை வருது கொண்டு ஓடுவாருங்க குடைய. மழை வருது
5: வருது.
0: நன்றி மாறி. நாகப்பிறகு நடந்த அவருடைய இணைப்பு தொண்டிக்கு இணைப்பு சரி வரவில்லை போட்டிருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். மிகவும் சுவாரஸ்யமா கொண்டு வந்து இணைந்து கொண்டிருந்தவர் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை
5: சந்திரராஜ் பாட்டுக்குப்பா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே மறையட்டுமே அந்த பாட்டு.
0: என்னதான் நடக்கும் அது என்ன நடக்குமே போட்டு.
5: நன்றி அப்பா நன்றி அப்பா.
0: வாழ்த்துக்கள் மகனே. என்னதான் என்ன பாடல் தான் இல்லையா ஐயா எங்களுக்கு சென்னகத்து திரைப்பட துறைக்குள்ளே. எங்க சேமலா உங்கள் பாடல்?
2: பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையா அந்த பாட்டு.
0: பார்த்து வாங்கணுமா? வாங்க மாலையில பூ இருக்கா? பூமாலை வாங்கி வந்தேன் சிந்து பைரவி. வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் திருவாண்டம்.
3: நீயே உனக்கு நிகரானவ.
0: அதண்டா உண்மையா வலைய பாண்டியவல்லவா. நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அடுத்த பாடல் சேமலா உங்கள் பாடல்.
2: அப்பா நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார்
0: நடக்கும் என்றால் நடக்காது நடக்காதுன்னா நடந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை நடக்கும் என்பார் நடக்காது. வாழ்த்துக்கள். கொஞ்சம் உதஞ்சி விட்டா நடக்கத்தான் வந்து அடுத்த ஆள் வந்தோ எங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டாப் க்ளோஸ் ஆப். ஓ ஓ ஓ அப்படியே இருங்கள் அப்படியே இருங்கள். ஒரு சிறு தவறு இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை வந்து விட்டது. ரெண்டு பேரும் அழைத்தவர் யாராக இருக்கலாம்? அழைத்தவர் கிருஷ்ணன். பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் அழைப்பை தாருங்கள்.
3: ஒரு கொடியில் இரு மலர்கள் ஐயா.
0: ஒரு கொடியில் இரு மலர்கள். வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். எடுத்தால் பாடி வருவோம் நாங்கள் இல்லையா. எங்களுக்கு எங்க ஞானசேகரன் வர வேண்டும். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன்.
5: பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை.
0: கேட்டிருக்கீங்களா நீங்கள? அதை நான்
5: கேட்டிருக்கேன்.
0: பூ பூக்கும் ஓசை அதை கேட்க ஆசையா யார்தான் பார்த்தது. பூக்கள் பூக்கும் தரணம் யாரும். கிருஷ்ணா
3: வணக்கம் ஐயா. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? காற்று வந்ததும் கொடி அசைந்தது.
0: நீங்க நினைக்கிறீர்கள்.
3: காற்று வந்தாதான் கொடி அசை,
0: இல்ல கொடி அசைத்தான் எங்களுக்கு காற்று வந்தேன்னு தெரியும். வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்க, மட்டும் பாருங்கள், சிக்கலானதான் பதிகள் தான். சியாமலா தாருங்கள், தாருங்கள்
2: கிருஷ்ணையா பாட்டுக்குப்பா. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, அந்த
0: அதுதான் உண்மை. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, என்ன பாடலை தேடிக்கொண்ட மகள் இருக்கிறாள், அதனால தான் எங்கே எங்கே எங்கே பாடலன்னு தேடுகிறாள் மகள். எங்கே கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, நீங்கள் மீண்டும்.
3: பூ மாலை வாங்கி வந்தேன், பூக்கள் இல்லை.
0: அப்படித்தான் சியாமலா மாயனது, நான் சொன்னேன் பூ இல்லாத மாலையை வாங்காதீங்க, பூவா இருக்குதான் பார்த்து வாங்கணும், ஒரே ஒரு மாலை வாங்குங்க.
3: பூ மாலையில் ஓர் மல்லிகை,
0: அட்ரஸ் ஆக்கியா இப்ப பார்த்து வாங்கிவிட்டார். பூ மாலையில் ஒரு மல்லிகை, பூ மாலையில் ஓர் மல்லிகை. அடுத்த பாடல் ஞானசேகரனுக்குரிய பாடல், கொண்டு பாருங்க ஞானசேகரன்.
5: பூவே செம்பூவே என்ற பாட்டுப்பா.
0: ஓ பூவே செம்பூவே, பூவே இளைய பூவே, பூவே செம்பூவே, வாழ்த்துக்கள்
5: பூவே. நன்றி அப்பா,
0: வாழ்த்துக்கள் மகளே, நன்றி. அடுத்த பாடல் தருவது சியாமலா தான், வேற யார், எங்கே சியாமலா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமலா
2: நீ எங்கே நன்றி, அந்த பாட்டுப்பா.
0: ஓ அப்படியா,
2: என்ன தம்பி பாடப்பா,
0: நல்ல ஒரு பாடல் அந்த பாடல், நீ எங்கே நன்றி, உருக்கமான பாடல். அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன், கிருஷ்ணா கொண்டு பாருங்கள்.
3: மல்லி மல்லி செண்டு மல்லி ஐயா,
0: மல்லி மல்லி செண்டு மல்லியா, மல்லி மல்லி செண்டு மல்லி. அடுத்த பாடல், அடுத்த பாடல் ஞானதேவனுடைய பாடல், கொண்டு வாருங்கள் ஞானா.
5: கிருஷ்ணன் பாட்டுக்கு வா. மல்லிகை என் மன்னன் மயங்கும், நன்றி வணக்கம் அப்பா.
0: சிறப்பு தீர்க்க சுமங்கலி, மல்லிகை என் மன்னன் மயங்கும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும் என்றால், அது வந்து யார் என தெரியவில்லை, அழைத்து கொண்டே இருக்கின்றீர்கள், யாருக்கு கிடைக்க போகின்றது தெரியவில்லை, அழையுங்கள் மீண்டும். வந்துவிட்டால் சியாமலா, வாழ்த்துக்கள் சியாமலா, வாழ்த்துக்கள்.
2: அப்பா நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, அந்த பாட்டுப்பா,
0: சிறப்பான ஒரு பாடல். நீ
2: இல்லை
0: இல்லை இல்லை, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, சிறப்பான ஒரு பாடல். எங்க சந்தன்ரா இல்லை, கிருஷ்ணன் தவறுகின்றார், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
3: வணக்கம் ஐயா, கொடியிலே மல்லிகைப்பூ.
0: வணக்கம்,
3: வணக்கம் தேவா.
0: ஆஹா, கொடியிலே மல்லிகைப்பூ, கொடியிலே மல்லிகைப்பூ, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதை ஞானசேகரன், ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன். ஞானசேகரன் இணைப்புக்கு பல தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, என்னவென்று தெரியவில்லை. இணைத்து விட்டேன் ஞானசேகரன். இப்பொழுது சியாமலா வருகின்றார், வணக்கம் சியாமலா.
2: அப்பா நீதானா நிசந்தானா, அந்த பாட்டுப்பா.
0: நீதானா நிசந்தானா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: அடுத்த
0: பாடல், அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம், கிருஷ்ணன் நீங்கள் தான்.
3: நீயும் நானும் ஒன்று, ஒரு நிலையில் பார்த்தால் வேறு.
0: ஆமா, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, ஒரு நிலையில் பார்த்தால் இன்று என்றுதான் வரும் அந்த பாடல். நீயும் நானும் ஒன்று, ஒரு நிலையில் பார்த்தால் இன்று. சியாமலா உங்கள் பாடலை தர வேண்டும் மகளே.
2: அப்பா நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே, என்மே நீ
0: என்னாகும், நீ தொட்டால் என் மேனி என்ற பாடல், இனிமையான பாடல், நல்லது ஒரு நற்செய்தி. நாங்கள் 200 பாடலை தொட்டு விட்டோம், ஆனால் எங்களுக்கு நேரம் இருக்கின்றது, இன்னும் 7 நிமிடங்கள், அதனால் நீங்கள் தொடருங்கள் போட்டியை. எங்கே கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
6: நீதானா நீதானா நெஞ்சே நீதானா ஐயா.
0: ஓ நீதானா நீதானே நெஞ்சே நீதானா, வாழ்த்துக்கள், நல்ல பாடல், நல்ல பாடல். நீதானா நீதானா நெஞ்சே நீதானா. ஞானசேகரன் உங்களுக்கான சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள்.
5: சியாமலா பாட்டுக்கு வா, நீ எங்கே நினைவுகள் அங்கே.
0: அது வந்துவிட்டது ஐயா அந்த பாடல், வேற ஒரு பாடல் தாருங்க.
5: அப்பனா கிருஷ்ணன் பாட்டுக்கு வா, மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன்.
0: ஓ அப்படி வேற போறீங்க, மலர் கொடுத்தேன் கை நிறைய வளையல், சிறப்பு சிறப்பு விரிவு, அற்புதமான விளக்கம், நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது சியாமலா நீங்கள் தான், சியாமலா.
2: அப்பா தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன்,
0: படகோட்டி, வாழ்த்துக்கள். தொட்டால் பூ மலரும், வாழ்த்துக்கள். தொடாமல் நான் மலர்ந்தேன், அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? சந்தன் ராஜா, கிருஷ்ணன் தரப்போகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்,
3: வணக்கம். ஜாதி மல்லி பூச்சாரமே.
0: ஓ அப்படி வந்து விடுதோ. ஜாதி ஜாதி ஜாதியா என்ன ஜாதி ஜாதியா சாதி மல்லிப்பூச்சரமே ஜாதி மல்லிப்பூச்சரம் ரெண்டுமா ஜாதி மல்லிப்பூச்சரமே வாழ்த்துக்கள். அடுத்து பள்ளி திருப்பதி சந்தன்ராஜ் நீங்கள் தான் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ் இணைத்து விட்டேன்.
6: தொட்டால் பூமலர்னாங்கய்யா.
0: ஆமா தொட்டால் பூமலரும் வந்து விட்டது.
6: பூ மலர்ந்ததியா?
0: ஓ
6: பூ மலர் பூ மலர்ந்ததியா?
0: ஓ பூ
6: பூமிக்கு பூஜைக்கு தானே மலர்ந்தது.

0: அது பூ மாலை வாங்கி வந்தீர்கள் பூக்களில், ஏன் பூக்கள் இல்லாம மாலையை வாங்கினீர்கள் வேறு பாடல்தான் இல்லை, அது வந்து விட்டது ஐயா.
1: நினைவோ ஒரு பறவை சாமலாப்பட்டது, நினைவோ ஒரு பறவை
0: அந்த பாடல், அந்த பாடல் ஞான சார் நல்லது. கடிகாரம் நினைவோ ஒரு பறவை, வாழ்த்துக்கள், அது பறந்து கொண்டே இருக்கும். நினைவோ நினைவோ ஒரு பறவை, கிருஷ்ணன்
2: மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலே
0: ஐயோ
2: வளரும் விழிவண்ணன்
0: இணைக்க பாவமாத்தான் இருக்கிறது. என்ன மலர்ந்தும் மலராத பாதி மலர், மலர்ந்தும் மலராத பாதி மா கூட பாருங்க, அடுத்த பாடலை கொண்டு ஓடியாருங்கள். மலராத அடுத்த பாடல் சாமலா உங்களுக்கான பாடல் கொண்டு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே.
0: ஓ, வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே. கோபாலன் அப்படி கொண்டு வந்து விட்டார். சரி, வான் போலே வண்ணம் கொண்ட கோபாலனே. ஆமா, சலங்கை ஒலி வாழ்த்துக்கள். வான்போலே வண்ணம் கொண்டு வந்தாய். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? இன்னும் நேரம் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல்களை. யார் வரப்போகின்றீர்கள்? யாரையும் காணவில்லை. ஒன்றியல் தமிழ் வானொலி இணைப்பு இணைந்து கொண்டிருக்கின்றோம், அங்கே வர வேண்டும். யார் அழைக்கின்றீர்கள்? மூவர் இருக்கின்றீர்கள் இணைப்பில், யார் வரப்போகின்றீர்கள்? முதலில் வரவில்லை, ஒருவருடைய இணைப்பும் வரவில்லை. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கொண்டு வாருங்கள் பாடலை. என்ன நடந்தது? ஒருவருடைய இழப்பும் வரவில்லை. ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டதோ? சியாமலா வருகிறது. வணக்கம் சியாமலா.
3: அப்பா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயே,
0: அது வந்து விட்டது மகளே. இந்த பாடல்
3: வந்துட்டாப்பா?
0: ஆமா.
3: வெண்ணிலவே தன்மதியை என்னரே வாவா, அந்த
0: பாட்டு அட்ரஸ் சக்கேண்டா நல்லது. யார் தருவார்கள் உங்களை கூட அல்ல கிருஷ்ணன்ல வர வேண்டுமா? வெண்ணிலவே தன்மதியை, நல்ல பாடல் அல்ல அந்த பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. போட்டி பலமாக இருக்கின்றது.
2: ரோஜா மலரே ராஜகுமாரி.
0: ரோஜா அமலரே ராஜகுமாரி, வந்து விட்டது ஐயா அந்த பாடல். ஒரு பாடல் பாருங்கள்.
2: ரோஜா ஒன்று முத்தம் சிந்தும் நேரம் ஐயா.
0: அப்படியா, கிட்ட பாத்தீங்களா முத்தம் சிந்துவதை? வாழ்த்துக்கள். ரோஜா ஒன்று முத்தம் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? போட்டி தாமதமாக இருக்கின்றது வரை சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா
3: அப்பா, வெண்ணிலவுக்கு வானத்தை
0: பிடிக்கலையா பாடி விட்டார் அந்த பாடலை.
3: வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் அந்த பாட்டுப்பா.
0: உங்களை பார்க்க வேண்டிய நீங்க மனுஷருக்குள்ள ஒரு ஆள், மாமா மனுஷன் காண இல்லைன்றான். வானத்தை பார்த்தேன் பூமியை
3: பார்த்தேன்
0: இல்ல, நீங்க எடுத்து விட்டேன். நல்ல பாடல், நல்ல பாடல். பாஸ், நீங்கள் பாஸ். எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
2: ராஜா யுவராஜா.
0: நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இறுதி பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? யாருடைய அழைப்பு எங்கே காணவில்லை? ஒருவருடைய அழைப்பையும் காணவில்லை. எங்கே பார்ப்போம் யார் வரப்போகின்றீர்கள்? சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா. வணக்கம் சியாமலா.
3: அப்பா, பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன்
0: பாடல், நல்ல பாடல். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில், பார்த்தேன் சிரித்தேன், தரவில்லை யாரும். அடுத்த பாடல், இன்னும் ஒரு சந்தர்ப்பம். அடுத்த பாடல், அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுடைய பாடலோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வரப்போகின்றது. கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். என்ன பாடல்?
1: பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன்.
0: ஐயா, அதைத்தானே இப்ப சியாமலா பாடினார். பார்த்தாலும் பார்த்தேன் போல பாக்குற பாடல போடுவோம். பார்த்தாலும் பார்த்தேன், பார்த்தாலும் நல்ல பாடல். பார்த்தேன் என்ற பதில அந்த பாடல் வந்து கிருஷ்ணன். இன்னும் ஒரு பாடலை எடுக்க முடியும், ரெண்டு பாடலை எங்க கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறேன். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். உன்னை நினைத்து விட்டேன் கிருஷ்ணன்.
2: ராஜா.

0: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்.
1: ஓ, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் தானே. ஐயா இருக்கும் போற எங்க போறது, வேற எங்க போக மாட்டார். அவ பக்கத்துல இருந்து பாப்பா இவர் எங்கே பார்க்கிறேன். வாழ்த்துக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யாருடைய பாடலா இருக்கலாம்? அடுத்த பாடல் ஷேமலா, உங்கள் பாடல் கொண்டு பாருங்கள்.
2: அப்பா சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றால் சிந்திய கண்ணீர் மாறியதாலே.
1: வாழ்த்துக்கள். சிரிக்கத்தானே அம்மா வேணும். சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலோடு. கிருஷ்ணன் தாருங்கள்.
0: ராணி மகாராணி ராஜ்யத்தில் ராணி.
1: வாழ்த்துக்கள். ராணி மகாராணி ராஜ்யத்தில் ராணி என்ற பாடலோட நிறைவுக்கு வந்து விட்டோம். சாமலா தரப்போகின்றா? இல்லை இல்லை, எடுக்க முடியாது. சரி சாமலா தாருங்கள். என்ன பாடல்?
2: ராணி வர போறா பாரு ராஜா இவருக்கு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இழைப்பாருங்கள். தொடர்கின்றது பாடல்கள்.
3: வெண்மை மணியிலும் மென்மை பச்சை இளங்கிழி மொழி நீ.

வணக்கம். சிறப்பான பாடல்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்த வேளையிலே அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கவே எங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு எவ்வளவு விறுவிறுப்பாக வந்து இயங்கினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதற்கண். கிருஷ்ணன், ஷியாமலா, சந்தனராஜ், தேவா, ஞானசேகரன், நாகப்பன் இவர்களுக்கு வந்து இணைந்திருக்கின்றீர்கள். 6 உறவினர்கள் என்று. வேறு யாராவது தவறி இருக்கின்றார்களா? இல்லை, இவர்கள் தான் போல் எனக்கு இங்கே பதவியிலே தெரிகின்றது. 6 உறவினர்களும் வந்து அழகாக நாங்கள் இன்று 200 பாடல்களை நாங்கள் நேரம் தொடுவதற்கு முன்பே தொட்டுவிட்டோம். இருப்பினும் நேரத்தை தொடுவோம் என்று இணைந்து மீண்டும் 7 நிமிடங்கள் கூட எடுத்து மொத்தம் 221 பாடல்களை பெற்றிருக்கின்றோம். 221 பாடல்களை எடுத்த வேளையிலே 221 பாடல்களையும் நீங்கள் 6 பேரும் பகிர்ந்திருக்கின்றீர்கள். அந்த 6 பேரும் பகிர்ந்த இடத்திலே அவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் வேளையிலே இன்று அதிகமான பாடலை தர வேண்டிய ஒருவர் வரவில்லை. யார் என்று பார்த்தால், இருங்கள், எனக்கு அறிவித்தல் வந்து கொண்டிருக்கின்றது, அதனால் தொடர்வோம். இதை தொடர்ந்து பாடலை கேளுங்கள். தருகின்றேன் மீண்டும்.

தந்துவிட்டார்கள் எண்ணிக்கை தொண்டு நாங்கள் சீர்படுத்தி விட்டோம். இங்கே இப்பொழுது கணக்கு பார்த்து கொண்டு செல்லும் போலையிலே முதல் கண் என்ன நடந்தது, எங்கள் நாகப்பன் அவர்களுக்கு இவ்வளோ விரைவாக வந்து எப்பொழுதும் வந்து முதலிடத்தையே பிடித்து கொள்வார், இல்லையென்றால் ரெண்டாவது இடத்துக்கு வரக்கூடியவர், அதிகமான பாடலை தரக்கூடியவர் என்றும் தந்து கொண்டிருந்தார். அவர் வந்து நான்கு பாடல் தந்தவுடன் அவருடைய இணைப்பு துண்டாக நிறுத்திவிட்டு அவருடைய அழைப்பு வரவில்லை. என்ன நடந்தது? அவர் நலமாக இருப்பார், வானொலியிலே அவருக்கு வலைத்தளம்தான் சிறப்பில்லை என்று எண்ணிக்கொள்வோம். வேறு பயப்படக்கூடியவளை இல்லை என்று எண்ணுகிறேன். அப்படி என்றால் அவர் வந்து கூறுவார். அவர் இணைத்து உற்சாகத்தை கொடுத்து ஆரம்பித்து வைத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து தேவா. என்றுமில்லாத வாரம் என்று தேவா சிறப்பாக வந்து விளையாடின வரிகள் சில விளைகளை பிழையாக இருந்தாலும் அந்த இணைந்து கொண்டு உற்சாகமாக இருப்பவர்களுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தட்டி கொடுத்து கொண்டிருந்தேன். 14 பாடல் வரை அவர் வந்து சென்றிருந்தார். அந்த வழியை இன்று ஞானசேகரன் உங்களுக்கு வலைத்தளம் ஒவ்வாததாக இருந்தது, இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தாலும் இணைந்து கொள்வதற்கு உங்களுக்கு கடினமான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்த வேளையிலும் முன்னேற்றம் நன்றாக காணப்பட்டிருக்கிறது. 31 பாடலை தந்து 3வது இடத்தில் நிற்கின்றீர்கள். 31 பாடலை கொடுத்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே சந்தன்ராஜ் அவர்களுக்கு அவருக்கு வளமையாக உங்களுக்கு தெரியும், அவர் அட்டாவதானி, அவர் இருக்கின்ற அங்காடியிலே அவர் எங்களை விட அங்கு பலரோடு இணைந்து கொண்டிருப்பார், பல வழிகளாலும் அவருக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கும். இருப்பினும் அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு மிகவும் ஆர்வம் உண்டு, உங்கள் எல்லோரையும் ஆர்வப்படுத்த வேண்டும் என்று அவரும் வந்து 24 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். 31 பாடலை தந்த ஞானசேகரன் நீங்கள் 3வது இடம் என்றால் 2வது இடத்துக்காக என்று வந்திருக்கின்றார். கிருஷ்ணன், கிருஷ்ணன் நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை இருந்து பின்பும் தடை இருந்தது, இருப்பினும் மீண்டும் அதை நிவர்த்தி பண்ணி கொண்டு ஓடி வந்து விடாகண்டன் தொடாகண்டனாக இருந்து 60 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். 60 பாடலை தந்த நீங்கள் 2வது இடத்தில் இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையில் 4 சிங்கங்கள் ஆண் சிங்கங்களோடு ஒரு பெண் சிங்கமாக நின்று போராடினார் எங்களுடைய அன்பு மகள் சியாமலா. அவர் முதல்லே அறைக்கு ஒன்று போட்டிருந்தார், வந்துவிட்டேன் என்று ஆரவாரமாக நின்றவர் நான் தாமதித்து தான் வருவேன் என்றும் ஒரு பதிலை தந்தவுடன் நான் நடா மகள் தாமதித்து வரப்போகிறேன், வந்தாலும் விடமாட்டாள் என்று நினைந்தேன். ஆனால் அற்புதமாக விளையாடினீர்கள். விடாகண்டன் தொடாகண்டன் என்னவென்றால் சந்தன்ராஜ் அவர்களுக்கும் அப்பன் அவர்களுக்கும் இடையூறு வந்தவுடன் சியாமலாவுக்கு போட்டியாக கிருஷ்ணன் தான் இருந்தார். இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு வந்தவுடன் கிருஷ்ணனுக்கு ஆரம்பத்திலே இடைவெளிகள் கணக்கு இருந்தது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் சியாமலா தொடர்ந்து விளையாடி 88 பாடலை குவித்து இன்று 1வது இடத்தை பெற்றிருக்கின்றார். நீண்ட நாள் போராட்டம் இன்று வெற்றி அடைத்திருக்கிறது சியாமலா. எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் சியாமலா வெல்ல வேண்டும் என்றுதான் ஒரு சிலர் சம்மதித்தார்களும் தெரியவில்லை. இருப்பினும் சிறப்பாக விளையாடி இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டை அழகாக அலங்கரித்திருக்கின்றீர்கள். 6 பேரும் வந்து அழகாக விளையாடி தலா சியாமலா 88 புள்ளிகள், கிருஷ்ணன் 60 புள்ளிகள், ஞானசேகரன் 31 புள்ளிகள், சந்தன்ராஜ் 24 புள்ளிகள், தேவா 14 பாடல்கள், நாகப்பன் 4 பாடல்கள். இப்படி 221 பாடல்கள் நாங்கள் இன்று கண்டுகொண்டோம், பெருவெற்றி என்று கூறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது நீங்கள் பாடல்களை விரும்பினால் உங்களுக்கு கருத்து இருந்தால் வந்து தெரிவிக்கலாம். கருத்தை தெரிவிக்கும் தோணும் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லுங்கள், நான் ஒளிபரப்புவேன் உங்களுக்காக. எங்கே ஓடி வாருங்கள், இல்லையென்றால் நேரத்துக்கு தான் செல்ல வேண்டி வரும். இப்பொழுது 6 பேருடைய பாடல் இப்பொழுது வந்து கூறினால் நான் உங்களுக்கு தந்துவிட்டு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். எங்கே ஓடி வாருங்கள்.

0: பழமை போல அன்பு கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். என்ன நடந்தது என்று உங்களுக்கு ஆரம்பத்திலே?
1: இல்ல, இது கிடைக்கவில்லை.
0: தடை ஏற்பட்டு விட்டதோ?
1: தடைகள்
0: வலைத்தளத்தில் என்று மழை என்றும் கூறினீர்கள். இருப்பினும் 60 பாடல்கள் குவித்திருக்கீர்கள். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்படி இருந்தது நிகழ்ச்சி? சுவாரஸ்யமா இருந்ததா?
1: அருமையா இருந்தது.
0: ஆனா ரெண்டு குதிரைகள் சரக்கி விட்டதே, நாகப்பன் சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ், வழக்கமாக இடையூறு ஏற்படுவது வழக்கம். நன்றி, நன்றி. நீண்ட நாட்களைக்கு பின் அவர் வந்து இரண்டாவது இடத்தை தொட்டுக் கொண்டிருந்தார், முதலாவது இடத்தை பிடித்து விட்டார்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இத்தனை பெண்கள் எங்களோடு வந்து இணைந்தாலும் துணிச்சலோடு வந்து நல்ல ஞாபகத்தை. நானே சில சமயங்களில் மகளிடம் தான் பாடலுடைய இது கேட்பேன். பிள்ளையாண்டா உடனே நான் இங்கே தடுமாறி கொண்டிருந்தால் உடனே அனுப்புவார். சில திரைப்படத்தின் பெயரை தடுமாறி கொண்டிருந்தால் உடனே சொல்லிவிடுவார். அப்படி கொஞ்சம் கட்டிக்காரி தான். அதனால் அவருக்கு உங்கள் வாழ்த்து பலிக்கும். உங்கள் வாழ்த்து கிடைத்ததுட்டு அவர் பெருமைப்பட்டு கொண்டிருப்பார். சரி, வேறு நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்தது என்று இல்லையா?
1: நாங்கள்
0: 200 பாடலோட நிறுத்தம். நாங்கள் 211 பாடலை கண்டிருக்கின்றோம், 221 பாடலை கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு நேரத்தையும் கொஞ்சம் கூட கிடைத்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து தூக்கு தூக்கி.
0: தூக்கு தூக்கிலே என்ன பாடலாக இருக்கும் ஐயா?
1: ஏறாத மலைத நிலை.
0: ஓ, ஏறாத மலைதிலங்க. இந்த பாடல இருந்த முதல் பெரிய பாடங்களை கேட்போம்.
1: ஏறாத மலை தனிலே வெகு ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமா இங்கே வந்து கதிகின தந்தாளம் போடுதையா.
0: ஆ, போடு. தாந்து மிக்கடு தந்த கொன்னாரு, அப்படிதானே அந்த பாடல். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அந்த பாடலை உங்களோட ஒலிபரப்பை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். உடனே வந்து இணைந்து வைக்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது இடத்தை பெற்ற அன்பு மகள் எங்களுடைய சியாமடாவுக்கு நீங்கள் வாழ்த்தியதையும் மட்டும் பெருமையாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய வெற்றியும் பெருவெற்றி. இரண்டாவதுடன் 60 பாடல் சாதாரணமானதல்ல. உங்கள் களஞ்சியத்திலே அப்படி இருக்கின்றது. ஒரு பாடல் புளையன்றவுடன் அடுத்த பாடல், அடுத்த பாடல் புளையன்றால் அடுத்த பாடல். கெட்டிக்காரர்கள் நீங்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள்.
1: மறதி, அதான் கொஞ்சம்
0: வயசாகிட்டதோ.
1: எந்த பாடம் நடிக்கிறாங்க சொல்றதுக்கு சமயத்தில் ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: வயசாகி விட்டது போல.
1: அதான்
0: வயசாகி விட்டதோ. அவசரப்பட்டு செய்ய வேண்டும் என்று தடுமாற்றம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி. உங்கள் பாடல் ஏறாத மலைதனிலே என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்கும். ஏறாத மலைதனிலே தூக்கு தூக்கியிலே வருகின்ற அந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பித்தான் செல்வேன். நன்றி. மீண்டும் பெற வேண்டும். மீண்டும் இல்லை, மீண்டும் அடுத்த உறவுகளை பார்ப்பேன். நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு யார் பெறப்போகின்றீர்கள்? ஒடிவாரங்கள் சியாமலா வந்துவிட்டால். வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே. வெற்றியாளர் சியாமலா, முதலாவது இடத்தை பெற்ற வெற்றியாளர். வாழ்த்துக்கள்,
2: வாழ்த்துக்கள்.
0: எத்தனை நாள் முயற்சி, எத்தனை நாள் ஓடி வந்து இடையிலே பாதியிலே நடுவில் என்று விடுபுறுப்பாக தந்து உற்சாகத்தை ஏற்றி கொண்டிருப்பீர்கள். கிட்டத்தட்ட வந்தீர்கள் என்று வெற்றிகரமாக 88 பாடலை தந்து வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் உங்களுக்கு.
2: நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லாருக்கும் என்னோட நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன்ப்பா.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள், எல்லோரும் உங்களுக்கு தெரிவிக்கின்றார் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
2: ஆனா எல்லா நிகழ்ச்சியிலும் சனிக்கிழமைன்றது ஏதோ சொல்லுவாங்க, அந்த படம் பார்க்கும் போது கிளைமாக்ஸ் சீட்டு நுடிக்க வந்துட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு விறுவிறுப்பு பரபரப்புப்பா.
0: விடுமுறை நாள் தானே, அதனாலே எல்லோருக்கும் சனிக்கிழமை தான்.
2: நான் எப்போதும் நாய் பழப்பா தானே பாலஞ்சு நடக்கிறேன்.
0: அதே எல்லோருக்கும் அப்படித்தானே அம்மா வாழ்க்கை.
2: அப்பதான் உள்ள வந்தேன், வந்துட்டு தான் நான். அப்ப உங்க இசை வந்த உடனே, முகப்பு இசை வந்த உடனே அப்பா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கொஞ்சம் தாமதமாகும் தான் நினைச்சேன். எப்படியும் ஓடியாது வந்துட்டு.
0: அப்படித்தான் நடந்து இருந்தீர்கள் நான் நினைத்தேன். ஆனாலும் ஓடி வந்து தாமதம் என்று சொன்னாலே வந்து விட்டால் கட்டிக்காரி என்ன சொல்ற. என்னம்மா கூறினீர்கள், என்ன நடந்தது?
2: இல்லப்பா, நான் ஃபுல்லா காலையிலேருந்து ஒரே அழைச்சலு.
0: ஆஹா,
2: 9 மணிக்கு தான் வந்தேன். அப்ப உங்க முகப்பேசி கேட்கும் போதான் நான் மாடிப்படி ஏறிய வந்தேன். மேல வந்தனே
0: வந்த உடனே எல்லாம்
2: வந்துட்டு காலையில இருந்து அலைஞ்சதால வெயிலு மழை எல்லாம் சேர்ந்து கசகசன்னு இருந்துச்சு. வேற
0: அந்த
2: குளிச்சுட்டு லேட்டா வரும்னு நினைச்சா அவத்துல குளிச்சுட்டு
0: ஓடியாந்துட்டேன்.
2: வந்துதான் ஒரு மாதிரி இருந்திருக்கும்.
0: ஓ, அலைச்சலும் தயக்கம் போவதற்காக தானே உற்சாகமா வென்று விட்டீர்கள். அந்த வெற்றி என்ற செய்தி இந்த அலைச்சல் எல்லாத்தையும் கிடைச்சு.
2: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உங்களுக்கு.
0: என்னம்மா?
2: வெற்றின்றது எல்லாரும் எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சாலும் கூடப்பா, சந்தோஷமா போறது காரணம் உங்க நீங்க நடத்துறதாப்பா. ஒரு பாட்டுக்கும் ஒரு இரவு சிரிப்பு சொல்லிட்டு அதை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா தான் பாடிட்டு இருக்கோம்.
0: எனக்கும் இந்த நேரத்திலே நான் உற்சாகமாக உங்களோட இயங்குவதற்கு உங்களுடைய இணைப்பு தான், உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பு தான் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு சிறப்பாக இருந்தது. நேற்றைய தினம் நீங்கள் அந்த பழைய மரு ஒலிபரப்பு ஒன்று கவியரங்கம் கேட்டீர்களா? கவியரங்கம் பல செய்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கவிதையிலே தான் நான் பேசிக்கொண்டு, அதாவது பேச்சு இல்லாமல் கவிதையாக இருக்கும்
2: என்னுடைய
0: அப்படியே வச்சிருக்கொண்டு பாடல்களையும் அதற்கேற்றதா தொகுத்து பாடலின் உள்வாங்கி பாடலுக்கேற்ற கருத்தை கவிதையாக்கி கொண்டு வந்து தந்தேன். அது ஒரு புதுவிதம்மா. ஆனால் பல பல தடவை அது தொடர்ந்து கேளுங்கள். பாட்டும் பாட்டும் பதமும் ஒரு முக்கியமான, அது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பதம்.
2: அது ஒரு நாலு பாட்டை என்னதாப்பா கேட்டேன், அதுக்கு மேலே கேட்க முடியலப்பா.
0: பாட்டும் பதமும் இருந்தால் மகளே, பாட்டும் பதம் பாடல்கள் சிறந்த பாடல், கேளாத பாடல்கள், கேட்ட பாடல்கள், அந்த பதத்தை புகுத்திவிட்டு பதத்துக்கு பொருத்தமான பாடலை தெரிந்தெடுத்து சுவையாக தருவதோடு இல்லாமல் அந்த பதம் தரும் கருத்து, இந்த பதங்கள் சேர்ந்து எத்தனையோ தத்துவ ஞானிகள் எத்தனையோ தத்துவ வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களுக்கு அளவாக ஒரு கருத்தை புகுத்தி கொண்டு வருவதற்கு உள்ள அது நான் பலரிடம் தந்திருக்கேன். பலர் அதில் இணைந்து இருக்கின்றார்கள். முந்தி
2: இல்லப்பா, நிறைய நாள் கேட்பேன், நிறைய நேரம் பாராட்டி எழுத முடியாம போயிடும்பா எனக்கு.
0: கேட்டிருந்தால் போதும் மகளே. அது எனக்கு நான் சொல்ல வந்த
2: என்னென்னா, கேட்டப்ப நாலு பாட்டு அஞ்சு பாட்டு கேட்டு நினைக்கிறேன்.
0: நான் சொல்ல வந்த என்னால் பாட்டு அல்ல, பாட்டில் வர பதங்கள், அந்த பதங்கள் சேர்த்து
2: வந்து
0: நேற்று தினம் ஒன்பது வரியில வந்த ஒன்பது வரியும் சொன்ன பொருள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வானதான். எல்லோரும் அவர் அன்னையும் என்று அப்படி பழமொழிகள் சுவை மொழிகளை எல்லாம் தந்திருக்கின்றார்கள் முதுமொழிகளாக. நாங்களும் இந்த படைப்பாளிகளும் நாங்கள் ஒரு கருத்தை எங்களால் முடிந்த அளவு சொற்களை சேர்த்து அந்த சொற்களுக்கு ஏற்ற பாடலை தேடி எடுத்து
2: தருவோம்.
0: நியாயமான நாள் செல்லும் அது, நாங்கள் உங்களுக்கு தயாரித்து தருவதற்கு. அதை கேட்க வேண்டும் மக்கள் என்று 349 வாரத்தை கடந்து கொண்டு போகின்றது அது. சரியா கேட்க நன்றி மகளே. இன்று என்ன பாடலை கேட்போம்? வெற்றி பாடலாக என்ன பாடல் மகளுக்கு வேண்டும்?
2: சுமங்கலி படம் பா, இசை பாடும் பறவை இதோ இந்த வளையம்மா பாட்டுப்பா.
0: ஓ, இசை பாடும் பறவைகள் என்ற பாடல். அம்மா,
2: இசை பாடும் பறவை இதோ இந்த மேடை என் கூடு, தமிழ் பாடல் என் வாழ்வு.
0: இசை பாடும் பறவையோ, அப்படியா?
2: பறவை இதோ,
0: பறவை இதோ என்று வரும். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். இன்று இசை பாடும் பறவை இதோ என்று பாடலை கேட்கும் மகள் வெற்றியாக 88 பாடலை தந்து இந்த சிங்கங்களோடு மோதியதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன் அன்பு மகளுக்கு.
2: நன்றி. ரெண்டு பெரிய தலை கூட சேர்ந்து ஒரு வாழ்வு ஜெயிச்சிருக்கப்பா.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு,
2: நன்றி பரண்டி.
0: சிறப்பம்மா. அடுத்தவது யார் வரப்போகிறீர்கள்? யாருக்கு பாடல் வேண்டும்? ஓடி வந்த உடனே ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன், அழைத்து விட்டேன். ஞானசேகரன் வாருங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்?
3: வணக்கம். வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம். இன்று வழக்கத்தை விட இன்று நீங்கள் கெட்டிக்காரன், நிறைய பாடல் தந்தி ஒரு பாடல் தெரியல.
3: நல்லா உற்சாகமா இருந்துச்சுப்பா, போட்டி அதிகமா இருந்தது. அது ஒரு அதாவது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குமாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு இணையதளம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிச்சு. இருந்தாலும் இந்த அளவுக்கு பாடி இருக்காங்கிறது எனக்கும் ஒரு ஆச்சரியமான ஒன்று.
0: மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். என்னென்றால் பல தடை இருந்தது, விடுபட்ட வேலையில திரும்பி வந்து உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தவுடன் உடனே பாடலை தந்து விடுகிறீர்கள். அது கட்டித்தரம், இன்னொரு கட்டித்தரம். ஒரு பாடல்,
3: ரெண்டு பேர் பாட்டு நான் தேர்வு செஞ்சு வச்சிருந்தா ஒருத்தர் பாட்டு இல்லைனாலும் ஒருத்தர் பாட்டு எனக்கு கிடைக்கும். அப்பதான் நான் வந்துட்டு இருக்கேன், அதனாலதான் உடனே சொல்ல முடியுது எனக்கு.
0: வாழ்த்துக்கள். நன்றாக
3: நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அத்தனை பேருக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எங்களை வந்து சோர்வடை செய்யாமல் நீங்களும் சோர்ந்து போகாமல் தயாரித்து கொடுத்த அப்பாவுக்கும், எங்களை கவனித்துக் கொண்டிருந்த மீரா அம்மா அவர்களுக்கும், முதலிடம் வெற்றி பெற்ற பெண் சிங்கத்துக்கும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடத்தில் கலந்து கொண்ட ஆண் சிங்கங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்பா.
0: இணைந்து கொண்டு அத்தனை யார சிங்கங்களுக்கும்
3: வாழ்த்துக்கள் சொல்லிட்டு
0: அவர்களும் வந்தபடி
3: எல்லா சிங்கங்களுக்கும் நன்றி, எல்லா சிங்கங்களுக்கும் நன்றிப்பா. உண்மையிலே இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த இறுதிக்கட்ட சினிமா படம் மாதிரி வந்துட்டு, ரெண்டாவது ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்க அந்த குடுக்கிற அந்த வரிகள் அதை எப்படி சொல்றது கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அருமையா எங்களை வந்து உற்சாகப்படுத்தி எங்க அதை சோறு போக்குற ஒரு ஊக்கமான ஒரு ஆர்லிக்ஸ்
0: அடிக்கடிப்பா. படுத்தாலை விளையாட்டு போட்டிகளிலே இல்லத்தில் இருந்து கொண்டு குளுக்கோஸ் தருவார்கள் இல்லையா எல்லாருக்கும், ஓடுறவர்கள்
3: ஓடுறவங்க ஒரு ஒரு மடக்கு தண்ணி குடிக்க கூட உங்களுக்கு நேரம் கிடைக்காதுங்கிறது தெரியும்பா. இருந்தாலும் வேற வழி இல்லை, நீங்க வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துற இதுல இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு விதத்துல அது ரொம்ப மனசு கஷ்டமா தான்ப்பா இருந்தது.
0: இல்லை இல்லை மகிழ்ச்சியாக இருந்தேன், ஏன்னா அந்த உங்களுடைய உற்சாகம் எனக்கு கிடைக்கிறது, உங்களுடைய அந்த சக்தி எல்லாம் என்னிடம் பெறுவது போல் இருக்கிறது. நீங்க வந்தவுடனே எனக்கு இன்னும் மெருகேறி கொண்டிருக்கும். இதிலே ஊன்றி விட்டோம் தானே இந்த நிகழ்ச்சியை சிறப்புற.
3: அடுத்தது
0: பங்கு பெற்றும் உங்களுக்கும் நான் தொகுத்து கொண்டிருக்கிற என்னையும் விட பார்வையாளர்கள் நிறைய இருக்கின்றார்கள். காற்றலையிலே சர்வதேசமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. சர்வதேசமும்
3: எப்படி சொல்றது அந்த எப்படி சொல்றது அந்த சீனுக்கு வராதவங்க
0: பின்னே
3: இருந்து இயக்குபவர்கள் சொல்லுவோம், இயக்குனர்
0: அவர்கள்
3: இயக்குற உறவுகள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. எழுதி போடுற உறவுகள் கொஞ்சம் தான், நம்ம அன்பு உறவுகள் எழுதி போடுற உறவுகள் கொஞ்சம் தான், ஆனா நிறைய உறவுகள் நம்மள வந்து இயக்கிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அந்த அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. புரட்டாசி மாசம் தான் சனிக்கிழமை மத்தவங்களுக்கு, ஆனா நமக்கு வந்து வார வாரம் நமக்கு புரட்டாசி சனி தான், 52 சனிக்கிழமை நமக்கு புரட்டாசி தான்.
0: இன்றும் நான் வருகிறேன்,
3: சிறப்பா இருக்கு.
0: ஆமா சிறப்பு சிறப்பு. இன்றும் நான் வருகிறேன் என்று அறிவித்தவுடன் நீங்கள் எல்லோரும் வரவேற்றுக் கொண்டிருந்த போது என்னுடைய அடுத்த தளங்கள்ல எல்லோரும் அவளுடன் பார்த்து கொண்டிருக்கின்றேன், ஆரம்பியுங்கள் ஆரம்பியுங்கள் எல்லாம் எழுதுவாரு.
3: எனக்கு அது அது அது உங்களை பார்த்துட்டு எனக்கு வந்து எழுதுறது கூட நேரம் இல்லப்பா, மணி ஆயிட்டுங்க மணி ஆயிட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் வேக வேகமா, ஏன்னா மின்னல் அடிக்குது காத்து ஒரு பக்கம் மின்சாரம் துண்டிக்க விட்டுரும், அதுக்குள்ள வில்லத்துக்கு போனோம், அப்படியே மெதுவா பார்த்து அந்த போக்குவரத்து நெரிசலை தாண்டி நான் மெதுவா வந்து சேர்ந்துட்டேன்.
0: சரி
3: வந்தோன்னு வந்தோம்னா இரவு உணவு முடிச்சுட்டு மாத்திரையும் போட்டுக்கோ, அதுல ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு எனக்கு, இல்லைன்னா இன்னொரு 10-20 பாட்டு கூட விடலாம்.
0: இல்ல இல்ல நன்றா, இல்ல உங்களோட அழைப்புகள் எத்தனையோ அழைப்புகள் இல்லாமலே போய்விட்டது என்னிடம் வந்து, நான் காணவில்லை காணவில்லை என்று தேடி கொண்டிருந்து. இது வலைத்தளத்தில் எல்லோருக்கும் நடைபெறுவது ஒன்றுதான். அடுத்து இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இவ்வளவு வாரக்கணக்காக மாதக்கணக்காக பாட்டும் பதவும் எல்லாம் ஒரு நாள் எடுத்த உடனே செய்கிற நிகழ்ச்சி அல்லாது, அதெல்லாம் நாங்க தேடுவோம். கவியரங்கம் எல்லாம் உடனடியாக
3: அந்த வார்த்தை மாதிரி ஒரு பாடலை தொகுத்து எடுத்து நீங்க எடுக்கணுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனம்.
0: அதை அடுத்து உலகம் முழுக்க கேட்கின்ற நிகழ்வு நான் ஒரு தத்துவத்தை வந்து கூறுவேனாக இருந்தால் அதை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவமாக இருக்க வேண்டும், இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவமாக இருக்க வேண்டும், அது ஒரு பிரயோசனமான ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். தயாரித்து பாடல்களை தேடி எடுத்து ஒரு எழுத்து பிழையாமல் ஒரு சொல்லுக்கு எழுத்துக்கள் கூட குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதை கொண்டு வந்து தரும் பொழுது ஒப்பேற்றி விட்டு வரும் பொழுது ஒரு சில நாங்கள் ஒரு நாடகங்கள் ஒரு திரைப்படங்கள் இல்லை ஒரு விடயத்தை செய்தால் கைதட்டுவார்கள் இல்லைவா, அதே போன்று இதை பார்த்து விட்டோம் என்றால் நீங்கள் எழுதுகிற எழுத்து என்னை மேலும் உற்சாகப்படுத்தும், மேலும் உற்சாகப்படுத்தும். நேர் நேரம் விடுமுறை விருப்பத்துக்கு நீங்கள் பாடல் தந்தவோ அதை தேடி எடுத்து தொகுத்து கொண்டு வந்து அதை வழங்கிவிட்டு போகும்பொழுது நீங்கள் கேட்டு திருப்தி அடைந்தேன் என்று எழுதிவிட்டோன்னே எனக்கு பெரும் திருப்தியாக இருக்கும். இதுதான் இந்த நிகழ்வியையும் நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடையும் இந்த வேளையிலே எங்கள் நீங்கள் 6 பேர் நான் ஒரு ஆள் 7 பேரை விட உலகளாக இருந்தும் எங்கள் உறவுகளும் கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்.
3: நிச்சயமா
0: அவர்களும் எனக்கு பதிலை தந்து கொண்டிருக்கும் பொழுது உற்சாகம் எங்களை அறியாமல் கூடிக்கொண்டிருக்கேன். மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படும். நன்றி ஞானசேகரா. உங்களுக்கு என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் மகனே?
3: படம் வந்து ஆட வந்த தெய்வம்ப்பா,
0: ஆட வந்த தெய்வம்
3: சொட்டு பாரு இங்கே. அதை எது பாத்துக்கிட்டு இருக்கேன், எங்க பார்த்தாலும் மின்னலா இருக்கு,
0: ஏதாவது
3: மழை வந்தா போதும்.
0: இருப்பினும் இந்த இடையூறுகளுக்குள்ளே நீங்கள் படிமுடிந்து வந்து அந்த குறுகிய நேரத்துக்குள்ள எங்களோட இணைந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்பதும் பாடலை தருவதும் 31 பாடலை தந்திருக்கின்றீர்கள். சாதாரணமா அதல்ல.
3: நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா
0: தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள்.
3: எனக்கு அதாவது கடலூர் சகோதரி இல்லத்துல இருந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சவைதான். இருந்தாலும் அங்க உள்ள சூழ்நிலை வேற, இங்க அந்த அளவுக்கு இல்ல. அது விடுமுறையில இருந்ததுனால இலகுவா கலந்துக்க முடியுது. இது பணி முடிஞ்சு வர்றதுக்கும் உணவு வந்துட்டு மாத்திரை எடுத்துறதும் கொஞ்சம் தாமதமானால இது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு நான் தானா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம்.
0: கடந்த வாரம் சந்தன்ராஜ் அவர்கள் தொடர்ந்துல இருந்தோண்டு பங்கு பற்றி முதலிடம் பெற்றார்.
3: ஆமாமா, அவருக்கு நல்ல இணையதளம் போனவாலும் ரொம்ப சிறப்பா இருந்தது.
0: அவர் தொடர்ந்துல இருந்திருந்தார். ஆனா இன்று அவர் இருந்த இடம் அவர் இருக்கிறது, அவர் அட்டா அவதானி மாதிரி அங்கே உங்களுக்கு தெரியும் அவருடைய இடம். அவர் அங்கிருந்தோண்டு வருபவர்கள் போபவர்கள் கணக்கு பார்க்கவனும் பெரிய என்னுடைய மகள் நேரில் நின்று பார்த்து விட்டு அவரை எல்லாம் செய்யவனும் இதையும் செய்யவனும்
3: என்றால்
0: அவர் வந்து நிகழ்ச்சி தொய்வடைய கூடாது, நிகழ்ச்சி சோர்வடையாமல் இருக்க உற்சாகமா இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். தன்னால் முடியாது என்று நிறைய தர, இருப்பினும் தர வேண்டும் என்று கிடைத்த சந்தர்ப்பத்தை அழகாக மகளாக நகைச்சுவையாக தருவார்.
3: உங்களுடைய தாய் பூர்வீக நாட்டில் வந்து இலங்கை அறிவிப்பாளர் திரு கே எஸ் ராஜா எப்படி சுறுசுறுப்பா விறுவிறுப்பா வந்து போவார்ல, அது மாதிரி சந்தன் ராஜ் வந்து நம்ம எம்டிஆருக்கு ஒரு கே எஸ் ராஜா அவரு.
0: ஆமா,
3: எஸ் ராஜா, சந்தன ராஜ் எஸ் ராஜா அவரு.
0: எஸ் ராஜா வாழ்த்து.
3: அவர் வர்றதும் பாட்டு கொடுக்கறதும் டக்கு டக்குன்னு அந்த பாட்டு நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்கன்னு அவர் அடுத்த பாட்டு கொடுக்கறது.
0: சிறப்பு சிறப்பு.
3: தலைவர் தலைவர் பாட்டுன்னு சொல்லி கொடுக்கறது
0: அவரை ஞாபகம். நன்றி. மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி தமிழ் பணியிலே கலந்து சிறப்பித்து இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு வந்தோட எங்களுடைய சக்தி எல்லாம் இழக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. சக்தி குறைந்து கொண்டு போயிடும், இருப்பினும் உற்சாகம் ஏறி கொண்டு வருகிறது. ஒவ்வொருடைய பங்களிப்பும் அவருடைய கடமைப்பாடை மின்னும் பொழுது சோர்வடைய விடாமல் மேலும் உற்சாகமாக இருக்கத்தான் அவர்கள் தூண்டிக்கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே வந்து அன்பு தேவா அவர்கள் என்று தேவாவில் நல்ல வளர்ச்சி காணப்படுகின்றது. தேவா வாழ்த்துக்கள் உங்களை. இப்படி சந்தன்ராஜ் எங்கள் அழைத்தீர்கள், மறுபடியும் ஒரு தடவை அழைத்தால் நலமாக இருக்கும். தேவாவினுடைய பங்களிப்பு மிக மிக சிறப்பு. சிரித்து கொண்டு உற்சாகப்படுத்துகிறார். அது சொற்கள் பிள்ளை இருந்தால் கூட சொன்னவுடன் உடனே பிடித்து விடுகிறார். வாழ்த்துக்கள் அவருக்கு. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் வந்து விட்டீர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.
4: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சந்தன்ராஜ்.
0: இப்பொழுதுதான் மூச்சு விட்டு உங்களுக்கும் எங்களுடைய பகல் வணக்கத்தை நான் ஏற்று உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா? மழை பொழிந்ததா?
4: மழை பெய்ந்து கொண்டேதான் இருக்குது இன்னும்.
0: இப்பொழுதும் அங்கே பணியிலே தான் இருக்கின்றீர்கள். உங்களோட பணி ஒரு நெருக்கமான நேரத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுது. நான் பல தடவை கேட்டிருந்தேன், அதற்கு கூட இல்லை இல்லை நீங்கள் நடத்துங்கள் நான் வருவேன், வர்றவர்கள் அவர்களுக்கு தான் நேரம் என்று ஒரு பெருந்தன்மையோடு விட்டு தருவீர்கள் என்று உங்களுக்கு இணைத்த அந்த கிடைத்த சந்தர்ப்பத்துக்களையும் 24 பாடலை குவித்திருக்கிறீர்களே. கடிகாரம் தானே?
4: ஆமாங்கய்யா. பனிச்சுமை ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், மின்சாரம் துண்டிப்பு ஒரு பக்கம்.
0: இதுக்கப்புறம் மின்சார துண்டிப்பு வந்தது இல்ல. பணி வந்து மற்ற பணிகளை போல அல்லவா உங்களோட பணி ஐயா? நீங்க மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு பணி அல்லவா? அங்கேயும் பேச வேண்டும், வியாபாரத்தை கவனிக்க வேண்டும், அந்த நுகர்வோரை மகிழ்ச்சியாக நீங்கள் தரமாக விநியோகித்து அனுப்பணும். அந்த நேரத்தில் கல்லாப்பட்டியும் கவனமாக பார்க்க வேண்டும். கணக்கு
4: முக்கியமானது இல்லை,
0: அதான மிக மிக முக்கியம். அப்படி இருந்தும் இந்த ஆர்வம் உங்களை தூண்டி ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு பரீட்சாதிகாரமாக செய்வோம் என்று தான் நீங்கள் நானும் பேசியிருந்தோம். இல்லை இல்லை செய்வோம் என்று உற்சாகம் கொடுத்து நீங்கள் வந்து இணைந்து அழகாக இதை நிகழ்த்த வழிவகுத்து தந்தீர்கள். அது மொன்றியல் தமிழ் வானொலி என்னை வேண்டிய மாதிரி செய்யுங்கள் விட்டு விட்டார்கள். என்னுடைய வடிவமைப்பிலே கொண்டு வந்து இதை செய்கிறேன். அடுத்து உற்சாகமாக தருபவர்கள் கருத்தெழுதும் ஏனியவர்களும் இந்த நிகழ்வு ஊர வானொலிகளில் இல்லைன்ற ஒரு போடு போட்டு விடுவார்கள். அது மேலும் உற்சாகம் இருக்கும்.
4: இன்னைக்கு வந்துங்கய்யா, இன்னைக்கு தொடக்கம் வேற முடிவு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில கிரிக்கெட் மேட்ச்லாம் சொல்லுவோம்ல.
0: ஆமாம் ஆமாம்,
4: மின்னல்
0: அடிச்சவர் தாமதமா தான் வருவேன். இப்பதான் வந்தேன், சந்தோஷமா இருந்து விட்டு தாமதமா வருவேன்னா நான் அவ வந்த உடனே பார்த்தேன்னா தாமதம் என்றால் வந்து விட்டாலே மகள் என்று சொல்லி எண்ணி விட்டேன். பார்த்தா நல்ல படம் போட்டிருக்க, வாய்ச்சிருக்க தோச்சலன்னு சொல்லி இல்லையா. நான்காவது பாடலிலிருந்து ஆரம்பித்தவர் அவர், தேவா, நாகப்பன், சந்தன்ராஜ், ஷியாமலா, அதன் பின்புதான் கிருஷ்ணன் வந்தவர். சிறப்பு சிறப்பு. என்ன பாடலை கேட்போம் சந்தன்ராஜ்?
4: ஞானயாவும் சூப்பரா இன்னைக்கு பங்கெடுத்துக்கிறாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்ளும். அனைவருமே சிறப்பா பங்கேற்றாங்க ஐயா, அனைவருக்கும் உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு. லாட்டரி
0: ஐயோ, இவருக்கு வேலைத்தளம் மீது குழப்பி விட்டது. சரி, மீண்டும் அலையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இப்பொழுது நாங்கள் ஏறாத மலைதனிலே என்ற பாடலை ஒரு தடவை கேட்போம். பாடலோடு வந்து விட்டார், மீண்டும் வந்துவிட்டீர்கள், வந்துவிட்டீர்கள் சந்தன்ராஜ். கூறுங்கள், என்ன பாடலை கேட்க
4: போகிறீங்க? லாட்டரி டிக்கெட் அப்படிங்கிற திரைப்படத்துல கேட்பேன்.
0: லாட்டரி டிக்கெட்ல என்ன லாட்டரி, முதல் பரிசு விடுமா அல்லது
4: கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய்?
0: அடே, லாட்டரி டிக்கெட் வாங்குற நேரம் கண்ணில் வந்து நெஞ்சில் நின்றா லாட்டரி, அதுதானே லாட்டரி. கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய். சிறப்பு. என்னுடைய வலைத்தளத்திலும் வந்து நேரம் விடுகிற விருப்பத்தில் நல்ல நல்ல பாடல்கள் தருகின்றீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் பங்களிப்புக்கும்.
4: நிச்சயமா நிச்சயமா. அது பணி வந்து பாருங்க, நீங்க தூங்காம கொள்ளாம கூட சமயத்துல கேக்குறீங்கிறது நாங்க இங்க இருந்து பாக்குறோம்.
0: அன்று கேட்டு முடியும் என்னையா இன்னும் தூங்க
4: பெரிய விஷயம். ஏன்னா சர்வதேச நேர்களுக்குள்ளதை எடுக்கணும் தனியா, இதுல உள்ளதை எடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாடலை தேடணும், இதெல்லாம் பெரிய இது. நாங்கெல்லாம் செஞ்சு பார்த்தோம் ஒரு நாள், அதோட விட்டு
0: 30 பாடலுக்கு மேல வரும். அதை தேடி
4: கண்ணன் எல்லாம் செஞ்சு பார்த்தோம்ல, கண்ணன் அப்புறம் மற்ற நண்பர்கள்லாம் செஞ்சு பார்க்கும்போது அது எவ்வளவு கடினங்கிறது அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தாலும் தெரியும். இருந்தாலும் சிறப்பா அதை வந்து பங்கெடுத்து அவர் வரையும் நினைவு நினைவில் வைத்து யார் யாருக்கு பாட்டு கொடுத்தோம் கொடுக்கலங்கிறதா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல. உண்மையில பாராட்டுக்களையா, இத்தனை வயதிலும் நீங்கள் வந்து சிறப்பாக பணியாற்றீர்கள். நிச்சயமா அம்மாவுக்கு வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு
0: நன்றி. நன்றி அம்மா, கேட்டுக்கொண்டிருக்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்த உறவுகள் விரும்பினவர்கள் அழைக்கலாம். இன்னும் இருக்கின்றீர்கள். தேவா வரவது விட்டாலும் உங்களுக்கு நான் பாடல் தருவேன். அடுத்து நாகப்பன் அவர்களுக்கு என்ன நடந்தது, ஒரு குறிப்பளவு இருந்தாலாவது கொஞ்சம் மனம் ஆறுதல இருக்கும், உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும், அவருக்கு ஒன்றும் அப்படி ஏற்படாது. அன்னைக்கு பானு அவருடைய நான் நிகழ்ச்சிக்கு வருவதில்லை, அவர் எழுதவில்லை, அவர் நலமாக இருப்பார். நான் நிற்கும் வலைத்தளம் தான் அவருக்கு சிக்கல் படுத்தி விட்டதோ என்னவோ தெரியவில்லை, பார்ப்போம். இப்பொழுது எங்களுடைய கிருஷ்ணன் கேட்ட பாடல் ஏறாத மலைதனிலே என்ற ஒரு பாடல், தூக்கு தூக்கி திரைப்படத்திலிருந்து முதலாவதாக பாட இருக்கின்றது, கேட்போமா?

எழுந்து நின்று ஆட வேண்டும் போல இருக்கின்றது இந்த பாடலுக்கு. எங்களை எல்லாம் தலையும் கையும் ஆட்ட வைத்து செல்லுகின்றது இந்த 2 மணித்தியாலமாக இடைவிடாமல் இணைந்து கொண்டிருந்த எங்களுக்கு மேலும் உற்சாக பானம் தருவது போல தந்துவிட்டார் கிருஷ்ணன். இனிமையான அந்த பாடல் நீண்ட நாட்களுக்கு பின்பு கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பு 3வது இடத்தை 60 பாடலை தந்து பெற்ற மகிழ்ச்சியோடு உங்களை இணைத்து நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். உறவுகள் கேட்டு மகிழும் வண்ணம் நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஒலிபரப்பிய வேளையிலே அடுத்து 2வது இடத்தை பெற்ற உங்களுக்கு, அடுத்து 3வது இடத்தை பெற்றார் அல்லவா ஞானசேகரன். உத்வேகத்தோடு வந்து எவ்வளவு பணி நிமித்தம் பணி முடிந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுதும் நேரம் கிடைத்தால் இணைந்து விடுவார். வரும் பாதையிலிருந்து வழி பயணத்திலிருந்து கூட இணைந்து கொள்வார். அந்த உற்சாகத்துக்கும் ஆர்வத்துக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். சொட்டு சொட்டன மழை வேண்டும் என்று ஏதோ பாடலும் வருகின்றது, மழை வரும். அந்த பாடலை கேட்போம். ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து இசை அரசர் எங்களுடைய இசை மாமணி என்றெல்லாம் கூறக்கூடிய டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலே வருகின்றது பாடல். இணையோடு இணைந்து வரியோடு சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய பாடல்.

அற்புதமான அந்த பாடல் கவிஞர்களுக்குள் திலகமாக இருந்த ஆனால் மருதகாசி ஐயா அவர்களினாலே கொடுத்த வரிகள் இந்த பாடலை எவ்வளவு மெருகூட்டும் வண்ணம் திரைசை திலகம் கே வி மாதவன் ஐயா வரிகோத்து கொடுத்த பாடலுக்கு இசையமைத்து கொடுக்க அந்த குரல் மன்னர்களும் அந்த குரல் அரசியும் இணைந்து தந்தார்கள் கருத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளும் வண்ணம் அற்புதமான வரிகள் கொண்ட தமிழ் இலக்கண இலக்கியம் மாறாத ஒரு பதங்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை நான் ஞானசேகரன் உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்ட இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் யாருக்கா இருக்கலாம் என்றால் இன்று வளமையை விட இன்று சுறுசுறுப்பாகவும் மிகவும் ஆரோக்கியமாக பாடல்களை தந்த அன்பு தேவா உங்களுக்கான ஒரு பாடல். நீங்கள் தந்த பாடல்களை தெரிவு செய்து ஒரு பாடலை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்ட போலே ஒரு பாடலை கேட்டவது மகிழ்ச்சியோடு கூறினீர்கள் ஒரு பாடல். அது எந்த பாடல்? பாடலை கேட்கும் பொழுதுதான் தெரியும். உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்து பாடலாக தெரிவு செய்திருக்கின்றேன். நீங்கள் தந்த பாடல்கள் மொத்தம் 14, அதற்குள்ளே ஒரு பாடல். இதோ கேட்போமா?

சிறந்த இந்த பாடலை தேவா நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள், நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். அற்புதமான ஒரு பாடல், நீங்கள் தந்த பாடலுக்குள்ளே தான் அதை நான் தெரிவு செய்து தந்தேன். சிறப்பான பாடல் என்று எண்ணுவீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே பாடலை கேட்டுவிட்டு மற்றவர்கள் துள்ளிக்கொண்டிருக்கின்றார்கள் பாடல்களை கேட்டு. இந்த வேளையிலே வராத பாடல்களையும் நாங்கள் மறந்து போன திரைப்படங்களையும் ஞாபகம் ஊட்டுவதில் வல்லவர் சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்தால் கலகலப்பாகவும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் எங்களுக்கு பூரணமாக இருக்கும் அந்த உணர்வை தரக்கூடிய அன்பு உறவு. அவர் தோல்வியை பற்றி சிந்திக்க மாட்டார், பங்களிப்பு தான் மிக முக்கியம் என்று எந்த நிலை இருந்தாலும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வானொலியோடு வந்து இணைந்து எங்கள் வளர்ச்சிக்கு பாடுபட்டு எங்களோடு இணைந்து கொண்டிருப்பவர் என்று அவர் எங்களோடு இணைந்து குறைந்த பாடலை தந்தாலும் நிறைவாக நிகழ்ச்சி நிறைவதற்கு ஒத்துழைத்தார் என்பதுதான் முக்கியமான பங்கு. அவர் ஒரு பாடலையை கேட்டிருந்தார், நாங்கள் மறந்து போயிருந்த ஒரு திரைப்படம் தான் லாட்ரி டிக்கெட். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், அந்த பாடல் வரிகளோடு நாங்கள் மகள இருக்கின்றோம். இதோ அந்த பாடல், சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடல், கண்ணில் வந்தாய்.

வைத்தி லக்ஷ்மண் என்பவர் இசையமைத்து கொடுத்த பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். திரைக்கு வந்தாலும் எங்கள் காற்றலைக்கு வராத பாடல்களையும் நாங்கள் மறந்து கொண்டிருக்கின்ற பாடலை கூட ஞாபகம் ஊட்டுவதில் சந்திரன்ராஜ் வல்லவர் தான். வாழ்த்துக்கள் சந்திரன்ராஜ் அவர்களே. உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வந்தாலும் நீங்கள் அத்தனைக்கு நீங்கள் தான் உரியவர். எத்தனை பேர் எடுத்த புள்ளிகள், இந்த பாடல் மொத்தமான புள்ளிகள் உங்களுக்குத்தான் சேர வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு வித்து போட்டவர் நீங்கள் தான் என்னோடு இணைந்து. வாழ்த்துக்கள் கூறும் இந்த வேளையிலே இன்று முதலாவது இடத்தை பெற்று ஒரு சாதனையை படைத்திருக்கின்றார் தன்னுடைய வானொலி சரித்திரத்திலே என் அன்பு மகள் ஷியாமலா. இத்தனை நாள் நீண்ட நாள் வந்து இரண்டாவது இடத்தை எட்டி பிடித்து கொண்டு சென்றவர் இன்று முதலாவது இடத்தை மொத்தமான பாடலை கொடுத்து முழுமையான நேரத்தில் தன் தேகாலுப்பையும் பார்க்காமல் இணைந்து சிறப்பித்து வெற்றி பெற்றவர். 88 பாடலை தந்து ஒரு முதலிடத்தை பெற்றது பெருவெற்றி என்று கூறிக்கொண்டு ஏனையோருக்கும் வாழ்த்து கூறியிருந்தார். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்ற அவர் எல்லோருக்கும் வாழ்த்தை கூறியிருக்கும் வேளையிலே அவர் பாடி விரும்பிய பாடல் ஒன்றை தந்திருந்தார் அல்லவா. அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஒலிக்க இருக்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது இது சுமங்கலி என்ற திரைப்படத்திலிருந்து இசைவாணி வாணி ஜெயராம் அம்மா பாடியது என்றும் கூறியிருந்தார். மெல்லிசை மன்னர் இசை கோர்த்திருக்கின்றார். இசை பாடும் பறவை என்று ஆரம்பிக்கும் பாடல். எங்கே மகளே ஷியாமலா, இதோ உங்கள் பாடல்.

சிறப்பான அந்த பாடல் இருந்து முதலாவது வெற்றியை பெற்ற ஷியாமலா, உங்களுக்கு எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடு சேர்ந்து வாழ்த்தி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள், இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு பார்த்தேன். நீங்கள் பதிவிலே தந்திருக்கின்றீர்கள், நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் என்றென்றும் உங்களுக்கு. நீங்கள் தான் இந்த வானொலியை வளர்க்க வேண்டும், இது உங்கள் வானொலி, இதில் பங்கெடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை அன்றன்று மாற்றி மாற்றி தலைப்புகளை கொண்டு வந்து புதிய புதிய வடிவங்களில் நிகழ்ச்சிகளை தந்தாலும் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்க செய்வது நீங்கள் தான். அந்த வேளையில் நாங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்வோம். அந்த வேளையில் முதலில் வந்து பாடலை கேட்டாலும் எல்லோருடைய பாடலையும் கேட்டு இறுதியாக தன்னுடைய பாடலை கேட்க விரும்புபவர் தான் எங்களுடைய கோவை ஏஆர் நாகப்பன், தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறிக்கொள்வேன் அவரை. அவர் இன்று வந்து பாதியிலே அல்ல, ஆரம்பத்திலேயே அவரால் தொடர முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரியதாக இருந்தாலும் அவர் தொடர்ந்து எங்களோட இருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம். அவர் எல்லா நிலவும் பெற வேண்டும், அவருக்கு உடல்நலம் எல்லாம் சுகமாக நலமாக இருக்க வேண்டும். வலைத்தளம்தான் பிழை என்று நான் எண்ணுகிறேன், இல்லை என்றால் அவர் எழுத்து எழுதியிருப்பார், எழுதவில்லை என்ன காரணம் என்றும். இருப்பினும் கேட்டுக்கொண்டிருப்பார் என்ற எண்ணத்தோடு அவர் தந்த நான்கு பாடல்களுக்கும் ஒரு பாடலை நான் தெரிவித்து அவருக்கு இறுதி பாடல் இறுதியாக கேட்பதிலே தான் நலாதி பிரியம். அதனால் இறுதியாக அவர் பாடலை தருகின்றேன், நிலாவே வா என்ற பாடல். மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து அவர் ஒரு பாடல், நாலு பாடல்களும் ஒரு பாடலை தந்தபடி அந்த பாடல் அவருக்காக இப்பொழுது இறுதிப்பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை முற்றுப்புற வைக்கின்றது.

நாகப்பன் அவர்களுடைய பாடலையும் தந்துவிட்டேன். அவர் கேட்டிருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் அவருக்காக கேட்டிருக்கின்றோம் இந்த பாடலை. அவருக்கு ஒன்றும் வித்தியாசமாக ஏற்படவில்லை என்று என் மனம் கூறுகின்றது. இருப்பினும் அவருடைய பதில் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்காதபடியால் அவருக்கு வலைத்தளம்தான் அவரை சதி செய்து விட்டது என்று அவருக்கு, மேலும் அவர் சரிவந்தவுடன் வருவார் என்று எண்ணிக்கொண்டு எல்லோருடைய பாடலையும் தந்த திருப்தியோடு இந்த பாடல் ஆறு பேர் என்றபடியால் நான் சற்று நீரத்தை நீடித்து அனுமதியை பெற்று முழுவதையும் தந்தேன். ஆறு பேருக்காக இன்னும் ஒரு நிகழ்ச்சி நேர் நேரம் பகுதி வரைக்கும் உங்களை தாமதிக்க வைக்காமல் உங்கள் தூக்கத்தை நான் எடுத்துவிட்டேன் போல் இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 11:45 வளமையை விட நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டோம். இருப்பினும் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் ஒரு பாரமான நிகழ்ச்சி தான், சுமையான நிகழ்ச்சி தான், சுகமான நிகழ்ச்சியாக அதை ஆக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் வந்து இணைந்து வீடு கொடுத்து நலமாக்கி சென்றபோலே உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு எல்லோரும் பாடலை கேட்டு இங்கே பதிலெழுதிய வேளையில் எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. இருப்பினும் மீண்டும் நாளை சந்திக்கும் முறை, நாளை பாடுவோர் பாடலாம் அல்லவா, சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையிலே வலைத்தளமும் நாங்களும் சுகமாக நலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனம் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னையுடன் தந்தை ஆசான் நான் அன்பு தமிழால் பெற்று வாழ எனக்கு வழிமணித்து இருந்து இந்த ஒன்றியல் தமிழ் வானொலியில் வல்லமையையும் தந்து நிகழ்ச்சியை ஆரோக்கியமாக கொண்டு செலுத்துவதற்கு வலு சேர்த்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி அவர்கள் தாழ் பணிந்து கொண்டு உலகளாக இருந்து எனக்கு உற்சாகம் அளித்து கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி நாங்கள் என்றென்றும் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்வோம் என்று கூறி அல்லல் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், இறைவா எங்களுக்கு அமைதியான சாந்தமான சமாதானமான வாழ்வு கொடுக்க வேண்டும், நாங்கள் அன்பு அறம் ஜீவகாருண்யம் மனிதனையும் காத்து வாழ்வோம் என்று ஒன்று கூடி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. 2026 19 9வது மாதம் இனிது நிறைவேறும் வேளையில் வாழ்வோம் வளமாக என்று கூறி விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நடைபெற்று முடிந்தது பாட்டுக்கு பதில் பாட்டு, நிறைவேறுகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. மீண்டும் சந்திப்போம்.

சிறப்பான அந்த பாடல் உடலுக்கு மிகவும் முக்கியமான பாடல். ஒவ்வொருக்கொருவர் உள்ளத்தை அறிந்து எப்பொழுதும் ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ வேண்டும், அதற்காக வாழுகின்றோம் என்று பலர் இருக்கின்றார்கள் தான். இந்த வேளையிலே இறுதியாக என்றாலும் சிறப்பாக ஓடி வந்து இணைந்த வேலூர் மாவட்டம் அன்பு சந்திரசேகர் அவர்கள் சுதந்திர உணர்வோடு வாழ வேண்டும், அவர் தன்னுடைய கடமைகளை கூறிய வேளையிலே மற்றவர்களுக்காக நாங்கள் வாழத்தான் வேண்டும், மற்றவர்கள் எங்களை மதிக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஆளாக வேண்டி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உறுத்தும் வகையில் ஒரு பாடலை தந்திருந்த, சுதந்திர உணர்வோடு மக்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டும், எங்களால் முடிந்தவரை அதற்காக பாடப்பட வேண்டும் என்ற கருத்து வரக்கூடியதாக ஒரு பாடலை ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தார். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற சுதந்திர உணர்வை தரும் பாடலாக சந்திரசேகர் நீங்கள் கேட்ட வழியில் உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். இதோ அந்த பாடல்.

நான் எனது எனக்கு மட்டும் நான் தான் என்று வாழாமல் சமதர்மம் என்ற கருத்தோடு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் விடுதலை உணர்வு வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்ற வேட்கையை குறிக்கும் வகையிலும் வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள், அதற்காக உழைப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்ற கருத்துக்கமைய சந்திரசேகர் நீங்கள் தந்த பாடல் மிகவும் ஒரு இனிமையான பாடலாக இருந்தது. கண்ணதாசன் ஐயாவின் வரிகளிலே இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் எங்களுக்கு கொடுத்த நேரத்தை விட்டு மீறி கொண்டிருக்கின்றோம். அனுமதி வழங்கி இருந்தாலும் நாங்கள் அந்த நேரத்துக்குள்ளே குறிப்பாக முடிக்க வேண்டும். இருப்பினும் எல்லோருடைய பாடல்களையும் தந்தேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கின்றது. நீங்களும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்று நீண்ட நேரம் இறுதி நேரத்தில் பேச முடியவில்லை. எனது நியமனமும் ஒன்று இருக்கின்றது. நேரத்தை கணக்கில் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இன்று இணைந்து சிறப்பித்த கஸ்தூரி தேவா, மகாலிங்கம் ஞானசேகரன் மற்றும் ரேவதி, ஷியாமலா, சாந்தி, சந்திரசேகர் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் அலங்கரித்தமைக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் உலகளாக இருந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து குறிப்புகளை எனக்கு பகிர்ந்து எனக்கு ஊக்கமும் அளித்துக் கொண்ட எல்லா உறவினர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 17வது நாள் கதம்பத்திலே மலர்ந்த உனக்காக நான் நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் வல்லமை வேண்டும், நல்லது தர வேண்டும், அன்பு கருணை சாந்தம் மனிதனையும் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று எல்லோரும் கூறி என் அன்னை தந்தை தாய் அன்பு தமிழ் இவர்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ்பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு மீண்டும் சந்திப்போம். நாளைய தினம் நடைபெறும் பக்தி வேளை சிறப்பாக நடைபெற எல்லோரும் வந்து இணைந்து சிறப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு கற்றலைந்து வரவேற்றுச் செல்கின்றேன். நிறைவு பெறுகின்றது என்று உனக்காக நான்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் வணக்கம் வணக்கம் என் அன்பு உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றலையில் கலந்து வந்த வேளையிலே உங்களுக்கு வணக்கம் கூறியதோடு அல்லாமல், என் அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தந்து கொள்கின்றேன். அனைவரும் நலம் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் இணைந்து முன்னியல் தமிழ் வானொலியில் காண இருப்பது கதம்பம். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஒன்பதாவது மாதத்தின் பன்னிரெண்டாவது நாள் காற்றலையில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கதம்பத்திற்கு வந்த வேளையிலே முதற்கண் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று அணிந்து அறிந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுக்கு ஓம் நமசிவாய என்று கூறுவதோடு என் தாய் தந்தையர் தமிழுக்கு என் தலை வணங்கி அன்பு கூறி அன்பு செலுத்தி நன்றி கூறி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்கள் பொறுமைக்கும் ஆதரவுக்கும் என்றென்றும் நன்றி கூறும் நான் காற்றலையில் இணைந்து சிறப்பிப்போம் இன்றைய நிகழ்வை என்று கூறிக்கொண்டு இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம் என்று கூறியிருந்தேன் அல்லவா. நீங்களும் நலமாக வளமாக இருந்து கொண்டு இப்பொழுது இணைவோம் என்று நான் அறிவித்த உடனே உடனடியாக எனக்கு பதிலும் இங்கே போட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே அவர்கள் நான் வருவேன் என்று தெரிந்து கொண்டு நான் ஆரம்பத்திலேயே இன்று கதம்பம் தருவது பாட்டுக்கு பதில் என்றவுடன் அன்பு மகள் ஷியாமலா உடனே காத்திருக்கிறோம் அப்பா என்று வரவேற்பு தந்தவர்கள் ஞானசேகரன், நாகப்பன், அத்துடன் எங்கள் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களும் வணக்கம் கூறி எல்லோரையும் வருக வருக என்று கூறும் வேளையில் மகள் ஷியாமலா பெருமூச்சு விட்டு வந்தாச்சு அப்பா வந்தாச்சு என்று கூறி கொண்டு வந்து இருக்கின்றார். வாழ்த்துக்களை என அன்பு உறவுகளே, உங்களை வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் உறவுகளை மீண்டும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய கதம்பத்துக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கதம்பம் தருவது எதுவாக இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த பாடல் வந்தவுடன் பாட்டுக்கு பதில் பாட்டு என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்தை அலங்கரிப்பதற்காக நாங்கள் அன்று கூடி ஒரு பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற ஒரு போட்டியை வைக்கும் வேளையிலே ஒரு பாடலை கூறிவிட்டால் அந்த பாடலில் முதல் வரியை சொன்னவுடன் இத்தனை பாடல்கள் எங்கள் உள்ளத்திலே தோன்றுகின்றது, எங்கள் ஞாபகத்திலே கிடந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அவற்றை வெளியே கொண்டு வரவுக்கு வேகம் வேண்டும். அந்த வேகத்தை விவேகமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளுகின்றோம். அந்த விவேகம் என்னவென்றால், ஒருவர் தரும் பாடலின் முதல் வரியில் வெறும் முதல் பதமோ இரண்டாவது பதமோ நான்கு ஐந்து பதங்களை கொண்டது ஒரு வரி, அதிலே ஒரு பாடலுக்கு ஒரு வரியில் அந்த பதத்துக்கு ஆரம்பிக்கும் ஒரு பாடலை தெரிந்து கொண்டு வந்து தரப்போகின்றோம். அதை எப்படி தரப்போகின்றோம்? விரைவாக தரப்போகின்றோம். விரைவாக தரும்பொழுது நாங்கள் அழைக்கும் அழைப்புக்குள் அடுத்தவருக்கு இடையூறாக இருக்கலாம், அடுத்தவருடைய அழைப்பு உங்களுக்கும் இடையூறாக அழைப்பவருக்கும் இடையூறாக இருக்கலாம். போட்டி போட்டி கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்று ஓடிக்கொண்டு வர வேண்டும். இதுதான் பாட்டுக்கு பதில் பாட்டு. இது ஒரு போட்டியாக நிகழ்வது. இறுதியிலே பார்த்தால் நாங்கள் 200 பாடல்களை எதிர்பார்த்து இந்த போட்டியை ஆரம்பித்து விட்டால் அந்த 200 பாடல்களையும் நீங்கள் வந்து சேர்த்து விடுவீர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே. எத்தனை பேர் வந்து சேர்க்கப் போகிறீர்கள், ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனை பாடல்களை தருகின்றார்கள், அவருடைய நினைவு எப்படி இருக்கின்றது, அவருடைய வலைத்தளத்தின் அழைப்பு ஒலி இணைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் கண்காணித்து யார் முதலில் அதிகமான பாடலை தருகிறதோ அவர் வெற்றியாளர் என்று தெரிவு செய்கின்றோம். இந்த பாட்டு இது நடைபெற்ற நிகழ்வு திரும்பவும் மீண்டும் மீண்டும் கூறுவதில் பல இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். புதிதாக பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், இங்கே எழுதி இருக்கின்றார்கள், நாங்களும் பங்கு பெறலாமா, பாட்டுக்கு பாட்டு பதில் பாட்டு என்றால் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு பொதுவாக குறிப்பிட்ட எல்லோரும் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்வார்கள். இரண்டாவது, அழைக்கும் என்ப உறவுகள் எந்த பாடலுக்கு நான் எந்த பாடலே உள்ள ஒரு பதத்துக்கு இந்த பதத்தை தருகின்றேன் என்று கூறி வர வேண்டும். என்னமோ ஒன்று பாடினாரே அது ஒன்று வந்துச்சே அப்படியெல்லாம் கூறக்கூடாது. நீங்கள் தருகின்ற பாடல் எந்த பாடலுக்கு எந்த பாடலில் வந்த பதத்திற்கு நீங்கள் பாடல் தரப்போகின்றீர்கள் என்று உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்துக்குள்ளே வந்து வந்து பாடி காட்ட வேண்டும். படத்தின் பேர் கதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பாடல் வரி முதல் பதம் இன்னாடைய பாடலினார் அவ்வளோதான். வணக்கமும் கூற தேவையில்லை. நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு முறையும் உழைத்து வணக்கம் கூறவும் தேவையில்லை. அதனால் உங்களுடைய பாடல் கிடைத்தவுடன் அப்படியா என்று நான் சரி என்றவுடன் நீங்கள் உடனே உங்களை அறியாமல் நீங்களாகவே துண்டிக்க வேண்டும். அநேகருடைய இணைப்பை நான் துண்டித்து இந்த அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலவரைக்கு வந்து வருபவர்கள் தங்கிவிடுகிறார்கள். அங்கே தேங்கி இருந்தோண்டு ஒருவருக்கொரு மிகவும் போட்டி பலமாக இருக்கின்றது. அழைக்கிறீர்கள், பாடலை சொல்லுகிறீர்கள், ஆ என்று நான் ஓகே என்றவுடன் நீங்கள் உடனே அதை நீங்களாகவே துண்டிக்க வேண்டும். பலரை நான் பார்த்துருக்கின்றேன், வச்சு கொண்டிருப்பீர்கள், நான் கூறி முடியும் மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், அது முடிந்தவர்களுக்கு அதுக்கு கதை சொல்ல பார்ப்பீர்கள், பாடலை கேட்டவுடன் வரியை பாடிக்கொண்டு போக பார்ப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரியாத பாடலாம் முதல் சொல்ல மட்டும் சொல்லி போட்டு ஓடிவிடுவீர்கள் அப்படின்னு சிலர் இருக்கின்றார்கள். இரண்டாவது வரி தெரியாதவருக்கு, ஆனால் எங்களுக்கு தேவை முதல் வரி. எத்தனை பாடல்களை உங்களால் தர முடியும்? கோடிக்கணக்கான பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன எங்களது தென்னகத்து தமிழ் திரைப்பட துறையில். அடுத்து, உலகத்தில் துன்பங்கள் நிச்சயமாக வருவது வழக்கம், சோகங்கள் வருவது வழக்கம், அதற்காக துஞ்சித்து போகக்கூடாது. எங்களுக்கு மட்டும்தான் சோகம் என்று எண்ணக்கூடாது. வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. இன்பம் வேண்டுமென்றால் துன்பத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். பிறவியில் எடுத்து வந்த வேளையிலே ஒரு பிறவியிலும் நாங்கள் செய்த கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அனுசரணையாக ஆதரவாக மன ஆறுதலை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துக் கொள்ளலாம். சரி, இப்பொழுது நாங்கள் ஆரம்பிப்போம். நின்று பேசுகின்றேன். இப்பொழுது எங்களுடைய காலநிலை ஒரு தடவை கூறத்தானே வேண்டும். உங்களுக்கு 18 பாகையில் இருக்கின்றோம். இது படிப்படியாக கூடி 22 பாகை வரை செல்லும், மீண்டும் குறைந்து வந்துவிடும். அப்படியான காலநிலைக்கு வந்துவிட்டோம். இப்போ பகல் நல்ல பகலாக இருக்கின்றது. இன்றைய பகல் 12 மணித்தியாலம் 32 நிமிடம் தான் என்று இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. நல்லது உறவுகளே வாருங்கள் என்று கூறிவிட்டேன் அல்லவா. பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வரத்தான் போகின்றீர்கள், ஆனால் என்ன பாடலுடன் நீங்கள் வருவீர்கள் என்பதை எங்களுக்கு தெரிய வேண்டுமே. எங்களுக்கு தெரிவதற்காக ஒரு பாடலை நான் இங்கே தெரிவு செய்து வைத்திருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் அதில் வரும் முதல் வரியை தொட்டு அந்த முதல் வரியிலே எந்த எந்த பதங்கள் வந்ததோ அந்த பதத்திலே ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடலை கொண்டு வரலாம். அப்படி என்றால் அது என்ன பதம் என்றுதானே எண்ணிக்கொண்டு காத்து கொண்டு இங்கே காத்து கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தெரிகின்றது. அதற்கான பாடலை இப்பொழுது தருகின்றேன். பாடுகின்றது அந்த பாடல்.

இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்கும் போது இதுதான் முதல் பாட்டு. காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது. இந்த ஆறு பதங்களை எங்கொண்ட முதல்வரிலே நீங்கள் இந்த ஆறுலே எந்த பதத்துக்கும் பாடலே கொண்டு வரலாம். எங்கே ஆரம்பித்து விட்டது? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான இலக்கத்தில் ஓடி வாருங்கள், இணையுங்கள், பாடல்களை குவியுங்கள்.

0: முதலில் வரும் நேயரை இணைப்போம், பார்ப்போம் யார் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
1: பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே.
0: வாழ்த்துக்கள், சென்று வாருங்கள். பூங்குயில் வாசமே என்று கேட்டவர் விட்டார். அந்த இங்கே சியாமலா வந்து விட்டார். சியாமலா மாறி அடித்து விட்டார். அவர்தான் முதல் நேயர், ஆனால் அவர் மாறி அழைத்திருந்தால் இருப்பினும் வருவார் என்று நினைக்கிறேன். அடுத்த உறவாக யார் வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். எங்கே அழைப்பு ஒன்று வந்து ஒன்று பாடல் ஒன்று பாடிக்கொண்டிருக்கு, எங்கே பாடுகின்றது? யாருடைய பாடல், யாருடைய ஒலி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என் உறவுகளே? வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம். இரண்டு நேரம் வணக்கத்தில் நலமாக இருக்கின்றீர்களா? பயணத்தில் இருக்கு, அதனால்தான் சத்தங்க. சரி, பாடலை கூறுங்க. புரியவில்லை, புரியவில்லை. பூங்குயில் பூங்குயில் ராகமலர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. சந்தன்ராஜ் பயணத்தில் இருந்து கொண்டே கேட்கின்ற நல்ல பாடலாக இருக்கின்றது. எங்கே வணக்கம் சியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம். என்ன சியாமலா,
2: என்னுடைய
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான ஒரு பாடல், முதல் பாடலா தருகின்ற உங்களுடைய முதல் பாடலா. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். உங்களுடைய ஒலி எனக்கு புரியவில்லை சந்தன்ராஜ், அங்க இறைச்சலாக இருக்கின்றது, என்ன கூறுங்கள்?
3: காலை நேரம் விதமான,
0: காலை நிரமிதமானது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். இங்கே யாரோ ஒருவருடைய அழைப்பு எனக்கு வரும்பொழுது அங்கே ஒலிக்கின்றது, இங்கே எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாடலும் கேட்கின்றது, எது ஒன்று தெரியவில்லை. சரி, பார்ப்போம், பாருங்கள். அடுத்த உறவாக யார் தரப்போகின்றீர்கள் பாடலை? எல்லோருடைய அழைப்பும் துண்டிக்கப்படுகின்றது. இங்கே இப்பொழுது கிருஷ்ணன், சந்தன்ராஜ், சியாமலா மூவர் இணைந்தீர்கள். உங்கள் மூவருடைய இணைப்பிலும் இன்னொரு இணைப்பு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, யாருடைய தெரியாது. அது சியாமலா உங்களுடைய இணைப்பிலே தான் பிள்ளை இருக்கின்றது போல்
2: இருக்கின்றது.
0: அந்த வழியில் அங்கே உங்களுக்கு வேற ஏதாவது ஒலி கேட்கின்றதா, வேற வானொலி எதுவும் கேட்கின்றதா?
2: இல்லப்பா, யாரோ பேசும்போது மட்டும்தான் கேட்டுச்சு. சந்தன்ராஜ் யாரோ பேசினாங்க, அப்பதான் கொஞ்சம்
0: நல்லது. கவனித்துக் கொள்ளுங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம்.
4: மாலையில் யாரோ மனதோடு பேசுறேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல மீண்டும் சந்தன்ராஜ், நீங்களும் தருகின்றீர்கள். உங்களுக்கு அங்கே போகிற ஏதோ ஒரு தொடர்படுகிறது. என்ன பாடல் ஐயா?
4: பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா?
0: ஓ, பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள், பிடிச்சிருக்குது, பிடிச்சிருக்கு. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது மீண்டும் சந்தன்ராஜ், நீங்கள் தான் கொண்டு வாருங்கள்.
4: சந்தன்ராஜ், நேரம் இது, நேரம் இது, நெஞ்சில் ஒரு பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது, அந்த பாடல் வந்து விட்டது.
4: பாட்டு ஒரு பாட்டு.
0: வாழ்த்துக்கள். பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை சியாமலா நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா, உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பகுதியிலே தான் உங்கள் தொலைபேசியில் ஒரு எது ஒலி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. என்ன பாடல் சியாமலா, என்ன பாடல்?
2: வாழ்த்துக்கள்.
0: அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு உங்கள் வானம் நீங்கள் பேசும் இடத்தில் வேறு ஒலி வந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே கிருஷ்ணன் ஒரு தடவை வந்தார், மறு தடவை காணவில்லை, வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஓடி வாருங்கள், தாருங்கள். வணக்கம் சந்தன் ராஜ். வணக்கம்.
4: மயக்கம் என்ன தயக்கம் என்ன?
0: வாழ்த்துக்கள். மயக்கம் என்ன தயக்கம் என்ன? வாழ்த்துக்கள். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? வாழ்த்துக்கள். அடுத்தது மீண்டும் சந்தன்ராஜ், நீங்கள் தான் பாருங்கள். சந்தன்ராஜ்
4: காலை தென்றல் பாடி வரும் நேரம்.
0: வாழ்த்துக்கள் காலை தென்றல். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தரப்ப ஒன்றீர்கள். சியாமலா தரப்ப ஒன்றார். வணக்கம் சியாமலா. வணக்கம்.
2: அப்பா யாரோடி யாரோடி எந்த ஊர் அந்த பாட்டுப்பா?
0: யாரோடி யாரோடி பிரச்சனை
2: யாரோடு யாரோ நீ எந்த ஊர் அந்த
0: யாரோடு யாரோ நீ
2: யாரோடு யாரோ அப்படி வரும்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ், நீங்களும் அந்த பொண்ணு கொண்டு பாருங்கள்.
4: தென்றலிலே மிதந்து வரும் தேவமங்கலம்.
0: வாழ்த்துக்கள். தென்றலிலே மிதந்து வரும். தென்றலிலே மிதந்து வரும். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் ஆறு தரப்ப ஒன்றீர்கள். மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் பாடல் தான். வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
4: தலைவர் பாட்டு வர வந்து மாமலை
0: போட்டு நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள். நெஞ்சில் மாமலை நல்ல பாடல். அடுத்தது மீண்டும் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: வணக்கம்யா. நீ இல்லாத போது எங்க
0: அதிகமா நீங்கள் தர வாழ்தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நீ இல்லாத போது இனிமை. அடுத்த வாழ்லை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த வாழ்லை மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது, கொண்டு வாருங்கள் உங்கள் வாடலை.
4: யாரோ பின்பாட்டு பாடையா?
0: ஓ யாரோ பின்பாட்டு பாடுறார்களா? வாழ்த்துக்கு பாடட்டும் பாடட்டும். யாரோ பின்பாட்டு பாட சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல், கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால்.
0: ஓ நல்ல பாடல். தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால். தென்றலோடு உடன் பிறந்தால் எங்கே? அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்கள் உங்களுடைய பாடல். இருவருக்கும் தான் போட்டியாக
4: இருக்கின்றது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல பாடல். நெஞ்சு நிலே நெஞ்சு நிலே நெஞ்சு நிலே நெஞ்சு நிலே ஊஞ்சல். மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு இல்லை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாட்டு பாடவா பார்த்து பேசவா? பாட்டு பாடவா பார்த்து பேசவா? சந்தன்ராஜ் வந்து விட்டீர்களோ, பாருங்கள் சந்தன்ராஜ்.
4: ஊர் ஊரா போகும் இந்த உடம்பு.
0: ஓ ஊர் ஊரா போகும் இந்த உடம்பு. ஊர் ஊரா போகும் இந்த உடம்பு. வாழ்த்துக்கள். அந்த வழியிலே தான் ஞானசேகரனோட வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானா.
3: வணக்கம் அப்பா. இனிய நண்பர் வணக்கம்.
0: இனிய நண்பர்களுக்கு உங்களுக்கு நான் உங்களுடைய இரவு வணக்கத்தை தருகிறோம். இணைந்து விட்டோம், ஐக்கியமாகி விட்டோம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
3: நலமாக வளமாக மகிழ்வாகவும் தங்கள் ஆசீர்வாதம் அம்மாவின் ஆசீர்வாதம் அன்பவர்கள் ஆசீர்வாதம் உள்ளேனப்பா.
0: சிறப்பு. எல்லோருடைய அன்பும் ஆசீர்வாதம் ஒருவர் கிடைக்கட்டும். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
3: தென்றல் வந்து என்னை தொடும்.
0: ஓ தென்றல் வந்து என்னை தொடும். இனிமையான பாடல். தென்றல்லே தந்திருக்கிறீர்கள். தென்றல் வந்து என்னை தொடும். சிறப்பு சிறப்பு. ஓடி வாருங்கள் மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு. அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? சியாமலா நீங்கள் தான். சியாமலா
2: நெஞ்சிலே நினைவு முகம் அந்த பாட்டுப்பா. நினைவு
0: நினைவு முகம் நல்ல பாடல். ஆமாம் ஆமாம் சியாமலா. நெஞ்சு நிலை நினைவு. அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? நெஞ்சு நிலை. இப்போ ஞானசேகரனும் வந்து இணைந்து விட்டார். கிருஷ்ணன் நின்று விட்டார். அவர் ஓய்ந்து விட்டார். அவர் தெரியவில்லை. அல்ல இணைப்பு கிடைக்கவில்லை. தெரியவில்லை. சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: முகத்தில் முகம் பார்க்கலாம்.
0: ஓ வாழ்த்துக்கள். முகத்தில் முகம் பார்க்கலாம் நல்ல பாடல். முகத்தில் முகம் பார்க்கலாம். வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ்
4: போகுதே போகுதே பைங்கலையா?
0: ஆஹா போகுதேயா? விடாதீங்க பிடிங்க பிடிங்க எட்டி பிடிங்க விடாதீங்க. போகுதே போகுதே. அடுத்த பாடல் தருவதற்கு யாராக இருக்கலாம் என்ற எண்ணும் வேளையில் சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா.
2: அப்பா முகம் ஒரு நிலா வெளியிரு நிலா அடதா மூன்று நிலா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முகம் ஒரு நிலா வாழ்த்துக்கள். அடுத்த வாழ் யார் தரப்போகின்றீர்கள்? முன்னிற் தமிழ் வானொலியில் நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது அழைப்பவர்களுடைய யாரோ ஒருடைய அழைப்பில் இன்னும் ஒரு ஒலி வந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் இருக்கும் இடத்தில் வேறு வானொலி வேலை செய்கிறதா அல்லது வேறு யாருடைய தொலைபேசி அழைப்புகள் எதுவும் நடைபெறுகிறதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்கள் தொலைபேசியில் எங்கே ஷாம்லா வாருங்கள்.
2: அப்பா வெளியில் விழுந்து இதயம் நுழைந்த அந்த பாட்டுப்பா.
0: ஓ வெளியில் விழுந்துட்டுதா, சரி வெளியில் விழுந்து. வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். அடுத்த வாழ்க்கை தருவது யாராக சந்தன் ராஜ். நீங்கள்
3: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் நல்ல பாடல். நன்றி. மீண்டும் அடுத்த பாடலை தருவது ஞான சந்தன் ராஜ். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடல் ஷியாமலா வருகின்றார். ஷியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் அந்த பாட்டுப்பா.
0: ஓ அப்படியா, நீ எழுதி எழுதி பாடி விட்டீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எழுதி பாடி வந்தேன் நல்ல பாடல். எழுதி எழுதி பாடி வந்தேன். அடுத்தது வருகிறார் எங்களுடைய சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
4: இதயம் ஒரு கோயில்.
0: ஓ வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். இதயம் ஒரு கோவில் பயணத்தில் இருந்தாலும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றார். இதயம் ஒரு கோவில் என்ற பாடலை தந்து விட்டு சென்ற பொழுது கிருஷ்ணன் இப்பொழுதுதான் பெறுகிறார். வணக்கம் கிருஷ்ணா, என்ன என்ன நடந்தது உங்களுக்கு? கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் என்ன பாடல்? கிருஷ ணன் உங்களை இணைத்து விட்டேன் என்ன பாடல்? அடுத்த பாடலை ஷியாமலா தரப்புகின்றார். எங்கே பார்ப்போம் ஷியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அப்பா இதயம் இதயம் எழுதியது அது ஒரு புது கவிதை அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்லை கொண்டு ஓடுவாருங்கள். அடுத்த வாழ்லை தருவது சந்தன் ராஜ். வணக்கம்.
4: பாடி அழைத்தேன்.
0: ஓ பாடி அழைக்கிறீங்க, சும்மா அழைக்கவில்லை, பாடி அழைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடி அழைத்தேன் உங்கள் பாடல் கிடைக்கட்டும். இங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய இணைப்பு பாவம் இருக்கின்ற அழைப்பு என்னவோ செய்து கொண்டிருக்கின்றது போல் இருக்கின்றது. இப்பொழுது கிருஷ்ணன் வந்துவிட்டார். இல்லை சந்தன்ராஜ் வந்திருக்கார். வணக்கம் சந்தன்ராஜ்.
4: பாடி பறந்த கிளி.
0: பாடி பறந்த கிளி வாழ்த்துக்கள். பாடி பறந்து விட்டதா அந்த கிளி? ஐயோ பாடி பறந்து விடாத, இரட்டி பிடிங்கள். பாடி பறந்த கிளி. அடுத்த பாடல் கிருஷ்ணன். கிருஷ்ணன் உங்களை இணைக்கின்றேன் வரவில்லை, வருங்கள் கிருஷ்ணன். என்ன பாடல்?
1: விழியே விழியே உனக்கு என்ன வேலை.
0: ஓ அப்படியா, சென்று வாருங்கள் மீண்டும். அதுக்கு வேலை இல்லை இங்கே. விழியே விழியே உனக்கு என்ன வேலை. விழியே விழியே. அடுத்த பாடல் ஷியாமா சந்தன்ராஜ் நீங்க
4: தருகின்ற.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்றலோ தீயோ தீண்டியது யாரோ. இந்த கேள்வியை கேட்டவுடன் மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம். பாருங்கள் தாருங்கள் சந்தன்ராஜ். இணைந்து விட்டேன் ஐயா சந்தன்ராஜ்.
4: பாட்டு பாட பாடம் சொல்லவா.
0: அது வந்து விட்டது.
4: சொல்லவா சொல்லவா ஒரு பாடம்
0: சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா சொல்லுங்கள். சொல்லவா சொல்லவா. வாழ்த்துக்கள். அந்த கதையை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். ஷியாமலா வாருங்கள்.
2: அப்பா வேலை இல்லாத வேண்டாம் வேலை தெரிஞ்ச வேண்டாம்.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேலை இல்லாத வேண்டா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் தரப்போறீர்கள்? விழியே விழியே உனக்கு இந்த வேலை என்றவுடன் வேலை இல்லாத வேண்டாம்னு பாடிவிட்டார் ஷியாமலா. ஷியாமலா வர வேண்டும், அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ். கிருஷ்ணன் உங்களுடைய பாடல் தாருங்கள்.
1: காலை கதிரி.
0: காலை கதிரி என்ன வாழ்த்துக்கள். காலை பாட வேண்டாம் ஐயா, காலை கதிரை சொல்லிவிட்டால் போதும். முதலே உங்களுக்கு ஆரம்பத்தில் கூறிவிட்டேன். காலை கதிரை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்ல சந்தன்ராஜ் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். இணைப்பை துண்டிக்க பண்ண உடனே நீங்கள் திருப்பி சொல்லிக் கொண்டு இருக்கிறதால் எல்லாம் பிரச்சனையா இருக்கின்றது ஐயா. அங்கே அடுத்த வாழ்லை தருவது யாரா இருக்கலாம்? எல்லாம் புலமை விட்டது. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றனர். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம், இணைத்து விட்டேன் உங்களை. உங்கள் இணைப்பு பிழைத்து விட்டதா? மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை திருப்பதி யாராக ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார் அன்புடனே. அடுத்த உறவு யார் என்று பார்க்க வேண்டும். ஒழித்து கொண்டிருக்க வந்துவிட்டு தந்துவிட்டு உடனடியாக துண்டித்து விடுங்கள் இணைப்பை. கிருஷ்ணன் நீங்கள் தான் பெறுகின்ற வாருங்கள்.
1: விழியலை மேலே விண்மீன் போல.
0: விழியலை மேலே விண்மீன் போல. வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த அழைப்பு சந்தன்ராஜ் உங்களுடையதாக இருக்கின்றது. வாருங்கள் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன், உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். சந்தன்ராஜின் இணைப்பு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை இணைத்து விட்டேன், உங்களுடைய ஒலி எனக்கு வரவில்லை. நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் சந்தன்ராஜ். அடுத்த உறவு சியாமலா வாருங்கள், கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
2: அப்பா விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலை வந்தவன்.
0: அப்படியா, விண்ணோடும் முகிலோடும் விளையாடுதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள் விண்ணோடும் முகிலோடும். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
1: பாட்டும் நானே பாவமும் நானே.
0: அப்படியா, வாழ்த்துக்கள் மீண்டும் வாருங்கள். பாட்டும் பாரு பாட்டும் நானே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் திறப்புகிறீர்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். உங்களை நான் மூன்றாவது தடவை நான்காவது தடவை உங்கள் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது ஐயா. என்ன காரணம்? சரியானது, நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய வரி எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். என்ன ஐயா?
1: பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவதை கேட்ட கேளாயு.
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டுக்கு பாடு படகோட்டி. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போறீர்கள்? அடுத்த பாடலை சியாமலா நீங்கள் தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா நானே நானா யாரோ தானே அந்த பாட்டு.
0: நீங்க தான், நீங்க தான் பெரிய யாரும் இல்லை, நீங்க தான். நானே நானா, வாழ்த்துக்கள். நானே நானா யாரோ தானா. கிருஷ்ணன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
1: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன்.
0: வாழ்த்துக்கள் சென்று வாருங்கள். பாட்டொன்று கேட்டேனா, வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலா உங்கள் பாடல், கொண்டு வாருங்கள் சியாமலா.

பாட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அப்பா, அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று எண்ணும் வேளையில் அந்த பாடல் யாரும் தரவில்லை என்னும்.

0: அழைக்கின்றீர்கள், உங்கள் அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, என்ன காரணம், யாரோ ஒருவருடைய அழைப்பு தாமதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. இப்பொழுது சந்தன்ராஜ் மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் சந்தன்ராஜ்.
1: நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம்.
0: வாழ்த்துக்கள். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம். உங்கள் அழைப்பு எனக்கு பல தடவை தடைப்பட்டு விட்டது. நன்றி. இருப்பினும் வந்துவிட்டீர்கள், வந்துவிட்டீர்கள், மீண்டும் வருகின்றீர்கள். நீங்கள் தான் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: ஒரு பெண் புறா.
0: ஓ ஓ, பெண் புறா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவதற்கு முயற்சிக்கின்றார் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன்.
2: நேரம் நல்ல நேரம்.
0: அது வந்துவிட்டது, நெருங்கி பார்க்க அது வந்துவிட்டது. அந்த பாடல் ஒரு பாடல் தாருங்கள்.
2: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி.
0: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. நீங்களும் நல்ல பிள்ளை சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தருகிறீர்கள்.
3: அப்பா ஒரு தெய்வம் தந்த பூவே, அந்த பாட்டுப்பா.
0: ஓ,
3: சந்திரராஜ் பாட்டு.
0: ஓ ஆமா, ஒரு தெய்வம் தந்த வீடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் பாடல் வர வேண்டும். அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: நல்லதோர் வீணை செய்து.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நல்லதோர் வீணை செய்து. நல்லதோர் வீணை செய்து. அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரும் பாடல்.
1: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.
0: ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். வாழ்த்துக்கள். இந்த வழியில் சாமலா நீங்கள், இல்லை மீண்டும் சந்தன்ராஜ், நீங்கள் தான் அழைக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
1: தெய்வமே தெய்வமே
0: தெய்வமே தெய்வமே தெய்வம் திரைப்படம், நல்ல பாடல். தெய்வமே, கடைசியில தெய்வத்திற்கு தானே போவோம். தெய்வமே தெய்வமே என்ற பாடல். இனிமே இந்த வழியில அடுத்த பாடலை தருவதற்காக எங்களுடைய சாமலா அழைத்து விட்டார். சாமலா கொண்டு வாருங்கள்.
3: வீணை கொடியுடைய வேந்தனே.
0: வாழ்த்துக்கள். வீணை கொடியுடைய வேந்தனே. வாழ்த்துக்கள். வீணை கொடியுடைய வேந்தனே. அடுத்த பாடல் கிருஷ்ணன், உங்களோட பாடலாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் ஐயா.
0: சிறப்பு பொன்னூஞ்சல் சென்று வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். நல்ல காரியம் சீக்கிரம். வாழ்த்துக்கள். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், வச்சிருக்க கூடாது. சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். பூவே முதல் பூவே, பூவே முதல் பூவே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தர போறீர்கள்? அடுத்த பாடலை தருவது சியாமலா, உங்கள் பாடல்.
3: அப்பா நன்றி சொல்லி பாடுவேன், நாயகி நானாலே.
0: அப்படியா, நன்றி சொல்லி பாடுவேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ், நீங்கள்.
1: கொடியிலே மல்லிகைப்பூ. மணக்குதா?
0: கொடியிலே மல்லிகைப்பூ. வாழ்த்துக்கள். கொடியிலே மல்லிகைப்பூ. கிருஷ்ணன் தாருங்கள்.
2: வீணை பேசும் அதை,
0: வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களுக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வீணை பேசும். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரும் பாடல். ஓ, கல்யாணம் வந்துருச்சா? அழைப்பு வந்துருச்சா? கல்யாணத்துக்கு மல்லிகைப்பூ கல்யாணம். வாழ்த்துக்கள். அநேகமா இந்த பாடலை அவர் தருவார். சிறப்பு. சியாமலா தாருங்கள்.
3: அப்பா பூ பூவா பூச்சிருக்கு பூமியிலே ஆயிரம்
0: பூத்துக்கு தெரியாத காட்டுக்கு போயிட்டீர்கள். பூ பூவாய் பூத்திருக்கும், பூ பூவாய் பூத்திருக்கும். இது வந்து தாமர நெஞ்சுமே நம்ம பாடல். பூ பூவாய் பூத்திருக்கும், பூவிலே ஆயிரம் பூ. அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்கள் பாடல். சந்தன்ராஜ், உங்களோட இணைப்பு இணைத்து விட்டேன். எங்கே காணவில்லை உங்களை? உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் உங்கள் நின்று விட்டது. அடுத்தது சியாமலா, நீங்கள் தரும் பாடல். கொண்டு வாருங்கள்.
3: அப்பா பேசியது நான் இல்லை.

0: கண்ணு தானே அந்த
1: அப்போ
0: படம்.
1: வேறே அதுங்க உங்களோட நம்பர்லாம் இந்த விளம்பரம் என்ன பேசியது நான் இல்லை என்று பேசியது நான் இல்லை கண்கள் தானே. வாழ்த்துக்கள். அடுத்த வாழை தருவது சந்தனராஜ். இல்லை கொடுங்கள்.
2: பூவே முதல் பூவே, பூவே முதல் பூவே.
1: முதல் தந்து விட்டீர்களே இந்த பாடல்.
2: அது பூ, அது வேற பாடல்.
1: சரி சரி சரி, வாழ்த்துக்கள் பூவே முதல் பூவே. எனக்கு அப்படித்தான் கேட்டது உங்களை, உங்களை ஒளி சரியா. கிருஷ்ணன் தர வேண்டும்.
3: கொடி அசைந்ததும் காற்று வந்ததா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா. கட்டிக்காரன் கட்டிக்காரன். இப்பொழுது சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
2: பூங்காற்றே, பூங்காற்றே,
1: பூங்காற்றே, பூங்காற்றே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
0: அப்பா பூவே நீ ஆடவா அந்த பாட்டுப்பா.
1: ஓ அப்படி ஒரு பாடல் இருக்கோ. ஓ
0: கல்கி, கல்கி படத்துல. பூவே நீ ஆடவா புது பல்லவி நான்.
1: வாழ்த்துக்கள் சிறப்பு மகளே. உடனே பாருங்க சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். சந்தனராஜ் உங்களுடைய இணைப்பு இன்றைக்கு சரியான போரா இருக்கு. சந்தன்ராஜ் என்னையா
2: அசைந்தாடும் தென்றலே.
1: ஓ அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயோ. வாழ்த்துக்கள் அசைந்தாடும் தென்றலே. சரியான இக்கட்டாளர் இடத்துல இருந்து கொண்டு அழைக்கின்றது உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
3: பூங்காற்றே அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு சொல்லிவான்.
1: எந்த பொண்ணுட்டே ஐயா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். செய்தி அனுப்புறீர்கள் என்ன நல்ல என்ன. பூங்காற்றே அந்த பொண்ணுகிட்ட. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் மீண்டும் அழைக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ். சந்தனராஜ் உங்களை இணைத்து விட்டேன் பாருங்கள்.
2: முதல் முதலாக காதல் பாட வந்தேன்.
1: ஓ நிறமாறாத பூக்கள் முதன் முதலாக. வாழ்த்துக்கள். முதன் முதலாக காதல் டூயட். சியாமலா தாருங்கள். போட்டி பலமாக இருக்கின்றது. கொண்டு
0: வாங்கோ தீய தீண்டியது நானும் அந்த பாட்டு.
1: அந்த பாடல் வந்து விட்டது. போற பாடல் தாருங்கள்.
0: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு?
1: அது தெரியும், அதுக்கு தெரியும், தெரியும். தென்றலுக்கு தெரியும். நல்ல பாடல். தென்றலுக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் தெரியும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தான் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: முதல் வணக்கம் எங்கள்
1: முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. வாழ்த்துக்கள். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. சியாமலா நீங்கள் தாருங்கள்.
0: அப்பா காதல் சிறகை காட்டினீர்கள் அந்த பாட்டுப்பா.
1: அடி சாக்கேட நல்ல பாடல். காதல் சிறகை இல்ல. வாழ்த்துக்கள். காதல் சிறகை காட்டில் வித்தியே வசம் பலம் படமும் படம். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: தென்றல் வந்து அந்த தேரடியில்.
1: என்னப்போ
3: தென்றல் வந்து அந்த தேரடியில்? மலேசியா வாசவன் பாடின பாடல்.
1: ஆமாம் அந்த பகி பாடங்கள். தென்றல் வந்து
3: அது தென்றல் வந்து அந்த செய்தி
1: சரியா சொல்லுவீர்கள். ஒரு பாடல் ஒரு பாடல் கொண்டு வாருங்கள். ஒரு பாடல் கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: தெரியாத நோக்கியா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
2: சந்தன்ராஜ்.
1: சந்தன்ராஜ் தெரியாதோ நோக்கு. தெரியும் தெரியும் தெரியாதோ நோக்கு. எங்க சியாமலா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
0: அப்பா வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே அந்த பாட்டு.
1: நாங்களும் சொல்லிவிட்டோம். வணக்கம் வணக்கம் பலமுறை சொன்னேன். வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் ஐயா.
2: தெரியும் தெரியும் விஷயம் தெரியுங்க.
1: ஆமாமா தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் எங்களுக்கு. தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும். தெரியும் தெரியும் விஷயம் தெரியும். நல்ல பாடல். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். நீண்ட நேரம் கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
4: வணக்கம் அப்பா. அசைந்தாடும் காற்றுக்கு.
1: அசைந்தாடும் காற்றுக்கும் வாழ்த்துக்கள். அசைந்தாடும் காற்றுக்கும் அழுந்தாடும். ஆமாம் நல்ல பாடல். அசைந்தாடும் காற்றுக்கும். அடுத்த பாடல் அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் இணைப்பு கிடைச்சு விட்டதா?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் கொண்டு வாருங்க.
2: சீன திரைப்படத்துல இருந்து. அதேதான் வணக்கம் வணக்கம் வணக்கம் தான் பாட்டு.
1: அப்படியா? நாங்க நீங்க மீண்டும் வணக்கம் கூறுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் அந்த பாடல் அந்த பாடல் சீன திரைப்படம். வாழ்த்துக்கள் மகனே. சிறப்பு சந்தன்ராஜ். தெளிவான கருத்து. எங்க ஞானசேகரன் தாருங்க.
4: கொண்டு வாங்க.
1: அதுதானே
4: காற்றுக்கு
1: என்ன வேலி? அது உண்மையான கேள்வி. காற்றுக்கு என்ன வேலி? வாழ்த்துக்கள் ஞானசேகரன். ஞானசேகரன் துடிப்போடு வருகின்றார். ஓடி வாருங்கள், அடுத்த பாடல தருவது கிருஷ்ணன். உங்கள் பாடல ஐயா கொண்டு வாருங்களப்பன்.
3: தண்டிலே தூது சொல்ல,
1: அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு பாடல் தாருங்கள்.
3: தூது செல்ல ஒரு தோழி இல்லை.
1: ஓ, வாழ்த்துக்கள். தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாடுவது நல்ல பாடல். அடுத்த பாடல் கூடி வாருங்கள். எங்கே அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா, உங்கள் பாடலை. சியாமலா
0: அப்பா, கடல் அலை கால்களை அந்த பாட்டுப்பா. கடல் அலை கால்களை அந்த பாட்டுப்பா.
1: ஜெயச்சந்திரன் ஐயா, என்ன பாடு? நல்ல
0: பாடு.
1: ஆமா, நல்ல சிறப்பான ஒரு பாடல். கடல் அலை கால்களை. ஆனா இறுதி வரைக்கும் காட்சியில காலை காட்ட மாட்டாங்க. அங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் பாடலை.
2: காற்றுக்கு தூது விட்டியா, கவிதைகள்
1: விட்டுட்டீங்களா நீங்கள? அவங்க வேலி என்னன்னு உடனே தூது விட்டுட்டீங்களா? காற்றுக்கு தூது விட்டு வாழைக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காற்றுக்கு தூது விட்டு என்று பாடலை தருகின்றீர்கள். அடுத்த பாடல் மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடலாக தான் இருக்கின்றது. வாருங்கள்.
2: தூது சொல்வாயா ஒரு தோழியா.
1: தூது சொல்வாயா ஒரு தோழியா.
2: தோழி.
1: ஓ, தூது சொல்வாயா தோழியா. தூது சொல்வாயா தோழி. அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தர வேண்டும். கொண்டு வாருங்கள் சியாமலா.
0: அப்பா, தூது போ செல்ல கீழியே அந்த பாட்டுப்பா.
1: சும்மா சொல்லிவிட்டார் கிருஷ்ணன். தூதுண்டு எல்லாரும் தூதுல வருகின்றீர்களா? கட்டிக்கார்கள். தூது போ செல்ல கிளியே. ஓ, தூது போ செல்ல கிளியே. செல்ல கிளியன்னா போகும் தானே. சந்தன்ராஜ், இப்பொழுது நீங்கள் என்ன பாடல்?
2: தோழியா என் காதலியா.
1: தோழியா என் காதலியா. வணக்கம் மீண்டும் பாருங்கள். தோழியா என் காதலியா. அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் மீண்டும் சந்தன்ராஜ், நீங்கள் தான் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம். பூ போல் மனசு இருக்கியா.
1: அப்படியா? ஓ, வாழ்த்துக்கள். சிறப்பு, எல்லோரும் அப்படி இருந்தால் நல்லம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: செல்லக்கிளியே மெல்ல பேச.
1: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். செல்லக்கிளியே மெல்ல பேசா, நல்ல பாடல். செல்லக்கிளியே மெல்ல பேசுங்கள். அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தரும் பாடலா இருக்கின்றது. கொண்டு வாருங்கள்.
0: செல்ல கிளிகளாம் பள்ளியில அந்த பாட்டுப்பா.
1: அப்படியா? செல்ல கிளிகளாம் பள்ளியில வந்து விட்டீங்களா? வாழ்த்துக்கள். செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, நல்லது நல்லது. அடுத்த பாடல என்ன பாடல அவர் கொண்டு பார்ப்போம். ஞானசேகரன் கொண்டு வருகின்றார், இல்லை சந்தன்ராஜ் வருகின்றார். பாருங்கள் சந்தன்ராஜ். அந்த பாடல் வந்து விட்டது மகனே. ஒரு ஒரு பாடல் தாருங்களேன் ஞானசேகரன்.
3: கொண்டு வாருங்கள். பள்ளிக்கூடம் போகலாமா.
1: வாழ்த்துக்கள். போய் வாருங்கள் மீண்டும். பள்ளிக்கூடம் போய் வரலாமா. பள்ளிக்கூடம் போகலாமா. பள்ளிக்கூடம் போகலாமா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்களுடைய குரல் தான். ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: பள்ளிக்கூடம் போகலாமா ஐயா.
1: அதைத்தான் இப்பொழுது கிருஷ்ணன் கேட்கிறார். யார் போக போறீர்கள்? பள்ளிக்கூடம் போற இடத்துக்கு போங்க. அடுத்த பாடல் யார் தான் போகின்றீர்கள்? முன்னிலை தமிழ் வானொலி ஞானசேகரன், நீங்கள் ரெண்டு பாடல் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். முதல் பாடலையும் தந்து இதையும் தந்தால் இன்னும் உங்களுக்கு பதிவு அதிகமாகும். அதை தரலாம். உங்களுக்கு அங்கே பதியப்படவில்லை முதல் பாடல். இப்பொழுது யாருடைய

0: பெருமையான இந்த பாடலுக்கு தான் முதல் வரியை கொண்டு தொடுத்து கொண்டு வந்தீர்கள். இப்போ ஓடி வருகின்றார் கிருஷ்ணன் தன்னுடைய பாடலை தொடர்கிறார். கிருஷ்ணா கொண்டு வாருங்க.
1: போகாதே போகாதே என் கனவா.
0: வாழ்த்துக்கள் வீரபாண்டிய கண்டபொம்மன், மீண்டும் வாருங்கள். போகாதே போகாதே என் கனவா, போகாதே போகாதே. எத்தனை தடவை சென்றாலும் கேட்பாங்களா இவங்கள். எங்கே சியாமலா தாருங்களேன் உங்கள் பாடலை.
2: பூங்குயில் ராகமே புதுமலர்,
0: அந்த பாடல் வந்து விட்டது ஆரம்பத்திலேயே. ஒரு பாடல் தாருங்கள். சந்தன்ராஜ் உங்கள் பாடலே தர வேண்டும். கொண்டு
3: பாருங்கள்.
0: எங்க வள்ளி, எங்க வள்ளியில எனக்கு மட்டுமல்ல அடுத்தவருக்கும் விளங்கப்படும் அல்லவா, நன்ற வகையில் இருக்கும். மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் பெறுகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். மீண்டும்
3: சந்தன்ராஜ்,
0: காசி காசி என்மனவானில் வாழ்த்துக்கள், என்மனவானில் சிறகவடி வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலா உங்கள் பாடலாக இருக்கின்றது, மகளே கொண்டு வாங்க, கொண்டு வாங்கோ.
2: வெள்ளி நிலா வானத்திலே வந்து போகுது,
0: கட்டிக்காரி கட்டிக்காரி, வெள்ளி நிலா வானத்திலே, வெள்ளி நிலா வானத்திலே கொண்டு வந்து விட்டீர்கள். அடுத்த பாடல் யார் தருவது? அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது சந்தன்ராஜ் நீங்கள் வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
3: ஒரு ராகம் தராதீங்க.
0: என்னையா
3: ஒரு ராகம் தராதீங்க.
0: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஒரு ராகம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போவீர்கள்? அடுத்த பாடலை தருவது சியாமலா. சியாமலா நூறாவது பாடலை
2: கண்டுபிடிக்கும்.
0: ஓ வாழ்த்துக்கள், நூறாவது பாடலை கண்டுபிட்டோம். மனமே நூறாவது பாடலை சியாமலா தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். மனமே முருகனின் மயில் வாகனம், இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்.
1: என் மனச பறி கொடுத்து உள் மனதில் இடம் பிடித்து.
0: கொடுத்துட்டீங்களா? என் மனச பறி கொடுத்துட்டீங்களா? மீண்டும் பாருங்க, கொடுத்தா என்ன செய்யறது? எங்கே சியாமலா நீங்க தாருங்க.
2: அப்பா ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, அந்த
0: பயணங்கள் முடிவதே அப்படித்தானுமா வரும். ராக தீபம் ஏற்றும் வேளை, புயல் மழையோ. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
3: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு
0: அதிகமா தார பாட்டு. நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவு பாட்டு. வாழ்த்துக்கள் தினமும் நான் கேட்டு. சியாமலா தர வேண்டும்.
2: அப்பா என்னடி மயக்கமா சொல்லடி, அந்த பாட்டு.
0: ஒரு மயக்கம் இல்ல, எல்லாரும் நிதானமா இருக்க. என்னடி மயக்கமா, அற்புதம், நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல் தருவதற்காக இப்பொழுது அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன். அவர் வந்து ஒரு யாரும் இல்ல, சந்தன்ராஜ் நீங்கள் தான் பெறுகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது மீண்டும் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொண்டு பாருங்க உங்கள் பாடலை.
1: ஜென்மனவாணி சிறகை விரித்து
0: வண்ண பறவைகளை வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். ஜென்மனவாணில் சிறகை விரித்து. அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ஞானசேகரன், கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
4: சொன்னது நீதானா சொல் சொல்.
0: ஓ நெஞ்சம் மறப்பதில்லை. சொன்னது நீதானா சொல், சொன்னது நீதானா சொல் சொல் சொல் என் உயிரே. வாழ்த்துக்கள், நல்ல பாடல். அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடலா இருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
2: அப்பா நிலவு ஒரு பெண்ணாகி பாட்டுப்பா.
0: ஓ அப்படி ஒரு பாடல் இருக்கு அல்லவா, மறந்து போனா. நிலவு ஒரு பெண்ணாகி வாழ்த்துக்கள், இனிமை இனிமை இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு ஒரு இசையை கேட்க இருக்கின்றோம். அந்த இசை இதுதான்
5: ஆரம்பம்.
0: இடைவெளியை கண்ணுடன் பாடல் ஓடுகின்றது. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
3: நீதானா, நீதான்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல். ஞானசேகரன் தாருங்களையா, ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானசேகரன் உங்களை இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும். இப்பொழுது சந்தன்ராஜ் வந்து விட்டார், கொண்டு வருங்கள் சந்தன்ராஜ். சந்தனராஜ்
6: வணக்கம்யா. என் வானிலை வரும் அன்பே வாவம்.
0: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா உங்களை இணைத்து விட்டேன். சியாமலா வர வேண்டும்.
2: அப்பா நீதானா நிசந்தானா அந்த பாட்டு.
0: நீதானா நீதானா வந்து இப்ப நீங்க நீதானா நிசந்தானாக்கு வந்து விட்டீங்க. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. நீதானா நிசந்தான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல அறுத்துறப்பவர்கள் அடுத்த வாழ்நிலை தருவது எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். கொண்டு வர
6: சந்தன்ராஜ்.
0: நீங்க நீதானா நீதானா நெஞ்சே நீதானாக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நீதானா நீதானா நெஞ்சில் நீதானா நீதானா வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்க ஞான சார் உங்களுடைய பாடல் ஒன்று துண்டி குறைபாடா இருக்கின்றது. கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்
1: நீதானா என்னை அழைத்தது.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்க, நாங்கள் தான் அழைத்தோம் உங்களை. நீதானா என்னை அழைத்தது என்ற பாடல். என்னை அழைத்தது அலிபாபா. ஞானசேகரன் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. ஞானசேகரன் இணைந்து
6: விட்டீர்கள்.
0: நெஞ்சில் மாமலை. ஞான இது சந்தன்ராஜ் சந்தன்ராஜ். நெஞ்சில் மாமலை தலைவருடைய பாடல். கெட்டிக்காரன் நெஞ்சில் மாமலை. அவர் வராது விட்டாலும் அவர் பாடல் வந்து கொண்டிருக்கிறது. ஞானசேகரன் உங்களுக்கு இணைப்புத்தான் இருக்கின்றது. பாருங்கள் ஞானசேகரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா. நன்றி.
0: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: மறந்து விடுதா.
0: ஓ பாவம் இல்லையா, சொல்றது பாவம் இல்லையா. பாவம் நினைத்து விட்டாரு இப்படி மறக்கிறது. நெஞ்சே நெஞ்சே மறந்து விடுது. இவ்வளவு பாவம். அடுத்தது சியாமலா நீங்கள் தரும் பாடல்.
2: அப்பா நெஞ்சே குருநாதரின் சேவடி நிலைந்த.
0: நெஞ்சே குருநாதரின் நல்ல பாடல். மோகமுல்லையா. நெஞ்சே குருநாதரின் நல்ல பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல்.
6: நன்றி.
0: அவர் வளமையாக அங்காடியில் இருக்கும் போது கல்லாப்பட்டிக்க தேடலாம். இப்பொழுது பயணம் புரியும் போது பக்கத்தில் இருக்கிறோட மாதிரிட முடியும். ஞானசேகரன் தரவேண்டும். ஞானசேகரன்
4: வணக்கம் அப்பா. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி.
0: அதண்டா உண்மைதான். இவங்க எங்கே பணத்தை தேடுறாங்க, நீங்க நிம்மதியை தேடுறீங்க. வாழ்த்துக்கள் மீண்டும்
4: மன்னிக்க
0: வேண்டும். எங்க அடுத்த பாடம் சியாமலா நீங்கள் தரும் பாடலா இருக்கும்.
2: அப்பா தேடினேன் வந்தது அந்த பாட்டுப்பா.
0: அநேகமா ரெண்டு பேரும் இதைத்தான் சொல்றீங்களா. அவர் தேடுவார், நீங்க தேடுன்னு சொல்லிவிட்டீர்கள். தேடினேன் வந்தது அநேகமா அப்படி வரும் இந்த பாடல் ரெண்டும். தேடினேன் வந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது என்னுடைய சந்தன்ராஜ் தான் மீண்டும் வருகின்றார். கொண்டு வருங்கள் சந்தன்ராஜ்.
6: எங்கே எனது கவிதை.
0: அதை பணத்தை தேடுறீங்களா. எங்கே எனது கவிதை. வாழ்த்துக்கள். எங்கே எனது கவிதை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல். கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்.
1: தேடுகின்ற கண்களுக்கு ஓடி வரும் சாமி.
0: ஐயப்ப சாமியா. தேடுகின்ற கண்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். தேடுகின்ற கண்களுக்கு. அடுத்த பாடல் தருவது யார் எங்களுடைய சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ்.
6: எங்கேயோ ஏதோ பாட்டு ஒன்று கேட்டியா.
0: ஓ எங்கேயோ ஏதோ ஒரு பாட்டு கேட்டீங்களோ. இங்கேதான் வேறு எங்க கேட்கறது. எங்கேயோ ஏதோ எங்கேயோ ஏதோ பாட்டு. நேற்று கேட்டிருந்த ஏதோ ஒரு பாட்டு என் காதல் கேட்டு எங்கே சியாமலா வாருங்கள். கொண்டு வாருங்க.
2: எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது. வேறொரு பாடல்.
2: கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது.
0: அப்படியா, சொல்லுங்கள். எத்தனை கவிதை கூறுங்கள் கேட்போம். கவிதை சொல்லுங்கள். கவிதை சொல்லுங்கள். கவியில் பிறந்தது பாரு. எங்க சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள்.
6: பாட்டு ஒன்று கேட்டேன் பரவசமான.
0: அது வந்து விட்டது. அந்த பாடல் வேறு பாடல் தாருங்கள்.
6: ஜெயா சரி பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன்.
0: அதுவும் வந்து விட்டது. கிருஷ்ணன் தந்து விட்டார். ரெண்டும் கிருஷ்ணன் தான் தந்தார்.
6: செந்தலோத்தியோ தீண்டியது யாரோ,
0: அதுவும் வந்து விட்டது பேரு. மூன்றாவது சந்தர்ப்பம்
6: எனக்கு
0: மனவாட்டி, அந்த பாடலை
6: போடுவோம்.
0: நீ தானே எனக்கு மனவாட்டி, எத்தனை முயற்சிகள் கட்டிக்காரன், நீ தானே எனக்கு மனது எனது மனவாட்டி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது கிருஷ்ணனுக்கு, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
1: பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல், கொண்டு வாருங்கள்.
6: நீங்காத எண்ணம் முந்தியா.
0: ஓ, அது இருக்கு அவங்களோட மனதில் இப்பொழுதும். நீங்காத எண்ணம் சிறப்பு, சிறப்பு அது இருக்க வேண்டும் அந்த எண்ணம், நீங்காத எண்ணம் அன்று. இப்பொழுது சியாமலா உங்கள் பாடல். ஞானசேகரன் துடிக்கின்றார் வருவதற்கு.
2: அப்பா தானே தனக்குள் ரசிக்கின்றாள். அந்த பாடல்
0: அப்படியே அப்படியே சந்தர்ப்பமா, தானே தனக்குள் ரசிக்கின்ற, தானே தனக்குள்ளே ரசிப்பாவா, தானே தனக்குள் ரசிக்கின்றாள். ஞானசேகரன் உங்கள் பாடலை எதிர்பார்க்கும், கொண்டு வாருங்கள். ஞானா உங்களை இணைந்து விட்டேன் மகனே.
4: வணக்கம் அப்பா. கண்கள் இரண்டால்.
0: ஓ, கண்கள் இரண்டால், என் கண்கள் இரண்டால். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சுப்பிரமணிய. கண்கள் இரண்டால். அடுத்த கட்டி எடுத்தாங்க சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ் பூத்திருச்சா? பார்த்து பார்த்து அது வாகனம் அப்படித்தான். பார்த்து பார்த்து கவனமா பாருங்கள். பார்த்து இரவு நேரம் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். வாழ்த்துக்கள், நீ வருவாய். எங்கே சியாமலா உங்கள் பாடல்?
2: அப்பா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? அந்த
0: சந்தன்ராஜ்
2: பாட்டுல நாலாவது வார்த்தை வந்துச்சுப்பா.
0: ஆமா ஆமா, ஒரு நாளும் மாறாதம்மா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. கெட்டிக்கார எங்க வருதுன்னு பார்த்து குறிப்பிட்டு குறிப்பிட்டார் மகள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. எங்கே இது சத்தம் பெரும் சத்தம் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்கள் இரண்டு மண்ட விட இவர் ரெண்டு மன்ற ஒன்று சேர்ந்துதான். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
1: ஒன்று எங்கள் ஜாதி.
0: வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். ஒன்று எங்கள் ஜாதி, ஆனந்த ஜோதி. ஒன்று எங்கள் ஜாதி. அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ், நீங்கள்
6: தான்.
0: வாழ்த்துக்கள்.
6: இரண்டு மனம் வேண்டும்.
0: முதல் வாழ்த்துக்கள். இரண்டு மனம் வேண்டும், இரண்டு மனம் வேண்டும். அடுத்த பாடல், அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் அப்பா. காற்று கண்கள் நீயே காற்றும் நீயே.
0: ஓ, கண்கள் நீயே காற்றும் நீயே, கண்கள் நீயே.
4: நன்றி.
0: வாழ்த்துக்கள், நன்றி மகனே. நேரம் 12:28 காட்டுகின்றது. இப்பொழுது சியாமனாவின் பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து எங்களுடைய சந்தன்ராஜனுடைய பாடல். சந்தனராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தனராஜ் உங்களை இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் உங்களை. இப்பொழுது யார் இணைப்பில் இருக்கின்றார்? இன்னொருவர் யாரா இருக்கலாம்?
4: வணக்கம் அப்பா. சந்தன்ராஜ் பாட்டுக்கு வா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு.
0: வாழ்த்துக்கள். மனம் படைத்தேன். வாழ்த்துக்கள். மனம் படைத்தேன் சொல்லி பாடல்கள் தருகின்றார் எங்களுடைய. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? அவர் வேறு யாரும் கிருஷ்ணன் அவர்கள் தான். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: கிண்ணத்தில் தேன் வடித்து.
0: ஓ, நன்றி, நன்றி. மீண்டும் பாருங்கள். கிண்ணத்தில் தேன் வடித்து. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தனராஜ் உங்களுடைய பாடல், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சொல்லுங்கள்.
2: கிருஷ்ணன்
0: ஆகிருக்கின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: கன்னத்தில் என்னடி காயம்,
0: அது நீங்க கடந்து வண்ணக்கி, அது நீங்க கொடுத்ததுதான். கன்னத்தில் என்னடி காயம், கன்னத்து வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள் ஐயா, பேசிக்கொண்டு இருக்க கூடாது, அது தந்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல தருவது ஞானசேகரன், நீங்கள் தான் பாருங்கள் ஞானசேகரன்.
2: கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும்
0: அடுத்த பாடல் கிருஷ்ணன், உங்களுக்கு தான் சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள்.
1: கண்ணே உன்னை உன்னை கவலை கொஞ்சமா, அதை கண்டு இருக்க உனக்கு
0: முதல் வரியை சரியா சொல்லுங்கள், முதல் வரியை சரியா சொல்லுங்கள்.
1: கண்ணே கண்ணே கண்ணே நான் அடையும் கவலை கொஞ்சமா,
0: கண்ணே உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா என்ன கிருஷ்ணன் பார்த்து பாடுகிறார் மதுரத்தை பாட்டு. வாழ்த்துக்கள், நல்ல பாடல், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: கண்ணிலே இருப்பது என்ன அந்த பாட்டு,
0: நல்ல பாடல் அம்மா அந்த பாடல், கண்ணிலே இருப்பது என்ன பார்வதி அம்மான் பாட்டு தானே, கண்ணிலே இருப்பது என்ன கண்ணிலமானே, காவியமோ ஓவியமோ என்ன சந்தன்ராஜ் சாருங்கள், உங்களுக்காக வெயிட் பண்ணுகிறோம், சம்மதிக்கின்றோம்,
6: காத்திருக்கிறோம்.
0: கிருஷ்ணா நீங்கள் தான்,
1: கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம்,
0: வாழ்த்துக்கள். கண்ணிலே அன்பிருந்தால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம். அடுத்த பாடல் ஞானசேகரன் காத்துக் கொண்டிருக்கின்றார், நினைத்துவிட்டு ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது,
0: ஓ நல்ல பாடல், சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது வாழ்த்தல், நல்ல பாடல் நல்ல பாடல். இனிமே அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தரும் பாடல், கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா கண்ணோடு காண்பது எல்லாம் வந்து பாட்டுப்பா,
0: ஓ ஜீன்ஸுக்கு போயிட்டீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணோடு காண்பதெல்லாம் எல்லாம் பொய்யன்று சொல்லுது, வாழ்த்துக்கள். கண்களுக்கு சொந்தமும் இல்லாமல் போய்விடுது. எங்கே அடுத்த பாடல் தருவதற்கு மூவர் போட்டியிடுகின்றார்கள், முதலில் கிருஷ்ணன் வருகின்றார் போல் தெரிகின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து,
0: ஓ பிராப்தத்துக்கு போயிட்டீர்களோ, சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து, மீண்டும் பாருங்கள் ஒழுதாருங்கள் மீண்டும் சந்தனத்தில். சியாமலா உங்கள் பாடல் ஆயத்தத்தோடு,
2: கற்பூர பொம்மை ஒன்று,
0: ஓ கற்பூர பொம்மை ஒன்று, நல்ல பாடல், கற்பூர பொம்மை ஒன்று என்ற பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுது சிறப்பாக அந்த பாடல் தெரிகின்றது, அதற்காக சந்தன்ராஜ் தருகின்றார் இன்னொரு பாடலை. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: கன்னித்தமிழோ,
0: ஓ கன்னித்தமிழோ என்ற பாடல், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், எங்கெங்கெல்லாம் சென்று வருகின்றார் இவரா, கன்னி தம்பளோ வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போ என்று தெரியவில்லை, ஞானசேகரன் போல் தெரிகின்றது, ஞானசேகரன் பாருங்கள் உங்களை இணைத்து விட்டேன், ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே, ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா, ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன், ஞானசேகரன் பாருங்கள்.
4: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே,
0: வாழ்த்துக்கள்,
4: நன்றி
0: நன்றி நன்றி. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, எங்களுடைய அரசடி குப்பமும் தலை நேட்டுகின்றார், பார்ப்போம் கிடைக்குதா.
2: தமிழுக்கும் அமுது என்று பெயர் அந்த பாட்டு,
0: இனிமையான தமிழ் என்ற உடனே ஒரு தொழிக்கின்றது பாடல், தமிழுக்கும் அமுது என்ற பெயர், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு சரவணன், யார் விருப்பு ஒன்றீர்கள், சரவணன் வருகின்றார். வணக்கம் வணக்கம் யாம் இருக்க பயமேன், வணக்கம்.
1: சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே,
0: அடே அப்பா சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே, நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். எப்படி இருக்கிறீர்கள், நலமா இருக்கின்றீர்களா, வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள், அதுக்கெல்லாம் நேரமில்லை பேசுறதுக்கு. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: என்ன என்ன வார்த்தைகளோ.
0: ஓ, என்ன என்ன வார்த்தைகளோ, வாழ்த்துக்கள். என்ன மேரங்கள், என்ன என்ன வார்த்தைகளோ. சரி, அடுத்த பாடம் சந்தன் ராஜ், நீங்கள் தாருங்கள்.
6: தனித்தமிழோ கம்பன் கவியோ?
0: ஓ,
6: நன்றி, வணக்கம்.
0: தமிழோ கம்பன் தமிழோ தமிழோ என்று போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது. கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன், நினைத்து விட்டேன்.
1: வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா.
0: எப்ப ஐயா வார்த்தை தவறி விட்டால் கண்ணம்மா? வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். வார்த்தை தவறி விட்டால் என்ன செய்யறது, பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தான் திறப்புகின்றீர்கள்.
1: இணைக்குதா
0: வாழ்த்துக்கள், அற்புதம், அத்துவம். கண்ணம்மா கனவில்லை, வாழ்த்துக்கள், நல்ல பாடல். எங்கே சந்தனராஜ் சரகந்தர், அடுத்த பாடல.
6: உன்னைத்தானே தஞ்சம் என்றியா?
0: உன்னைத்தானே தஞ்சம் என்று வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
1: என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, நெஞ்சம் மறப்பதில்லை. அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போன்ற. ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
4: என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
0: அதானே, அது இதயத்துல தானே ரகசியம். என்னதான் ரகசியமோ எங்களுக்கும் தெரியாத, எங்களுக்கும் தெரியாத ரகசியம்.
4: நன்றி அப்பா.
0: வாழ்த்துக்கள். என்னதான் ரகசியமோ இதயத்திலே, போட்டு உடைக்க வேண்டியதானே ரகசியம். ஷியாமலா வாருங்கள், தாருங்கள்.
2: அப்பா, கனவுகளே கனவுகளே, காலம் எல்லாம் வாரிடும்.
0: வாழ்த்துக்கள். கனவுகளே கனவுகளே, கனவுகளே கனவுகளே, காலம் எல்லாம் வர, காலம் எல்லாம் கனவா இருந்தா நினைப்பு. சிரவணன் வாருங்கள்.
4: உன்னை கண் தேடுதே,
0: அந்த விக்கலை காணும் இல்லையா, உன்னை கண் தேடுதே விக்கல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கணவனே கண் கண்ட தெய்வம், உன்னை கண் தேடுதே. அடுத்த பாடல் யார் வாழ்ந்த பாடல்? சந்தன்ராஜ், உங்கள் பாடல். சந்தனராஜ்,
6: நினைத்து நினைத்து பார்த்தேன்.
0: நினைத்து பாட்டு, கிருஷ்ணன் பாட்டு, பாட்டு வந்து விட்டு. நினைத்து நினைத்து பார்த்தேன், நினைத்து நினைத்து பார்த்தேன். உடனே பாடல தந்து விட்டார், கட்டிக்காரன் தானே. அடுத்த பாடல் கிருஷ்ணன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பாடல் கிருஷ்ணனுடைய பாடலை தாருங்கள்.
1: கனவு கண்டேன் கனவு கண்டேன் ஐயா,
0: கனவு கனவு கனவு கண்டேன் கனவு கண்டேன். எப்படி எப்படி அந்த பாடல்?
1: கனவு கண்டேன்
0: அப்படி நீங்க கனவு கண்டேன் கனவு கண்டேன் அப்படி ஒரு பாடல் இல்லையா? கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். சந்தன்ராஜ், உங்கள் கனவு என்ன? சந்தன்ராஜ் வாருங்கள். நினைத்து
6: விட்டேன்.
0: அதெண்டா உண்மை, கண் போன போக்கில கால் போகலாமா? போக
6: கூடாது
0: போக்கில, அதையெல்லாம் அப்படித்தானே போடுகிறார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சரவணனுக்குரிய பாடல், சரவணன் கொண்டு வாருங்கள்.
4: நினைத்தேன் வந்தாய் நூறு வயது.
0: வந்து விட்ட, நானும் நினைச்சேனையா, நீங்க வந்து விட்டீர்கள். பார்த்தீர்களா சரவணன், நினைத்தேன் வந்தாய் நூறு வயது. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவதற்காக நான் கிருஷ்ணனை அழைக்க இருக்கின்றேன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்,
1: கனவு காணும் வாழ்க்கையாவும்.
0: ஆஹா, நீங்கள் கேட்டவையோ, கனவு காணும் வாழ்க்கையாகும். கனவு காணும் வாழ்க்கை நல்லது மட்டும் பாருங்கள், கனவு காணும் வாழ்க்கையாகும். அடுத்தது சந்தன்ராஜ், நீங்கள் இந்த பாடல்.
6: கண் மலர்களின் அழைப்புகள்.
0: ஓ, அப்படியா?
6: நன்றி,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அழைப்புக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தான் திறப்புகின்றீர்கள். அடுத்த பாடலையும் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
6: மலர்களிலே ஆராதனையா?
0: ஓ, மலர்களிலே ஆராதனை செய்து தருகின்ற. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மலர்களிலே ஆராதனை, இனிமையான பாடல். அடுத்து ஷியாமலா, நீங்கள் தரும் பாடல் கொண்டு
2: வாங்க.
0: ஓ, வாழ்க்கையே வேஷம். ஆறிலிருந்து அறுபது வரையும் கண்டதான வாழ்க்கையே வேஷம் என்று கண்டு விட்டார்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது யார்? ஞானசேகரன் தரப்போன்றார். கொண்டு வரணும் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
4: வணக்கம் பாப்பா.
0: வணக்கம்.
4: வாழ்க்கை என்ன ஓடம்?
0: ஓ, வாழ்க்கை என்ன ஓடம்?
4: வாழ்க்கை என்ன ஓடம்?
0: பூம்புகார், வாழ்க்கை என்ன ஓடம்? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை யார் தரப்போன்றீர்கள்? அடுத்த பாடலை சந்தன்ராஜ், நீங்கள் தான் தரப்போன்றீர்கள். சந்தன்ராஜ் தர வேண்டும். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
6: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா?
0: அப்படியா? இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க. வாழ்க்கை ஒரு கண்ணாம்பூச்சி தானே ஐயா? ஒரு கண்ணாம்பூச்சியும், வாழ்க்கை ஒரு கண்ணாம்பூச்சியா போய்விட்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அது வந்து சியாமலாதரம் பாடலாக இருக்கின்றது. எங்க நின்ற நேரம் சியாமலாவோட யாரும்?
2: மலர்களிலே பல நிறம் கண்டேன்.
0: ஓ, அப்படியா? திருமார் பெருமை. மலர்களிலே பல நிறம் கண்டேன், நல்ல பாடல். மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமார். அங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: மலர்களிலே பல நிறம் கண்டேன்.
0: அதைத்தான் இப்பொழுது சியாமலாவும் தந்துட்டு போகிறார். நீங்கள் வேறு ஒரு மலர் தாருங்களேன். வேற ஏதாவது ஒரு
1: மலர்களை போல் தங்கை உறங்குகிறார்.
0: சந்தோஷம், சந்தோஷம். உறங்காட்டு முறங்கள், தூக்கத்தை கிடைக்காதீர்கள். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், பாச மலர். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்களுடைய பாடல். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
6: கண்ணாமூச்சி என்னடா என் கண்ணாயா?
0: ஓ, அதை கொண்டு வந்து விட்டேன் உடனே. கண்ணாமூச்சி கொண்டு வந்து.
6: கண்ணாமூச்சி.
0: கண்ணாம்பூச்சி என்னடா? வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானசேகரன் தரப்புகின்றார் தன்னுடைய பாடலை. இல்லை, அரசடி குப்பம் காத்து கொண்டிருக்கின்றார். யாரை இணைப்பது? அரசடி குப்பத்துக்கு தான் கிடைத்திருக்கிறது. அரச சரவணன் தார.
1: மலரே குறிஞ்சி மலரே.
0: ஓ, மலரே குறிஞ்சி மலரே, நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மலரே குறிஞ்சி மலரே, மலரே குறிஞ்சி மலரே, வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானசேகரன் உங்களுடைய பாடல். நீங்களா அடுத்த விடவாக நிற்கிறீர்கள். கொண்டு வரணும் ஞானசேகரன். ஞானா.
4: ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே.
0: ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் நல்ல நல்ல பாடம். ஓடம் நதியினிலே, ஆனா ஒருத்தி வந்து கரையில வந்து விட்டாள். சந்தன்ராஜ் நீங்கள் என்ன பாடலுக்கு திறப்பவர்கள்?
6: தங்கச்சி, தங்கச்சி காலுக்கு ஒரு கல் தங்க கொலுசு.
0: அப்படி போட்டீங்களா? சரி சரி, கட்டி காரம் தங்கச்சி இந்த காலுக்கு தங்க கொலுசு போடுறவங்க. தங்கச்சி இந்த காலுக்கு ஒரு தங்க கொலுசு போட்டு விட்டார். எங்க இப்பொழுது சியாமலா வந்து விட்டார். சியாமலா கொண்டு வாருங்க.
2: குறிஞ்சி மலையில் வளைந்த ரசத்தை அந்த பாட்டு.
0: குறிஞ்சி மலரின் வடிந்த ரசத்தை. குறிஞ்சி மலரின் கொண்டு வாருங்கள். அடுத்த வாழை கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன், உங்களை நினைத்து விட்டேன் கிருஷ்ணா.
1: தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது என் மனம்.
0: வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். தங்கச்சிக்கு சீமந்தம் ஒண்ணு தவிக்குது கூட மாறுது. தங்கச்சிக்கு சீமந்தம், வாழ்த்துக்கள். சரவணன் தர வேண்டும் உங்கள் பாடலை. சரவணா.
1: ஓடத்துல தண்ணீர் பெண்ணுரத்தி கண்ணீர்.
0: சிறப்பு, சிறப்பான பாடல். ஓடத்திலே கண்ணீர், ஓடத்துல தண்ணீர், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சியாமலா தரப்போகின்றார். சியாமலா தாருங்கள்.
2: அப்பா கொலுசே கொலுசே பாடு கொலுசே.
0: அப்படியா? ஆண்டே அப்பா, சியாமலாவுக்கு கொலுசே கொலுசே சத்தம் கேட்டு விட்டது. கொலுசே கொலுசே. அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
4: வணக்கம் அப்பா. தங்கத்தில் முகம் எடுத்து.
0: வாழ்த்துக்கள். தங்கத்தில் முகம் எடுத்து. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இவரது நேரத்தில் எல்லோரும் முனைந்து சிறப்பாக தருகிறேன். நாங்கள் இன்று வெற்றியாக நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முந்தைய 200 பாடலை காணப்போகின்றோம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்.
1: தங்கச்சி சிரித்தாளே செவிதல் விரித்தாளே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தங்கச்சி சிரிச்சிட்டாள். என்ன கொலுசு வாங்கி போட்டாச்சு? தங்கச்சி சிரிச்சாளே, வாழ்த்துக்கள். அவர் தங்கத்துல கொலுசு போட்டவர் இல்லவா? எங்கே சந்தனராஜ் நீங்கள் தான்.
6: ஓடம் அது கடலோடு ஓடும்.
0: ஓ, ஓடம் அதுடும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல். சியாமலா கொண்டு வாருங்க.
2: அப்பா ஓடம் நதியிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே அந்த பாடல்.
0: அதுவும் அப்படியா? ஓடம் அது வந்துட்டு அந்த பாடல். உங்கள் பாடலாக இருக்கின்றது, தாருங்கள்.
6: கடலில் எழும்புற அலைகளை கேளடியா.
0: வாழ்த்துக்கள்.
6: கடலை
0: செம்பருத்தி. கிருஷ்ணன் நீங்க தாருங்கள்.
1: கடலிலே எழும்புற அலைகளுக்கு என்னடி ஓமானே.
0: அதைத்தான் இப்பொழுது சந்திரனாய் சந்திரன் விரைவில் நிகழ்ச்சியின் உதவுக்கு வர இருக்கின்றது. உன்னோடு வாருங்கள், அவசர வாருங்கள், யார் வருகின்றோ முந்திக் கொள்ளுங்கள். யார் வரப்போ கொண்டீர்கள் அடுத்த பாடலை கொண்டு?
1: நீ ஒரு காதல் சங்கீதம்,
0: நீ ஒரு காதல் சங்கீதம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, நீ ஒரு காதல் சங்கீதம். ஒரு பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
6: தங்க நிலவே உன்னை உரிக்கியா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கொண்டு அடுத்த பாடல், இன்னும் ஒரு பாடல் கிடம் இருக்கின்றது. இரண்டு பாடல் கொண்டு வாருங்கள்.
2: கடலில் அலைகள் பொங்கும் ஆனால் கரையை தாண்டுவோம் அந்த பாடுபா.
0: கடலில் அலைகள் பொங்கும் ஆனால் கரையை தாண்டாது. கடலில் அலைகள் பொங்கும், வாழ்த்துக்கள். அந்த பாடல் சியாமலா இருந்த பாடல். ஒரு பாடல் எனக்கு தேவை. 200 பாடலை நெருங்கி விட்டோம். சரவணனுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. சரவணன் கொண்டு வாருங்கள்.
7: நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: வாழ்த்துக்கள். 200 பாடலை அடைந்து விட்டோம். நேரம் சரியாக 12:45 நிமிடத்தை காட்டுகிறது. 15 நிமிடங்கள் முந்தி அடைந்து விட்டோம் இல்லையே. வாழ்த்துக்களோடு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். சந்திப்போம், சந்திப்போம். நான் இப்பொழுது எண்ணிக்கையில் செல்ல இருக்கின்றேன். உங்கள் பாடலை நீங்கள் இப்பொழுது தொடர்ந்து வரும் பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். எண்ணிக்கையை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எண்ணிக்கை நடந்தவுடன் உங்களை அழைப்போம் மீண்டும்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை பாடும் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிதாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பு 15 நிமிடங்களுக்கு முன்பே 200 பாடல்களை குவித்து விட்டோம். கெட்டிக்காரர்கள் என்று வந்து இணைந்த உறவுகள் சிறப்பாக இணைந்து தெளிவாக தந்திருந்தார்கள். ஒருத்தருடைய ஒலி அழைப்புகள் துல்லியம் இல்லாதவிட்டால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சிறப்பாக. இப்போ தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். எண்ணிக்கை நடந்து எண்ணிக்கை முடிந்தவுடன் யார் யார் என்னென்ன பாடல் என்ற விவரங்கள் அறிவிக்கப்படும்.

நானே பேசிக் கொண்டிருந்திருக்கேன், உங்களுக்கு கேட்கவில்லை. சிறப்பாக ஐந்து உறவுகள் வந்து இயங்கினீர்கள். இணைந்து சிறப்பித்தவர்கள் கிருஷ்ணன், ஷியாமலா, சந்தன்ராஜ், ஞானசேகரன், சரவணன் ஆகியோர். இவர்கள் ஐவரும் சிறப்பாக இயங்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் இதில் யாரையும் தவறப்படவில்லை என்று எண்ணுகிறேன். இவர்கள் தான் வந்து இணங்கியவர்கள். அந்த வகையில் அவர்கள் தந்த புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்க பெற்று அவர்களுடைய புள்ளிகளை இங்கே நாங்கள் கணக்கிட்டு வைத்து கிடைத்திருக்கின்றது. சிறப்பாக எல்லோரும் விளையாடிய வேளையில் வலைத்தளங்கள் எல்லோருக்கும் சிறப்பென்றும் கூறலாம், ஒரு சிலருக்கு தடையாக இருந்தது. அதில் தொடர்ந்தே பயணம் செய்து கொண்டிருந்த சந்தன்ராஜ் அவர்கள் எப்படித்தான் விரைவாக தொடர்ந்தை விட வேகமாக எங்களோட இயங்கினாரோ தெரியாது. அவருடைய இணைப்புகள் பல துல்லியம் இல்லை, இருப்பினும் விடாமுயற்சியோடு அவர் தொடர்ந்து இருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பாக விளையாடி இருக்கின்றார். அவரை தொடர்ந்து கிருஷ்ணா, அவருக்கு சில வேலைகளிலே வலைத்தளம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தடை இருந்திருக்கின்றது, அதன் பின்னர் தான் அவரும் வந்து இயங்கினார். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஷியாமலா, சந்தன்ராஜ் இருவரும் போட்டி போட்டிருந்தார்கள். இடையிலே கிருஷ்ணா ஒரு தடையை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து போட்டி போட்டார். பின்னேரத்தில் வந்தாலும் ஞானசேகரன், சரவணன் தங்கள் பங்கினை சரியாக ஆற்றியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் எண்ணிக்கைக்கு வருவோம். எண்ணிக்கைக்கு வரக்கு முன்பு நீங்கள் பாடல்களை கேட்க விரும்புபவர்கள் வந்து பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். வந்து இணைந்தவர்களுள் வந்து இணைந்தவர்களுள்

இருக்கின்றார். முதலாவதுடம் சந்தன்ராஜ், இரண்டாவதுடம் ஷியாமலா, மூன்றாவதுடம் கிருஷ்ணன், அடுத்தவர்களும் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். தொடர்ந்து இறுதி வரை சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். ஒரு பாடலை விட்டவுடன் உடனே தொடங்கி விடுவீர்கள் கெட்டிக்காரர்கள் எல்லோரும். இந்த பாடல்களை எங்களுக்கு நேரம் இருக்கின்றது. இப்பொழுது நான் நீங்கள் வந்து இணைந்த ஐவருக்கும் பாடலை தந்து ஒளிபரப்ப இருக்கின்றேன். ஓடி வாருங்கள், உங்களுக்கு இந்த கருத்தையும் கூறி உங்களுக்கு விருப்பமான பாடலையும் தெரிவித்துக் கொண்டு செல்லுங்கள். தாமதிக்க வேண்டாம். எங்கே பார்ப்போம், யார் பெறப்போகிறீர்கள்?

0: வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதலாவது நேராக வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? அங்கே ஒலி எழுப்பிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் செல்லும்போது வெற்றி ஒலி எழுப்பி கொண்டிருக்கிறது புகைய வேண்டி. வாழ்த்துக்கள், சிறப்பு. இத்தனை இப்படித்தான் கிருஷ்ணன் முன்பு இடையூறுக்குள்ளே இருப்பார். சிறப்புகள், பயணம் சிறக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலாவது நேராக வந்து வாழ்த்து. எப்படி இருந்தது நிகழ்ச்சி கேட்பதற்கு? புகையிரதத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறீர்கள், எப்படி இருந்தது பங்கு பெற்றும் போது? சிறப்பா இருந்தது. அப்படி இருந்த ஒன்பது திரு பாடலை தந்து. சரி, உங்களுக்காக விருப்பமான பாடல் என்ன பாடல் வேண்டும்?
1: ஆகாய கங்கை.
0: அதுல இருந்து என்ன பாடல்?
1: பொங்கும் ஆகாய கங்கை.
0: பொங்கும் ஆகாய கங்கை என்று பாடலா? பொங்கும் ஆகாய கங்கை. எங்க மலை பிரதேசத்தில் பயணம் செய்கிறீர்களா?
1: இல்ல இல்ல, திருச்செந்தூர் போயிட்டு.
0: ஓ, திருச்செந்தூர் போகும்போது இடையிடையே ஒலி எழுப்பிக் கொண்டு செல்கிறார்கள். வளைவுகள், நெளிவுகள், குகைகள், சுரங்கங்கள் இருக்கோ? உங்களுக்கு தான் பொங்கும் ஆகாய கங்கை என்ற பாடல் ஆகாய கங்கை திரைப்படத்தில் இருந்தது, அப்படித்தானே? நன்றி. ஏன் கூற விரும்பினா கூறுங்கள். நன்றி நன்றி சந்தன்ராஜ். இந்த இக்கட்டிலும் இணைந்து சிறப்பித்து எங்களுக்கு வாழ்த்து தந்தமை எண்ணி மகள் என்றார்கள் எல்லோரும். உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். முதலாவது இடத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டீர்கள். உங்கள் பயணம் சிறக்கட்டும், ஆரோக்கியமாக பாதுகாப்பாக சென்று பாருங்கள். நான் சந்திப்போம் மீண்டும். அடுத்த உறவு யார் பெறப்போகின்றீர்கள்? அடுத்த உறவு வர வேண்டும். எங்கே அடுத்த உறவு அழைக்க வேண்டும்? உங்கள் பாடல் வராதவர்களுக்கு இந்த பாடல் கிடையாது. அதெல்லாம் ஓடி வந்து பாடல் தாருங்கள். வழக்கமாக நானே தெரிவு செய்து தருவேன். இன்று வராதவர்களுக்கு பாடல்கள் கிடைக்காது என்ற ஒரு நல்ல செய்தியையும் தருகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையம். வந்துவிட்டார் கிருஷ்ணன், வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா. வழக்கமாக கிருஷ்ணன் தானே பாடல் கேட்பதில் அலாதி ஆனந்தம் உள்ளவர். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, பாருங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் கிருஷ்ணன்.
2: நலமா இருக்க.
0: நலமா? என்ன நடந்த உங்களுடைய தொலைபேசிக்கு என்று?
2: இல்லையா, வெளியில போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு.
0: நீங்கள் இப்பொழுது அடிக்கடி வெளியே தான் சென்று வருகிறீர்கள். நேரமின்மைக்கு பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, பேசுவதற்கு, வானொலி கேட்பதற்கு எல்லாம் நேரம் இல்லை. இப்பொழுது தர்ம இங்கே கிருஷ்ணகிரியா இங்கே
2: திருப்பூரம்
0: வந்து விட்டீர்கள். தனியா?
2: இல்லை, அனுஷாவோட தான்.
0: அனுஷா வந்து விட்டால் இப்பொழுது உங்கள் பணி குறைந்திருக்கும். வீட்டு பணிகள் எல்லாம் பார்த்து என்ன பாடலை தருவோம்?
2: படம் வந்து தங்க பதுமை.
0: ஆமா, அதுல என்ன பாடல்?
2: ஈடற்ற பத்தினி இன்பத்தை கொண்டவன்.
0: அது தொடர்பாக வரும் பாடலா இருக்கும் பார்ப்போம். நான் பார்த்து தரேன். ஈடற்ற பத்தினி இன்பத்தை என்ன பாடல் அந்த? அது ஈடற்ற பத்தினி விருத்தம். அது என்ன பாடலா இருக்கும்? கொடுத்தவனே பறித்து கொண்டான்.
2: கொடுத்தவனே பறித்து கொண்டான்.
0: அந்த பாடல் உங்களுக்கு குறிப்பாக கொடுத்தவனே பறித்து கொண்டான்.
2: ஆமா,
0: கொடுத்தவனே பறித்து கொண்டான். இந்த நேர் நிறம் பகுதியில் சோக பாடல்களை தொடர்ந்து கேட்டு உங்களுக்கு சோகமயமா இருக்கின்றீர்களோ?
2: இந்த வரவில்லை சோக பாடல் கேட்டிருந்தேன்.
0: நான் கேட்டதை ஹலோ, நான் இப்ப கேட்டது என்னவென்றால் சோக பாடலா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்கே குறையண்டுதான் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அது வந்தா தான் நேற்று முன்னே ஒலிப்பெரிய ஒலிபரப்புக்கே நாங்கள் கடினமாக இருந்தோம் தெரியுமா உங்களுக்கு? வளமையாக ஒலி கேட்கவில்லை ஐயா, ஒரு பாடத்தான் ஒலிக்கின்றன்று எழுதி கொண்டிருப்பீர்கள். நேற்று எழுதவும் இல்லை நீங்கள், அதெல்லாம் நீங்கள் கேட்கவில்லை என்று எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன புரியும்? சரி, ஒரே சோக பாடலாக இரண்டு பாடலை கேட்பீர்கள். முதல் ஒரு நல்ல இனி சந்தோஷம், எந்த ஒரு சோகம் என்ன உங்கள் வாழ்க்கையில சோகம் நிறைந்து விட்டதோ?
2: இல்லையா, கேட்கும் போது ஒரே மாதிரியே கேட்கலாம். சில சமயத்துல
0: உங்களுக்கு ரசனை, உங்களுக்கு ரசனையா இருக்கும் என்று கேட்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சிலர் எழுதும் போது எங்களுக்கும் ரசனையை கேட்பது.

0: அவர்களுக்கும் ரசனையா இருக்கும் எண்ணுவார்கள். நல்லது, உங்கள் பாடல் கிடைக்கும். இப்பொழுது கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி என்று கேட்கிறீர்கள். வாழ்த்துக்கள், பறித்து கொண்டாண்டி. இனிமையான பாடல்
1: இல்ல, சோக பாடல் பிடிக்கவில்லைன்னா வேற தலைப்புல
0: இல்ல இல்ல வேற தலைப்பு எனக்கு தெரியல. உங்களுக்கு விருப்பமான பாடல் எழுதுவீர்கள், எங்களுக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு விருப்பமான பாடல். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கலாம், ஓடி வாருங்கள். வராதவர்களுக்கு பாடல் கிடைப்பது கடினம், நானாகத்தான் தெரிந்து தர வேண்டி இருக்கும். ஓடி வாருங்கள். அடுத்த பாடல யார் தரப்போ கொண்டீர்கள்? அடுத்த பாடல் அன்பு மகள் சியாமலா வருகின்ற இரண்டாவது இடத்தை பெற்றவர். வணக்கம், வணக்கம் மகளே சியாமலா, வணக்கம். வணக்கம் சியாமலா, வணக்கம். களைத்து விட்டீர்களா? களைப்பு தெளிந்து விட்டதா? இவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கிறீர்களா கெட்டிக்காரு? 57 பாடல் கெட்டிக்காரு. ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் பார்த்தால் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு அழைப்பானா, முதல் அழைப்பு வருகிறது என்னுடைய போடுக்கு வருகிறது. என்னடா இது என்னுடைய போடுக்கு
2: பாடல்கள்
0: கேட்டு விட வேண்டும் என்று ஓடி வந்து விட்டீர்கள். சரி, என்ன
1: பாடல்கள் சொல்றப்ப? அதாவது ஒரு பாட்டு பாடுற வந்த எனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குதுன்னா, அத்தனை பேரும் பாட்டு எழுதிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி மூச்சு முட்டி போகும்?
0: எழுதுறத பாடின பாட்டு திரும்பி பாடுறாங்களே, அதையும் கண்டுபிடிக்க வேண்டும்.
1: ஆமாப்பா,
0: வரிகளை மாத்தி கொண்டு போறாங்க, அது அடுத்த பிரச்சனையா இருக்கு. சுவாரஸ்யமாக சென்றது என்று நீங்கள் ஐவரும் இரண்டாவது இடத்தை பெற்றவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு,
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: 4 ஆண்டுகளோட போட்டி போட்டு ஒரு பொண்ணு பிள்ளை,
1: நீங்கள் வாழ்த்துப்பா.
0: நன்றி மகளே, வாழ்த்து.
1: என்ன பொறுத்தவரைக்கும் உங்களோட வாழ்த்து எனக்கு பலிக்குப்பா.
0: அப்படியா, அப்பாவின் வாழ்த்து இல்லவா? சரி, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே மரகதம் திரைப்படுத்து பாடல் உங்களுக்கு அவளிக்கின்றேன். கெட்டிக்காரை போட்டியோட உற்சாகமா இருந்து வளர்த்தால் அந்த பிள்ளைத்தானே என்ன வந்தாலும் வெல்ல வேணும் என்று ஓடி வந்து போட்டியாக இணைந்து பாடல்களை குவித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகளே.
1: நன்றி.
0: அடுத்த உறவு யார் பெற வேண்டும்? இப்பொழுது சந்தன்ராஜ் வந்து விட்டார், சியாமலா வந்து விட்டா, எங்கள் சாரா எங்கள் கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணனும் வந்து இன்று வளமை விட குறைவுதான் கிருஷ்ணனுக்கு பாடலைன்னா, அவருக்கு வலைத்தளம் சற்று தடை இருந்திருந்ததை நான் கவனித்தேன். இருப்பினும் அவர் 38 பாடலை குவிச்சு 3வது இடத்தை பெற்றிருக்கார் அல்லவா? கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தவர்கள் வர வேண்டும், அதற்கு முன்பு பாடலையும் நாங்கள் கவனிப்போம். ஒரு தடவை பாடலுக்கு செல்வோம், பாடல்களை ஒலிபரப்பி பார்ப்போம். 1வது பாடல் வருகின்றது யாருக்கு என்று பார்க்கும் வேளையிலே, அது யாராக இருக்கலாம்? யாரோ ஒருவர் அழைக்கின்றார். அவர் யாராக இருக்கும்? அவர் வேறு யாரும் இல்லை, ஞானசேகரன். வணக்கம், வணக்கம் ஞானசேகரன். வணக்கம், வணக்கம், வணக்கம். கெட்டிக்காரன் ஞானசேகரன் இருந்ததில் அது வந்து இந்த பாடல்களை இடையிடையே உங்களுக்கு வலைத்தளம் இணைப்பு அநேகமாக கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறேன். 16 பாடல்களை குவித்திருக்கிறீர்கள் கெட்டிக்காரன் ஞானசேகரன். பணி முடிந்து ஓடி வந்து இணைந்து எங்களோடு நானும் இணைய வேண்டோடு நல்ல சிறந்த பாடல்களையும் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடலை என்று கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
3: படம் வந்து நிலவே நீ சாட்சி, பொன்னென்றும் பூவென்றும்.
0: பொன்னென்றும் பூ, நல்ல பாடல். பொன்னென்றும் பூவென்றும் சொல்வேனா, இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும் கேட்டு மகளும். இணையும் பொழுது அப்படி இருந்தது, உங்களுக்கு தடைகள் பல இருந்தது அல்லவா?
3: ஆமாப்பா, தடைகள் நிறைய இருந்துச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் இனிப்பு நிறைய கிடைச்சிச்சு, அப்புறம் நேராக தடைகள் அதிகமாயிடுச்சு.
0: என்ன போட்டி பிறந்து கொண்டு வருமே போட்டி ஒவ்வொருத்தரும் வருவா? சிறப்பு, நன்றாயிருந்தா நீங்கள் இணைந்து சிறப்பித்து அவர்கள் வெல்வதற்கு நீங்கள் தான் விலை கூட்டி இருக்கின்றீர்கள், உற்சாகத்தை கூட்டுவது நீங்கள் தான். சிறப்பு சிறப்பு மகனே, உங்கள் பாடல் காட்டிலே தருகின்றேன், கட்டு மகிழ்வோம். அடுத்து சரவணா உங்களுக்கு என்ன பாடல் வேணும் பாருங்கள். நன்றி மகனே. அடுத்து சரவணன் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று அழைக்க அழையுங்கள், கூறுங்கள், உங்கள் பாடல் கிடைக்கும். முன்னேறு தமிழ் வானொலியில் நாங்கள் இணைந்து இன்று எங்களுடைய நேரத்துக்கு முன்பே 200 பாடலை கண்ட மகிழ்ச்சியிலே இருக்கின்றோம். அந்த வகையிலே பயணத்தில் இருந்தாலும் பணியில் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் விடாமல் எங்களுடைய உறவுகள் இணைந்து விடுவார்கள், இணைந்து தங்கள் மனதிலே படுகின்ற பாடலை தருவார்கள். அந்த வகையிலே ஒரு பாடல் இன்னொருவர் தந்து விட்டார் என்றால் போதும், உடனே அடுத்த பாடலுக்கு துணிந்து விடுவார்கள், அடுத்த பாடலுக்கு துணிந்து விடுவார்கள். அது அவருடைய அடுத்த கெட்டித்தனம் என்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது சரவணனுடைய அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். அவரும் வந்தால் அவருடைய பாடலை நான் தொடுத்து தருவதற்கு இணைவு சிறப்பாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடலை தேடுவோம். அவர் பயணத்தில் இருக்கின்ற பாடலை கேட்டுக்கொண்டு போட்டியில் இருந்த சந்தோஷமாக இருக்கும் பயண களைப்பு தெரியாமல் இருப்பார் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது இந்த பாடலை நன்றாக கேட்க முடியும் அவரால் என்று ஆகாய கங்கை என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருந்தீர்கள் சந்தன்ராஜ். உங்களுக்கான பாடலை இப்பொழுது ஒலிபரப்ப இருக்கின்றோம். தொடர்ந்து மற்றவருடைய பாடலை தர முதலாவது இடத்தை பெற்று பயணத்திலிருந்து திருச்செந்தூர் சென்று கொண்டிருப்பவர் இந்த பாடலை கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலியை கூட்டிக் கொண்டு செல்கின்றார் தன்னோடு.

பொங்கும் ஆகாய கங்கை என்ற பாடலை சந்தன்ராஜ் அவர்களும் கேட்டு நன்றி கூறி எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது இந்த பாடல் துல்லியமாக கிடைக்குமோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. பாடலை கேட்கின்றேன் என்று நன்றியோடு எழுதியமைக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு தொடர இருக்கின்றேன். இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் 57 பாடல்களோடு எங்களுடைய ஷியாமலா. வாழ்த்துக்கள் ஷியாமலா. உங்களுக்கு கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து. இந்தோ அந்த பாடல்.

பற்றும் தாவணி கட்டும் தல தள்ள கையிலே என்னும் கட்டி ஏக்கமும் பட்டு என்னும் பண்ணுதடி என்னும் கட்டி ஏக்கமும் பட்டு என்னும் பண்ணுதடி குங்கும பங்கும பங்கும பங்கும பங்கும பூதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்.

0: சந்தனப்பட்டும் சம்பதப்பட்டுக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும்.
1: இனிமையான அந்த பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து ஷியாமளா உங்களுக்காக நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற பாடல்கள் இன்றைய பாடுவோர் பாடலாம் பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்வில் வந்து பங்கு பெற்று சிறப்பித்து தங்களுக்கு ஏற்ற புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்றவர்கள் கேட்ட பாடல்களாக ஒலிக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் அன்புடனே கேட்டிருந்தார் எங்களுடைய கிருஷ்ணன். எப்பொழுதும் அவர்களை சோக பாடல்கள்னா மிகவும் விருப்பமானது தனக்கு என்றும் நான் விருப்பம் கேட்க நல்லா இருக்கும்னு கூறுவார். இது நல்லா இருக்கும், பாடல் நல்லா இருக்கின்றதா, இசை நல்லா இருக்கின்றதா, குரல் நல்லா இருக்கின்றதா, இல்லை அதில் வரும் பொருள் நல்லா இருக்கின்றதான்றது தெரியவில்லை, எதுவும் நல்லா இருக்குமென்று கூறுவார். நாங்களும் கேட்கும் பொழுது அது நல்லா தான் இருக்கும். அந்த பாடல் வரும் பாடல்கள் எல்லாவற்றையும் கேட்பார். இப்போது ஒரு பாடல் வரவில்லை ஒன்று கேட்கவே இல்லை என்று குறையாக கூற பார்ப்பார். அது எங்களுக்கு தெரியும். நேற்று எதுனா உங்களுக்கு வானொலியே எங்களுக்கு இயங்க முடியாமல் இருந்த நிலை. இருப்பினும் இப்பொழுது முடிந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட பாடலை தருகின்றோம் கிருஷ்ணா. ஆரம்பம் ஆபதம் பெண்ணுக்குள்ளே என்று அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது போல் இருக்கு. நீங்கள் கூறின பாடல் அந்த பாடல் தங்க பதுமை திரைப்படத்திலிருந்து. இதோ கிருஷ்ணா உங்களுக்காக 38 பாடலை தந்து மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் இந்த பாடலை கேட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு.
2: கொன்றவன் நான் அவள் இதயத்தில் கொண்டளித்த எண்ணத்தை கொன்றவன் நான், வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு பாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான். அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தால்

ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்கு

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்ப

0: மண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே.
1: அத்தா, உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. ஏ

0: கேட்டாருங்கள் சொன்னது.
1: இளவரசி, நான் திரும்பும் வரை என் கணவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று வாக்களித்தீர்களே, எங்கே என் கணவனின் கண்கள்? அவர் கண்களை பறித்தது யார்?
0: நீங்களாவது சொல்லுங்கள் அத்தா, உங்கள் கண்களை பறித்தது யார் சொல்லுங்கள். நீதி கேட்கிறேன், குடும்பத்தை தீர்க்கிறேன்.
2: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே

0: கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்ந்தவனே வெறுத்து விட்டாண்டி.
1: கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது?
0: எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எங்கே

0: செய்தி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?
1: சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கடி, தங்கமும் சம்சாரம் ஏது கடி, சிங்காரம்.

தங்கப்பதுமை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் சிறப்பான கருத்துக்களோடு வந்ததை அறியும் வேளை கிருஷ்ணா உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்த பற்றி நாங்கள் மகிழ்ந்தோம், நன்றி. இந்த வேளையிலே தான் அடுத்து வரும் பாடல் மிகவும் இனிமையான ஒரு அற்புதமான வர்ணனையோடு வரும் ஊடக பாடலாக அன்பு ஞானசேகரன் நீங்கள் தந்திருக்கிற மிகவும் ரசனையான ஒரு பாடல், எல்லோரும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கின்றது. அந்த பாடல் என்ன திரைப்படத்தில் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நிலவே நீ சாட்சி என்ற திரைப்படம் என்று கூறியவர்கள் அதிலிருந்து தருகின்ற இந்த பாடல் நாங்களும் கேட்கின்றோம். இனிமையான அந்த பாடல் பொன்னென்றும் பூவென்றும் தென்றும் தேன் என்றும் சொல்வேனோ அடையப்பா, அப்படியான வர்ணனையான பாடல் கேட்போமா அந்த பாடலை?

சிறப்பான அந்த பாடல், இனிமையான ஒரு ஊடல் பாடல். இறுதியாக வந்த நாகரிகமான ஊடல் அந்த இறுதி சரணத்திலே காண கிடைக்கும் அருமையான பாடலை ஞானசேகரன் மகிழ்வாக எல்லோரும் கேட்டு மகிழும் வண்ணம் நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு அந்த பாடல் சிறப்பான பாடல் என்று என்பது மகள் பதிலும் போட்டுவிட்டார், கேட்டவர்கள் போட்டிருக்கின்றார்கள் சிறப்பு. இறுதியாக ஒரு பாடல் வர இருக்கின்றது. வராதவர்களுக்கும் பாடல் இல்லை என்று கூறினேன். வராமல் விடுவதற்கு காரணங்கள் பல உண்டு. அந்த வகையில் அன்பு சரவணன் இறுதி நேரத்தில் மிகவும் சிறப்பாக விளையாடி இன்றைய நிகழ்ச்சிக்கு சாரம் சேர்த்து அழகாக கொண்டு வந்தார். அந்த நிகழ்ச்சியை நிறைவு வரும் வேளையிலும் துரிதமாக பல தளம் கிடைத்தவுடன் ஓடி வந்து விட்டார். அந்த வகையில் அவருக்கும் ஒரு பாடல் இருக்கின்றது. நான்கு பாடலை கேட்டு எங்களுக்கு ஐந்தாவது பாடலாக ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் அவர் இறுதியாக தந்து 200வது பாடலை தந்து இன்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையில் மொத்தம் 8 பாடல்களை தந்திருந்தார். ரசமான பாடல் தான் அவர் தந்திருந்தார். சரவணா, உங்களுக்கு வாழ்த்தும் கூறிக்கொண்டு வர முடியவில்லை என்று வருந்த வேண்டாம், பாடலையாவது கேட்க முடியும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடல் தருகின்றேன். இனிமையான அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்ற ஒரு பாடல் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியில் வருகின்றது. இசை அரசர், இசை அரசியும் பாடிய அந்த பாடல், அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா? அது என்ன பாடலாக இருக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தந்த பாடல், இறுதியாக தந்த பாடல் ஞாபகம் இருக்கின்றதா? இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான பாடல்.

இனிமையான ஒரு ஊடல் பாடல். இதுக்கு கருத்தை நாங்கள் கூறப்போனால் நிறைய கூறிக்கொண்டு வரலாம். வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து, இரண்டு கருத்துக்களை புதைந்து எழுதிவிட்ட பாடல் கண்ணதாசன் ஐயா அவர்களினால் இப்படியான பாடல்கள் இனிமேலும் வருமோ என்று என்ன தோன்றுகின்றது என்ப உறவுகளே. பாடல்களை நாங்கள் ரசிக்கும் பொழுது பாடலின் வரிகள், அதில் வருகின்ற கருத்துக்கள், அது எவ்வளவு தூரம் சமுதாயத்தோடு ஒட்டி செல்கின்றது என்பதையும், அந்த பாடலை இசையமைத்த வண்ணம், அந்த திரைப்படத்துக்கு ஏற்றவாறு அந்த பாடலினுடைய கருத்துக்கள் மக்கள் உள்ளத்திலே செல்கின்றதா, எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று எண்ணி சீர்தூக்கி பார்த்து இசையமைப்பார்கள். அந்த பாடலை யார் பாட வேண்டும் என்று எண்ணுவார்கள். இந்த கருத்து பாடலை யார் பாடினால் நன்றாக இருக்கும் என்று குரலை தேடி சென்று குரலாளர்களை அமைப்பார்கள். இந்த இவ்வளவு தூரம் கற்பனை பண்ணி பாடல்களை குவித்து அதற்கு புனைந்து அதற்கு இசையை கொடுத்து அதற்கு பாடவும் வைத்து உள்ளது வல்லவர்களை வைக்கும் பொழுது அதற்கேற்ற நடிகர்கள் இருந்தால்தான், நடிகைகள் இருந்தால்தான் அந்த பாடல் உயிர் பெற்று வந்து உள்ளத்திலே தங்கும். காட்சியும் ஒலியும் சேர்ந்து, பார்வைக்கு ஒலியும் ஒளியும் சேர்ந்து மக்களின் இதயத்தை எப்படி மாற்றுகின்றது, தேற்றுகின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எழுதும் வரிகள் எத்தனை கருத்துக்களை உள்வாங்கி வந்ததுன்னு எந்த பக்கம் பார்த்தாலும் அது சிறப்பான கருத்தாக இருக்கக்கூடியதாகவும், இலக்கண இலக்கிய பிறழ்வு இன்றியும் மொழிபற்றோடும் செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அந்த பாடல்கள் சமுதாய ரீதியிலே மக்கள் மத்தியிலே எப்படி ஆட்சி பெறுகின்றது, எதை கொண்டு வருகின்றது, என்ன மாற்றத்தை கொடுக்கின்றது, இந்த பாடலால் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகின்றதுன்னு பார்ப்போம். ஒரு திரைப்படத்துக்கு உயிர் நாடியாக இருப்பது பாடல்கள். அந்த பாடல்கள் திரைப்படத்தை தயாரிக்கும் பொழுது அந்த படத்தில் நடித்து எல்லாம் காட்சிகளை அமைக்கிறதை விட இந்த பாடலுக்கு காட்சிகளை அமைத்து பொருத்தி கொண்டு வருவதெல்லாம் அதிக செலவு செல்லும். ஒரு பாடலுக்குன்னா இவ்வளவு செலவழிப்பார்கள். அவ்வளவு செலவுகளை பணவிரியம் செய்து கொண்டு வரும் பாடல் மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுது அவரோட உள்ளங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் வந்து கேட்கும் பொழுதும் அப்படியான மனப்பக்குவத்தில் இருக்கின்றீர்கள் என்பதையும் ஒவ்வொருத்தரும் உணர்வார்கள். ஒவ்வொரு இந்த பாடலை கேட்கின்றாரே, இவருக்கு இப்படியோ அப்படியோ என்றெல்லாம் எண்ணக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் செய்திகளை பரிமாறுவதாக பாடலை தருவார்கள். தன்னுடைய மனநிலையை எண்ணி இன்னொருவருக்கு தெரிய வைப்பதற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்ப சொல்லி கேட்பார்கள். அப்போ அதெல்லாம் அந்த பாடல் எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் இடம்பெற்று மக்கள் மனதை ஆற்றுகிறது, தேற்றுகிறது என்றும், அதை கேட்டு எத்தனை பேர் போற்றுகிறார்கள், தூற்றுகிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். நல்லது உறவுகளை இன்று வந்து இணைந்து குறைந்த உறவுகள் என்றாலும் நிறைவாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கும் பாடலை விரைவாக முடித்து தந்து ஐவருடைய பாடலையும் நான் ஒலிபரப்பும் சந்தர்ப்பத்தையும் எனக்கு கொடுத்தமைக்கும் சிறிது நிமிடங்களை கூடி தந்து மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி, ஐவரும் வந்து சிறப்பாக இணைந்தார்கள். முதலாவது இடத்தை பெற்ற சந்தனராஜ், ரெண்டாவது இடத்தை பெற்ற அன்பு மகளே சியாமலா, மூன்றாவது இடத்தை பெற்ற கிருஷ்ணா, நான்காவது ஐந்தாவது என்ற இடங்களை பெற்று எங்களோடு இணைந்து நிகழ்ச்சியை முழுமை பெற வைத்த ஞானசேகரன் சரவணன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனன் இருகரம் குப்பி உங்களோடு நான் இணைந்து அறம் மனித நேயம் ஜீவகாரணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி பூண்டு, எல்லாம் வல்ல இறைவா நாட்டில் அமைதியும் சாந்தமும் நிலவ வேண்டும் என்று கூறும் இந்த வேளையிலே உலகத்தில் நோய் நொடியின்றி மக்கள் அனைவரும் சிறப்பிற வாழ வேண்டும், எங்களுக்கு இந்த அவல நிலைகள் வேண்டாம், சமாதானம்தான் வேண்டும் என்று கேட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்குரியவன் அந்த எம்பெருமானிடம் நாங்கள் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், வாழ்வு எப்படி செல்கின்றதோ, அது எப்படி செல்ல வேண்டுமோ, அது எப்படி முடிய வேண்டுமோ, அதை நல்லபடி அமைத்து கொடுத்து எங்களுக்கு இந்த வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும், அதற்கு வழிகாட்ட வேண்டும் இறைவா என்று கேட்டுக்கொண்டு, 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 12வது நாள் சனிக்கிழமை காரைக்கிழமை வழமை போல இன்றும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு சிறப்பாக நிகழ்ந்தது. இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வை சிறப்பிப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பாடுபடுவீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். எத்தனை எவ்வளவு துன்பங்கள் தொல்லைகள் இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து விடுவோம். ஒரு பாடலை கொடுத்தாவது இந்த நானும் இணைந்து விட்டேன், இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு நானும் உறுதுணையாக இருக்கின்றேன் என்ற திருப்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார வாரம் நடைபெறும் நிகழ்ச்சிகள், சில சமயம் இது இணையதளத்தில் ஒலிபரப்பாகப்படுகின்ற ஒரு வானொலி, வானொலிக்கு சில தடைகள், அதாவது வந்து அலைவரிசையில் தடைகள் ஏற்படுவது வழக்கம். அதை பொறுமையோடு நீங்கள் காத்து கொண்டிருந்து பல நிகழ்ச்சிகள் வராது விட்டாலும் எங்களுக்கு வரும் என்ற அந்த நம்பிக்கையோடும் வர வந்த
வரும்பொழுது உங்கள் நிகழ்ச்சிகள் குறைவில்லாமல் தருவார்கள் என்ற பூரண நம்பிக்கையும் இருக்கின்றது. அதற்காக நன்றி பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி பகிர தேவையில்லை. இது உங்கள் வானொலி, இது உங்களுடைய நிகழ்ச்சிகள், உங்களுடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை, அன்னை தமிழுக்கு செய்யும் தொண்டு என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த சந்தனராஜ், ஷியாமலா, கிருஷ்ணன், ஞானசேகரன், சரவணன், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். இந்த நிகழ்ச்சியில் இருந்து நிறைவு பெறுகிறது இன்றைய நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம், MTR FM ரேடியோ கனடா.

தலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடு அல்லாமல் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி அவரை நினைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவரோடு என் தாய் தந்தையர்கள் ஆசானையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளாக இருக்கும் அன்பு உறவுகளே உங்களையும் வருக வருகவென்று ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கதம்பத்துக்கு வருக வருகவென்று அழைக்கின்றேன். இன்றைய நாள் 2026 ஆண்டின் 9 மாதத்தின் 14 நாள் திங்கட்கிழமை. அன்பு உறவுகளே, திங்கட்கிழமை தோறும் எங்களுக்கு நிகழும் ஒரு நிகழ்ச்சி எதுவாக இருக்கலாம்?

சந்தோஷம் தரும் சவாரி புவம் சலோ சலோ என்ற பாடலை கேட்கும் வேளையில் இது பாட்டு சவாரி என்பதை தெரிந்து கொள்வோம். நான் கூறுவதற்கு முன்பே இங்கே நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு வணக்கம் போட்டவுடன் அன்பு மகள் துள்ளி குதிச்சு அப்பா வந்தாச்சு என்ற வேளையில் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் கடமை தரவாது தற்போது 161வது பாட்டு சவாரி அனைவரும் இணைந்து விடுவோம் என்ற ஒரு நல்ல செய்தியை தந்திருக்கின்றார். இவர்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம் கூறி இணையும் நான், நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். 17 பாகை வெப்பநிலை இப்பொழுது 18 பாகையை தொட்டுவிட்டு மீண்டும் அது குறைந்து 6 பாகைக்கு செல்ல இருக்கின்றோம். முதல் தடவையாக 6 பாகையை காண இருக்கின்றோம் இரவு நேரத்தில். அதனால் அன்று கூறியது போன்று குளிர் நாள் உடைகளெல்லாம் வெளியே வந்துவிட்டன, கோடை காலத்து உடைகளெல்லாம் உள்ளே சென்று விட்டன என்று கூறிக்கொண்டு அனைவரும் பெற வேண்டும், இணைய வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். பழமையான தொலைபேசி இலக்கம் 647-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தோடு இங்கே இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற எண்ணும் வேளையிலே திருமண நாளை காணும் அன்பு மகாலிங்கம் தம்பதிகளின் அன்பு புதல்வன் 1வது ஆண்டு நிறைவு விழாவை திருமண விழாவை காண்கின்றார் என்று எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி கொண்டிருக்கும் வேளையிலே நானும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளே உங்களோடு இணைந்து அதிபரம் இணைந்து அவருக்கு அவர்களுக்கு அந்த புதுமண தம்பதிகளுக்கு அன்பும் அறனும் கொண்டதுதான் இல்லற வாழ்க்கை என்பதை கூறி அன்பும் அறமும் உழைத்தாயின் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவன் வாக்குப்படி வாழிய பல்லாண்டு என்று கூறி வாழ்த்தி கொள்ளுகின்றேன். இந்த வேளையிலே உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகளின் அனைத்து நன்மை காரியங்களோடும் நாங்கள் இணைந்து கொள்வது போன்றும் துன்பங்களை சுமந்து சுமக்க முடியாமல் தவிக்கும் உறவுகள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மன ஆறுதலை நாங்கள் எல்லோரும் இணைந்து தெரிவித்துக் கொள்வோம். 1வது உறவாக ஒருவர் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். அதற்கு முன்பு எங்களுக்கு பேசுவதற்கு அதிகம் உண்டு, அதனால் அவர் சென்று விட்டார் தெரியும். இன்று பாட்டு சவாரி 161 காண இருக்கின்றோம் என்பு உறவுகளே. பாட்டு சவாரி 161.

0: வளமை போல இன்றைய பாட்டு சவாரி எங்களுக்கு எப்படி வருகின்றது? பாட்டு சவாரி 161. கடந்த வாரங்களே நாங்கள் 160 பாட்டு சவாரியை கண்டு சிறந்த பாடல்களை தெரிவு செய்தோம். வளமை போல இன்றும் பாட்டு சவாரிக்கு 5 பாடல்கள் காற்றலைக்கு வந்து உங்கள் காதோரம் வர இருக்கின்றது. இந்த பாட்டு சவாரியிலே வளமை போல இல்லாமல் இன்று வித்தியாசமான வகையிலே ஒரு பாட்டு சவாரி எதுவாக இருக்கும்? வழக்கமாக நாங்கள் 5 பாடல்கள் ஒரு தலைப்பிலே வரும். அந்த 5 பாடல்லேயும் எங்களுக்கு தேவையானது இது ஒன்று பார்த்து நாங்கள் ஒரு பாடலுக்கு வாக்களிப்போம். ஆனால் இன்று அந்த 5 பாடல்களுக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் முதலாவதாக வந்த பாடல்கள் இன்று போட்டியில் நிற்கின்றன. ஆதலால் நாங்கள் இன்று காண இருக்கின்றது முதலுக்குள் முதல், அதாவது 5 பாடல்களுக்குள் முதலாவதாக வந்த பாடல்கள், 5 வாரங்களாக வந்த 5 பாடல்களும் 5 முதல் பாடல்களும் இன்று போட்டியிடுகின்றன. இந்த 5 பாடல்களும் 25 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் தெரிவு செய்தனீர்கள். அந்த இந்த 5 பாடலும் இன்று ஒன்றன்பின் ஒன்றாக பாடும் வேளையிலே எல்லாம் முதல் பதம் வேறு வேறாகத்தானே வரும். அந்த வகையில் இன்று காணும் 5 பாடலையும் தெரிவு செய்யும் கடமை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் அந்த 5 பாடலையும் முதலாவது பாடல் எதுவாக இருக்கலாம் என்று தெரிவு செய்து பார்ப்போம். சற்று உங்கள் ரசனைக்கு போட்டியாக ஒரு சோதனையாக வருகின்றது. எல்லா பாடலும் சிறந்த பாடல் என்று தானே தெரிவு செய்தோம், அதற்குள்ளே முதல்வரை தெரிவதாக என்று வந்துவிட்டது. அதனால் வளமை போன்ற விதிகள் தான், வளமை போல இரகசிய வாக்கெடுப்போடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இனிதாக நிறைவேற்றுவோம். இணைந்து சிறப்பிக்க என்னோட அன்பு மகள் கஸ்தூரி அவர்களும் ஆயத்தமாக இருக்கின்றார். எல்லோரும் இணைந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று கூறிக்கொண்டு 5 பாடல்களும் என்ன என்ன பாடலாக வர இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம்.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: ஆம், நேரம் வந்துவிட்டது அந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக. இன்று வந்த பாடல்கள் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் முதலுக்குள் முதல் என்ற வரிசையிலே தெரிவு செய்யப்பட்ட பாடல்களுள் ஒரு பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி.எம். சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி. சுசீலா அம்மாவும் பாடுவதற்காக திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல். இப்படி பாடுகின்றது முதலாவது பாடல். நீங்கள் ஒரு தடவை இந்த தலைப்பிலே வந்த 5 பாடலுக்கும் முதல் பாடலாக தந்தீர்கள்.

இனிமையான அந்த பாடலை முதலாவது வரிசையில் என்று பாடுவதை கேட்டு மகிழ்ந்தோம். முதல் பாடலாக எங்கள் காதோரம் ஒலித்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்தில் இசை அரசர் இசை அரசி இருவரும் இணைந்து பாட திரை இசை திலகம் இசையமைத்து கொடுத்த பாடல். இதில் ஒரு குறிப்பு ஒன்று கூற விரும்புகிறேன். புதிய நேயர்கள் எங்களுடன் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்திலே இணைந்திருந்தால் கவனிக்க வேண்டியது, உங்கள் வாக்குகளை இந்த பதிவிலே தரக்கூடாது, நீங்கள் நேரிலே அழைத்துத்தான் இரகசியமாக தர வேண்டும் என்பதை கவனத்தில் எடுக்கவும். அடுத்து வரும் பாடல் இரண்டாவது வரிசையில் நிற்கின்றது ஒரு பாடல். இந்த பாடல் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் பாட வேண்டும் என்று இசைஞானி இசையமைத்து விட்ட பாடல். இந்த பாடல் மௌனம் சம்மதம் என்று கல்யாணம் என்ற பதங்களை தாங்கி வந்த ஐந்து பாடல்களே முதலாவதாக தெரிவு செய்தப்பட்ட பாடல். நீங்கள் தெரிவித்தது அந்த பாடல் இப்பொழுது மீண்டும் இரண்டாவது வரியில் நின்று எங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்றது இந்த பாடல்.

சிறப்பாக பாடி சென்றது இரண்டாவது பாடலும் கல்யாணம் என்ற பதங்களோடு ஐந்து பாடல்களாக குவிந்து அதிலே முதல் பாடலாக நீங்கள் தெரிவு செய்த பாடல். முதலில் பாடிய பாடல் சந்திரன் என்ற பதத்தோடு வந்த ஐந்து பாடல்களுக்குள் தெரிவு செய்து தந்தீர்கள் அல்லவா? அதே போன்று இந்த பாடலும் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்ன குயில் சித்ரா அம்மாவும் இணைந்து பாடிய அந்த பாடலுக்கு இசைஞானி இசை கோர்த்திருந்தார். அப்படி என்றால் மூன்றாவதாக எந்த பாடல் பாடப்போகின்றது என்று பார்த்தால் பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்தில் அம்மா வாணி ஜெயராம் அவர்களினால் பாடப்படுவதற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருந்தார்கள். அந்த பாடல் மூங்கில் என்ற பதம் கொண்டு ஐந்து பாடல்கள் வந்ததல்லவா? அதிலே ஒரு பாடலை நீங்கள் தெரிவு செய்து தந்தீர்கள். அந்த பாடல் இந்த பாடல்.

0: பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்து பாடல் வாணி ஜெயராம் அம்மா அவர்களால் பாடப்பட சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து கொடுத்து மூங்கில் இலை காடுகளே என்ற மூங்கில் என்ற 5 பதங்களுக்குள்ளே இந்த பதத்தை கொண்ட பாடல் முதலாவதாக தெரிவு செய்து இன்று 3வது வரிசையில் நின்று எங்கள் காதோரம் ஒலித்தது அன்பு உறவுகளே. அப்படி என்றால் 4வதாக எந்த பாடல் வரப்போகின்றது என்பதுதானே உங்கள் கேள்வி. சட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து உலகநாயகன் கமல் அவர்களோடு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடும் நிலாவும் இணைந்து பாட கங்கை அமரன் இசையமைத்து கொடுத்த நண்பன் என்ற பதத்திலே வந்த பாடலாகும். இங்கே கேட்போமா 4வது வரிசையிலே நிற்கும் பாடலை.
1: ஹே

கங்கை அமரன் அவர்களுடைய இசையிலே உலகநாயகன் கமல் அவர்களோடு இணைந்து பாடும் நிலா டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் பாடிய சட்டம் திரைப்படத்து பாடல். நண்பன் என்ற பதங்களிலே வந்த பாடல்களுக்கு நண்பனே, எனது நண்பனே, உயிர் நண்பனே என்று பாடி சென்றதல்லவா நான்காவது பாடலும் கேட்டுவிட்டோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது, ஐந்தாவது வரியில் நிற்கின்றது, ஐந்தாவது வரிசையில் நின்று ஓட இருக்கின்றது எங்கள் காதோரம் இசையோடு. அந்த பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மா அவர்களுக்காக இசையமைப்பாளரும் பாடகருமான ஏஎம் ராஜா ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க பாடுகின்றது ஐந்தாவது வரிசையில் நின்று இப்படி.

0: எளிமையான ஐந்து பாடல்கள் அழகாக ஓடி சென்றன காற்றலையிலே. தேன் நிலவு திரைப்படுத்து பாடல் ஜி கி அம்மாவின் குரலே, எம் ராஜா ஐயாவின் இசையோடு ஒலித்ததோடு ஐந்து பாடலும் கேட்டு மகிழ்ந்தோம். சிறந்த இந்த ஐந்து பாடல்களும் ஐந்து வாரங்களும் சிறந்த பாடலாக தெரிவு செய்து முதல் பாடலாக இருந்த வேளையிலே இந்த ஐந்து முதல் பாடல்களும் இன்று ஒன்று சேர்ந்து வந்து முதலுக்கு முதல் யார் என்று காண வந்திருக்கின்றீர்கள். பாடல்களின் விவரங்களை எல்லாம் அன்பு மகள் ஷியாமலா, அடுத்து மகள் கஸ்தூரி இருவரும் உள்வாங்கி உடனே இங்கே தளத்திலே தந்திருக்கின்றார்கள். அந்த வரிகளையும் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பல்லவி சரணம் என்று இரு அந்த பாடல்களின் வரிகளும் ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும். நியமம் வளமையான விதிகள் தான். எங்கே ஓடி வந்து உங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்கும் உள்ள வேளையில் மகள் காயத்ரி வந்துவிட்டார். முதலில் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் காயத்ரி, வணக்கம் வணக்கம் காயத்ரி.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, காலை வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கத்தை அதிகாலையிலே வந்து தருவதற்கு ஓடி வந்து இணைந்து ஓடி சென்று பாடல்களை உள்வாங்கி அழகாக இங்கே பதிவில் தந்ததுக்கு என் நன்றிகள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா. அந்த தொண்டருக்கும் உண்டகாலை என்று சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமா, அது என்ன விநாயகர் சதுர்த்தியில நன்றா உண்டு விட்டீர்களோ? நேற்று நீங்கள் கூறியது எல்லோரும் அந்த ஸ்ரீ விநாயகருடைய இந்த விழாவினை எல்லோரும் மகிழ்வாக இணைந்து வணங்கி அந்த அருள் பெற்றிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உண்ட கலையோடு இருக்கும் நீங்கள். வாக்களிப்பது கடினம்தான், வாக்களிக்க வருவது. இருப்பினும் ஓடி வந்து
1: வாக்களி ரெண்டு
0: முறை சிதப்பின இந்த முறை விநாயகருடைய அருளால நீங்கள் வெல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அது இன்னைக்கு ஐயா ரொம்ப விசேஷமா, என்னைக்குமே இல்லாத மாதிரி நாளைக்கு எல்லா பலகாரமும் செய்தேனா, அதெல்லாத்தையும் ஒட்டுக்கா சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சு
0: புரிஞ்சு விட்டது. நீங்கள் வயிறு நிறைந்தது போல எல்லோரும் நிறைவாக இருக்கின்றார்கள். எல்லாம் அல்ல அந்த ஓம் உங்களுடைய சொந்த ஆலயமா?
1: இல்ல, நான் இருக்கிற இடத்துல ஊர்ல உள்ளது. இப்ப அது பாலாலயத்துல இருக்குது அந்த கோயில். இப்ப கும்பாபிஷேகம் நவம்பர் 1st.
0: சிறப்பா இருந்தம்மா, நான் பாத்திருந்தேன். நீங்கள் அதை நீங்கள் எனக்கு மட்டும்தானே அனுப்பி இருக்கிறீர்கள்? தளத்திலேயே நீங்கள் அனுப்பினா மற்றவர்களும் பார்ப்பார்கள் தான். எங்கள் உறவுகள் உங்கள் உறவுகள்.
1: நன்றி.
0: உங்களுடைய சேவைகள், ஆன்மீக சேவை மிகவும் சிறப்பாக இருந்தது. அது எல்லோருக்கும் தேவை. அது
1: 24 வாகண்டே காலனில காலையில நல்லா கொஞ்ச நேரம் மழை. நான் காலம் 9 பிள்ளையார் பூசை கும்பிட்டு மணியில வரையிலேயே மழை.
0: ஓ, எங்களுக்கு 17 பாகை தான் காட்டுகிறது. இது இன்னும் ஒரு பாகை கூட 18 ஆகி மீண்டும் இரவு நேரம் 6 பாகைக்கு வரப்போகின்ற முதல் தடவையாக நாங்கள் குளிரை கண்டுபிட்டோம் என்றுதான் கூற வேண்டும். குளிரை கண்டுபிட்டோம், இனி அப்படித்தான் இருக்கும்.
1: அப்ப உண்டுக்கு நாலு உடுப்பு கவனமா போட்டுக்குங்க.
0: வெளியில போகும் பொழுது நான் அதிகம் வெளியே செல்வது குறைவுதானே, இருப்பினும் வீட்டிலே இருப்போம். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த நன்மை இந்த மகிழ்வான நேரத்திலே நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோமா?
1: போவோம் போவோம், வாக்கு போட்டுலாம்.
0: வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு காயத்ரி. நீங்கள் தெரிவு செய்த பாடல் முதலாவதாக வர என்னுடைய வாழ்த்துக்கள் அமையட்டும். சரி, இப்பொழுது உங்களுக்கு
1: விருப்பமான
0: பார்ப்போம். இன்று கஸ்தூரிக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனக்கு ஐயா அமர்கலம் திரைப்படத்துல காலம் கடிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா.
0: அடே அப்பா, காலம் சரியாக மாறி போச்சுடாவா?
1: காலம் கடிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, ஆம்பளையே தெரியாம புள்ள பிறக்குது.
0: அடே அப்பாடா, அப்படியான பாடலோ? அமர்கலம் திரைப்படமா?
1: ஓ
0: நல்லா இருக்கும். கருத்துக்களை கேட்க
1: தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்ப லண்டன்ல நிக்கிறார்.
0: ஆஹா, அப்படியா? சரி, பார்ப்போம்.
1: இது இது வந்து விஜயந்தி அஜித்தின் அமர்கலம் படம்.
0: நன்றி, பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதா என்று. உங்கள் பாடல்
1: எல்லா உறவுகளுக்கும் சிறப்பான விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லா சுண்டல் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி உங்களுக்கு.
1: நன்றி ஐயா.
0: நன்றி அம்மா. அடுத்த உறவுகளும் செல்கின்றேன். அடுத்த உறவாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. மீண்டும் அழைப்பார், வர வேண்டும். நாச்சியார் கோயில் தேவா, நீங்கள் அழைத்தீர்கள் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம் உங்களுடைய இணைப்பை. வந்துவிட்டார் தன்னுடைய வாக்குடன். அழைக்கின்றார், அழைக்கின்றார், அழைக்கின்றார். இணைப்பு எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவருடைய இணைப்பு மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவில் ஒலித்துக் கொண்டிருப்பது. இப்பொழுது பாட்டு சவாரி 161. முதலுக்குள் முதலாக 5 வாரங்களாக ஓடிச்சென்ற பாடல்களை தெரிவு செய்த பாடல்கள் இன்று போட்டியில் நிற்கின்றன. அழைக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கிற வெளியே வரவில்லை. இன்னும் அவருடைய அழைப்பு என்னவென்று தெரியவில்லை. இது ஓ தேவா, நீங்கள் சென்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும் தேவா. அழைக்கிறீர், அங்கே ஒலி வருகின்றது, வந்துவிட்டது. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் தேவா, வணக்கம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா.
0: வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம்.
2: நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: வாழ்த்துக்கள் தேவா. மந்திரத்தோடு வந்து இணைவீர்கள். எங்களை எல்லாம் மந்திரத்தால் கட்டி போடுவீர்கள். அப்படி உங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்களா?
2: மகிழ்ந்தோமையா? மகிழ்ந்தோ, மகிழ்ந்தோம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலை நாச்சியார் கோவிலில் அப்படி இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டத்திலே
2: அதாவது ஓங்கி அடிப்பாங்கங்கிறாங்களா, அதே மாதிரி ஓங்கி அடிச்சுட்டு விட்டு மழை.
0: ஒரு வாட்டி நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன்.
2: அடிச்சுட்டு சொல்லு, அதாவது அடிச்சு விட்டு சொல்லு போயிட்டு சரியான அட்டி மூலதான. ஆமா,
0: தந்திருக்கேன், பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தாராளமாக தந்து விட்டு சென்று. சரி, இந்த நல்ல வேளையில நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போய் வருவோமா?
2: சொல்லுவோம், சொல்லுவோம், சொல்லுவோம். எல்லா நேயர்களுக்கும் ஒளி விடணும்.
0: ஆமா.

0: தான் நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தருகின்றேன்.
1: நன்றி நன்றி. உங்க ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் உண்டு
0: உண்டு. நன்றி. உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள் தேவா? என்ன பாடல் வேண்டும்?
1: ஐயா, மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒண்ணு ஆடுது, அந்த பாடலையா?
0: எங்க அப்பா பாடியே காட்டுகிறீர்கள். வாழ்த்துக்கள். மனம் என்னும் மேடை மேலே, வாழ்த்துக்கள். எளிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திலே தருவேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி தேவா. வாழ்த்துக்கள்.
1: தங்க தாமரைக்கு நன்றி
0: நன்றி நன்றி. இரண்டு வாக்குகளை இருவர் வந்து பதிந்துவிட்டு சென்று விட்டார்கள். வாக்குச்சாவடி திறந்துதான் இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் வாக்குச்சாவடி அடைப்பார்கள். அதற்கு முன்பு ஓடி வந்து உங்கள் வாக்குகளை தந்துவிட்டு செல்லுங்கள்.

கோவை மாவட்டம் அன்பு நாகப்பன் அவர்கள் சென்னையிலிருந்து இறைவதை நீங்களும் வாக்களிப்பதற்கு ஆயத்தமாக வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வாருங்கள், வாக்கினை தாருங்கள், பேசுங்கள்.

இனிமையான பாடல்கள் ஒலிக்கின்ற இந்த வேளையிலே இந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் நீங்கள். 5 வாரங்களாக 5 பாடல்கள் ஒரு பதத்திலே காணப்பட்ட வேளையிலே அதில் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்து அவை ஒன்றாக சேர்ந்து இன்று 5 பாடலும் போட்டியில் நிற்கின்றன. இந்த 5 பாடல்களும் கடந்த 5 வாரங்களிலே வந்த 25 பாடல்களுக்குள் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டு அந்த முதல் 5 பாடல்களும் இன்று போட்டியிலே நின்று எந்த பாடல் முதலாவதாக வரப்போகின்றது என்பது உங்கள் கரத்தில் இருக்கின்றது. நீங்கள் தரும் வாக்குகளை கொண்டு இன்று தெரிவு செய்ய இருக்கின்றோம். இன்று 161வது பாட்டு சவாரியில் பாடும் இந்த 5 பாடல்களுக்குள் எந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று. வரிகள் மறக்காமல் இருப்பதற்காக தளத்திலே வரிகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இடையிடையே ஞாபகத்துக்காக ஒவ்வொரு பாடல்களின் பல்லவி சரணங்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகளங்கள். இந்த 5 பாடல்களுக்கும் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல், எல்லோருக்கும் ஒரு பாடல் தான் பிடிக்கும் என்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல்கள், இன்றைய சூழ்நிலை இப்பொழுது இருக்கும் மனோநிலையை பொறுத்து தான் அந்த பாடல்கள் தங்க புள்ளியை பெற இருக்கின்றன. சில பாடல்கள் காலம் முழுவதும் நாங்கள் உச்சரித்து கொண்டிருப்போம். சில பாடல்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு எங்களுக்கு அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி உச்சரித்துக் கொள்வோம். சில பாடல்களின் ராகங்கள் எங்களை மீட்டிக்கொண்டே இருக்கும். சில பாடல்களை பாடியவர்கள் குரல்களை மறக்க முடியாமல் இருக்கும். சில பாடல்கள் அந்த திரைப்படத்தின் அந்த காட்சிகள் மறக்க முடியாமல், இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கின்றது. அதேபோல எங்கள் வாழ்க்கை பயணத்திலே இது சம்பந்தப்பட்டிருக்கின்றதான்னு ஒரு சிலர் பார்ப்பார்கள். பல விதமான கோணங்களிலே இந்த பாடல்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு எந்த கோணத்தில் இந்த பாடல், எந்த பாடல் முதலாவதாக தெரிகின்றதோ அந்த பாடலுக்கு இரகசியமாக நீங்கள் வந்து வாக்களிப்பீர்கள். அது மற்றவர்களுக்கு கூறப்பட மாட்டாது. எங்கே 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள்.

0: வாக்களிப்பது உரிமை என்று ஓடி வந்து விட்டார் அன்பு ஜோர்ஜ் வளைகுடா மண் குவைத்தில் இருந்து. வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேரரசர் ஐயா அவர்கள்,
0: ஜோர்ஜ் மன்னர் அவர்களை மகளோடு வரவேற்றுக் கொண்டோம் இன்று பாட்டு சவாரி வாக்கு சாவடிக்கு. நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் மிகவும் விரைவாக செல்ல வேண்டும் என்றது எனக்கு தெரியும், பணியில் இருக்கின்றீர்கள். நலமாக இருந்த செய்தியை கேட்டோம். வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம் காட்டலையை விட்டு.

0: வந்து விட்டோம் வாக்குச்சாவடிக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் ஜோர்ஜ்?
1: அனைவருக்கும் பிள்ளையார் சங்கத்தின் நல்வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி ஜோர்ஜ்.
1: அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் ஐயா, உங்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் உறவர்களுக்கும்
0: நன்றி நன்றி. நீங்கள் எங்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து தந்தையிட்டு பெருமைப்படுகிறோம். நீங்களும் அவருடைய அருளால் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் சிறப்பாக இருக்க வேண்டும். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும், ஒலிபரப்ப வேண்டும் நான்?
1: அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே.
0: ஓ, அந்த பாடல் அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, நல்ல பாடல். அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, இனிமையான பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புகளை கேட்டு மகிழுங்கள். இணைந்தமைக்கு நன்றி. வாக்களிப்பது உரிமை கடமை என்று ஓடி வந்த அந்த உணர்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஜோர்ஜ், நலம் பெற்று வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஜோர்ஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார். வளைகுடா மண்ணில் குவைத் நாட்டில் அவர் பணியோ தலையின் மேல் சுமையாக இருக்கும். அவர் பணியாற்றும் விதம் எத்தனை வருடங்களாக அங்கு நட்பெயரோடு பணியாற்றி கொண்டு எங்களுக்கு எல்லாம் தமிழர்களுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துருக்குங்க. அவர் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து கொண்டிருப்பவர். காதிலே குச்சி போட்டிருப்பார், அந்த ஒலி குச்சியை, அது பாடல் ஓடிக்கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டே பணியும் புரிந்து கொண்டிருப்பார். அதுக்கு எந்த தடையும் இல்லை அவருக்கு. தூங்கும் நேரம் எந்த நேரமும் காதலே இருக்கும், மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து கொண்டிருப்பார். காரணம் எங்கள் பேசுவது கொள்வதெல்லாம் தான் எங்கள் உறவுகளோடு உறவு ஆடுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு. அங்கு தனிமையில் தானே இருக்கின்ற தனியொரு இந்தியனாக தமிழனாக பணிபுரியும் இடத்திலே நாங்கள் எல்லோரும் வானொலியிலே நீண்ட கால உறவு, பல உறவுகளை அறிமுகப்படுத்தியவர். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் உங்களுக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ப்போம் முடிவிலே எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கும், வாருங்கள் ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் தேவா.
1: ஒரே ஒரு வேடுகளையா, ரேவதி அம்மன் தான். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க. அவங்க வாழைத்தாய் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாசலம்.
0: பாட்டு சவாரி பாட்டு சவாரி நேரத்தில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். நலமா இருக்கின்றீர்களா?
2: வந்துட்டா ரேடியோ ஆஃப் பண்ணலையா?
0: கண்ணாடியை போட்டுட்டு ஆஃப் பண்ணுங்களா ஐயா. கண்ணாடி போட்டிருக்கீங்களா?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். கண்ணாடி அணிந்திருக்கின்றீர்களா?
2: கண்ணாடி எல்லாம் அணிந்திருக்கேன். இந்த ரேடியோ ஆஃப் பண்றதுல
0: வல்லமை வாய்ந்தது. வாழ்த்துக்கள் ஜோஜ். உங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பார்த்து

0: வணக்கம் வணக்கம் தேவா.
1: ஒரே ஒரு வேடுகளை ரேவதி அம்மன் தான். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க. அவங்க வாழைத்தாய் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாசலம்
0: பாட்டு சவாரி நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: வந்துட்டா ரேடியோ ஆஃப் பண்ணலையா?
0: கண்ணாடியை போட்டு ஆஃப் பண்ணுங்கள் ஐயா. கண்ணாடி போட்டிருக்கீங்களா? வணக்கம். கண்ணாடி அணிந்திருக்கின்றீர்களா?
2: கண்ணாடி எல்லாம் அணிந்திருக்கேன். இந்த ரேடியோ ஆஃப் பண்றதுல
0: என்ன ரேடியோ அப்படி வல்லமை வாய்ந்தது ஆஃப் பண்றது கடினமை. நலமா இருக்கின்றீர்கள் தானே?
2: நலமா இருக்கேன்.
0: அங்கே காலநிலை எப்படி இருக்குன்னு? அங்க அங்க தஞ்சாவூர்ல மழை ஒன்று பெரிதாக பெய்தது தேவா கூறினார். உங்களுக்கு எப்படி? கணபதி சதுர்த்தி நாள் அப்படி சென்றது உங்களுடைய ஆன்மீகம்.
2: இன்று பிள்ளையார் தரிசனத்தை பார்த்தது அது ஒரு மகிழ்வா இருந்தது. வருடத்து ஒரு முறை கண்டு கழித்தது ஒரு நன்றாக இருந்தது.
0: சரி, சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை வாக்குச்சாவடி செல்வோம். பாருங்கள், ஓடுவோம் வாக்குச்சாவடிக்கு.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகாலிங்கமும் நானும். இப்பொழுது காற்றலையில் வந்திருக்கும் போது நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருவதோடு உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் மகாலிங்கம்?
1: பொட்டள மிட்டாயேன்னு ஒரு பாட்டு இருக்கியா?
0: ஆமா,
1: பாடி என் பொட்டள மிட்டாயே அந்த பாடல்.
0: எதுக்காக அந்த பாடல் என்று கேட்கின்றீர்கள்? பாடி
1: என்று கேட்க ஒரு ரசனையோட அந்த பாடல் கணவன் மனைவிக்குள்ள உடலை காட்டுறது மட்டும் இல்லாம ஒரு இணக்கமான பாடலும் இருக்கும். அதுல வந்து இந்த பொட்டள மிட்டாயிங்கிறது ஆதி காலத்திலாம் முன்காலத்திலாம் பூந்திய மடைச்சு தருவாங்க, அதுதான் பொட்டள மிட்டாய்.
0: இப்பொழுது நீங்கள் வாடி ஏன் பொட்டள மிட்டாயின்னு அழைக்கிறீர்கள், கையில இருக்கின்றதா பொட்டள மிட்டாய்? கேளுங்கள் உறவுகளை, அவர் கூறுவதை வாடியே பொட்டல மிட்டாயேன்னு வந்து விட்டால் இப்ப நீங்கள் இந்த மிட்டாயை கொடுப்பீர்கள். ஓ, மனத்தாலே கொடுக்க போறீர்கள். அடேங்க அப்பா, உளவு சூட்சமாக பதில் சொல்றீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். வாழ்த்துகள் மாலிங்கம், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். முடிவிலே தான் தெரியும், போட்டி பலமாகத்தான் இருக்கிறது, இருப்பினும் பார்ப்போம் இல்லையா. வாழ்த்துக்கள். எதுக்கும் பொட்டல முட்டாயே, பொட்டல முட்டாயே ஆயத்தமா வைத்திருங்கள், வந்துவிட்டா உடனே கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள்.
0: முட்டாயை கொடுத்து இப்படி எல்லாம் விளையாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ரேவதியை எட்டி பார்த்திருக்கின்றீர்கள், உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கும் ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.
2: சந்திரனை காணாமல் அள்ளி முகம் மலருமா, சந்திரனை காணாமல் அள்ளி முகம்.
0: பாட்டு சவாரி 161 கலந்து கொள்ளுகிறோம் ஐயா என்று உடனே எழுதிவிட்டு ஓடி வந்து விட்டார் மகாலிங்கம். சொன்னபடி இங்கே எழுதி அனுப்பியிருந்தார், அதற்கிடையே ஓடி வந்து அழைத்து விட்டார். மகளே ரேவதி வணக்கம், உங்களுக்கு வாருங்கள், வாருங்கள்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம.
0: வணக்கம் மகளே, வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமோடு மகள்வாகம் இருக்கின்றேன். கணபதி சதுர்த்தி எப்படி சென்றது என்று? விநாயகர் சதுர்த்தி
3: நன்றாக முடிந்தது அப்பா.
0: நேற்று தினம் எங்களுக்கு எங்களுக்குள்ளே ஒரு கணபதி இருக்கிறாரோ, அவர் மூத்தவர், அவர் எங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பிவிட்டார். விஎல் கணபதி அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தார். அவர் கணபதி, எங்களுக்கு கணபதி அல்லவா, அவர் மூத்தவர், அவர் அனுப்பிவிட்டார். சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, நேற்று ஒரு ஒரு பாடகரையும் அனுப்பியிருந்தார். உங்களுக்கு தெரியுமா அவரை, சந்திரசேகரை?
3: தெரியும்.
0: அவருக்கு நான் அவரிடம் பாடலை கேட்க மறந்து,
3: தெரியும் என்றால் வானொலியில் பாடுவார் அப்பா, அவ்வளவுதான், நேரில் பேசியது கிடையாது.
0: ஆனா அவர் கூறியிருந்தார் பலரை தனக்கு தெரியும் என்று. எனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். சிறப்பு. அப்ப ரேவதி, நீங்கள் எந்த ஆலயம் அருகிலே விநாயகர் சதுர்த்தி சென்று பார்வையிட அந்த பூஜையிலே கலந்து கொண்டீர்களா, வீட்டிலே செய்தீர்களா?
3: வீட்டிலே பார்த்து கொண்டு எப்பொழுதும் கைபேசி எடுத்துக்கொண்டு அதில வரும் பிள்ளையார்கள் எல்லாம் பார்த்து
0: கொண்டு. ஓ, லேட்டஸ்ட் பிள்ளையார் எல்லாம் வருகிறார்கள் இப்பொழுது இல்லையாமா? ஆன்மீகத்தை எவ்வளவு தூரம் விளையாட்டு பொருளாக்கி விட்டார்கள், கவலையாக இருக்கின்றது. உண்மை அம்மா, அது உண்மை. அது ஒரு கைபேசியில டிக்டாக்லயும் அதுலேயும் அப்படி இப்படி சிருஷ்டித்து போட்டால் பார்வையாளர்கள் வருவார்களே, எங்களுக்கு பார்வையாளர்கள் கூட வந்தால் வலைத்தளத்திலிருந்து காசு கிடைக்கும் என்ற நோக்கத்தோட போருகிறார்களே தவிர பக்தியை நிலைநாட்ட வேண்டும் என்று பக்தி சிரத்தையோடு போடவில்லை அம்மா. பலரை பார்த்தேன், கவலையாக இருந்தது, கவலையாக இருந்தது. ஆன்மீகம் இப்படி நுண்ணறிவுகள் வர வேண்டும், ஆனால் நுண்ணறிவுகள் வந்து எங்கள் கலாச்சார பண்பாடுகளை அழிக்க கூடாது, பாலைகளை மாற்றக்கூடாது. இவை வந்து கடத்தப்படுது. இவ்வளவு காலமும் எத்தனையோ காலங்காலமாக நாங்கள் கடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு அம்சங்களும் இப்பொழுது நுண்ணறிவு வந்தோடனே எதிர்காலத்துக்கு அதை எல்லாம் ஒரு விளையாட்டு வேடிக்கையாக மாறிவிட்டது. அப்போ அவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறார்கள்னு தெரியவில்லை. சரி, நாங்கள் இதை விட்டு இப்பொழுது நாங்கள் எங்கோ செல்லாமல் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள்,
3: போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முடிவிலே. இப்பொழுது உங்கள் விருப்பமாக என்ன பாடல் தர வேண்டும்?
1: எனக்கு குடியிருந்த கோயில் இருந்து குங்குமப்பூத்தின் மங்களம் அந்த பாடல் தங்கப்பா.
0: இனிமையான பாடல்.
1: குங்குமப்பூத்தின்
0: மங்களம் நல்ல பாடல் உங்களுக்காக தருகிறேன். இது வந்து குடியிருந்த கோயில் திரைப்படம் இல்லையாம்மா? குடியிருந்த கோயில். வாழ்த்துக்கள். உங்களுக்கான அந்த பாடல் தருகிறேன். விரைவிலே வந்து வாக்களித்தமைக்கும் கலந்து கொண்டமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவிலே பார்ப்போம் எந்த பாடல் என்று முதல் பாடலாக வருகின்றது என்று. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்படன்றுங்கள். கஸ்தூரி அவர்களும் மற்றவர்களும் கூறியது போல், கணபதி ஐயா தந்ததும் போல், முருகங்களுடைய பிள்ளையாரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று கூறிக்கொள்வோம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நேரம் நண்பகல் 12:31 எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:01 என்று காட்டுகின்றது இரவு வேளை. விரைவில் வாருங்கள், இணையுங்கள். வந்துவிட்டால் அன்பு மகள் ஷியாமலா இணைப்பை தந்து விட்டீர்கள். வணக்கம் மகளே. ஷியாமலா வணக்கம்.
2: வணக்கம்
0: அப்பா. வந்து விட்டாருன்னு துள்ளி குதித்து கொண்டிருந்த நீங்கள் காற்றாலையில வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: அப்பதான் வந்துட்டு இருந்தேன், வெளியில போயிருந்தேன். வர வழியிலேயே ரேடியோ ஆன் பண்ணிட்டு கேட்டுட்டே வந்துட்டு
0: இருந்தேன். நெருங்குறது அப்படி
2: எப்போதும் வந்த உடனே நேரம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவேன். நீங்க உட்காந்து பாட்டு கேட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிச்சுட்டு
0: வந்தேன். காலையில நான் வணக்கம் போட்ட உடனே நீங்கள் அதை கண்டுவிட்டு உடனடியாக வணக்கம் போட்டிருந்தீர்கள். அதன் பின்பு வந்து விட்டார் வந்து விட்டார்னு சொல்லி கொண்டிருந்ததை பார்த்தேன். அந்த மழை பொழிந்ததா மகளே?
2: நிறைய
0: செய்தீர்களோ
2: இல்லப்பா? நான் மதியமே பெஞ்சிச்சுப்பா, ஒரு 11 மணிக்கெல்லாம் பெஞ்சிச்சு. நான் காலையிலே பண்ணிட்டேன், வெளியில போயிருந்தேன். அன்னைக்கு அண்ணி வீட்லயும் பண்ணணும், என் வீட்லயும் பண்ணணும். சாமிக்கு கோயிலுக்கு வச்சிருச்சு, அமலாதேவி கோயிலுக்கு எடுத்துட்டு போறது
0: பண்ணணும்.
2: அது நான் மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாரும் இல்ல. அண்ணி முடியாது அவங்களால.
0: ஓ, அப்ப எல்லோருக்கும் சேர்த்து நீங்கள் அந்த அருளை எல்லோருக்கும் வாங்கி கொடுக்க. உங்கள் உங்கள் கைவண்ணத்தினால் ஏற்பட்ட பட்சணங்களை உண்டு பிள்ளையார் எங்களுக்கும் மறந்துடுவார் என்று எண்ணிக்கொண்டு
2: இப்பொழுது கண்டிப்பா
0: தருவார். சரி, அப்ப நாங்கள் ஒரு தடவை உங்கள் வாக்கு
2: ஓட்டு போடுவோம்.
0: அதுக்குத்தானே போக வேண்டும் என்னம்மா?

0: சரிப்பா.
1: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். முடிவிலே
0: பார்ப்போம்.
1: இப்ப சியாமலாவுக்கு என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
0: பாத காணிக்கை படத்துலப்பா, உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே, அந்த பாட்டு.
1: இருவரும் விடாமல் பாடுகிறார்கள். அது என்ன நல்ல பாடல் அந்த பாடல்.
0: ஆமாப்பா,
1: நேரடியாக பாடுவது நல்லா. அது நேரடியாக இருவரும் பாடுவது நேர ஏதோ அவர்களுக்குள்ளே உள்ள விவாதம் போன்று இருக்கு அந்த பாடலை கேட்கும் போது. நல்ல பாடல் அந்த பாடல். எனது மலர் ஆரம்பம் உனது மலரா எனது மலரா?
0: உனது மலர் கொடி. உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே, உனது நிலாவானிலே எனது நிலா அருகிலே.
1: என்ன கவிஞருடைய கவிதை? மடியில இருக்கிறதா அருகில் கையிலே இருக்கிறதா வானிலே இருக்கிறதா மண்ணிலே இருக்கிறதா எது என்று நாங்கள் பார்க்க
0: விடும்.
1: மடியிலே எனது நிலா.
0: அஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்படுறேன்.
1: ஆமா, ஏன்னா ஐந்து வாரங்களும் முதல் பாடலே தருகிறீர்கள். முதலுக்குள்ள முதல் தடவை கடினம் தானே, சிந்திக்க வைக்கிறது இல்லை. அப்படி இருந்து பார்த்து ஒரு பாடலுக்கு நீங்கள் வாக்களிப்பது பெருந்தன்மையான முடியும். வாழ்த்துக்கள் மகளே.
0: நன்றி.
1: எந்த பாடல்கள் என்றது? நன்றி நன்றி
0: நன்றி.
1: அது மட்டுமல்ல, பாடல்களை எல்லாம் எழுதி இந்த போகத்திலும் இந்த நேரத்திலும் எனக்கு உடனடியாக எழுதி அனுப்பி நான் வைத்திருந்தேன். இருப்பினும் நீங்களும் கஸ்தூரியும் டக் டக்குன்னு போட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐந்து பாடலையும் உள்வாங்கி நேரம் 12:36 நிமிடம் எங்களுக்கு மதிய நேரம். மப்பு போட்டு விட்டது, மழை வரும் போல் தெரிகின்றது. ஆனால் மழை வருவதற்கான சான்று இல்லை, குளிர் நிலை வருவதற்கு சான்று. இன்று இரவு வேளை 6 பாகைக்கு செல்ல இருக்கின்றோம். முதல் தடவையாக 6 பாகை வந்து விட்டிருந்தால் அப்படி குளிர் இருக்கும். வெளியே தான் நாங்கள் வெளியே போக மாட்டோம். உள்ளே தூங்குகிற நேரம் தானே, தூங்கும் போது தான் அது எங்களுக்கு புரியும். ஆனால் எங்களுக்கு உதவியாக இங்கே குளிர்போக்கி இருக்கின்றார் தானே, வெப்பக்கருவி, அதையும் முடுக்கி விடுவோம். அவருக்கு பணி கொடுக்க வேண்டும் தானே. இனி தொடர்ந்து அவருக்குத்தான் வேலை அதிகமாக இருக்கும்.

0: அடுத்த வாக்காளர் வந்துவிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வணக்கம் மகனே. ஞானா வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம் அப்பா.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். கொஞ்சம் சோர்வோடு பேசுவது போல் தெரிகின்றது. என்ன சலிப்படைந்து விட்டது? பணி அதிகமோ?
1: ஆமாப்பா, இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லப்பா,
0: அதனால் பணி. அதோட விநாயகர் சதுர்த்தி
1: வாரத்துக்கு ஒரு நாள் பணி அதிகம். இன்னைக்கு திங்கக்கிழமை, ஜனங்க அதிகமா வர்றது இன்னைக்குதான்.
0: ஓ ஓ ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இறைவன் நல்லருள் புரிய வேண்டும். நான் உங்களை தாமதிக்க வைக்கவில்லை. காற்றலைக்கு போவோம், பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. இந்த உடல்நிலை குன்றிய நேரத்தில் கூட பணி சுமை அதிகமான வேளையிலும் வாக்களிப்பது கடமை என்று ஓடி வந்து வாக்களித்த உங்களுக்கு என் நன்றிகள். உங்களுக்காக என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்? ஞான
1: படம் வந்து திக்கு தெரியாத காட்டில்பா.
0: ஆமாம்,
1: கேட்டதெல்லாம் நான் தருவேன் அந்த பாடல்பா.
0: இனிமையான பாடல், இனிமையான பாடல். கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே. நல்ல பாடல், நல்ல பாடல் தருகின்றேன். கேட்டு மகளை தான் இப்பொழுது நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பார்ப்போம் முடிவிலே எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று. நல்லதுமானே,
1: நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் மணிவோம்.

வாக்குச்சாவடியில் வந்து கண்ணியமாக நடந்து வாக்கினை அழைத்துவிட்டு செல்லும் அன்பு உறவுகளுக்கு நன்றி கூறி வாக்குச்சாவடியில் இருந்த அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் சிறப்பாக வாக்குகள் பெட்டிகளுக்குள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்று கூறும் பொழுது அது மேலும் மகிழ்வார் இருக்கின்றது. ஏனென்றால் 5 வாரங்களாக தெரிவு செய்த சிறந்த பாடல்கள் அல்லவா இன்று போட்டியில் நிற்கின்றன. ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்காது. அங்கே மகள் ஷியாமலாவும் கொடுத்து விட்டால் தெரிவு செய்த கடினத்தை கொடுத்து விட்டீர்கள். இருப்பினும் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் நிச்சயமாக இருக்கும். அந்த பாடலுக்கு வாக்களித்து சென்றிருக்கின்றீர்கள். முடிவிலே பார்ப்போம் எந்த பாடல் வெற்றிக்கு வருகின்றது என்று. தொடர்வோம் நிகழ்ச்சியை. நேரம் 12:42 உங்களுக்கும் 10:12. இங்கிலாந்தில் இப்பொழுது என்ன நேரமாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். 5:42 காட்டுகின்றது. சவுதி அதாவது குவைத் நாட்டில் கூட 8 மணியை தொட்டுவிட்டது போல் தெரிகின்றது. வருகின்றது பாடல்கள்.

சிறப்பான இந்த பாடல்கள் ஐந்து வாரங்களாக ஐந்து ஐந்து பாடல்களாக ஒரு பதத்தை முதல் பதமாக கொண்டு ஒலிக்கும் வேளையிலே அதில் வந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்தது வாழ்த்துக்கள். அந்த ஐந்து என்று போட்டி போட்டுக்கொண்டு எங்களுக்குள் யார் முதல்வர் என்று ஓடி வந்து நிற்கும் பொழுது ஐந்தும் சிறந்த பாடல்கள் தானே, சிறந்ததுக்குள் சிறந்ததை தெரிவு செய்ய வேண்டும் என கடினமான ஒரு பரீட்சை உங்களுக்கு கொடுத்து விட்டுவதோ ஒன்றியல் தமிழ் வானொலியில் எண்ணும் வேளையில் இல்லை இல்லை சரியாகத்தான் கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் கோடிக்கணக்கான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதற்குள்ளே சில பாடல்களை நீங்கள் ஆகா சிறந்த பாடல் என்று நாங்கள் தெரிவு செய்கின்றோம் தானே. அதேபோன்று இது ஆக குறைந்த ஐந்து பாடல்களை தானே தெரிவு செய்யப்போகின்றது. ஆதலால் நீங்கள் சலிக்காமல் ஓடி வந்து வாக்களிப்பது எங்கள் உரிமை, வாக்கு எங்கள் உரிமையான ஒரு ஆயுதம், வாக்களிக்க வேண்டும், அது கடமை உணர்வை கொண்டது என்று ஓடி வந்து எங்கிருந்தாலும் எவ்வளவு பணி உடல்நல குறைவு இருந்தாலும் ஓடி வந்து பயணத்துக்கு சென்றாலும் ஓடி வந்தவுடன் மற்ற வேலைகளை விட்டுவிட்டு வாக்குக்கு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்வோம் பாட்டு சவாரியை, பார்ப்போம் இன்னும் சிலர் வர இருக்கின்றார்கள், அவர்களும் வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். இன்னும் வாக்குச்சாவடியிலிருந்து ஒளி வரவில்லை தானே, வரவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இதுவரையில் ஏழு உறவினர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க, இன்னும் வர இருக்கின்றார்கள் என்பது தெரியும். புதிதாக வந்தவருக்கும் நான் எங்களுடைய தளத்தினுடைய நிலைமையை அறிவித்திருக்கின்றேன், அவர்களும் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன்.

இன்னும் சில நிமிடங்களில் வாக்குச்சாவடியின் ஒளி வரும் போல் ஒரு சாடை தெரிகின்றது. சரியாக தெரியவில்லை. சில சமயம் தருவார்கள் போல் தெரிகின்றது. வாக்களிக்க வருபவர்கள் விரைவில் வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: இங்கு ஏழு உறவினர்கள் வாக்களிக்க வந்தார்கள். கஸ்தூரி, தேவா, ஜோர்ஜ், மகாலிங்கம், ரேவதி, சியாமலா, ஞானசேகரன் இவர்கள் வந்து வாக்களித்த போது அடுத்த உறவாக ஓடி வருகின்றார் எங்களுடைய நீண்டகால உறவு சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ். வணக்கம்.
1: இனிய இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சிவை சந்தனராஜ்.
0: இரண்டு நேரம் வணக்கத்தையும் கலந்து கொள்ளும். இப்பொழுது ஊரில் இருக்கின்றீர்களா இல்ல வெளியே இருக்கின்றீர்களா?
1: நாங்கள்
0: ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோமா?

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். சந்தன் ராஜ்யம் நானும் அவர்கள் நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். உங்களுக்காக நீங்க முருங்கையோடு போகக்கூடாது. என்ன பாடல் ஒளிபெற போவோம் உங்களுக்காக சந்தன் ராஜ்?
1: ஜாதி பூக்கள் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பாடல் கேட்பேன், அழகிய பாடல்.
0: அப்படியா? ஜாதி பூக்கள், அது என்ன பாடல இருக்கு?
1: பூக்கள், ஆமா, பூ மாலைகள் இது தோல் சேருமே.
0: அடே அப்பா, பூ மாலைகள் இது இரு தோல் சேருமே, அப்படிதானே?
1: இரு, ஆமா, இரு இரு தோள்கள்,
0: ரெண்டு தோள்,
1: இரண்டு தோள்கள்,
0: பூ மாலைகள்.
1: இன்னைக்கு வந்து நம்முடைய நண்பருக்கு வேற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
0: அப்படியா?
1: ஆமா,
0: எந்த நண்பர் கூற போகிறீர்கள்?
1: நண்பர் இன்னைக்கு நம்ம மகாலிங்க ஏதாவது போட்டிருந்தார் போல் இருக்கு.
0: அவருடைய மகனுக்கு, மகனுடைய திருமண நாளுக்கு
1: வாழ்த்துக்கள்.

கேட்டு உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். நேரம் 12:55 காட்டுகின்றது. உங்களுக்கு 10:25 என்று காட்டும் இந்த வேளையிலே விரைவாக வர வேண்டும். இன்னும் வருவதற்கு இருக்கின்றீர்கள். வாக்குச்சாவடி இன்னும் அடைக்கப்படவில்லை. ஒளி வருவதற்கு ஆயத்தம் போல் தெரிகின்றது. வரும் என்று எண்ணிக்கொள்கிறேன். வாருங்கள், இணையுங்கள், உங்கள் வாக்கினை பதிவு செய்து செல்லுங்கள். அது மட்டுமல்லாமல் வெறுங்கையோடு போகாமல் உங்களுக்காக ஒரு பாடலும் பதிவு செய்யப்பட்டு அந்த பாடல் நேயர் விருப்பத்திலே ஒளிபரப்பாகும்.

எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் இசை எங்களை விட்டு போவதில்லை. ஏனென்றால் எங்கள் தமிழிலே முத்தமிழில் ஒன்று இசை தமிழ். அந்த இசை பல வழிகளிலும் சென்று எங்களை ஊடறுத்து சென்று எங்கள் இதயத்திலே பதிந்து எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு பல உதவிகளை செய்கின்றன. எங்கள் வாழ்க்கை பயணம் சிறக்க வேண்டுமென்றால் இந்த திரைப்பட பாடல்கள் பல வழியை காட்டியிருக்கின்றன. அதில் அன்று வந்த பாடல்கள், இடைக்கால பாடல்கள், இன்றைய பாடல்கள் என்று தெரிவு செய்யும் வேளையிலே எல்லா பாடல்களும் சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் எந்த பாடல்கள், எந்த காலத்து பாடல்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற சீர்கேடுகளை சுட்டி காட்டி சீர்திருத்தங்களை தரக்கூடிய வகையும் மனோபாவங்களையும் மனதில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் வருகின்ற பாடல்களாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் எங்கள் பாரம்பரியங்களை எதிர்காலத்துக்கு கடத்தி செல்லும் வேளையிலே இன்று வந்த பாடல்களா அன்று வந்த பாடல்களா எதிர்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. எங்கள் பாரம்பரியங்கள், பண்பாடுகள், சரித்திரங்கள், புராணங்கள் இவை குலைந்து போகாமல் நிலைத்து நிற்பதற்கு வழிகாட்டுவதென்றெல்லாம் பல விடயங்கள் உண்டு. அந்த வகையிலே இது ஒரு சிறிய தொண்டு எங்களுக்கு. தினமும் வந்து பாடலை கேட்கின்றோம். நீங்கள் பாடல்களை கேட்டவுடன் உடனடியாக அந்த பாடலை ஒலிபரப்பப்படுகின்றது, கேட்டு மகிழ்கின்றோம். நாளாந்தம் கேட்கும், எங்கு பார்த்தாலும் பாடல்கள். பாடல்கள் இல்லாமல் உலகத்தில் யாருமே இல்லை, இசை இல்லாமல் இல்லை. அந்த இசையிலே வரும் பாடல்களுக்கு வந்த வரிகளை எப்படி வந்திருக்கின்றது, அது எங்களை எப்படி தொடுகின்றது என்பதைத்தான் பார்க்கணும். எங்களுக்கு விருப்பமான, சரியான விருப்பமான பாடல்கள் வராது விட்டாலும் வந்த பாடல்களை எந்த பாடல் நல்ல பாடலாக இருக்கின்றதுன்னு ஒரு தெரிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் தெரிவு செய்து செல்லும்போது சாதாரணமாக நீங்கள் வெறும் கையோடு போகாமல் உங்களுக்காக ஒரு பாடலும் ஒலிபரப்பப்படுகின்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஒளி கிடைத்து விட்டது அன்பு உறவுகளே. இதோ காட்டி கொண்டிருக்கின்றார்கள், முதலாவது ஒளி வந்தவுடன் இன்னும் இரண்டு ஒளிகள் வரும். அந்த ஒளிகள் வந்தால் பாடல் எங்களுடைய போட்டி நிறைவுக்கு வரும்.

இரண்டாவது ஒளி பாய்ச்சி விட்டார்கள். வாக்குச்சாவடியிலிருந்து இரண்டு ஒளிகள் வந்துவிட்டன. இன்னும் ஒரு ஒளி வர இருக்கின்றதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. காலம் தாமதித்து வருபவர்கள் ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

மாறி மாறி பாடல்கள் பல்லவி சரணங்கள் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த வாரங்களிலே சிறப்பாக தெரிவு செய்யப்பட்ட முதல் பாடல்கள் ஐந்தும் இன்று போட்டியிலே நின்றவர்.

நேரத்தை தவறப்படாது ஓடி வாருங்கள். உங்கள் வாக்கினை அழைத்து செல்லுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் மூன்றாவது ஒளி எங்களுக்கு கிடைக்கவில்லை.

மூன்றாவது ஒளி கிடைத்துவிட்டது அன்பு உறவுகளே. வாக்குச்சாவடி அடைக்கப்படுகின்றது. வாக்கெடுப்புகள் நிறைவுக்கு வந்துவிட்டன. தேர்தலின் பெறுபவர்கள் இப்பொழுது பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். எனது கருத்து கிடைத்தவுடன் உங்களுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும். இன்று எந்த பாடல் வெற்றிக்கு வந்தது என்று

இன்று பாட்டு சவாரி 161 இனிதாக நிறைவுக்கு வர இருக்கின்றது. தேர்தலே வந்து வாக்கினை அளித்த உறவுகள், 8 உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அவர்களுடைய எண்ணிக்கைகள் சரிவர பார்த்து யார் எந்தெந்த பாடலுக்கு என்று தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது சிறிது நேரத்தில் எனது கரத்தில் கிடைக்கும். கிடைத்தவுடன் உங்களுக்கு நான் அறிய தருவேன் என்று கூறும் வேளையிலே இன்று ஒலித்து சென்ற 5 பாடல்களும் கடந்த வாரங்கள் 5 வாரங்களில் நடைபெற்ற தேர்தலே முதலாவது பாடலையாக தெரிவு செய்யப்பட்டவை. அவை இன்று முதலுக்குள் முதலாக நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த பாடல் இந்த முதல் பாடல்களுக்குள்ளே ஒரு முதல் பாடலாக வருகின்றது என்று பாட்டு சவாரி 161 தீர்மானித்து தேர்தலை நிகழ்த்திய வேளையிலே மொத்தம் 8 உறவினர்கள் தான் இன்று வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அவர்கள் வாக்களித்த பாடல்கள் சந்திரனை காணாமல் என்ற குலமகள் ராதை திரைப்படம், கல்யாண தேனிலா என்ற மௌனம் சம்மதம் என்ற திரைப்படம், மூங்கிலிலை காடுகளை என்று பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலும், நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடல் சட்டம் திரைப்படத்திலும், ஊரெங்கும் தேடினேன் என்ற தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து சிறந்த பாடகர்களினால் பாடப்பட்டு சிறந்த இசையமைப்பாளர்களாக திரை இசை திலகம், இசைஞானி இளையராஜா, சங்கர் கணேஷ், கங்கை அமரன், ஏஎம் ராஜா போன்ற இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டு, இசையரசர் டி எம் சவுந்தரராஜன், இசையரசி பி சுசீலா, டாக்டர் கே ஜே ஜெயசுதா, சின்னக்குயில் சித்ரா, இசைவாணி வாணி ஜெயராம் அவர்களோடு மீண்டும் அன்பு உறவுகளாக பாடகர்களாக பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு உலக நாயன் கமல் அவரும் குரல் கொடுத்த வேளையிலே ஒரு பாடலுக்கு பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மாவும் குரல் கொடுத்து இப்படி பல குரல்களிலே நாங்கள் இந்த பலவிதமான பாடலை கேட்டு உங்கள் மனதிலே போட்டு அவர் தீர்மானித்து வந்த வேளையிலே நீங்கள் வாக்குகளை தந்து பதிந்தவை இப்பொழுது கரத்தில் கிடைக்க இருக்கின்றன. அதுவரைக்கும் இந்த பாடலை கேளுங்கள், நான் வந்தவுடன் உங்களுக்கு தருகின்றேன்.

வாக்குச்சாவடியிலிருந்து விடை கிடைத்துவிட்டது. தேர்தல் முடிவுகள் எனது கருத்தில் கிடைத்திருக்கும் வேளையில் அதை கேட்பதற்கு ஆர்வத்தோடு ஆவலோடு இருக்கின்றீர்கள். வாழ்க்கையிலே வாக்குரிமை என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரும் பெரும் சிறந்த ஆயுதம். அந்த வாக்குரிமையிலே எங்களுடைய வாக்கினை நாங்கள் தீர்மானித்து செலுத்த வேண்டியது எங்கள் கடமை. அது நிச்சயமாக அந்த வாக்கினை நாங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்காமல் விட்டால் அதில் அர்த்தமே இல்லை, அவர்கள் நாட்டில் வாழ்ந்து பலனில்லை என்பது போன்று. எங்கள் வானொலியிலும் வந்து 24 மணி நேர தமிழ் சேவையிலே 24 மணி நேரமும் நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதிலே மிகவும் பிரபல்யமாக நீரொலை கதம்பத்திலே தினமும் மாறி மாறி நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம். பல உறவினர்கள் பாடல்களை இங்கே வந்து கலைஞர்களாகவும் அறிவிப்பாளர்களாகவும் தொகுப்பாளர்களாகவும் வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் பாடிய பாடல்கள், நீங்கள் பேசிய பேச்சுக்கள், நீங்கள் கூறிய பதில்கள் எல்லாம் மீண்டும் நீங்களே கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியிலே உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். தினமும் நாங்கள் பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இசையோடு தான் எங்கள் உலகம் செல்கின்றது. நாங்கள் எங்கு சென்றாலும் இசையில்லாமல் நாங்கள் செல்ல முடியாது. அந்த இசை எங்களை விடாது, எங்களுக்கு உள்ளே புகுந்து விட்டது. அந்த வகையில் நாங்களும் அந்த இசை உலகத்துக்கு செய்யும் ஒரு சிறு தொண்டாகத்தான் இந்த தேர்தலை நடத்துகிறோம். நீங்கள் எப்படி இந்த பாடல்களை சுவைக்கின்றீர்கள், என்ன விதத்தில் ரசித்து உங்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுகின்றீர்கள் என்று எங்களை அறியாமலே எங்கள் வாய் முணுமுணுத்து கொண்டிருக்கும். சில சமயங்களில் சில பாடல்களை எங்களை அறியாமலே அது பாடிக்கொண்டிருக்கும். கனவில் கூட சில காட்சிகளை நாங்கள் பாடல்களை பார்க்கின்றோம், திரையரங்குகளை பார்க்கின்றோம், உணவு நிலை எங்கே சென்றாலும் இந்த பாடலை கேட்கின்றோம். அந்த வகையிலே ரசிகை இசை என்பது எங்களோடு இணைந்துள்ள ஒன்று. நான் முன்பும் கூறுவேன், பிறந்த சிசுவாக வந்த காலத்திலிருந்து சிதைக்கு போகும் வரையும் இசை எங்களோடு இணைந்திருக்கின்றது என்ப உறுப்புகளை. அந்த வகையிலே நாங்கள் கேட்ட பாடல்கள் 1 நிமிடமோ 2 நிமிடமோ உங்களுக்கு இதுக்கு வந்து செல்வதற்கு செல்லாது. இந்த எவ்வளவு பழவு எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் ஓடி வந்து வாக்களிப்பது உரிமை என்று வந்து இணைந்தார்கள் கஸ்தூரி, தேவா, ஜோஜ், மகாலிங்கம், ரேவதி, ஷியாமலா, ஞானசேகரன், சந்தனராஜ். அவர்களுக்கு இந்த வாக்களிப்பினுடைய பெருமதி நன்றாக தெரிந்தவர்கள் தான் நான் எண்ணுகிறேன். எங்கு சென்றாலும் ஓடோடி வந்து ஒரு தடவை வானொலியை இப்பொழுதுதானே சென்ற இடமெல்லாம் இருந்து எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் வேறு நிகழ்வுகளோடு கலந்து கொண்டிருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட அது மிக முக்கியம். ஆனால் நீங்கள் வந்து போவதற்கு உங்களை முருங்கையோடும் விடவில்லை மொன்றியல் தமிழ் வானொலி. உடனே உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று அதை ஒரு நிகழ்ச்சியாகவே எடுத்து வந்து உங்களுக்கு பாட விடுகின்றது. பாடல்களை கேட்கின்றோம். அந்த பாடல்களை கேட்டு ரசிப்பது எதற்காக? இந்த பாடல்கள்லாம் வருவது எங்கள் வாழ்க்கைக்கு எத்தனை வழித்துணையாக இருக்கின்றன, எத்தனையோ துணை செய்கின்றன. அந்த வகையிலே இந்த இதிலே வந்து நீங்கள் தேர்தலில் வந்து வாக்கெடுத்தவுடன் உங்களை யாரும் தள்ளி வைக்கப் போவதில்லை, உங்கள் குற்றம் கண்டுபிடிக்கப் போவதில்லை. உங்கள் ரசனையே தேடுவது அவ்வளவுதான். எப்படி இருக்கின்றது, இவ்வளவு தூரம் நாங்களும் பாடுபட்டு நீங்கள் கேட்கும் பாடலை தேடி எடுத்துக்கொண்டு வந்து ஒலிபரப்பு எல்லாம் செய்கின்றோம் இல்லை என்னாமல். அந்த ஒலிபரப்பு பாடலை கேட்டுக்கொண்டு வருவதற்கு எத்தனை பேருக்கு வழி இருந்து ஒரு சிலருக்கு மனம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது என்ன பாடல் என்று. அப்புறம் வந்து கேட்கும் பாடல்கள் கொடுக்கின்றோம். உங்களுக்கு வந்த பாடல்களுக்குள் தெரிவு செய்வது உங்கள் கடமை, அதுதான். நீங்கள் உங்கள் நாட்டில் என்ன செய்கிறீர்கள், வாக்களிக்கின்றீர்கள் தானே. அந்த வாக்கு என்பது தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பது. இங்கேயும் வந்து நீங்கள் பாடல் தெரிவுகளை தரும் பொழுது பாடலை தெரிவு செய்து வாக்களிக்கும் பொழுது உங்களை நாங்களும் கணித்துக் கொள்கிறோம். எப்படிப்பட்ட பாடல்களை இவர்கள் விரும்புகிறார்கள், எந்தெந்த பாடல்களுக்கு இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள், அப்படியான குணாம்சம் உள்ளவர்கள் என்று நாங்கள் கணித்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பவர்கள். அது மட்டுமில்லாமல் உலகளாவை இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ உலகளாவை இருந்து தந்த வாக்குகளை நான் இதுக்களை கொண்டு வருவதென்றால் எண்ணிக்கை அடங்காது. எத்தனையோ வந்து உங்கள் எல்லோரையும் மிஞ்சி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்களோட நேரலையில் வந்து இரகசியமான வாக்கெடுப்பை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்றுதான் இது நடத்தப்படுகின்றது. நீண்ட நேரம் பேசவில்லை. இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்க என்னுடைய பாடல் சரியா, என்னுடைய பாடல் சரியா, நான் நீத்து கடன் வைத்து வந்து என்ன பாடல் நான் சிறவென்று எண்ணிக்கொண்டிருக்கேன். எல்லா பாடலும் சிறந்த பாடல், ஒரு பாடலும் பிழை என்று எங்களால் கூற முடியாது. ஏனென்றால் இசை என்பது பெரிய சமுத்திரம். அந்த இசையாலே எங்கள் வாழ்க்கையை பின்னி பிணைத்து விட்டிருக்கின்றார்கள். அந்த இசை வந்து எங்கள் வாழ்க்கை பாதையை சீர் செய்து கொண்டு செல்கின்றது. இசையை ரசித்து இசைக்கு ஒரு புள்ளி போட முடியாதவர்கள் எப்படித்தான் நீங்கள் வாக்களிக்கின்றீர்களோ அங்கு தெரியவில்லை. சரி, இப்பொழுது வாக்குகள் வந்து மொத்தம் 8 உறவினர்கள் வந்திருக்கின்றீர்கள். 8 வாக்குகளும்
ஐந்து பாடல்களுக்கும் பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் எந்த பாடல் கூடுதலான பகிர்வை பெற்றிருக்கின்றதுன்னு பார்க்கும்போது, வளமை போல ஒரு பாடல் தேர்தலுக்கு கட்டுப்பணத்தை இழந்தது போல் புள்ளிகள் பெறாமல் போகின்றது தேர்வு புள்ளிகை. அது வந்து நான்காவது வரிசையில் நின்று பாடிய சட்டம் திரைப்படத்திலிருந்து நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடல். ஏனைய நான்கு பாடல்களும் தெரிவில் இருக்கின்றன. பங்கு பிரித்திருக்க எல்லா பாடலும் சிறந்த பாடல் தானே. சிறப்பாக நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க, நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. வந்தவர்களை இங்கே ஏனைய நான்கு பாடல்களும், மூன்றாவது இடத்தை ஒரு பாடல் பெறுகின்றது, ஒரு புள்ளியை பெற்று. அந்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்தில் வந்த ஊரெங்கும் தேடினேன் என்ற இனிமையான பாடல். ஆண்டுகள் இத்தனை ஆகிவிட்டது, இன்றும் போட்டிக்கு நிற்கின்றனவே அந்த பாடல. இசையின் வலிமையை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பாடல் மூன்றாவது இடத்தை பெற்று மூன்றாவது வெற்றியாளராக அந்த பாடல் வருகின்றது. தேன் நிலவு திரைப்படத்தில் வந்த ஊரெங்கும் தேடினேன் என்ற பாடல். அப்படி என்றால் இரண்டாவது எந்த பாடல்? நாலு பாடல் இருக்கின்றது, மூன்றாவது வந்துவிட்டது. அப்படி என்றால் ஏதோ இரண்டு பாடல்கள் ஒரு இடத்தை பெறுகின்றது போல் தெரிகின்றது. அப்படி இரண்டு பாடல்கள் இரண்டாவது இடத்தை பெறுகின்றன. அந்த பாடல்களாவன சந்திரனை காணாமல் என்ற குலமகள் ராதை திரைப்படுத்த பாடல் இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தையும், மூங்கில் இலை காடுகளே என்ற பாடல்கள் இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றன. இந்த பாடலுக்கு வாக்களித்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்திரனை காணாமல் குலமகள் ராதை திரைப்படம், மூங்கிலிலை காடுகளே, பெண்மணி அவள் கண்மணி என்ற இரண்டு பாடல்களும் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் முதலாவது பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணினால், அது இரண்டாவது இடத்திலிருந்து பாடிய கல்யாண தேனிலா என்ற மௌனம் சம்மதத்து பாடல். மூன்று புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கின்றன. அந்த பாடலை தந்தவர்கள் கஸ்தூரி, ஜோர்ஜ், சந்தன்ராஜ் ஆகிய மூவரும். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, ஏனைய பாடல்களையும் தெரிவு செய்த உங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி இந்த தேர்தல் முடிவுகளை தெரிவித்து விட்டேன். சிறப்பான ஒரு முடிவை தந்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த மூன்று பாடல்கள் தெரிவு செய்த நான்கு பாடல்களும் தான் சிறந்த பாடல்கள். இன்று வந்த ஐந்து பாடல்களுக்கும் இது நன்றாக இருக்கின்றது என்றுதான் போட்டி. அந்த வகையிலே கடந்த வாரங்களில் நீங்கள் தெரிவு செய்த பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான். ஆதலால் முதலாவது இடத்தை கல்யாண தேனிலா என்ற பாடலும், இரண்டாவது இடத்தை சந்திரனை காணாமல் என்ற பாடலும், மூங்கிலிலை காடுகளே என்ற பாடலும் பெற்று, மூன்றாவது இடத்தை ஊரங்கும் தேடினருக்கும் கொடுத்து வெற்றி பெற்றவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறி தேர்தலை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். இந்த பாடல்கள், இந்த பெறுபவர்கள் எங்களுடைய கலை உலகத்துக்கு அனுப்பிவைக்கப்படும். நன்றி என் அன்பு உறவுகளே. இப்பொழுது உங்களுக்கான நேரம். நீங்கள் யார் வேண்டுமென்றாலும் இப்பொழுது அழைக்கலாம். அழைத்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கூறலாம். ஓடி வாருங்கள். உங்கள் கருத்துக்களை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். இன்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் கல்யாண தேனிலாவை கேட்போமா? பாடலை கேட்டு நீங்கள் வந்து அழைத்து உங்கள் கருத்துக்களை அழகாக தரலாம்.

0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன், வணக்கம். வாருங்கள். ஒலி உங்களுடைய ஒலி வலைதளம் சரியாக இல்லை போல் தெரிகின்றது. பேசுகிற சத்தம் சரியாக வரவில்லை. கொஞ்சம் இடத்தை மாற்றி அல்லது திரும்பி நின்று பேசினால் கேட்கும் என்று எண்ணுகிறேன்.
1: நான் முதலாவது தேர்வு செய்த பாடல் எனது பெயர் விடுபட்டிருக்கிறது அப்பா.
0: அப்படியா?
1: ஆமாப்பா.
0: இருங்கள், அப்படி இருங்கள், காற்றலையை விட்டு நான் உங்களை பாக்கு சாவடி அருகிலே கொண்டு போறேன். அப்படி இருங்கள்.

0: நன்றி நன்றி.
1: இடையே நிறுத்தம் ஒரு திருத்தம் தேர்தலே தேர்தல் களத்திலிருந்து உடனடியாக தொடர்பு கொண்டு விட்டோம். திரு ஞானசேகரன் அவர்களும் கல்யாண தேனிலா பாடலைத்தான் தந்திருக்கார். உடல்நிலை கொண்டு வந்து பேசிய வழியிலே முதல் பாடல் என்றவுடன் நான் முதலாவது பாடலுக்கு அவருடைய வாக்கினை கொடுத்து விட்டேன். அதனால் இப்பொழுது மீண்டும் ஒரு திருத்தம் மன்னிக்க வேண்டும் என்பவர்களே, கல்யாண தேனிலா என்ற பாடல் 4 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தையும், 2வது இடத்தை மூங்கிலிலை காடுகளை என்ற பாடலும், 3வது இடத்துக்கு 2 பாடல்கள் வருகின்றது. தேனிலா என்ற அந்த தேனிலவு பாடலோடு சந்தன குலமகள் ராதை பாடலும் வருகின்றது. குலமகள் ராதை பாடலை ஒருவர் விரும்பி இருக்கின்றார். அதனால் அங்கும் 1வது பாடல் சந்திரனை காணாமலும், 5வது பாடல் ஊரங்கம் தேடினேனும் 3வது இடத்தையும், மூங்கில் இலை காடுகளே 2வது இடத்தையும், கல்யாண தேனிலா 1வது இடத்தையும் பெறுகின்றது. இப்பொழுது திருத்தத்தின் நிமித்தம் கல்யாண தேனிலாவுக்கு ஒரு பாடல் கூடி கஸ்தூரி, ஜோர்ஜ், ஞானசேகரன், சந்தன்ராஜ் 4 பேரும் விரும்பியிருக்கின்றார்கள். அந்த பாடலை திருத்தத்துக்கு உடனடியாக வந்து முறைப்பாடு செய்து மீள் பரிசீலனை செய்ய வைத்ததற்கு ஞானசேகரன் உங்களுக்கு என் நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காகத்தான் பேச்சு பேசுவதற்கு ஒரு நேரம் தந்திருந்தேன், வந்து அவர் அதை உண்மையை கூறிவிட்டு செல்கின்றார். இருப்பினும் முதலாவது பாடல் தானே தெரிவிக்க வருகின்றது. கல்யாண தேனிலாதான் ஒரு உறவினர் கூடி நான்கு அவர் வந்து 1வது பாடல் என்று தந்த வேளை, அவர் நோயோடு கொஞ்சம் உடல்நல குறைவோடு வந்து பேசிய வேளையில் நான் 1வது பாடல் என்றவுடன் 1வது பாடல் சந்திரனை காணாமலுக்கு போட்டு விட்டுட்டேன் வாக்கினை. அது என்னுடைய தவறு. அவருக்கு அதை கேட்டுக்கொண்டே அவரை குறை அதை பிரபல்யப்படுத்த வேண்டாம் என்று தான் கூறினார். இல்லை இல்லை, அவருடைய வாக்கு அது 1வது இடத்திலே தான் அவருடைய பாடல் இருந்தது. அதனால் அவரை குறிப்பிட்டேன். முழு பரிசீலனைக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவங்க நன்றி என் அன்பு உறவுகளே. நல்லது, இது முன்னியர் தமிழ் வானொலி. வேறு யாராவது வந்து கூற வேண்டுமென்றால் இன்னும் நேரம் இருக்கின்றது, 2 நிமிடங்கள் வாருங்கள், வந்து கூறுங்கள்.

நேரம் சரியாக 1:29 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:59 நிமிடத்தை காட்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரம் எங்களை வலியுறுத்திய வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து இணைந்து சிறப்பித்து சிறந்த பாடலையும் தெரிவு செய்து சிறந்த பாடலை கேட்க வைத்து வைக்கும் அன்பு உறவுகளாக கஸ்தூரி, தேவா, ஜோஜ், மகாலிங்கம், ரேவதி, ஷியாமலா, ஞானசேகரன், சந்தனராஜ் இவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்ய வடிவமைத்து கொண்டு வந்து நான் செய்ய ஒத்துழைப்பு கொடுத்தது ஆரம்பத்திலே முதலில் சந்தனராஜ் அவர்களும் ஏனைய உறவுகளும் அதற்கு சரியான அனுமதியை தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் மீண்டும் நன்றி கூறி கொள்கின்றேன். 160 வாரங்களை கடந்து இன்று 161 வாரமாக இன்றைய இந்த நிகழ்வை கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால் பெருமைக்குரியதுதான். ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து இப்படி வாரக்கணக்காக வருவது நிலைப்பது கடினம். இருப்பினும் எங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கின்றன. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் காரணம். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கும் வேளையிலும் வர விரும்பியும் இங்கே எனக்கு வாழ்த்துறைகளை தந்து வர விரும்பியும் பெற முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு வருத்தத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை எனக்கு தெரியும். அவர்கள் மனவருத்தப்படுத்தவில்லை. ஏனைய நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இது உங்கள் வானொலி தானே, எப்பொழுதும் வரலாம் என்று கூறிக்கொண்டு வர நினைத்தும் வர முடியாமல் என்று இருப்பவர்கள் இல்லை என்றுதான் எண்ணுகிறேன் என்று அழைத்த அழைப்புகள் அத்தனையும் நான் நினைத்து விட்டேன். அழைக்காதவர்களை நான் நினைக்க முடியாது. கேட்டுக்கொண்டிருந்து கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வானொலிக்கு உறவுகளாக இல்லாமல் நேயர்களாக இல்லாமல் உலகளாக இருந்து கேட்கின்ற ரசிகர்கள் சுவையர்கள் நல்ல கருத்துக்களை தருகின்றார்கள். அவர்கள் தந்த வாக்குகளையும் நான் சேர்த்து பார்த்தால் கல்யாண தேனிலா தான் முதலாவது இடத்தை பெறும் போல் இருக்கின்றது. அவர்களும் தந்திருக்கின்றார்கள். ஒரு சிலர்கள் புலனத்தில் என்னுடைய தளங்களிலே தங்களுடைய கருத்தை தருவார்கள், பதில்களை தருவார்கள். அந்த வகையில் அவர்கள் தந்தது அந்த பாடலுக்கு தான் கிடைக்கின்றது. ஆனால் அதொன்று நான் சேர்க்கவில்லை. எங்கள் நேரொலியில் வந்து இணைந்தவர்களைத்தான் நாங்கள் சேர்த்து கொண்டோம். நன்றி என் அன்பு உறவுகளே. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 14வது நாள் திங்கட்கிழமை தோறும் கதம்பத்திலே நிகழும் பாட்டு சவாரி 161வது இன்று வெற்றிகரமாக நிகழ்ந்து உலகெல்லாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூற வைத்து விடைபெற வைக்கின்றது. இந்த வேளையிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து அன்னை தந்தை ஆசான் அவர்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அன்பு தமிழ் வீரர்களுக்கு தாழ்பணிந்து வணங்கி உங்களோடு இணைந்து நானும் இறைஞ்சும் வேளையிலே இறைவனிடம் எங்களுக்கு அல்லல்கள் துன்பங்கள் அவதிகள் வேண்டாம், நிம்மதியாக வாழ வேண்டும். நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 161 முதலுக்குள் முதல். இன்றைய வெற்றி பாடலாக தெரிவு செய்யப்பட்ட கல்யாண தேனிலா என்ற பாடல் கலை உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் சந்திக்கும் முறை காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்து கொள்ளுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து இணைந்து கொண்டாட இருக்கின்றோம் கதம்பம். கதம்பத்தில் வந்து இணைவதற்காக நான் வந்திருக்கும் இந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 11:35 எங்களுக்கு முற்பகலாக காட்டும் இன்றைய நாள் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 18வது நாள். உங்களுக்கும் இதே நாள், ஆனால் நீங்கள் இரவு நேரம் 9:05 இருக்கின்றீர்கள். ஏழு மணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் ஏனைய நாடுகளிலும் அவரவர்களுடைய பருவ கால நிலைக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் பூமியும் வானமும் ஒன்றுதான். நாங்கள் இடையிலே இருக்கின்றோம் இயற்கையான அந்த ஒன்றிலே. இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கலந்து இணைந்து சிறப்பித்து செல்வதற்காக அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிவு கொண்ட அன்பு தமிழும் எனக்கு கிடைக்க வைத்த எல்லாம் வல்ல இறைவனையும் இவர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி அவர்கள் அருள் பெற்று என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்து தெரியாதவர்களே, உங்களையும் அன்புடன் வரவேற்று வணக்கம் கூறி இணைந்து கொள்வோம். வாருங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்துக்கென்று 6478746415 என்ற இலக்கத்தோடு என்னோடு இணைந்திருக்கின்றேன்.

இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அதிகாலையில் எல்லாத்தையும் பார்த்து படித்துவிட்டு வணக்கம் என்று சின்னத்தை போட்டவுடன் அன்பு மகள் ஷியாமலா ஜெகபிரசாதிக் அவர்கள், நாங்களும் விழித்திருக்கின்றோம், காத்திருக்கின்றோம் என்பது போன்று சின்னங்களை போட்டு என்னை வரவேற்றிருந்த வேளை அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி வருவதற்கு முன்பு எந்த நிகழ்ச்சி என்பதை தானே அழகான படம் வரைந்து தெரிவித்து எல்லோருக்கும் அழைப்பு விட்டிருக்கின்றார் நீண்டகால உறவு அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள். நன்றி ஜெகபிரசாதிக் அவர்களே. நானும் இருக்கின்றேன், வந்துவிட்டேன், என்னையும் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று பதிவுட்டிருக்கின்ற அன்பு நாகப்பன் அவர்கள், அவரையும் வரவேற்றுக் கொண்டு மீண்டும் துள்ளி குதித்து வணக்கம் வணக்கம் என்ற மகளே ஷியாமலா, இனிய வணக்கம் கூறி இன்றைய நிகழ்ச்சியை ஆறு வாரத்துடன் நிகழ்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கும் அன்பு ரேவதி அரசரி குப்பமங்கள் யாமிருக்க பயமின் சரவணன் இவர்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் கூறி இறைவால் வணக்கம் கூறி ஓம் நம சிவாய என்று இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம். அதற்காக இன்றைய காற்றலையில் எந்த நிகழ்வாக இருக்கும் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 18வது நாள் என்று கூறினேன், வெள்ளிக்கிழமை அல்லவா?

0: ஆம், நீங்கள் அனைவரும் கூறுவது போன்று மகாலிங்கம் ஓடி வந்துவிட்டார். வணக்கம் மகாலிங்கம். உங்கள் அனைவருன்ற எண்ணத்தின்படி இன்று பக்தி கொண்டாடுவோம் என்ற அற்புதமான ஒரு 2 மணி நேரத்தை மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு தந்திருக்கும் வேளை, அதுவும் வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் என்று நாங்கள் கருதி கொள்ளும், புண்ணியமான நாள் என்று கருதி கொள்ளும், இறை வணக்கத்துக்கு பெரிதும் மகிழ்வான நாள் என்று எண்ணிக்கொள்ளும் இந்த நாளிலே எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தமைக்கு நாங்கள் அனைவரும் இறைவன்பால் கருணை கொண்டு தந்ததைக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய பக்தி வேலையை ஆரம்பிப்போம் என்ப உறவுகளே. 6478744645 என்ற எண்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இந்த வேலையை நீங்கள் அழைத்து கொள்ளலாம், இணைந்து கொள்ளலாம். பக்தி மயமான பாடல்களை மட்டும் கேட்டு மகிழ்வது அல்லாமல் பக்தியோடு சம்பந்தப்பட்ட எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்தவர்கள் கூறிய கேட்ட அனுபவங்கள் பல இருக்கின்றது. எங்கள் ஆன்மீகம் வந்து எழுத்து வழியாக நாங்கள் அறிவதற்கு முன்பு வாய்வழியாகவே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எப்படி அறிந்திருக்கோம்? அன்னையும் பிதாவும் முன்னறை தெய்வம் அந்த அவர்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் இல்லையா? ஆலயம் தொழுவது சாலவம் நன்று என்று கூறு. மாதா பிதா குரு தெய்வம் என்று அறிந்திருக்கின்றோம். மாதா மூலம், பிதா மூலம், குரு மூலம், தெய்வ சக்தியின் மூலம் நாங்கள் இதை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் உயிர்கள் அத்தனையும் தோன்றுவதும் இயற்கை. அந்த இயற்கைக்கு உதாரணமாக இருப்பது கடவுள். எல்லாவற்றையும் கடந்து சென்ற அவர்தான் கடவுள் என்று நாங்கள் இன்னும் இந்த வேளையிலே பாருங்கள், இணையுங்கள், விருப்பமான பாடல்களோடு வந்து இணைந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நாள் எப்படி, கோள் எப்படி என்று கூறும் இந்த வேளையிலே இன்றைய நாள் நன்மை காண்பவர்கள் அத்தனை பேரோடு நாங்கள் முனைந்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தீமைகளை கண்டு துன்பங்களை சுமந்து கொண்டிருப்பவர்களின் சொம்பத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்று உறவுகளே.
1: தெய்வ பக்தி பவசாகரத்திலே கிடந்து சரியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம்.
0: விறுவிறுப்பாக மளமளவென்று பேசிவிட்டேன் என்று எண்ண வேண்டாம். விடயத்தை சுருக்கமாக கூற வேண்டும், அதை நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விரைவாக கூறிவிட்டேன் என்று எண்ணுகின்றேன். அதனால் பக்தி என்ற ஒன்று வரும்பொழுது எங்களை அறியாத ஒரு அமைதி ஏற்படும் மனதிலே, ஒரு சாந்தம் ஏற்படும், ஒரு குலைவு ஏற்படும், ஒரு பணிவு ஏற்படும். இவையெல்லாம் இந்த பக்திக்குள்ளே தான் வருகின்றது. அந்த பக்தியை தருவதற்காகத்தான் இறைவனையும் இறை உருவங்களையும் அதற்குரிய சின்னங்களையும் பொருத்தி இருக்கின்றார்கள். சாதாரணமாக எல்லா சின்னங்களையும் கண்டவுடன் நாங்கள் ஆக அழகாக இருக்கின்றது என்று கூறுவோம். சில சின்னங்களை கண்டவுடன், அந்த பொருட்களை கண்டவுடன், அந்த வடிவங்களை கண்டவுடன் எங்களை அறியாமல் இதயத்துக்குள்ளே இறைவா இறைவனை நினைந்து கொள்கிறோம். அந்த பக்தி என்பது அதுதான். அதே போன்று எங்களை வழிகாட்டி மனிதனாக்க சிறு வயதிலிருந்து எங்களோடு இணைந்து எங்களை செதுக்கிவிடும் சிற்பி ஆகிய ஆசிரியர்களை கண்டவுடன் எங்களை அறியாமல் பணிவு ஏற்படும். அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம், பொல்லாத ஆசிரியராகவும் இருக்கலாம் சில சமயங்களில் சிலருக்கு. ஆனால் ஆசிரியர் குரு என்றவுடன் எங்களை அறியாத ஒரு பண்பு ஏற்படுகின்றது. தந்தையை கண்டால் பண்பு, அம்மாவை கண்டால் அன்பு பண்பு எல்லாம் வளருகின்றது. இவையெல்லாம் எங்கள் பழக்க வழக்க பண்பாட்டு விழுமியங்கள் என்று கூறக்கூறுவது. அந்த விழுமியங்களை நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டோம்? வீதியிலே கற்றுக்கொண்டோம், பாடசாலையிலே கற்றுக்கொண்டோம், நண்பர்களோடு உலாவும்போலே கற்றுக்கொள்ளுகின்றோம். பெரிய பெரிய கூட்டங்களை பார்க்கும்போது, விழாக்களை பார்க்கும்போது, பெரியவர்களை இதெல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த கற்றுக்கொள்ளும் வேளையிலே தான் நாங்கள் எண்ணத்தை ஒன்றை கண்டுகொண்டோம். இதைத்தான் கற்றுக்கொண்டாலும் இந்த பக்தி என்பதை கற்றுக்கொள்ளாமல் எங்களை அறியாமலே எங்கள் உள்ளத்திலே இறைவன் நுழைந்து எங்களை ஆட்கொள்ளுகின்றார். அதனால்தான் பக்தி எங்களை அறியாமல் வருகின்றது. நாஸ்திகம் பேசி ஆஸ்திகம் பேசுபவர்கள் கூட, ஆத்திகம் பேசுபவர்கள் கூட கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்துதான் அப்படி கூறுகின்றார்கள். இல்லை என்றால் ஏன் அவர்கள் பேசப்போகின்றார்கள்? ஆதலால் உண்டு என்பது நிச்சயம், அது எது என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு விடைதான் இறைவன். அதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம்? பக்தி மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும். முதல் நேயராக இணைந்து கொள்கிறார் அன்பு மகள் கஸ்தூரி. இங்கே அன்பான அழகான மங்களகரமான வணக்கம் ஐயா என்று எழுதினார். வருக வருக என்று கூறிக்கொண்டு அவரை, கஸ்தூரி மகளே வருக வருக.
2: அழகான காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்கள்?
0: மகிழ்வான காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா கஸ்தூரி?
2: கையில மருந்தும் சுடுதண்ணியோடய சூப்பரா இருக்கிறேன்.
0: என்ன கஸ்தூரி சாயந்தரம் இருந்தவுடன் மருந்தும் சுடுதண்ணியும் என்று வருகிறேன்? என்ன காரணம், இன்னும் குளிர்விட்டு போகவில்லையா?
2: இல்லையா, இருமல் வெட்டு கொடுக்குறது இல்லையா? நானுமே நான் மருந்தமும் கை வைத்தியத்துல இருந்து எல்லாம் தெரியும். கடைசியா ஆங்கில மருத்துவத்துக்கு வாங்கி இருக்கிறேன் பாப்பா.
0: ஆங்கில மருத்துவம் குணப்படுத்தும், உடனடியாக குணப்படுத்தும் தான். ஆனால் அந்த இருமல் வருவதற்கு காரணம் சுவாசத்திலே உங்களுக்கு சளி இருக்கின்றன, ஈரத்தன்மை இருக்கின்றது. அதனால தான் அந்த இருமல் வருவதற்கு, அந்த சளியை முற்றாக அகற்றுவதற்கு கை வைத்தியம் செய்யலாம். உடனடியாக உங்களுக்கு ஒரு இடையூறுகளை குறைத்துவிடும், சுகப்படுத்திவிடும் என்று. நல்லது, உங்களுக்கு விரைவாக குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
2: வைத்தியசாலை
0: வைத்தியசாலை சென்று வந்து விட்டீர்களா? வெள்ளிக்கிழமை மாலை நேரம் ஆகிவிட்டது, முடிந்தால் சனிக்கிழமை. சனிக்கிழமையும் வைத்தியசாலை திறந்திருக்குமா உங்களுக்கு வசதி இருக்குமா?
2: அதாவது பொது மருத்துவம் அவசர உதவி பிரிவு மட்டும் திறந்து.
0: அவசர பிரிவு, நல்லது நல்லது. ஆனால் இருமல் அதிகமாக இருந்தால் சளியை சேர விடாமல் அதை விலக்கி விட வேணும். அதற்கு நீங்கள் கை மருந்து பலனளிக்காத விட்டாலும் உடனடியாக நீங்கள் அங்கு சென்று அவர்கள் விரைவாக காய்வன காய பண்ணி விடுவார். இல்லைன்னா சுவாசத்துக்கு
2: மருந்தகத்துல போய், அங்க மருந்தகத்துல போய் அவங்க ஆலோசனை கேட்டுத்தானையே நான் மருந்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன்.
0: என்ன சொன்னார்கள், புறநகைச்சி சென்றார்களா?
2: அது இல்ல, நான் இப்ப எல்லா இடமும் வரவுதான், சாதாரணமா வரக்கூடிய ஒன்றுதான். ஒரு சில நாட்கள்ல சரியா போயிடும் உங்களுக்கு, கவலைப்படாதீங்கோ.
0: மருந்து கால் மதி முக்கால், அவரை அவர்கள் கூறுவதை நீங்கள் மதி உணர்ந்து கொண்டால் நல்லம். இது வந்து அந்த கால மாற்றத்திலே இந்த வைரஸ் நுண் கிருமிகள் நுண்ணிகள் மாறி புதிய புதிய உருவம் எடுத்து வந்து புதிய புதிய வகையிலே உடலை தாக்கி கொள்ளும். இது இயற்கை, அதெல்லாம் வருத்தப்படணும். ஆனால் இயற்கை தானே என்று விட்டு விடாமல் கொஞ்சம் பரிகாரத்தோடு இருங்கள். சரியா? நன்றி மகளே, வாழ்த்துக்கள். விரைவில் குணமடைய வேண்டும், சுகமாக வேண்டும். சரி, இன்று பக்தி வேளையிலே வந்திருக்கிறோம். இன்று ஒரு நல்ல

0: சிறப்பு. இந்த புரட்டாதி வெள்ளி எதற்காக முதலாவது வெள்ளி என்று, எதற்காக புரட்டாதி மாதத்து வெள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்?
1: புரட்டாசி மாதம் அதாவது ஐயா எல்லாத்துலயும் ரொம்ப சிறந்தது. அதாவது இந்த பெருமாள் அவதாரம் பண்ணினது, சனீஸ்வரன் அவதாரம் பண்ணினது, மற்ற பெருமாளுக்கு மகாலட்சுமிய ரொம்ப பிடிக்கும் இல்லோ.
0: அப்படியா?
1: அப்ப அதனால ஆமா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயா இருக்கக்கூடியது. அப்ப அதனால அந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணி பெருமாளே எங்களை எல்லாரையும் காப்பாத்தண்டா, உடனே அவ சொல்லுவாங்கிறப்பா இந்த உங்க எல்லாரும் உங்களை நினைச்சு கும்பிடுறாங்க. என்னைய நினைக்கிறாங்க, நீங்கள அவங்களுக்கு அருள் புரியுங்கோ, அவங்கள எந்த இதுக்கும் இது பண்ணிடாதேங்கோன்னு சொல்லுவாங்க.
0: அம்மா சொல்லுவா அப்பாவிடமா? அம்மா அம்மா சொல்ல வேண்டும்.
1: அதே
0: எல்லோரும் முறையிடுவது அம்மாவிடம் தானே, அன்னையிடம் தானே முறையீடுகளை செய்வோம் நாங்கள். என்ன வேண்டுதல் இருந்தா என்ன வேண்டுதல், அம்மாவுடன் தான் ஓடி சென்று கேட்போம். அம்மா தான் பரிந்துரைப்பார் அப்பாவுக்கு, இல்லையா? அம்மா உடனே என்ன சொல்லுவார், உன்னா இந்த அப்படி என்ன தரமாட்டார், இரு பார்ப்போம் அப்பாவுடன் பேசி பார்க்கிற, அப்பாவுடன் பேசுகிறேன். அம்மாவுக்குறது தான் குடும்பம், எங்கள் வாழ் எங்களுடைய எங்களுடைய சமயமும் ஒரு குடும்பத்தோடு கலந்துதான் உதாரணமாக வைத்து ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் கண்ணதாசர், கண்ணதாசர் ஐயா கூட இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் இப்படி எழுதியிருக்கின்றார் அவருடைய புத்தகத்திலே. என்னென்னா இது ஒரு லௌகிகம், அதாவது வந்து அன்பு பண்பு பந்த பாசங்கள் நிறைந்தது தான் குடும்பம். அந்த குடும்பத்தை கடவுளிலையும் இறை இறை சன்னிதானத்துடன் நாங்கள் இறைவனை நம்பி இறைவனை முதலாக வைத்துக்கொண்டு வழிபடும் கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே அவதாரங்களை எல்லாம் உற்பத்தியாகி இந்த திருவிளையாடல்கள் மூலம் எங்களுக்கு அதை இந்த செய்திகளை தரும்போது குடும்பமாகத்தான் இருக்கின்றது, குடும்பம் போன்றுதான் இருக்கணும். அதனால் நாங்கள் என்ன குறை வந்தாலும் என்ன வேண்டும் என்றாலும் உடனடியாக கேட்பது அம்மாவிடம் தான். அம்மாவிடம் கேட்கும்பொழுது அம்மா வந்து தானே செய்வதை செய்வார், செய்யாததை தகப்பனிடம் ஆலோசித்து செய்ய வேண்டும் என்ற அந்த குடும்பம் இருக்கல்லவா, தலைவன் தலைவி என்று அவருக்கு அதை முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து அவரை கொண்டு ஆக்குவிப்பார். ஆனால் அவர் ஆக்குவதற்கு அன்னையின் சம்மதம், அன்னையின் சக்தி வேண்டும். அதனால்தான் நீங்கள் கூறியது போன்று இது மகாலட்சுமிக்கு ஆகிய காலம், மகாலட்சுமியை நாங்கள் வேண்டும் பொழுது மகாலட்சுமி உடனே இந்த ஆண்டு தராமல் அப்பாவை கேட்டு தர வேண்டும் அல்லவா, சரி லேசாக உதவி விடுவார், இந்த பிள்ளை இப்படி வருந்துகிறது இதற்கு ஆவணம் செய்யுங்கள். அவரும் உடனே மனைவி சொல் மிக்க மந்திரமில்லை தானே அன்னையின் சொல்ல அவர் கேட்டு எங்களுக்கு அருள் புரிவார். அப்படித்தானே எங்கள் அன்னை தந்தையர்களும் பாருங்கள், அது அந்த அந்த முறைப்பாடு அப்படித்தான் வருகிறது. பக்தி வழியிலே தான் அது இருக்கிறது, அது உண்மையான பக்தி மயமாக பக்தியோடு, பக்தி என்பது அன்பு கருணை எல்லாம் அதற்குள்ளே அடங்கிறது. இந்த பக்தி விசுவாசமாக வரும் வேளை நம்பிக்கையோடு ஒன்றை அளிக்கலாம், அளிக்க வேண்டும், அளிக்கப்படும் என்ற நம்பிக்கைகள் அங்கே ஊட்டப்படுகின்றது. சிறப்பான அதுபோன்று சனிக்கிழமை என்றால் புரட்டாதி, சரி புரட்டாதியில் வரும் சனிக்கிழமைகளுக்கு சனிக்கிழமைகளுக்கு ஒரு விசேஷம் உண்டு என்று கூறுகிறார். அது எப்படி இருக்கு மகளே?
1: புரட்டாதி சனி வந்து சனீஸ்வரன் வந்து ரொம்ப, அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஆள் அவர் மட்டும்தான் சொல்லுவாங்க. நவகிரகங்களுக்குள்ளேயே ஈஸ்வர பட்டம் பெற்றது சனீஸ்வரன் மட்டும். அது என்ன, அது என்ன சந்தர்ப்பம் வேண்டா, சிவன் ஒரு திருவிளையாடல் நடத்து வரப்படியா பகவான பார்வதி அம்மாவளோட விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கேக்கல, தாய் அவன் இது போட்டு விளையாடுவாங்க, அது என்ன சொல்றது சொல்லுவாங்க,
0: அவர்கள் விளையாடு
1: சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கீங்கள பேச்சு வாக்குல, தலையில இருந்த கங்கா அதை நகைக்க போக, நகைச்சுவையா பேச போக, அந்த அதுல அதை பார்த்த பார்வதி தேவியா இருக்கு கோபம் வந்து, நீ யாரடி என்ற சரையில உட்கார்ந்து இருந்து கொண்டு நகைச்சுவை என்ன நகைக்கிற அப்படி என்று பேசவும், கடைசியா ரெண்டு பேரும் வாக்குவாதப்பட ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்து பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்து கங்கா தேவியார் வந்து மீனவ பெண்ணாக பிறந்து, பார்வதி தேவியார் ஒரு அந்தனருக்கு மகளா பிறந்து வாழ்ந்து வார காலங்கள்ல ரெண்டு பேர்த்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு சனீஸ்வரன் வர. அப்ப சொல்ற புரோகிதர் வேஷத்துல வந்த சனீஸ்வரன் சொல்றாரு, நாங்க கேட்கிற தட்சணை கொடுத்தா உங்களோட திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். உடனே சார் அப்ப சனீஸ்வரன் சிவருமான் சொல்லுவார், கண்டிப்பா புரோகிதரே நீங்க நடத்தி வைங்க, உங்களுக்கு கேட்கிற தட்சணை வழங்கப்பட வேண்டோன்னுதான். அதுலதான் அவருக்கு அந்த சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. அப்ப அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம், கங்கா கௌரி கல்யாணம் நடந்தது. அப்ப அது ஒரு அந்த சந்தர்ப்பத்துலதான் ஈஸ்வர பட்டம் கிடைச்சது. சனீஸ்வரன் அவதரிச்சதும் இந்த மாதம் புரட்டாசி மாதத்துலதான் சனீஸ்வரன் அவதரிச்சது.

0: அவருக்குரிய கிளாம தனி கிளாம.
1: வாழ்த்துக்கள் மகளிர், அழகாக தெளிவாக சில விடயங்களை கூறுகிறீர்கள். அப்ப இந்த சக்களத்து பிரச்சனை தேவலோகத்திலும் இருந்திருக்கிறதான் மகளே, அது சந்ததி சந்ததியாக எங்கள் மத்தியிலும் அது இருக்கின்றது. வாழ்த்துக்கள். வாழ்த்து.
0: சிவனுக்கு ரெண்டு, முருகனுக்கு ரெண்டு, பெருமாளுக்கு ரெண்டு, இச்சாசக்தி பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூமி தேவி என்று ரெண்டு பேரு, முருகனுக்கு வள்ளி தேவான, சிவனுக்கு கங்காவும் கௌரியம், அதே மாதிரி முருக வர பிள்ளையாருக்கு மூணு சித்தி புத்தி வல்லமை.
1: ஆமா ஆமா, இந்த சக்திகள் மனைவி என்று படைக்கப்படுகிறது சக்திகள் அம்மா, அவர் ஒருவர் தனித்து இயங்க மாட்டார், அதற்காகத்தான் அதை உருவகித்தார்கள். அதை நாத்திகம் இந்த விதண்டாவாதம் பேசுகிறவர்களாம் தூக்கிப்பிடித்து பேச, அது உண்மையாதான். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்றெல்லாம் சக்திகள் அவர்களுக்குள்ளே அது இருக்கப்படுகிறது, அதைத்தான் வச்சு அதை உருவகித்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் உருவகமாக கொண்டு வந்து எங்களுக்கு அதை காட்ட வேண்டும், எங்களை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று உருவங்களை அமைத்து, வடிவங்களை அமைத்து, ஒலிகளை அமைத்து, ஒளிகளை காட்டி எங்கள் ஆன்மாவை ஈர்த்து கொள்ளும் வகையிலே கொண்டு செல்வது எங்களுடைய மதம். சிறப்பு குரங்கள் மகளே.
0: சரவணன் அண்ணா ராவணேஸ்வரனும் ஈஸ்வர பட்டம்
1: ஆமாம் ராமநாதன் நிறைய மக்கள்களுக்குள்ளே, அதாவது தேவர்களுக்குள்ளே, மூன்றே மூன்று ஈஸ்வரன் தான் இருக்கின்றார், பரமேஸ்வரன், விக்னேஸ்வரன், ராவணேஸ்வரன். அதாவது மூன்று விதமான எது மும்மலங்கள் என்று கூறுவோம், ஆணவம், கண்மம், மாயை, இது இதற்கெல்லாம் பக்கப்பட்டுதான் வருகின்றதம்மா. அந்த மும்மலங்களையும் உடையவர் தான் நாங்கள், எங்களை கூறுவோம், நாங்கள் மும்மலங்களை, ஆணவம், கர்மம், மாயையில மாயையிலே உலர்கிறோம், கர்ம வினைகளில் உலர்கிறோம், ஆணவம் கொண்டு அறைகின்றோம், அது அத்தனை அந்த வகையிலே, அந்த வகையிலே வந்து முத்து நிலை பெற்றவர் தான் ராவணன். அதனால் அவரும் வந்து சிறந்த ஒரு சைவன், அவரை போல் சிறந்தவர்கள் இல்லை யாரும். தேவர்களுக்கு கிடைத்த ஒரு பட்டம் ராவண ஈஸ்வரன் என்று அவருக்கும் கிடைத்தது. பத்து கலைகளில் சிறந்து விளங்கியபடியால் பத்து கலை இராவணன். அது இவர்களுடைய பேச்சு வழக்காலும் எழுத்து வழக்காலும் பத்து தலை என்று வந்துவிட்டது. அது இவர்களுக்கு வகித்தது. உண்மையிலே ஒரு பத்து கலைகளை கொண்ட ஒரு பிறவி அந்த பிறவி ராவணேஸ்வரன், ராவணனுடைய பிறவி, சிறந்த ஒரு பிறவி, சிறந்த ஒரு சைவமும் அவருக்கு மேல வரலாறு, அவருக்கு முன் வரலாறு பின் வரலாறு நிறைய உண்டம்மா.
0: ஆமா, அதுல ஒரு முக்கியமா குறிப்பிடக்கூடியது உண்டையா, அதாவது ராவண ராம ராவண வதங்கள்ல இறுதி கட்டம், அதாவது ராவணனுடைய உயிர் பிரியும் தருவாயில லக்ஷ்மணனுக்கு ராமர் சொன்னாராம், நீ அவர் உண்மையாம உயர்ந்த அந்தனர் குலத்துல பிறந்தது ராவணன், நீ அவர்கிட்ட போய் குருவா இருந்து ஞான உபதேசம் பெற்றுக்கோ அப்படி ஒன்று சொல்லி அந்த இறக்கும் தருவாயில லக்ஷ்மணனுக்கு ராவணன் ஞானோபதேசம் செய்ததாகவும் ஒரு வரலாறு.
1: உண்மையான வரலாறு அப்படி இருக்கு. கம்பரதை மறைக்கவில்லை, அவர் மழுகி விட்டார், பூசி மழுகி விட்டார். வால்மீகியிலே அழகாக இருக்கின்றது, வால்மீகி ராமாயணத்தில் அழகாக முழுமையாக உண்மையாக, அதிலே மிக அழகர், சிறந்தவர், வல்லமை வாய்ந்தவர். ஆனால் அவர் கூட ஒரு ஏகபத்தினி விரதன் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சீதாதேவியை கவர்ந்து கொண்டு சென்றாரே தவிர எந்த விதமான இம்சையும் செய்யவில்லை. மகள் ஒரு ஒரு பிறவியின் பூர்வீகத்தை எடுத்துக்கொண்டு போனால் அவ ஒரு பிறவியில மகளாக இருந்திருக்கின்றார் ராவணன். நல்லது மகளே, இது நாங்கள் இப்பொழுது இங்கே வருவோம், பக்தி வேளையில இருக்கின்றோம், இதிகாசங்களை விட்டு புரட்டாதி சனி, புரட்டாதி சனி விரதத்தை எப்பசி வெள்ளி என்று கடந்து விட்டது எங்களுக்கு, இப்பொழுதும் அந்த எங்களுக்கு இன்னும் கிடக்கவில்லை, ஆனால் இந்திய மண் இலங்கை இந்திய பிரதேசங்களிலே கடந்து விட்டது, இரவு நேரமாகிவிட்டது. புரட்டாதி சனி மலர்ந்து வரும் நாள் அவர்களுக்கு சனிக்கிழமை, புரட்டாதி சனி விரதம், இதை அனுஷ்டிக்கும் விதம் ஏதாவது கூற முடியுமா என்று பக்தி வேளையில கலந்து கொள்வீர்களா அதை பற்றி?
0: புரட்டாதி சனி வந்தையா ரொம்ப ஒரு கஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. முக்கியமா நாங்க செய்ய அதுல கடைபிடிக்க வேண்டியது அன்றைய நாள் விரதம், காலையில எந்திரிச்சு தலை குளிச்சு விரதம் இருந்து நீல வர்ண ஆடை அணியறது ரொம்ப சிறப்பு. ஏனென்றா சனி பகவானுக்கு கரணீல வண்ணம் ரொம்ப பிடிக்கும். அப்ப அதோட கூட எள்ளு எள்ளு கலந்த சாதம் அந்த மாதிரி அதுகளை காகத்துக்கு வச்சு நிவேத்தியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுத்து அதை சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு. அதோட அதோட ரொம்ப சிறப்பு. அதோட சனீஸ்வர விரதம் வந்து அதுல முக்கியமா நாங்கள் செய்யறது எள்ளுச்சாதம் தான் முக்கியமா செய்யறோம் நாங்க நைவேத்தியம்.
1: அப்ப அந்த சனீஸ்வர விரதம் பிடிப்பவர்களுக்கு ஏற்ற அனுகூலம் என்னம்மா?
0: அதாவது தலையோட வாரது தலப்பாகியோட போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த இது வந்து அவங்களுக்கு காப்பாத்துப்படும். அதாவது கடுமையான தாக்கு, அதாவது ஏழரை சனி என்று சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏழரை வருஷம் ஒருத்தருக்கு, ஆனா அந்த ஏழரை வருஷத்துல முதல் ரெண்டரை வருஷம் ஒரு விதம், நடுக்கூறு ஒரு விதமும், கடைசி கூறு இன்னொரு விதமும். ஆனா நாங்கள் செய்யற தெரிஞ்சு தெரியாம செய்யற பாவங்கள் எல்லாமே இந்த மாதிரி விரதம் இருந்து அந்த சனி பகவான சரியான முறையில வழிபாடு பண்ணிக்கல எங்களை அறியாம செய்த பாவங்கள் விலகும் என்றும், அதோட அவற்றை பிடியால வரக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப பாதிப்பில்லாம ஓரளவுக்கு குறையும்ன்றதும் ஒரு வரலாறு. இதுல இன்னொரு என்னன்னா, நல்லெண்ணெய் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு.
1: சிறப்பு இந்த போல இந்த சனீஸ்வரன் வந்து சனி பகவான் வந்து எங்களை வருத்துவது என்று கூறுகிறார், ஆனா இறுதியிலே அவர் நன்மையைத்தான் செய்வார்.
0: கண்டிப்பா
1: அவர் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி என்ற அது காலகட்டத்தை விதித்து வைத்து ஒரு ஒரு ஆன்மாவை ஆட்கொண்டு பெறும் எல்லா கிரகங்களிலும் சனீஸ்வரர் மிகவும் கடுமையாக இருப்பார். அவர் சட்டத்துக்கு சட்டத்தை விட்டு போற மாட்டார், நீதி நியதி விதி என்றால் அதை விட்டு விலக மாட்டார். ஆனால் தெய்வ அனுக்கிரகம் வேண்டுமென்று நாங்கள் பக்தியோடு வாழ்ந்து பக்திமயமாக வரைக்கும் அறம் காத்து வளர்ந்து கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் கருணை கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் கூறியது போல தலையோடு வருவது தலைப்பாகையோடு போவது போல எங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் ஓரளவு நிவர்த்தித்துக் கொள்வது ஒன்று. இரண்டாவது நான் அறிகிறேன், நாங்கள் அந்த சனி விரதத்தை அனுஷ்டிப்பதன் நோக்கம் தீயனவை அணுகாமல் இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே அந்த பக்குவ நிலைக்கு ஆன்மாவை கொண்டு
0: வரக்கூடிய வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய தடைகளை நம்ம ஓரளவுக்கு கொடுத்து கொள்ளலாமே.
1: திருமணம் ஆகாத பெண்கள் பலருக்கு எதிர முடை ஏற்படுகிற காலத்தில் சனீஸ்வரன் வணங்கி வந்து அவர் இறுதியிலே அந்த குழந்தை அவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கூட கொடுப்பாராம்.
0: அது எனக்கு தெரியா, எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னா சனீஸ்வரன் வந்து அது அந்த இதுல சுக்கரனுக்கு தான் அந்த ஒரு இது சொல்லுவாங்க ஐயா, சுக்கர பகவானுக்கு தான் அந்த தன்னை திருமணத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது சுக்கர பகவான். வெள்ளி
1: கூட வந்து திருமணம், திருமணம் நடவாத ஒருவருக்கு ஒரு திருமணம் நடப்பதுதான் ஒரு பெரிய பேரு. அந்த பேரு இந்த பேருகளையும் கிடைக்கும் கொடுக்கிற தெய்வம் கூறிய பித்து கொண்டு கொடுக்கிறது சனீஸ்வரனால் வழங்கப்படுகிறது. சனீஸ்வரனால் பல நன்மைகள் உண்டு. இப்ப இன்னொரு வழியை பார்த்தா எல்லோரும் சொல்லுவார்கள் சனீஸ்வரன் பொல்லாதவர் அப்பா என்று கூறுவார்கள். இப்ப எங்க ஊருக்குள்ளே ஒரு ஒரு ஒரு பொல்லாத மனிதன் ஒரு ஒரு அடிபிடித்து அடியெல்லாம் ஒரு ஒரு இவர் இருக்கிறாருன்னு வைப்போம். ஆனால் அவர் பண்போடு தெரிகிற எங்களோடு வந்து சேர மாட்டார், எங்களோட தாக்க மாட்டார். நாங்கள் குழப்படி செய்து கொண்டிருந்தால் தான் எங்களோட அவர் தாக்குவார். அப்ப நாங்கள் நல்லவராக வல்லவராக பண்பானவராக இருந்தால் அவர் எங்களை கண்டுட்டு ஒரு தலையை சரித்து கொண்டு போவார், தவிர சண்டைக்கு வர மாட்டார். ஆனால் அதே நேரம் சொல்லுவார்கள் சனியனுக்கு தேவையில்லாமல் விரதம் பிடிக்கக்கூடாது, அவர் எங்களுக்கு தொடர்ந்து வந்து விடுவார். ஆனால் அவ அப்படிப்பட்டவருடன் நாங்கள் நட்பு வைக்கக்கூடாது, அவர் விரோதிக்கக்கூடாது, அவருக்கான ஆசாரியன்னு போக வேண்டியதுதான். அப்படி அவரை நாங்கள் கணித்து அவருக்கு அவரை மதித்து நடக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இப்படி அதாவது இப்படியான பஞ்ச தந்திர கதைகள் மூலம் கூட பக்தியை வளர்ப்பதற்கு நம் முன்னவர்கள் எவ்வளவோ முயன்றிருக்கின்றார்கள். அவையெல்லாம் வந்தது பக்தி என்ற ஒன்றை கொண்டு வருவதன். பக்தி இறைவனிடம் மட்டும்தான் என்று அல்ல, அன்னை தந்தை அதை சொல்ல மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் எல்லோரிடமும் நாங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும். அதாவது பக்தி என்பது அன்பு மதிப்பு அவர்களோட கடைப்பிடிப்பு தான் அதுக்குள்ளே அடக்கப்படுகின்றது என்று எண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
0: இல்ல அது உண்மைதானே, எல்லாத்தையும் அப்பா அம்மா, இப்ப அம்மா அப்பா வந்து நமக்கு வழிகாட்டே இல்லையா, நாம இந்த எல்லாத்தையும் கத்துக்கொள்றது
1: அண்ணனுக்கு
0: வாய்ப்பு இல்லையா?
1: அண்ணனிடம் நம் மூத்தவர்களுடன் அயல் உள்ள பெரியவர்களிடமும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் நடந்து கொண்டு செல்லும் பாதைகள் பக்தி வழியாக இருந்தால் பின்னோக்கி செல்லும் நாங்களும் பக்தி வழியே செல்லலாம். அதே போல நாங்கள் அந்த வழியிலே சென்றால் நம் நமக்கு பின்பற்பவர்களும் செல்லலாம். அதற்காகத்தான் இந்த ஊடகங்கள் அன்று வாய் வழியாக வந்த இந்த அறிவுரைகள் எல்லாம் ஊடகங்கள் என்று வந்தது. ஊடகங்களிலே தலை சிறந்த ஊடகம் திரைப்படத்துறை, திரைப்பட ஊடகம் மிகப்பெரியது, மக்கள் உள்ளத்தில் நேரடியாக போகக்கூடியது. அது இப்பொழுது எப்படி போகின்றது என்பதுதான் அது அங்கே நாங்கள் செல்ல தேவையில்லை. அதனால் தான் முன்பு வந்த திரைப்படங்களில் பக்தி திரைப்படங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அந்த திரைப்படம் மூலம் எவ்வளவோ வளர்ந்திருக்கின்றது. நல்லது கஸ்தூரி, இந்த நேரத்தில் இயலாத நேரத்திலும் எங்களோட இவ்வளவு நேரம் இணைந்து பேசினீர்கள், வாழ்த்துக்கோங்க. என்ன பாடலை இன்று பக்தியாக கேட்போம் உங்கள் வாயிலாக?
0: இன்னைக்கு எனக்கு நான் அம்பாள் பாட்டு தான், மதுரை அரசாலும் மீனாட்சி ஐயா.
1: அது நேரத்தில் நேற்று தினம் அது கேட்டிருந்தார்கள் ஒரு இரவு, இன்றைக்கும் போடுவோம் மதுரை
0: அரசாலும். அப்படி இல்லையா பரவாயில்லையா, அது இல்லையா அந்த ஆதிபராசக்தி திரைப்படத்துல நான்

0: அழகா அருமையா இருக்கும் அந்த பாடல் கேட்கற.
1: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பான பாடலை தந்தீர்கள், இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். எங்கள் வானொலியில் வந்து பக்தி வேளையில் இவ்வளவு நேரமும் கலந்து பக்தியோடு பல விடயங்களை தந்து நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததையும் தெரியாதையும் கலந்து பரிமாறும் அளவுக்கு பொறுமையோடு பக்தியோடு வந்த உங்கள் கருணைக்கு எங்களுடைய நன்றி. கருணை உள்ள இறைவன் விரைவில் உங்களுக்கு எல்லா நிலமும் தந்து இந்த உடல் நலத்தையும் காத்துக்கொள்வாராக. நன்றி மகளே.
0: நன்றி ஐயா, மிக்க நன்றி. வர்ற உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி, வணக்கம்.
1: எல்லோரும் உங்களுக்கும் அப்படி கூறுகிறார், எழுதி கொண்டும் இருக்கின்றார்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து நன்றி அம்மா. அடுத்த உறவாக வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு. இருவர் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் யாருடைய உறவு முதலில் கிடைக்கப் போகின்றது, யாருடைய அழைப்பு என்று பார்ப்போம். எங்கே வர வேண்டும்? முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பக்தி வேளை வெள்ளிக்கிழமை தோறும் மலர்வது. அதிலே இப்பொழுது கஸ்தூரி வந்து இதுவரை நேரம் அழகாக பேசி சில கருத்துக்களை என்னோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு சென்ற போலே எல்லோரும் அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதே போன்று ஒவ்வொருத்தரும் பெறலாம், உங்கள் உங்கள் கருத்துக்களை தரலாம் இந்த பக்தியோடு சம்பந்தமாக என்று கூறும் வேளையில் இருவர் அழைத்தீர்கள். உங்கள் இருவருடைய அழைப்பும் மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன்.
2: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: பதவியிலே வணக்கம் கூறி இணைந்து பதிலும் தந்துவிட்ட அன்பு சரவணா, யாம் இருக்க பயமேன். வணக்கம்.
3: வணக்கம்.
1: எனக்கு
3: முன்பாக யாரோ முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள்
1: இருவர்,
3: அவர்களுக்கு இடையில் அவர்களுக்கு இடையே நான் வந்துவிட்டேன்.
1: இல்லை இல்லை, முயற்சி செய்துதானே வர வேண்டும்.
3: யாரோ ரொம்ப நேரம் நான் கேட்டுதான் இருந்தா ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டே
1: இருந்தேன். அவர்கள் வருவார்கள். சரி, இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள், உங்களுக்கு கிடைத்து எப்படி இருக்கின்றீர்கள்? மழை பெய்ததா?
3: மழைதான், இன்னும் எங்களுக்கு சரியான மழை பொழிவு இல்லை, அதனாலதான் காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: மழை பொழிந்ததாக நான் அறிந்தேனே, பொய்யா?
3: இல்ல, எங்க ஊர்ல
1: மழை குப்பத்துக்கு வரவில்லை, வேற இடத்துக்கு வரவில்லையா? நெய்வேலி
3: நெய்வேலி? ஆமா, அந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நெய்வேலி
1: உங்களுக்கு வரவில்லை. வரும். கவலைப்படாதே மகனே.
3: எங்கள் ஊரிலிருந்து பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள அது அந்த பக்கம் தள்ளி போனா நல்ல மழை பெஞ்சிருக்கு.
1: பாத்தீங்களா, 10 கிலோமீட்டருக்கு பக்குவமாக பெய்த மழை பரமுகமாக சென்று விட்டது அரசடி குப்பத்தை. ஆனால் வந்ததென்றால் நல்லதோர் மழை உங்களுக்கு சிறப்பாக பொழியும், கவலைப்படாதீர்கள். சரவணன்
3: நேத்து ரொம்ப கொடுமையான வெயிலா இருந்தது. நேத்து
1: இங்கே மகாலிங்கம் அவர்களும் நீங்கள் சொன்னதை கூறியிருக்கின்ற அதை கஸ்தூரி அவர்களும் வைத்தார். உண்மை ஈஸ்வரப்பட்ட மூவருக்குத்தான் என்று நான் முன்பும் கூறியிருந்தேன், என்றும் கூறுகிறேன். நீங்கள் கூறினது சரி. மொத்தம் சனீஸ்வரன், ராவணேஸ்வரன், அதாவது மாந்தர்கள் மனிதர்களுக்கிலே மக்கள் தேவர் நரகர் என்று கூறும் வகையில் இறைவனுக்கு இருக்கிற ஈஸ்வரப்பட்டம் தேவர்களாக கிரகங்களாக இருக்க வணங்கப்படுகிறது. இவங்களுக்கு சனி பகவானுக்கு இருக்கின்றது சனீஸ்வரன் என்று. அதே போன்று நரகர், நாங்கள் மனிதர்கள், மனிதர்களுக்கிலே பிறந்த மனித அவதாரம் எடுத்து வந்தவர்களுக்கு ராவணனுக்கு அந்த பெயர் இருக்கின்றது. மூவரும் தான் இந்த ஈஸ்வரன் என்ற நிலைக்கு உள்ளவர்கள். வாழ்த்துக்கள், நல்ல பதிலை நீங்களும் தந்திருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், இன்று அங்கே புரட்டாதிச்சாரி விரதம் அனுபவிப்ப நீங்கள் அனுஷ்டிப்பீர்களா?
3: புரட்டாசி சனி கொண் விரதம் இருப்பவர்கள் யாரு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருப்பதி சென்று வந்தவர்கள் அனைவரும் இந்த புரட்டாசி விரதம் இருப்பார்கள். ஆமா, அதுதான் எங்களோட பகுதியில் அதான் வழக்கமாக இருக்கிறது. அது நாங்கள் திருப்பதிக்கு போகாததுக்கு முன்புலாம் நாங்கள் இந்த விரதம் இருப்பதில்லை. திருப்பதி சென்று வந்த பிறகுதான் இந்த விரதம் இருக்கிறது.
1: ஆனால் இந்த பிரட்டாதி சனி விரதை வந்து ஒரு சிலர் கூறுகிறார்கள், அந்த பிரட்டாதி சனியினுடைய பார்வை தோஷம் இருப்பவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும், எல்லோரும் அனுபவிக்க கூடாது, தேவையில்லாதனால் அவர் எங்களோட தொத்தி விடுவார் ஒட்டி விடுவார்னு கூறுவார்கள். அதுக்கு தான் அந்த நான் அந்த ஒரு ஒரு ஒரு கிளை ஒரு குளப்படி எல்லாம் செய்பவரோட நாங்கள் நட்பு வைக்கக்கூடாதுன்னு கூறுவது போன்று ஒரு சிலர் கூறுவார்கள். ஏன்னா தேவையெல்லாம் சனீஸ்வரனுக்கு விரதம் பிடிச்சி சனீஸ்வரன் நாங்கள் வரவழைப்பது ஒன்றாகிவிடும், அவர் வந்து விட்டால் தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை வேலைப்பட்டு இறுதியிலே தான் போட்டு ஆட்டுன்னு ஆட்டி போட்டு கடைசியாக தான் நன்மையை கொடுப்பார், இப்படியெல்லாம் நகைச்சுவையாகவும் கூறுவார்கள். இந்த கருத்து நின்றுதான் கேள்விப்படுகிறேன். அந்த திருப்பதிக்கு சென்று வந்தவர்கள்தான் சிறப்பாக இந்த பிரஜாதி சனி நாட்களில் விரதத்தை அனுசிக்கிறார்கள்.
3: எங்கள் பகுதியில் இன்றும் நடைபெறக்கூடிய விடயம் என்றால் பார்த்தீங்கன்னா, எங்கள் பகுதியில் எல்லாருமே ஒரு முறை இந்த திருப்பதிக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சென்று வருவாங்க.
1: அது உங்களுக்கு அண்மையில் இருக்கின்றதா? திருப்பதி உங்களுக்கு கிட்ட இருக்கின்றதா தூரத்தில் இருக்கின்றதா?
3: கொஞ்சம் தூரம்தான் இருந்தாலும் போயிட்டு வருவாங்க. அப்படி அங்க போக முடியாதவங்க கடலூர் பக்கத்துல திருவந்திபுரம் தேவநாத சுவாமிகள் பெரிய ஆலயம் இருக்கு, அது எங்க சின்ன திருப்பதினு சொல்லுவாங்க. அது அங்க போக முடியாத நாங்க அங்க போக முடியலன்னா இங்கதான் கடலூர் தான் போயிட்டு வரோம்.
1: அந்த திருப்பதியிலே குடிகொண்டிருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த மகாதேவர் தான் அங்கு சென்றால்தான் இந்த சனீஸ்வரன் நன்றாக தெரியும். எங்களுக்கு உலகத்தில் சனீஸ்வரன் எல்லா தெய்வங்களுக்கும் கிரகங்களுக்கும் ஆலயங்கள் பல இருந்தாலும் சனீஸ்வரனுக்கு இல்லையா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் நல்லூர்லேயே தான் இருக்கின்றது இல்லையா? நல்லூரோ அந்த நல்லூர் என்ற இடத்துல சனீஸ்வரன் ஆலயம் இருக்கின்றது.
3: திருநள்ளார்
1: திருநள்ளாறு திருநள்ளாறு என்ற இடத்துல
3: அவர் மல்லியம் மல்லியம் அவர் அவங்க ஊர் பக்கத்தில்
1: தானே இருக்கலாம்.
3: அவங்க ஊர் பக்கத்தில்
1: ஒரு ஆலயம் தான் அங்கு இருக்கின்றது, பெரிதாக கொண்டாடுவார்கள். ஆனால் எல்லா கிரக அந்த பீடத்திலே நவக்கிரகங்களுக்குள்ள ஒரு கிரகம் வைத்து ஆலயங்களை நாங்கள் வழிபடுகிறோம். அவருக்கென்று தனி ஆலயம் திருநள்ளாறுலே தான் இருக்கின்றது என்று கூறுவார்கள்.
3: திருநள்ளாறு.
1: அடுத்தது இந்த புரட்டாதி சனி என்பதை நீங்கள் கொண்டாடும் பொழுது ஆலய மதத்தை தெரிவிச்சு இப்பொழுது வியாபார நோக்கம் ஆலயத்துக்களே வந்துவிட்டது தான், எல்லா ஆலயத்திலும் செய்கின்றார்கள். நான் அறிந்த வகையில் அந்த என்னுடைய காலங்களிலே சிறுவயது காலங்களிலே எல்லா ஆலயங்களிலும் அந்த எள்ளெண்ணெய் எரித்து அபிஷேகங்கள் செய்ய மாட்டார்கள், அதற்கென்று உரிய ஆலயத்துக்கு தான் போவார்கள். சிவன் ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்களே தான் செய்வார்கள். அதை எங்கள் வடபகுதியிலேயும் பெருமாள் ஆலயம் இருக்கின்றது, அங்கே தான் இந்த கூட்டங்களும் இந்த எள்ளெண்ணெய் எரித்தலும் சிறப்பாக நடைபெறும். இப்பொழுது சாதாரணமாக எல்லா இடங்களிலும் நடைபெறுகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: அது அந்த வழக்கம் இப்போ நாங்கள்லாம் பின்பற்றுவதில்லை அதிகமாக.
1: எந்த ஆலயத்திலும் சென்று எள்ளெண்ணெய் எரித்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வருவீர்கள்?
3: இல்லை, பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பக்கத்துலேயே ஒரு ஆலயம் அந்த சனீஸ்வரன் ஆலயம் இருக்கு, சின்னதாக ஒரு எங்கள் வேக கொள்ளை எங்கள் கிராமம் எங்கள் ரெவன்யூ இல்லை எங்களுக்கு தாய் கிராமம் அது. அந்த கிராமத்தில் மிகவும் பழமையான சிவனாலயம் உண்ட கலப்பாலீஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தில் சனீஸ்வரன்லாம் இருக்காங்க. அங்கே போயிட்டு வருவாங்க, அங்கே போயிட்டு நாங்கள் வருவோம். பக்கத்தில் இருக்கேங்க, ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில்.
1: சிறப்பு அதே தன்பட்ட முறையில் நீங்கள் சென்றுவர்கள். இந்த பிரபல்யமாக இருப்பது சனி ஆலயம், இங்கே சனீஸ்வரர் ஆலயம் பெரிய ஆலயமாக இருக்குன்னு கூறுவார்கள். இந்த சனீஸ்வரர் நாளாந்தன் நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வரும்போதெல்லாம் வணங்குகிறோம். இந்த நவக்கிரகத்தை சுற்றி வரும்பொழுது அந்த சனீஸ்வரரை நாங்கள் வணங்குகிறோம், அவருடைய பார்வை எங்களுக்கு இருக்கும். சனி பார்வை அதிகமாக எங்கள் வாழ்க்கையிலே பிடிக்க எல்லா கிரகங்களும் அவர் அந்தந்த காலகட்டத்தில் எங்களை தொற்றிக் கொள்வார்கள், எங்களை ஆட்கொண்டு கொள்வார்கள். அந்த நவக்கிரக கோளங்களை எங்களுக்கு சாதகங்களை குறிக்கும் பொழுது கூட சனி பார்வை எப்படி இருக்கிறது, எந்தெந்த ஆண்டிலே சனீஸ்வரன் வரும் என்று எப்படித்தான் சுற்றி வர பார்த்தாலும் அவருடைய பார்வை நிச்சயமாக அவருடைய ஆட்சி எங்களுக்கு இருக்குமாம். அந்த ஆட்சி வரும் பொழுதிலே நன்மையும் தீமையும் சரிபெற நடக்கும். ஆனால் முதல் தீமைகள் தான் நடைபெற்று, அதாவது துன்பங்கள் தான் பெறும் என்று கூறுவார்கள். அப்போ எங்களோட வாழ்க்கை சக்கரத்தில் ஒரு தடையாவது சனீஸ்வரருடைய பார்வை இருக்குன்னு, ஏனைய நட்சத்திரங்கள் ஏனைய கிரகங்கள் பார்வை இல்லாது விட்டாலும் சனீஸ்வரனுடைய பார்வை கண்டிப்பாக இருக்கும் என்றும், அதனால் தான் அன்றாடம் நாங்கள் சென்று ஆலயங்கள் வழிபடும் பொழுது நவக்கிரகங்களுக்குள்ளே ஒருவர் அவரும் இருக்கின்றார் என்று அவரையும் தோத்தரித்து கொண்டு வருகின்றோம். பிரத்யேகமாக இந்த புரட்டாதி மாதத்தில் கஸ்தூரி சொன்ன காரணங்களை வைத்து சனீஸ்வரரை ஏன் அந்த மாதத்தில் வணங்குகிறோம் என்ற காரணங்களை கூறியிருந்தார். அந்த சனியனை சனீஸ்வரரை நாங்கள் சனி பகவானை வேண்டுவதற்கு ஒன்று காலம் என்னென்றால், வருவதை சுலபமாகவும் தாமதமாகவும் என்னை நான் தாங்கும் வகையிலும் எனக்கு கருணை கூர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறணும். ஆனால் அவர் வந்து நன்மை தான் செய்வார், அந்த நன்மைனா எங்களுக்குள்ள தீமைகளை அழிப்பதற்கு தான் சில துன்பங்களை தருபவராம்.
3: அதனால் ஜோதிடத்தில் மகா ஜோதி,
1: ஓ
3: ஜோதிடத்தில் மகா ஜோதி சிவனது உன்னோடு இருக்கையில் நவக்கிரகமும் அனுக்கிரகமாய் மாறும்.
1: ஆமாம், நவக்கிரகங்கள் அனுக்கிரகமா வாரதுக்கு நாங்கள் அனுசரித்து போனால் தானே ஐயா. இப்ப அதனால்தான் ஜாதகங்கள் சோதனங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது இறைவன் அருளாலே. இப்படி இருக்கின்றது, இந்த வேளையில நீ இப்படி செய், இந்த தெய்வத்தை வழிபடு, இந்த ஆடையை உணவு, இந்த மலரை அதுக்கு கொடு, இந்த நிவேத்தியத்தை அதுக்கு படை, அது அனுசரணையாக இருப்பதற்காகத்தான்.
3: இப்ப அதே போல இன்னொரு இடத்துல சொல்கிறது, நாள் என் செய்யும் வினதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுக்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே.
1: தோன்றிடின் என்றுதான் அங்க கூறப்படும். தோன்றிடுனால் எப்படி தோன்றும்? சும்மா வந்து தோன்ற வழிபட வேண்டும். அந்த பக்தி
3: சிரத்தியோடு ஒன்றும் செய்யாது.
1: தெய்வீக தெய்வ வழிபாடு என்பது அதுதான், அதற்காகத்தான் வழிபட வேண்டும். அது முருகனையும் வழிபடலாம், பிள்ளையாரை வழிபடுகிறோம், எல்லாரையும் வழிபடும். அந்தந்த நேரத்திலே நாங்கள் வழிபடுகின்றோம். அந்த வழிபாடு என்பது பக்தியோடு வருகின்றது, அதான் பக்தி வேளையில் நாங்கள் பேசக்கூடியது. அந்த பக்தி சும்மா இருப்பதற்கு வரும் தெரியாத, வருவது போவதே தெரியாதவர்கள் அனுபவிச்சு போட்டு அவலப்படுவார்கள். நாங்கள் தெரிந்து கொண்டு அவரை நாங்கள் அனுசரித்து வணங்கி அண்டு போவது, எங்களுக்கு முருகனை வணங்குகிறோம். முருகனை இதை எப்படி வணங்குகிறோம்? துன்பங்கள் நேரத்தை என்னென்ன எனக்கு எல்லா வளமும் கிடைக்க வேண்டும், நான் மற்றவரை போல நல்லவனாக இருக்கணும், நோய் நொடியில் அவன் இண்டாயோடு வாழ வேண்டும், நாங்கள் எல்லோருன்னு வணங்குகிறோம். தெய்வீகம் என்பதுதான் பக்தி. அந்த பக்தியை கொண்டு வருவது தெய்வீக. தெய்வம் தெய்வீகமாக இருந்தால், தெய்வீகமாக இருப்பது என்ன? பக்தியோடு இருக்க வேண்டும். அது எந்த கடவுளை வணங்கினாலும், நீங்கள் கூறுவதன்படி சனீஸ்வரனை வணங்காமல் முருகனை மட்டும் வணங்கினா முருகன் வந்து சனீஸ்வரன் அடிச்சு கலைச்சு போடுவார் என்று அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல. ஆனானப்பட்ட இறைவனுக்கே அது புராணத்தில் இருக்கின்றது, 7.5 நாழிகை அந்த சனீஸ்வரோட கண்ணன் எடுத்து வந்த நான் முதல் கூற வந்தது, எங்களோட வாழ்க்கை சக்கரத்திலே ஒரு தடவை சனீஸ்வரோட பார்வை இருக்கும், அது உக்கிரமாகவும் இருக்கும். அது எப்பொழுது? அது 7.5 நாழிகையாக இருக்கலாம், 7.5 நிமிடமாக இருக்கலாம், 7.5 மணித்தியாலமாக இருக்கலாம், 7.5 நாட்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு 7.5 ஆண்டுகளாக இருக்கும். அந்த சுற்றிலே நிச்சயமாக வந்தாக சேரும். அடுத்து ஒருவருக்கு ஆயுள் மிதி முடிவடைகிற நேரத்திலே அங்க மூலமாக நிற்பவர் மரண சனி என்பவர். அந்த வேளையிலே அவருடைய அனுக்கிரகம் தான் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் முருகனை வணங்குறோம், எல்லாரையும் எல்லோரையும் வணங்கி இறப்பு நேரிடுவதற்குந்தான். எல்லா கடவுள்களையும் வணங்கும் பொழுது நோய் நொடிவு வாய்ப்பு துன்பங்கள் வருவதுதான், வரும் துன்பங்கள் அதற்கு அதிபதியாக இருக்கின்ற ஒரு கிரகங்களுடைய பார்வையினால் தான் ஏற்படுகின்றது என்றும், அந்தந்த கிரகங்கள் வரும் பொழுது விசேஷமாகவும் வணங்கி கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் எல்லா தெய்வங்களும் வணங்கும் பொழுது அந்த பக்தி அவர்களுடைய பாலன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகின்றோம், அங்கே ஒரு உடையத்தை நாங்கள் செய்ய வேண்டாம், அதுக்குரியவர் என்று ஒருவர் இருப்பார், மேலாளரும் ஒருவர் இருப்பார், சரியா? அவருடைய சிபார்சின்படிதான் இதில் நடைபெறும். அதே போன்றுதான் இந்த தெய்வ அனுக்கிரகங்கள், அதற்கு அதற்காக இருக்கின்ற அனுக்கிரக பார்வை. இந்த கோலங்களின் பார்வை இல்லாமல் பிரபஞ்சம் இல்லை. இந்த பிரபஞ்சம்
3: பிறகு இன்னொரு இடத்துலயும் சொல்கிறது, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்லை கலங்கிடுமே
1: என்று அதுக்கு அதிகமாக கந்தனை வணங்குபவர்கள் கந்தன் மீது அப்படி எல்லா கடவுளுக்கும் கூறப்படுங்க. விக்ன வினைகளை எல்லாம் பேரற்பவன் விக்னேஸ்வரன், அதனால்தான் அவருக்கு பிள்ளையார் இருக்கின்றார். அப்படி ஒவ்வொருவருக்கும் அங்க இருக்கின்றது ஐயா. தனிய முருகனை மட்டும்தான், முருகனுக்கு இப்படித்தான் சொல்லி இருக்கணும்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று எல்லா கடவுளுக்கும் சொல்லப்பட்டு இருக்கின்றது.
3: யார் ஒருவர் இறைவன் ஒருவனே அவர்கள் தண்ணின்னு சொல்லு, நம்ம தண்ணின்னு சொல்லுவோம். தண்ணிக்கு வந்து வேற ஒரு மொழிகள்ல வேற ஒரு பேரு பெயர்கள் இருக்கிறது. ஆனா மொத்தத்துல தண்ணி தானே அது. அதே மாதிரி கடவுள் ஒருவன் தான், அதன் பேர் தான் மாறி மாறி மாறி நம்ம சொல்லிட்டு.
1: நான் அதுதானே ஐயா சொன்னேன், எங்களோட மாணிக்கவாசர் சொல்லிவிட்டார் அல்லவா, திருவாசர் ஏகன் அநேகன் இறைவன் ஒருவன் தான், ஏகன் ஒருவன் தான். அவன் அநேகனாக அந்த அவதாரங்களை எடுத்து ஆன்மாக்களை அனுசரித்து அதை ஆட்கொள்வதற்காக பெற்றுக்கொண்ட அவதாரங்கள். வாழ்க்கையில் நடக்கின்ற நியதி, வாழ்க்கை நடக்க நடைமுறை சம்பவங்களை வைத்துத்தான் இவர்களை நாங்கள் உற்று பார்க்க வேண்டும். தனியொரு கடவுளை மட்டும் வணங்க, ஒரு கடவுள் நீங்கள் எத்தனை உருவங்களை வணங்கினாலும் அத்தனையும் அங்கேதான் செல்கின்றது, இறைவனிடம் தான் செல்கின்றது இல்லையா? அதுல பிழை இல்லையா ஐயா? இப்ப உங்களுடையின்படி புரட்டாதி சனியை பற்றி கூறுவதற்கு, அப்ப நீங்கள் சனீஸ்வரனிடம் சென்று வெள்ள எண்ணெய் எரிக்க வேண்டாம், முருகனிடம் சென்று எரித்து போட்டு வரலாம் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே? அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல பிழை என்று நான் நினைக்கிறேன். அதற்கென்று வழிகள் இருக்கும், அந்தந்த வழியிலே தான் போக வேண்டும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம்.
3: அவரவர் மனதில்
1: நாளென் செய்யும் நாளென் செய்யும் இல்லை நாளென் செய்யும் கோளென் செய்யும் என்று கூறும் பொழுது யார் இருக்கும்போது கோளென் செய்யும்? இறையருள் இருக்கும் பொழுது அது ஒன்றும் செய்யாது. இறையருள் என்று எங்கே இருக்கின்றது? அது இறையருள் வேண்டும் என்றுதான் இந்த கோள்கள் வந்து தாக்கும் பொழுது கூட இறையருள் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதுக்காக இதை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்ல. புரிகிறதா ஐயா? அடுத்தது இங்கே பழக்க வழக்க பண்பாடுகள். சனீஸ்வரனிடம் செல்வது என்னென்றால், வாழ்க்கை நிறைய முறையில நாங்கள் பார்த்தால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, நல்ல பழக்கம் தீய பழக்கம், கழுவர்கள் கொலை அந்த பஞ்சமா பாதகங்கள் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்படி எல்லாம் இறைவனங்களும் இருக்கின்றது. கோபம் கொள்பவர் இருக்கின்றார், கருணை கொள்பவர். இப்ப முருகனை எடுத்துக்கொண்டால், முருகன் எத்தனை விதமான குணங்களை கொண்டவராக இருந்திருக்கின்றார் அந்த அவதாரங்களில். புரிகிறதா ஐயா? அதே போன்றுதான் அந்த அந்தந்த அவதாரங்கள் வரும் பொழுது அந்த அந்தந்த அதாவது வந்து சம்பவங்கள். இப்ப முருகனை எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சிக்கு, நெகிழ்ச்சிக்கு, கோபத்துக்கு, கொலைக்கு கூட இருக்கின்ற அதாவது சத்துருக்களை அழிப்பதற்கு கூட அந்த முருகனுடைய அருள் வேண்டும் என்று கூறுவார்கள். முருகன் முருகனெடுத்து சூரபக்தன் அந்த எங்களுடைய ஆணவங்களை அழித்திருக்கின்றார், மமதியை அழித்திருக்கின்றார். அதற்காக அடுத்த அவதாரங்கள் தான் அதை ஒன்றும் அவர்கள் வேறு யாருமில்லை, அங்கே உள்ள இறைவனிடத்தில் தான் பெறுகின்றார். புரிகிறதா சரவணன்? இப்பொழுது புரட்டாதி, அப்ப உங்கள் ஊரிலே புரட்டாதி சனி வந்து நீங்கள் பெரிதாக புரட்டாதி சனியை விரும்புவதில்லை, சரி. அந்த அந்த எங்கே செல்றது என்று கூறுவீர்கள்? திருப்பதி. திருப்பதிக்கு செல்ற அத்தனை பேரும் சனீஸ்வரருக்கு பயந்தவர்களா, அல்லது திருப்பதி வெங்கடேஸ்வரரை விரும்புவார்களா?
3: ஏழுமலையானை விரும்புபவர்கள் தான் நாங்கள்.
1: திருப்பதியும் ஏழுமலையானும் ஒருவர் தானே?
3: ரெண்டு பேர். ஆமா,
1: அவர் ஒருவர் ஆளில ஒருவருக்கு பல பேர் உண்டு, அதைத்தானே கூறுகிறீர்கள். சரி, அவரை வணங்கினால் அவரை வணங்க வேண்டும் என்று உங்கள் ஊரிலிருந்து உங்கள் அயலவர்கள் செல்லும் பொழுது, அப்போ உங்கள் அயலவர்கள் எதற்காக அவரை வேண்டி விரும்பி வணங்க செல்கிறீர்களா, இல்லை இவரை வணங்கினா சனீஸ்வரன் எனக்கு தொல்லை தரமாட்டார் என்று எண்ணி போறவர்களா இருப்பார்களா?
3: இல்ல, அது அவரை வணங்கினால் அந்த இந்த ஆண்டு திருப்பதி சென்று வந்தால் அந்த ஆண்டு முழுவதும் சுபிச்சமாக இருக்கும்.
1: முருகனை நாங்கள் பண்ணி கொள்ளலாம் தானே, வருகின்ற வினையும் வந்த வெல்வினையும் எல்லாத்தையும் அழைத்துக் கொண்டு போறார். அப்ப அங்க திருப்பதிக்கெல்லாம்
3: இல்ல, இருந்தால் நாங்க இதை இப்ப போகணும், நாங்க கடல் அங்க திருப்பதிக்கு போக முடியல. நாங்க இங்க
1: என்ன காரணம், இந்த ஒரு முருகன் சன்னிதானம் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்தால் நீங்கள் போக மாட்டீர்களா, போவீர்களா?
3: நாங்கள் தினமும் முருகனை
1: என்னவென்றால் சரவணா, முருகனை வழிபடுறது நல்ல, நாங்களும் வழிபடுறோம், எல்லோரும் வழிபடுறோம். இந்த கணிதான் சனீஸ்வரன் என்ற அந்த அதிலிருந்து ஒன்று புரிகிறது என்னவென்றால், சனீஸ்வரன் என்றவர் பெரியவர் இல்லை, எங்களுக்கு சனி தோஷம் என்றது இல்லை என்றதான் நீங்கள் கருதுகிறீர்கள் போகுது. அப்படி என்ன ஒன்றும் இல்லை.
3: எப்படி எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆறுகள் ஓடுகிறது, ஆறுகள் ஓடு எல்லாமே சென்று கடலில் தான்
1: சென்று
3: கடவுள் வேண்டும் ஒருவருக்கும் சென்று சேர்கிறது.
1: சரவணன், இந்த உதாரணங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் பெற்றிருக்கிற இந்த வசனங்கள், வாக்கியங்கள், தேவாரங்கள், திருவாசகங்கள், முற்றர கற்றவர்கள் இருக்கின்றார்கள். நான் கேட்பது உங்களோட மனத்திலிருந்து உங்களோட உண்மையை தான் கேட்கின்றேன். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள், அவர்கள் கூறுவதும் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்.
3: இல்லை, எங்களுக்கு மனதுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளும் போது எங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுகிறது.
1: அது அப்ப துன்பம் வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் நீங்கள் இஷ்ட தெய்வம் கொண்டு வணங்குவர் இறைவன் ஒருவன் என்றால் நீங்கள் அப்ப ஏன் சிவபெருமானை மட்டும் கொண்டு வணங்குவது முருகனுடைய ஏனோடு பேசி வணங்குகிறீர்கள்?
3: முருகனை வணங்கினால் அங்கதானே போய் சேர்கிறது.
1: விநாயகரை
3: வணங்கினாலும் அம்மனை வணங்கினாலும் யாரை வணங்கினாலும் சென்று சேரும் இடம் அங்குதான், அங்கிருந்துதான் அருள் நம்மை வந்து அடைகிறது.
1: சார் வாழ்த்துக்கள். அப்ப சனீஸ்வரனை நீங்கள் அரசடை குப்பத்தில் உள்ளவர்கள் வணங்காதக்கு இதன் காரணம்.
3: நாளைக்கு நாங்க விரதம் இருப்போம். நாற்பது ஆண்டுகளா
1: ஏன் இருக்கிறீர்கள், எதற்காக இருக்கிறீர்கள், தெரியாமல் இருக்கின்றீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இருப்பதற்கு காரணமே தெய்வீகம் தான் ஐயா, அவருடைய அருள் இருந்தபடியா தான் நீங்கள் தெய்வம்
3: வேண்டுகிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் யாரும் இந்த அசைவம் சேர்த்து
1: அது மற்றவர்களுக்காக செய்கிறேன். உங்களை இதயத்தினால் விரும்பி உங்களை இதயத்தில நம்பி செய்யவில்லை. எல்லாரும் செய்யணும், நானும் செய்கிறேன். இதுதான் எங்கள் மதத்தில் உள்ள ஒரு குறைபாடு. எதற்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்று தெரியாமல் எல்லாரும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம். 40 வருடங்களாக செய்கிறீர்கள், சரியா? அது செய்யாமல் இருக்கலாம்,
3: திருப்பதி போயிட்டு வந்தாங்க. அந்த திருப்பதி என்றைக்கு போயிட்டு வந்தாங்களோ அதுல இருந்து நாங்க அதை கடைபிடித்திட்டு இருக்கோம். அதனால நாங்களும் நிறைய திருப்பதி போயிட்டு வந்தோம், அப்புறம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். அதான் இந்த விடயத்தை
1: என்னுடைய தொலைபேசி ஆகிறது. சரவணன், சரி, இப்பொழுது நீங்கள் அது செய்தோ செய்யாமலோ இருந்தாலும் நீங்கள் வழங்க தெய்வீகம் வேறு மாதிரி தான் போகும். ஏன்னா முருகனை கனவுனா அங்கே முருகனுக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமில்லை, ஆனால் முருகனை வணங்கினா அது அங்கே தான் போகும். இதை வணங்க தேவையில்லை, இதை அனுஷ்டிக்க தேவையில்லைன்னு. சரி, அதை ஒரு வருடம் நீங்கள் அனுஷ்டிக்காமல் விட்டால் என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில்? வருடாவருடம் வருகின்ற இந்த நன்மை தீமைகளை கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இதெல்லாம் செய்த
3: அனுஷ்டிக்காமல் விட முடியாது.
1: அதே இல்லை சரவணன், விட்டால் என்ன நடக்கும் என்றுதான் கேள்வி. விட்டால் என்ன நடக்கும், அதை என்ன நடக்கும்,
3: விட்டால் என்ன நடக்கும் எங்களுக்கே விளங்கலையே.
1: அப்ப ஏன் செய்கிறீர்கள், தெரியாமல் ஏன் செய்கிறீர்கள், அப்ப ஏன் செய்கிறீர்கள்? சரி, செய்வதால் என்ன நடக்கும், அந்த விரோதத்தை பிடிப்பதால் என்ன நடக்கும்?
3: மனிதனுக்கு பிரச்சனை
1: ஐயா, இந்த எனக்கு அதுவே இல்லை. நான் சரவணன் தான் இல்லை, எனக்கு மனிதன் மிருகம் அது
3: நான்
1: சரவணன் மன்னிக்க வேண்டும், உங்களை பற்றித்தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு அது செய்யாமட்டா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீர்கள்?
3: செய்யாவிட்டாலும் செய்தாலும்
1: நான் கேட்டு செய்யாமட்டால் இல்லை எழுப்பு பரப்பு இருக்க வேண்டாம், மலப்பு பரப்பு. செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: நல்லதே நடக்கும் நினைக்கிறேன்.
1: அப்ப செய்தாலும் நன்மை நடக்கும், செய்யாவிட்டாலும் நடக்க வேண்டாம், என்ன செய்ய போகிறீர்கள்?
3: ஆமா,
1: அப்ப என்ன செய்யறீர்கள்? செய்யாடலும் நடக்கும் தானே,
3: நடக்கும் தான்.
1: அப்ப என்ன செய்யறீர்கள்? செய்யாவிட்டாலும் நடக்கும் என்று நம்புற நீங்கள், செய்தாலும் நடக்கும் நடக்குங்கள். செய்வதை எதற்காக என்று கேட்டால் எல்லாரும் செய்யணும், அதனால செய்கிறீர்கள். உங்களுக்கு அந்த உண்மையான அடிப்படை இல்லை. உங்களை அவற்றை செய்யணும் நாங்களும் செய்கிறோம். அப்பா வந்து செய்தார், அப்பா செய்தது நாங்களும் செய்கிறோம், அதை பின்பற்றுகிறீர்கள். இதுதான் ஐயா பக்தி என்றது. இதுதான் அங்கே அப்பாவினுடைய உங்களோட தந்தையாருடைய மதிப்பு, தந்தையுடைய பாசம் உங்களை இழுக்கின்றது, அதுதான் பக்தி. பக்தி என்ற ஒன்று இல்லாமல் இது என்ன? அதனால் இது நீங்கள் இது உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்ற என்ன செய்ய. வசனங்கள் வாக்கியங்கள் பலரும் பலவாறு எழுதி கொள்ளலாம் கொள்ளலாம், அதை வைத்துக் கொண்டு நாங்கள் பின்பற்றக்கூடாது. எங்கள் சிந்தைகளை நாங்கள் புகுத்தி நினைத்து நாங்கள் தீர்மானித்து செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் உங்களை நாங்கள் வலுக்கட்டாயமாக செய்யுங்கொண்டு நான் கூறவில்லை, மற்றவர்களும் கூறவில்லை. நீங்கள் செய்வது உண்டா? இது பழமை என்னவென்று தான் கேட்டேன். அதற்கு ஊர உலகத்தில் உள்ள உதாரணங்கள் பழமொழியில் அடுக்கு வசனங்களை கொண்டு வந்து கொட்டு இப்போதான் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு தான் பேச வேண்டும். இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போக வசதி இல்லை, அவ்வளோ தூரம் போக வசதி. இப்போ நாங்கள் இங்கே அமெரிக்காவில் இருக்கின்றது ஒரு திருப்பதி ஒன்று, திருப்பதியில் உள்ள அந்த நிர்வாகிகளோடு சேர்ந்து செய்கின்றார்கள். நான் பல வருடங்களாக தொடர்ந்து இங்கே கனடாவுக்கு வந்த நாளிலிருந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று அது வணங்கி வரும். கிட்டத்தட்ட இப்போ இப்பொழுது நான் இருக்கிற இடத்துலேருந்து 10.5 மணி நேரம் வாகனத்தில் சென்று வருவோம். ஆனால் இந்த கொரோனா நுண்ணி வந்ததன் பின்பு, இந்த தடுப்புகள் வந்ததன் பின்பு நான் போகவில்லை. அதன் ஒரு தடவை போய் வந்திருக்கிறேன். அப்போ அதனால் நான் விரதம் பிடிக்க வேணும், அங்கே போய் வந்தால் கண்டிப்பாக விரதம் பிடிக்க வேணும் என்று இல்லை. நாங்கள் அந்த விரதத்தை செய்கிறோம். ஏனென்றால் நாளன் செய்யும் கோளன் செய்யும் என்ற கேள்வியிலே இருக்கின்றது நாள் செய்யும் கோளும் செய்யும் என்பது. நாள் என் செய்யும் கோள் என் செய்யும் என்றுட்டு அடுத்த நமது குருநாதராக நீங்கள் ஆரை வணங்குகிறோம். அவர் இருந்தால், அவருடைய கருணை இருந்தால் சுலபமாக செல்லும் என்று கூறப்படும். இந்த கிரகங்கள் கோள்கள் ஏன் காலையிலிருந்து சூரியனை பார்த்து நீங்கள் வணக்கம் செய்கிறீர்கள், சூரிய நமஸ்காரமே செய்கிறீர்கள், எதுக்கு அசைகிறீர்கள்? நீங்கள் கூறுவீர்கள் அந்த அந்த அந்த அந்த சுலோகத்தையே எங்களுக்கு கூறுவீர்கள், அந்த மந்திரத்தையே கூறுவீர்கள், என்ன காரணம்? அடிப்படை உங்களோட அடித்தளத்தில் இருக்கின்றது ஐயா. இறைவன் ஒருவன், அதான் நீங்கள் சொல்ல. தண்ணீருக்கு பல பேர்கள் இருக்கலாம், தண்ணீர் தண்ணீர் தான் அப்படி சொல்லுவதில் அந்த தண்ணீர் என்றதை நாங்கள் ஒரு தனி ஒரு துளியை எடுத்து எடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் கடந்த ஒரு நுண்ணறிவதற்கு இருக்கின்றது. கடவுளும் அதே போன்று தான், அவதாரங்கள் தான். அவர் வந்து இந்த ஆன்மாக்களை படைத்தவர், அவர் ஐந்தொழிலை புரிவர். இந்த இந்த ஆன்மாக்களுக்கு வருகின்றது எல்லாத்தையும் தீர்த்து வைப்பதற்காக அவ்வப்போது அவர் எப்படி எப்படி ஆட்கொள்ள வேண்டுமோ அந்த அவதாரங்களை எடுத்து வந்து நடத்தியிருக்கார். ஒன்றுக்குமே வழி இல்லாமல் புட்டு அவித்து வித்து கொண்ட சிம்மன செல்வி அம்மாவுக்கு கூட அவருடைய அருள் இருந்தபடி யார் வணங்காங்க? எத்தனையோ நண்பர்கள் அறிஞர்கள் பணக்காரர்கள் இருந்தார்கள், அரசரும் இருந்தாலும் அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. ஒரு மண் சுமக்கும் கூலியாளராக வேடம் எடுத்து வந்து அவருக்கு உதவி செய்து எல்லோருக்கும் அறிய வைத்திருக்கின்றார். அது எங்கே அந்த உண்மை விசுவாசம் அன்பு நம்பிக்கை இருக்கின்றதோ அது கடவுளாக வருணாங்க. சனீஸ்வரனை கூட தெய்வமாக நினைத்து வணங்கி கொள்ளலாம். சனீஸ்வரனை கூட அங்கே எல்லாம் வெல்ல இறைவன் என்று சொல்லி நினைத்து கொண்டு அந்த அவதாரமாக அந்த கிரகமாக இருக்கும் பொழுது அவருடைய அனுக்கிரகத்தினால்தான் எங்களை ஆட்கொள்ளுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். சரவணா, நான் சனிவிரதம் பிடிக்கவில்லை. பிடித்தாலும் பிடிக்காது விட்டாலும் சனீஸ்வரன் அந்த தோஷம் என்று அதைத்தான் கணிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த நேர காலங்களை வைத்து சரியாக நிர்ணயிக்கிற சரியான சோதிடர்கள், இப்போ போலி சோதிடர்களும் போலி சுவாமியாரும் கணக்கு இருக்கிறார்கள் தான். அவையெல்லாம் அதே ஒரு வியாபார நோக்கத்தோடு புகழ் சேர்க்கும் பணம் சேர்க்கும் எண்ணத்தோடு செய்கிறார்கள். ஒரு சிலர் அதை கடைப்பிடித்து அதன்படி வாழ்கின்றார்கள். ஆதலால் இந்த பக்தி மார்க்கம் எங்களை படுகொலியில் தள்ளப்படாது. பக்தி மார்க்கம் பகுத்தறிவை ஏதோ பெரிதாக்கி போகாது. பக்தி மார்க்கம் இல்லையென்று விதண்டாவாதம் பேசுவதால் அவர்களே தான் பேர் அறிவாளிகளாக வந்தவர் என்று, கடவுள் இல்லையென்று கடவுள் மறுப்பு செய்தவர்கள்லாம் எந்த நிலையில் இருக்கின்றார் என்று கண்கூடாக நாங்கள் காணுகிறோம். கடவுளே இல்லையென்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆக்களை சேர்த்துக்கொண்டு கோஷம் போட்டுக்கொண்டு கொடிகளை கட்டிக்கொண்டு பெரிய இதாக இருந்தார்கள் என்று எங்கே இருக்கின்றார்கள்? யாராவது ஒருத்தரை காட்டுங்கள். அவர்களை பின்பற்றி அவர்கள் செய்யாத அவர்கள் கூறிக்கொண்டே பல தொல்லைகளை செய்திருக்கின்றார்கள் மறைமுகமாக. அதையெல்லாம் வேஷமாகத்தான் வைத்திருந்தார்கள். அதனால் உண்மையாக மற்றவர் செய்கிறார் என்று நாங்களும் பார்த்து செய்யக்கூடாது. உண்மையாக எங்களை உள்ளம் சொல்ல வேண்டும். எங்களோட உள்ளம் சரியாக சொல்ல வேண்டும். அதை உள்ளூரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அடுத்தவர்கள் கூறுகிறார்களே என்று நாங்கள் செய்யக்கூடாது சரவணன். அதைத்தான் நான் கூற வந்தேன். எங்கள் மனச்சாட்சிக்க தெரிய வேண்டும். சிறப்பில்லவா? அப்ப இனி எப்பொழுது திருப்பதி போக போறீர்கள்? தமிழ்நாட்டில் உள்ள பேரறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், ஞானிகள் கூட சொன்னார்கள், இங்க ஊடகத்துல சாதாரண இந்த ஊடகம் எழுதுபவர்கள் இந்த ஒரு பேரையும் ஒரு ஒரு எழுத்து யூடியூப்ல போடக்கூடிய வசதி உள்ளவர் சொல்லுகிறார்கள். திருப்பதியில இருந்தது முதல் இருந்தது முருகன் தான் என்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: தெரியவில்லை, பெருமாள் தான் அங்க இருக்காங்க.
1: அங்க திருப்பதியில இருப்பது முதலில் அங்க இருந்தது முருகன் தானா? பல ஊடகங்களே படிச்சிருக்கின்றேன், உங்களை இந்தியாவில் இருந்து வந்தவர்களும் கூறுகிறார்கள். ஒரு ஆராய்ந்து பாருங்கள், ஆய்ப்பு செய்து பாருங்கள். ஆனால் உள்ளர உணர்ந்து நீங்களாக ஆய்வு செய்யணும். அடுத்தவர்கள் நான் சொல்லி போட்டேன் கேட்கக்கூடாது, அடுத்தவர்கள் சொல்றாரு இல்லாமல் எத்தனை பேர் சும்மா அளவுறந்து அள்ளி வீசுவாங்க தமிழிலே, அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். இப்ப அதை கடைபிடிப்பது தான் பக்தி. அதுக்கு எதுக்காக கடைப்ப மற்றவர்கள் பார்க்கிறார்கள், நான் எல்லாம் கடைபிடிக்கிறேன், அப்படி வாழுகிறேன், என்ன எல்லோரும் போற்றுவார்கள், அப்படி அல்ல. உண்மையாக உள்ளூர உணர்ந்து உங்களுக்கு அது பயன்படும் என்று தெரிந்து நீங்கள் உணர்ந்து வணங்க வேண்டும், செய்ய வேண்டும். சிறப்பான கதையை கொண்டு வந்து நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்கியிருக்கீர்கள் சரவணா, வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம் உங்கள் மூலமாக?
3: கண்ணனை நினைத்தால் சொன்னது பழிக்கும், சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து. நாளை சனிக்கிழமை அந்த புரட்டாசி சனிக்காக அந்த பாடலை இன்று ஒளிபரப்பலாம்.
1: நீங்க நாளைக்கு முருகன் பாடல கேட்கக்கூடாது புரட்டாசி சனிக்கு?
3: கேட்கலாமே.
1: கண்ணனை நினைத்தால்
3: சொன்னது
1: பழிக்கும், நல்ல பாடல் கண்ணன் நினைப்போம். வழக்கமா முருகன் பாடல் கேட்பீர்கள், இந்த கண்ணன் பாடல் கேட்கு சொன்னது. கிட்டத்தட்ட திருப்பதி உங்கள் ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் ஐயா?
3: பன்னூட்டிலிருந்து விழுப்புரத்திலிருந்து
1: ட்ரெயின்
3: இருக்கு.
1: கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு நேரம் பிடிக்கும் பயணம் செய்வதற்கு?
3: ட்ரெயினுக்கு 60 ரூபா டிக்கெட்டு.
1: இல்ல இல்ல, எத்தனை நேரம் பிடிக்கும் ஐயா அங்க போவதென்றால் நீங்கள்?
3: 12 மணி நேரம் ஆகும்.
1: பிரயாணமாக இருக்கும் இல்லையா?
3: ஆமா, 12-10 மணி நேரம் இருக்குமா?
1: அப்படியே நீங்க வாழ்க்கையில ஒரு தடவை போகத்தான் வேண்டும் இல்லையா? அப்படி நினைச்சிருக்கீங்களா?
3: போயிட்டு எங்களுக்கு அங்க போகணும்னு சொல்லிட்டு இல்ல, எங்களுக்கு இங்க பக்கத்துல நாங்க போயிட்டு வந்துடும். நாங்க வருடம் தூரம் இங்க போயிட்டு வந்துடும் எங்களுக்கு பக்கத்துல.
1: அங்க
3: போவோம், இருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா நாங்க அந்த முந்திரி விவசாயம் செய்வோர் அனைவரும் திருப்பதியோ இங்க திருவந்திபுரம் இங்க ஒரு ஆலயத்துக்கு சென்று வந்துடுவாங்க, செல்லாமல் இருக்கவே மாட்டாங்க.
1: என்ன காரணம்?
3: அது நாங்கெல்லாம் வந்து அதுக்கு முன்னே திருப்பதிக்கெல்லாம் முந்திரி பயிறு பருப்பு எடுத்துகிட்டு போய் அந்த உண்டியிலெலாம் போட்டுட்டு வரும், காணிக்காக செலுத்திட்டு வரும். அது வழக்கமாக வந்துட்டு வச்சுட்டு இருந்தோம், போக முடியல. அப்புறம் இங்கே அங்கே தான் போக முடியலன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு நாங்கள் கடந்த ஆண்டு போயிட்டு வந்தோம்.
1: ஐயா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார்கள், மாற்றி விடுவார்களோ?
3: அங்கே திருப்பதி விட இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும்,
1: அதிகமாக இருக்கும். எது வசதியோ, அதனால் தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு மொழி இருக்கின்றது. அந்த கோவில் அங்கே தான் சென்றல்ல, அவர் எங்கும் இருப்பவர், நீங்கள் அவரை போன்று எங்கும் சென்று வழிபடலாம் இல்லையா?
3: நிறைந்திருக்கும் பேராற்றல்.
1: நன்றாகத்தான் படிச்சிருக்கின்றீர்கள், வார்த்தைகள் எல்லாத்தையும் மனதிலே வைத்திருக்கின்றீர்கள். எவ்வளவு தூரம் அது பதிந்திருக்கிறோம் அதே போல பக்தியும் நிறைந்திருக்கட்டும். நன்றி சரவணா, நல்லது நேரம், நல்ல நேரம் பகிர்ந்து கொண்டோம் வாழ்த்துக்கள். உங்களுடைய கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், நினைப்போம் கண்ணனை. வாழ்த்துக்கள், நன்றி.
3: வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி
1: சரவணா, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவா வருகின்றார் எங்களுடைய தேவா. எங்கே தேவா? வணக்கம், ஓம் நம சிவாயம்.
4: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
1: நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
4: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடன் கஸ்தூரி இவங்கெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு அப்படியே சொற்பொழிவு எல்லாம் கேட்டு மயங்கி போய் நிக்கிறாங்க.
1: சரி, உங்களுடைய ஜலதோஷங்கள் அப்படி இருக்கு. சரி,
4: ஆமா, சனீஸ்வர பகவான்ல இருந்து வெங்கடாஜலபதியில இருந்து எல்லாம் பக்தி வேலையில அருமையா போய்கிட்டு இருக்கு. கேட்டுக்கிட்டு மயங்கிட்டேன்.
1: ஒரு சுற்றி சுத்தி எல்லாரையும் எல்லாரையும் சந்தித்து வந்து விட்டீர்கள் காற்று.
4: ஆமா,
1: அடிக்கடி இருமல் வரும்போது அப்படியே வெளியேற்றி கொண்டு வரும். அது சுலபமாக இருக்கும்
4: சுலபமா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும் சளிக்கு.
1: இப்ப நாங்க பேசியது போன்று தலையோடு வருவது தலைப்பாகையோடு வருவது என்று கூறுவது எங்களுக்கு வர தீமைகள் துன்பங்கள் பாரதூரமாக வராமல் வரத்தான் செய்யும். பாரதூரமாக வராமல் இருப்பதற்கு தெய்வீகம் இருக்கு. அதே போன்று வந்த வருத்தங்கள் கொஞ்சமாவது குறைவதற்கு மருந்துகள் உண்டு. சரியா? அதுக்காக தான் மருந்து இருக்கு. அது வந்தா வந்துட்டு போகணும்னு நாங்கள் விட்டுட்டு இருக்க முடியாது. கால கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுதும் நம் முன்னோர்கள் சும்மா சொல்லவில்லை, அனுபவ ரீதியாக தான் கூறினார்கள். அதனால தான் இந்த ஞானிகள் யோகிகள்லாம் தேடி தேடி தேடி உண்ணாமல் இருந்து உறங்காமல் இருந்து விழித்திருந்து கண்ணை மூடிக்கொண்டிருந்து தங்களை மூடிய என்ன செய்வதென்று புலனெல்லாம் மறந்து புலன் அடக்கி உண்மையை தேடி தெய்வத்தை தேடி போனார்கள்.
4: ஆமா,
1: அது போலதான் எங்களுக்கு இது சாதாரணம் கூறப்பட்டிருக்கிறது. அங்கங்கு சென்று அதை செய்யுங்கள், வழிபாடு செய்ய. ஏனென்றால் அந்த பக்தி என்று ஒன்று இருக்கிறதால மனம் பக்குவப்பட்டு பண்பாடானவர்களாக வருவார்கள்.
4: பக்தி இருந்தாதான் மனசு பண்பாடுபடும்.
1: ஆனா இப்பொழுது அந்த பக்தியை ஒரு யுக்தியாக, வியாபார யுக்தியாக வைத்திருக்கின்றார்கள். அவர்கள நிலைக்க மாட்டார்கள், அவர்கள நிலைக்க மாட்டார்கள்.
4: ஆமா, விநாயகர் சதுர்த்தின்னு ஒண்ணு வந்துச்சு.
1: ஆமா,
4: எல்லாரும் வீட்டுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்கள்லாம், அது இது நான் வந்து சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, நடந்த உண்மையை சொல்றேன். எல்லாம் அந்த பொம்மை வாங்கறதுக்கு, அந்த பொம்மையை வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 25,000 வசூல் பண்ணிக்கிட்டு 15,000 பொம்மையை வாங்கிக்கிட்டு இது தண்ணியை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போறானோ, அது சிவாத்தனை எடுத்துக்கிட்டு அதை கொண்டு கடல்ல கரைக்கிறானோ, அதெல்லாம் பக்தி கிடையாதுயா?
1: அது இடையிட்டு வந்த நான் சொன்ன பக்தியை வைத்துக் கொண்டு பலர் பலவிதமான உழைப்புகளை, பண வசூலிப்பு, பணத்தை திரட்டுவதற்காக செய்கிறார். அந்த பணமன்ற பசாசு வந்து, பணமன்ற பசாசு வந்து இன்று பக்தியையும் விலைக்கு வாங்கிவிட்டது. ஆலயங்களை பாருங்கள், அங்க பக்தியோடு நாங்கள் தான் அந்த நான் ஒரு சிலரோட பேசும்போது ஆலயம் எப்படி இருந்த திருவிழா அங்க என்ன அமைதியை காண்கிறீர்களான்னு கேட்கிறேன். அங்கே எங்கள் அமைதியை குலைக்கும் வண்ணம் தான் வைபவங்கள் நடைபெறுகிறது. அங்க என்ன நடக்குது, யாரிடம் பணம் அதிகம் இருக்கிறது, எவரிடம் அதிகமான செல்வாக்கு இருக்கின்றது, எவர் அதிகாரத்தோடு இருக்க அவரை அங்கே முன்னுக்கு வைத்து அவருக்காக அவர் சொல்வபடிதான் நடைபெற்றுக் கொண்டு பக்தியையும் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். ஆனால் எப்படித்தான் பக்தியை விலைக்கு வாங்கினாலும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வழியிலையும் இருந்து பார்த்து இறுதியிலே ஒரு முடிவை கொடுப்பார். அவர்கள் யாரும் புகழோடு நிலைத்து வாழ்ந்தவர்கள் அல்ல.
4: அதெல்லாம் அந்த பக்தி இல்லாதவங்களாம் ரொம்ப நிலைச்சி இருக்க மாட்டாங்க. அப்படி நிலைச்சி இருந்தாலும் அவங்க செஞ்ச கர்மாக்களை தீர்த்துட்டு தான் போவாங்க.
1: நேரடியா அனுபவிப்பாங்க இவ்வளவு இந்த பிரபிலே அனுபவித்து.
4: ஆமா ஆமா, இந்த சனீஸ்வரனை பத்தி பேசுனீங்கல்ல, அதுல கூட உயிர் எப்படி போகணுங்கிறது அவன் சாவுலயே தெரிஞ்சுக்கலாம். கண்ணாலையும் போவோம், வாக்கா வாயாலையும் போவோம்,
1: இந்த 9 வாயாலையும் போவோம், அந்த ஒரு காத்து உள்ளுக்கு. ஆமா, சின்ன காத்து ஒரு உள்ளே.
4: சில பேர் ரொம்ப வாயால பாவம் பண்ணி இது பண்ணி வாயாலே தான் இழுத்துட்டு கிடப்பாங்க.
1: சேடம் சேடம்
4: பாத்தீங்கன்னா கட்டு முட்டு
1: சேடம் இழுத்தல் சேடம்.
4: ஆமா,
1: ஒரு சின்ன காற்று உள்ளே ஒரு தடவை இழுத்து வெளியே விழுகிற அளவு காற்று தான் இந்த உடலுக்குள்ள இருக்கு. இதுதான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அது போவதற்கு உள்ளேயும் வெளியேயும் போவதற்கு மூக்கிலே 2 துவாரம் இருக்குது, வாயில் 1 இருக்குது. அதை விட 9 துவாரம் எங்களுக்கு இருக்குது. அது வெளியே வரணும், எந்த துவாரத்துக்காலும் போய்விடும்,
4: போய்விடும். ஆமா, சில பேர் வெளியவே இருந்துருவாங்க பாத்தீங்கன்னா, இறந்தவங்க பாத்தீங்கன்னா, அது மலத்தால அந்த வழியாலதான் உயிர் போய்.
1: எங்களுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது மனிதன் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்று சில வழிமுறைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது, சில முறைகளை அதுகளை கடிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை வைத்துத்தான் கடை பிரபஞ்சமும் ஆன்மாவும், பிரபஞ்சத்திலேயே ஆன்மா அப்படி வருகிறது, இந்த பிரபஞ்சத்திலே ஆன்மா அப்படி அழிகின்றது, இந்த ஆன்மா அப்படி போக போகிறது, அதற்கு பல பல பல விடயங்களை காரணங்களை காட்டி கொண்டு வந்து ஒன்றை பலவிதமாக ஆக்கி இருக்கின்றார்கள் தங்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப. தங்கள் வசதிக்கு
4: ஏற்ப எல்லா உயிரினங்களையா நம்ம முதுகு தண்டு வந்து நம்ம மனிதனுக்கு மட்டும்தான் நேரா இருக்கும்.
1: மற்றவர்கள்
4: எல்லா மிருகங்களுக்கும் பாருங்க, முதுகு தண்டு வளைஞ்சிதான் கீழே அப்படிதான் இருக்கும். மனிதன் மட்டும் மனிதனுக்கு மட்டும்தான்,
1: அதனால கூடி இருக்கிறது மனிதனோட நிமிந்து இருக்கின்றபடியால் தானோ. சரி, அது புரட்டாதி விரதம் நீங்கள் அனுஷ்டிப்பது இல்லையா?
4: ரொம்ப கடுமையா அனுபவிச்சிருப்பையா, ரொம்ப விசேஷமாகவும் அனுபவிப்பேன். ராமெல்லாம் போட்டு
1: கொண்டாடும் பொழுது ஆடம்பரமாக செய்யலாம், அலங்கரித்து அழகாக பல சூடனைகளை செய்து பல பணவிரயங்களை பணங்களை செலவழித்து எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். சின்ன விடயம் தான், அந்த சின்ன பக்தி என்ற விடயத்தை வைத்து கொண்டு அவரவரும் தன்னுடைய பப்ளிசிட்டி, அதாவது வந்து தங்களை பிரபல்யப்படுத்துவதற்காக செய்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும். நாங்கள் செய்ய நாங்கள் எல்லோரும் அதைத்தான் செய்கிறோம். நாங்கள் கும்பிடும் போது கூட நாங்கள் எப்படி நின்று கும்பிடுவோம், என்ன மற்றவர்கள் பார்ப்பார்களோ தெரியாது என்று எண்ணிக்கொண்டு, என்ன மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் எப்படி கணிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு தான் கும்பிடுகிறோம். நேரடியாக நாங்கள் முழுமனத்தோடு எல்லாவற்றையும் மறந்து இறைவனை கும்பிட முடியாமல் இருக்கிறது காரணம் பிற காரணம் அங்கே ஒலிவரிக்கை ஆரம்பரமாக பேசி கொண்டிருக்கும், மின்னுளக்கள் எப்படி
4: செய்யும்
1: நடந்து கொண்டிருக்கும், இதெல்லாம் கூறவில்லை. இவரெல்லாம் இறைவன் கூறவில்லை. இது நாங்கள் வழி நாங்கள் கொண்டு வந்தது. இதை வைத்து கொண்டு இறைவனை பழிக்க கூடாது, சரியா? இதை ஒரு சிலர் கூட்டம் போட்டு கோஷம் போட்டு கொடிகளை கட்டி ஏற்றி கூட்டங்களை சேர்த்து தனக்கண்ணு 40 பேரை சேர்த்து 400 பேராக்கி 4000 பேராக்கி இனத்தை பிரித்து சாதியை பிரித்துலாம் ஒரு கூட்டங்களை சேர்த்து வைத்து கொண்டு கடவுளை பழித்து கொண்டு தாங்கள் வாழுகிறார்கள். இந்த கடவுள் மரபு கொள்கையோடு இருந்தவர்கள் இன்றைக்கு எங்கே சென்று விட்டார்கள்? அவரை பின்பற்றவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள்? கண் முன்னே தெரிகிறது ஐயா, சொல்வதொன்று செய்வதும். படிப்பது தேவாரம், படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் சுவர் என்ற மாதிரி
4: சிவன் கோயில்
1: இவங்க செய்யறாங்க. அது கண்ணுக்கு தெரிகின்றது. காரணம் அவங்களோட பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது, சண்டித்தனம் இருக்கின்றது, யோசிப்பு. ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கே போவார்கள்? தெய்வம் நின்றறக்கம், அதை யாரும் மறக்க முடியாது. அதனால் தான் பக்தி மயமாக நாங்கள் பண்போடு வாழ வேண்டும் என்று கூறப்படுறோம். ஏனென்றால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதுதான் ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு விடயம். நாங்கள் தேட வேண்டிய அது ஒன்றுதான், இந்த மையத்திலே நாங்கள் வாழணும். எப்படி வாழணும்? 10 மாடி வீடுகளை கட்டி 50 வாகனங்களை வைத்து கொண்டு 1000 பேரை பண்ணை வேலை பார்க்க வச்சு பெரிய நிலம் சுவாந்த அது அப்படி அல்ல. மனுஷனாக வாழ வேண்டும், ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும், ஆன்மீக, அதாவது அந்த ஜீவகாருண்யம் மனித நேயம் இருக்க வேண்டும். அங்கே கூறப்பட்டு விடுது, அறம் செய்ய விரும்பு. அறம் அது என்ன? அறம் திரு வீதியிலே போகும்போது ஒரு நாய் ஓட முடியாமல் வேதனையில் கிடந்தா கூட அதை பார்த்து அனுதாபமாகவும் தெரிவித்து போட்டு போகணும், அடிக்க தேவையில்லை. அது அதுவும் அறத்துக்களே ஒன்று தானே ஐயா. அறம் என்பது என்ன? மற்றது சொத்திரம்பாமை, சொல்லு திரும்ப கூடாது, சொல்லொன்று செயலொன்றா இருக்கக்கூடாது, மற்றவன் சொல்கின்றானே என்று நாங்கள் பின்பற்றக்கூடாது. எங்கட மனச்சாட்சி என்ன சொல்கிறது? அந்த ரெண்டு விடயத்தை கொடுத்து, மனச்சாட்சி ஒன்றும் மன நீதி ஒன்றும், அது எல்லோருக்கும் இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்துவதுதான் பக்தி. பக்தி உள்ளவன் தான் தேவன். அப்ப அன்று ஆன்மாக்களை ஒருநிலைப்படுத்தி ஒரு நல்ல வழி கொண்டு போவதற்கு பயம் என்ற ஒன்று இருக்கு. பயம் என்ற ஒரு விடயம் இருக்கு அல்லவா? இப்ப நெருப்பு இருக்கின்றது, நெருப்பு இருக்கின்றது, தொட்டா சுடும் என்ற பயம் இருக்கிறபடியா தான் நாங்க சுடவில்லை, கையை தொட்டு பார்க்கவில்லை. அதே போன்று வாழ்க்கையிலே நாங்கள் செல்வதற்கு சில பிழையானதுகளை அதர்ம வழியிலே போனால் ஆபத்துக்கள் உண்டு, நன்மை பயக்காது என்பதற்கு இப்படியான காரணத்தை காட்டி இருக்கின்றார்கள். அந்த அதுக்கு பக்கத்திலே